எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பாவனை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவாக ஒரு நாளில் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்டேன் ஜூஸ.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஊக்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டு கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ சேவ்.

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறது மட்டும் இல்ல, அத பஸ்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்ப அதனாலதான் திருக்குறளை பத்தி சொல்லும் போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்ப இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்ப அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்ல, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவுல சின்னது மட்டும் இல்ல, அதனாலதான் அதை அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுல சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதா இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமா ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட்

என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள் எல்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பாக்கும்போது நம்ம அரசுக்கா மக்களுக்கா நாட்டுக்கான குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பாக்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏனென்று சொன்னா இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்ல, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பான்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில, சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனாலதான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னா உலக பொதுமறை என்று சொல்றாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த திருக்குறள்ல வந்து நீங்க 133 அதிகாரங்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம், 1330 குரல்கள் இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இதுல எந்த குரல் நல்லது எந்த குரல் நம்ம படிக்க வேண்டாம்லாம் சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னா அத்தனையுமே வைரங்களாக இருக்கக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்ல, நம்முடைய மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அரசன் இல்ல ஒரு தலைவன் அவன் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு திருக்குறள்ல ஒழுக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, விதிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தனி மனிதர்கள் நாம எப்படி வாழ வேண்டும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இல்லறம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு, நல்ல பிள்ளைகளை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு, அன்புடைமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அடக்கம் எவ்வளவு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பொருளியல் என்று சொல்வதில் நான் கொஞ்சம் முன்னால சொன்னேன், இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய என்ன மாதிரி சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது வள்ளுவர் சொல்லுகின்றார், நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ரைட் வேர்ட் இன் த ரைட் பிளேஸ் என்று சொல்லுவோம். அதையும் மீறி வள்ளுவர் சொல்லுகின்றார், நீ சொல்லக்கூடிய சொல்ல வந்து எப்படி தேர்வு செய்யணும்னு சொன்னா செலக்ட் பண்ணும்போது இதுக்கு இனிமே வேற ஒரு சொல்ல வேற யாரும் போடவே முடியாது, அந்த மாதிரி தி பெஸ்ட் வேர்ட் இன் தி பெஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும் என்று சொல்லக்கூடியதாக வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்ப இப்படி பார்க்கும்போது நேற்றைய கருத்துக்களுக்கும் அது ஒத்து வருகிறது, இன்றைய கருத்துக்கும் ஒத்து வருகின்றது, நாளைக்கும் திருக்குறள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் இருக்கின்ற வரை திருக்குறள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் என்று நம்ம பார்க்கின்றோம். இப்படி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகளிலும் திருக்குறள் வரவேற்கப்பட்டிருக்கின்றது, உலக அளவிலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய பல துன்பங்கள் வாயினாலதான் வருது. ஏனென்று சொன்னா நம்ம வாய்க்கு உள்ளே போகக்கூடிய பொருள் ஆனாலும் சரி, வாயில இருந்து வெளியே வரக்கூடிய பொருள் ஆனாலும் சரி, அதுக்கு ரொம்ப கவனம் தேவை என்பதை அன்றே வள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். கிடைத்ததையெல்லாம் கண்டதையெல்லாம் நம்ம வாய்க்கு உள்ளே போட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னா டாக்டர் கிட்ட போக வேண்டியிருக்கு. அப்ப டாக்டர் சொல்லுகின்றார், நீங்க இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது, நீங்க தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி சாப்பிடணும்னு சொல்றார். அதே மாதிரி நம்ம வாயில இருந்து வெளியே வரக்கூடியது நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு. அப்ப யோசிக்காம எதையாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறோம். சில சமயம் யாருடைய மனதையாவது புண்படுத்துற மாதிரி நம்ம ஏதாவது சொற்களை பேசுறோம், அப்புறம் அதனால நமக்கு அவங்களுக்கும் வருத்தம் நமக்கும் வருத்தம் வருது, இல்ல சண்டைகள் வருது, இல்ல யோசிக்காம தப்பா எதையாவது சொல்லிட்டோம்னா அதனால பொருள் மாறி போய்விடுகின்றது. அப்போ என்ன பேசுகிறோம் என்பதையும் நம்ம தேர்வு செய்துதான் பேச வேண்டும். எதை சாப்பிடுகிறோம் என்று சொன்னா அதையும் தேர்வு செய்துதான் சாப்பிட வேண்டும். இதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக அந்த நாவடக்கம் நா உடைமை என்பதுல சொல்லுகின்றார், யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று சொல்கின்றார். யாகாவார் ஆயினும் என்று சொல்லும் போது நீங்க எதை காக்காவிட்டாலும் எதை நீங்க பாதுகாக்காவிட்டாலும் எதை இந்த நாக்க மட்டும் ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டும். ஏன் என்று சொன்னா டேஸ்டுக்காக எதையாவது சாப்பிட்டா டாக்டர் கிட்ட போகணும், இல்ல வாயில வருதெல்லாம் பேசிட்டோம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில நண்பர்கள் எல்லாம் இழந்து நாம தனிமைப்பட்டு விடுவோம். அதனால உள்ளே போவதும் வெளியே வருவதும் இரண்டையுமே கவனத்தோடு நீங்க செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சொல்லினாலே நீங்க மிகுந்த துன்பத்தை அனுபவிப்பீர்கள் என்று இந்த குறள்ல வள்ளுவர் ரொம்ப அழகாக நம்ம மனசுல வைத்துக் கொள்கின்ற மாதிரி சொல்லுகின்றார்.
இப்படி வள்ளுவர் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளுவர் தந்த திருக்குறள்ல தோண்ட தோண்ட புதையல்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி இப்படி சுவையான இந்த திருக்குறளை பற்றி நம்ம மீண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
2: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
1: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
2: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
1: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
2: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
2: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
1: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வணக்கம் நேயர்களே, தேமோபின் சமுதாய வானொலி 107.8 உங்கள் அபிமான டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களோட இப்போ பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட இன்னைக்கு வந்திருக்கிறது டாக்டர் சாந்தி. இவங்க குழந்தை நல மருத்துவர், கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அதாவது ஆகஸ்ட் 1-7 வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒரு பாட்டு கூட இருக்கும், அண்ணாமலை படத்தில் ரஜினி பாடியிருப்பார். அதாவது வந்து நிறைய குழந்தைங்க தமிழ்நாட்டில் பிறக்கிறது பசுவோட பாலை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உண்மை இல்லை, உண்மையா இருந்தாலும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து முதல்ல ஒரு 6 மாசமாவது கண்டிப்பா வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கறத எம்பசைஸ் பண்றதுக்காகவும் அதோடைய சிறப்புகளை பத்தி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் செய்யறதுக்காக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். உலக தாய்ப்பால் தினம் அந்த வாரத்தை கொண்டாடும் வகையில இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையிலிருந்து நம்ம கூட அவங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு உங்க ஆஸ்பத்திரியில கூட மருத்துவமனையில கூட நீங்க வந்து இந்த உலக தாய்ப்பால் தினத்துக்காக நிறைய கொண்டாடி இருக்கீங்க, சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் அப்படியே அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலா ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 1-7 வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடுகிறோம்.
0: ஓகே,
1: உலக தாய்ப்பால் வாரம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிறதற்காக. சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு, தாய்மார்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு மட்டும் இல்ல சொசைட்டி அதாவது யங் கேர்ள்ஸ் இவங்க மத்தியில ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மருத்துவமனையில வருஷ வருஷமா இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்தது. என்னவென்றால் ஜிஹெச்ல இருந்து நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட், ஊட்டச்சத்து டிபார்ட்மெண்ட் இருந்து வந்து இதை ஸ்பெஷலா இன்னைக்கு நாங்க செலிப்ரேட் பண்ணோம். இதுல என்ன நடந்தது என்று சொன்னா, எங்க ஜிஹெச்ல இருந்து டீன் வந்தாங்க, மெடிக்கல் சூப்பர்டென்ட் பிளஸ் ஐசிஹெச் குழந்தைகள் நல மருத்துவ ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து இயக்குனர், அப்போ எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் உள்ள இயக்குனர், அப்புறம் ஆரம்பம் நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்து நிறைய தாய்மார்கள், குழந்தைகளோடு உள்ள தாய்மார்களை நாங்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் விழிப்புணர்வு எப்படி கொடுக்கறதுன்னா, சும்மா நம்ம ஓரளவு நம்ம பேசிக்கிட்டே மட்டும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு ட்ராமா, ஒரு வில்லு பாட்டு, ஒரு கவிதை, ஒரு பேச்சு போட்டி, ஸோ இப்படியாக சில நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்கிறத அவங்களுக்கு ஒரு லைவா ஒரு டெமோ பண்ணி காட்டணும் சொன்னா எல்லாருக்குமே அது ஈஸியா புரியும் இல்லைங்களா. சோ அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் முடிந்து சரி நீங்களும் அழைத்ததுனால இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்பாக இருக்கிறேன்.
0: கரெக்ட் டாக்டர். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குழந்தைகள் அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள், கொடுக்காதனால என்ன பிரச்சனை வருது, சமுதாயத்துல இன்னுமே நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் இருக்கு தாய்ப்பால் குறித்து, அப்புறம் கர்ப்பிணி அவங்களுக்கு எப்படி மனதளவில் தயார் பண்றது, அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கும் இப்படி எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கும் தவறான நம்பிக்கைகள் தவறான மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு விழாவாரியா நம்ம பேசலாம். நேர்களே, உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தது, உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, இல்ல தாய்ப்பால் கொடுக்கற பெண்மணிகளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எங்களுக்கு மறக்காம போன் பண்ணுங்க. உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக அரசு கஸ்தூரிபாய் தாய் சேயான மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சாந்தி நம்ம கூட இருக்காங்க. அவங்க உங்க சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. நீங்க போன் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 6512133333 இந்த எண்ணுக்கு தான் நீங்க போன் பண்ணணும். சரி, நாங்க இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கலாம் அவங்க கால்ஸ்க்கு முன்னாடி. மேடம், இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். ஆனா நிறைய பேர் பாட்டிகள் அத்தை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, குழந்தைக்கு வந்து சீம்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த தாய்ப்பால் முதல்ல ஊறின பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சக்கரை தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது, காஃபி தண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி டாக்டர்?
1: இப்போ தாய்ப்பால் என்பது வந்து ஒரு குழந்தையினுடைய பேசிக் உணவு, அடிப்படை உணவு வந்து குழந்தைக்கு பால் தான். ஸோ பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும்.

0: ஸோ பிறந்த குழந்தைகளும் சரி வயதானவர்களும் சரி பாலை வந்து ஒரு அடிப்படை உணவாக நம்ம வைத்துக்கொள்கிறோம். பட் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால், இப்போ பிறந்த பாலூட்டிகள் நிறைய வந்து எல்லாமே குட்டி போட்ட உடனே பால் தான் கொடுக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் டீச் பண்ணுறது இல்லை. ஒரு ஆடு மாடு நாய் ஏன் பன்றி கூட அதுவும் கூட குட்டி போட்ட உடனே அது தாய்ப்பால் தான் கொடுக்குது. நம்ம போய் அதுக்கு தாய்ப்பால் கொடு தாய்ப்பால் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. ஒன்லி திங் என்னன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுக்கு தான் நம்ம வந்து அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் அந்த நாகரிக உலகத்துல எல்லாருமே ஒரு ஒரு ஃபேன்சி, என் பிள்ளைக்கு நான் வந்து லாக்டோஜன் கொடுத்துடலாமா இல்ல மத்த ஏதாவது ஃபார்முலா ஃபீட்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, இதை கூட தான் என் குழந்தை நல்லா ஹெல்த்தியா வந்துடாதா, நல்லா குண்டா வந்துடும், நல்லா சபியா வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இருக்குது. ஆனா ஒரு தாய்க்கு பால் கொடுக்கறது அவளுடைய அடிப்படை உரிமை, ஒரு குழந்தைக்கு தாயிடமிருந்து பால் குடிப்பது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கறத நிறைய பேர்
1: மறந்துறாங்க. கடமை குழந்தையோட உரிமை.
0: எஸ், சோ குழந்தையினுடைய உரிமை அது. இப்போ தாய்ப்பால் கொடுக்கணும், குழந்தையோட உரிமையை வந்து நம்ம பறித்து கொள்ளக்கூடாது. நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல, எல்லாருடைய உரிமைகளும் எல்லாருமே சுதந்திர நாடா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு சுதந்திரம் உண்டு. அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் குடிப்பதற்கு உரிமையும் உண்டு. சோ பிறந்த உடனே தாய்க்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட, குழந்தை பிறக்காததற்கு முன்பாகவே அந்த பெண் வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த உடனே வந்து பால் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஆன்டிநேட்டல் பீரியட் அவங்க வந்து ஒரு மாதம் மாதம் செக்அப் வராங்க. சோ ஒவ்வொரு மாதமும்
1: கர்ப்பமா இருக்கும் போது
0: மாசம் செக்அப் வரும் பொழுது தடுப்பூசி போட்டுக்க வராங்க, என் குழந்தை நல்ல வெயிட் வருதா பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே செக்அப்க்கு வராங்க இல்லையா.
1: ஆமா, ஓகே டாக்டர், இப்ப நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம், குழந்தையோடைய உரிமை தாயோட கடமை இதை பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம காலர் ஒருத்தவங்க நம்ம லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேள்வி என்ன சந்தேகம் என்னன்னு கேட்போம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்,
2: நான் மயிலாப்பூர்ல இருந்து கற்பகம் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க.
2: என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 4 மாசம் ஆகுது.
0: ஓகே,
2: அவளுக்கு வந்து பாவக்காய் கொடுத்தா பால் கசக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் புளி சேர்க்க கூடாது, காரம் சேர்க்க கூடாது, மிளகாத்தூள் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக என்ன டாக்டர் பண்றது?
0: 4 மாதம் ஆயிடுச்சு இல்லீங்களா? 4 மாதமும் தாய்ப்பால் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க?
2: தாய்ப்பால் தான்.
0: சரி, 4 மாதமும் நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்களா, இந்த உணவுகள் எல்லாம்? பிளட்ல சேர்ந்து தாய்ப்பால் வழியாக வெளியில வர்றது கிடையாது சரிங்களா. அதனால பாகற்காய் கொடுக்க கூடாது, வத்தல் பொடி கொடுக்க கூடாது, புளி கொடுக்க கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு மித்ஸ் தான், ஒரு ஒரு மூட நம்பிக்கை சரிங்களா, எதுவுமே கிடையாது.
1: ஹலோ,
2: ஹலோ,
1: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு?
0: கவலைப்பட தேவையில்லை, பால் கொடுத்து முடிச்ச உடனே
2: குழந்தைய
0: நீங்க பால் கொடுத்த உடனே தோல்ல போட்டு கட்டி கொடுத்து பாப்பா ஏப்பம் விட வைக்க சொல்லுங்க. ஏப்பம் விட வைக்கணும் சரிங்களா. ஏப்ப விட்டாச்சுன்னு சொன்னா வாந்தி வராது. அப்படி ஒரு வேளை ஏப்ப விடும் பொழுது ஒரு கொஞ்சம் பால் வெளியில வரலாம், அது நார்மல் தான். அப்புறம் முக்கிய முக்கிய அழுகிறதுன்றது அதுவும் நார்மல் தான். ஏன்னா குழந்தைக்கு யூரின் வரும் பொழுது மோஷன் வரும் பொழுது அதெல்லாம் சொல்ல தெரியாது இல்லைங்களா. அதனால அது முக்கி தான் காட்டும், முக்கி காட்டலாம், அழுது காட்டலாம். அதனால நீங்க எனக்கு முக்கிறதுனால உடனே குழந்தைக்கு ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். தொடர்ந்து முக்கி கொண்டே இருக்கிறது, ஒருவேளை மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொன்னா வேற யாராவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதற்கு நீங்க டாக்டர் அணுகி கேட்டுக்கலாம். பட் நார்மலா அந்த மாதிரி முக்கிய அழுகிறது வந்து அது நார்மல், அதுக்காக நீங்க வந்து பெருசா அது ஒரு பிரச்சனை நினைச்சு கவலைப்படுங்க.

0: ஏன் சக்கரை தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது ஸ்வீட். ஸோ அந்த ஸ்வீட்டாக நம்ம முதலாவது குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
1: அப்புறம் கழுத பால் கூட கொடுப்பாங்க.
0: கழுத பால் கொடுப்பாங்க. கழுத பால் ஏன் கொடுக்குறாங்கன்னா கழுத நல்ல
1: கழுதையை தேடி எடுத்துட்டு
0: அதுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கழுத பால் வந்து உங்களுக்கு 100 ml வந்து மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரூபீஸ்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் லைன்ல வெயிட் பண்றாங்க. அவங்க காலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம் டாக்டரை கேளுங்கள். ஹலோ,
2: கெமிக்கல்ல செய்யறதால அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
1: ஓகே சார்,
2: அதுக்காக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா இங்க போனா சரியா கொடுக்கறது இல்ல.
1: ஓகே,
2: அது கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ஓகே, ஸோ இப்போ ஓகே டாக்டர். ஓகே சார், உங்களுடைய அந்த அது வந்து இந்த மலேரியானால கொசுனால அந்த அவங்க வந்து டோபிகானா, அதாவது வந்து டோபிகானால இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளுடைய நேர்கள் டாக்டர். இப்போ இவர் வந்து இப்போ இவங்க வந்து என்னன்னா அந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னாக்க குழந்தைங்களும் அங்கேயே விளையாடுவாங்க, அவங்க வீடும் பக்கத்துலயே இருக்கும், அவங்க வந்து அந்த துணி துவைக்கிற இடமும் அங்கேயே பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பட்டுப்பட்டு அவங்களுடைய தோல் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அப்படிதானே சார்?
2: அப்படிதான், கரெக்ட்.
1: ஓகே, சோ இது வந்து
2: இப்போ வந்து அவங்க வந்து வாஷ் பண்ற இடம் வேற.
1: ஓகே,
2: அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தனியா இருக்கு.
1: ஓகே,
2: அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போம் இல்ல மத்த ஏதாவது டைட் ஊட்டவோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் போது அந்த இவங்க வாஷ் பண்ணிட்டு

0: பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி.

0: வெளியில வராது அது வந்து டிஃபன் பண்றதுக்கு என்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணும். சோ அப்போ வந்து அந்த பேபி ரொம்ப அலர்ட்டா இருக்கும், கை காலை எல்லாம் நல்லா உதச்சிட்டு. சோ அந்த டைம்ல நம்ம கொண்டு போய் மார்ல வச்சோம்னு சொன்னா நேச்சுரலி பேபி வந்து நல்லா சக் பண்ணும்.
1: ஓகே,
0: இவங்க லேட்டா பேபிய கொண்டு போய் பிரஸ்ட்ல வைக்கலாம், ஆர் நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம் சுகர் வாட்டர் அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பேபியுடைய வாயில முதலாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த லாக்டேஷன் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடும்.
1: ஓகே,
0: இன்னொன்னு பால் போதல அப்படின்னு சொல்றீங்க, பால் போதல அப்படின்னு சொல்றது அது வந்து நேச்சுரலி லிட்டில் மில்க் தான் இருக்கும், அந்த கொலஸ்ட்ரம் வந்து ஃபியூ டிராப்ஸ் தான் இருக்கும். பட் பேபி ஆல்சோ வெரி நியூ அண்ட் வெரி ஸ்மால், அந்த பேபிக்கு அந்த ஃபியூ டிராப்ஸே போதும். நம்ம மதர்ஸுக்கு வந்து என்னன்னா நம்ம பேபி நிறைய மில்க் குடிக்கணும், என் பிரஸ்ட்ல இருந்து பால் அப்படியே கொட்டினாதான் வந்து பேபிக்கு போதும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு அவங்களுக்கு. அந்த நினைப்பை வந்து நம்ம மாற்றணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் மேபி 3-4 days அந்த கொலஸ்ட்ரால் மட்டும் செக்ரீட் ஆகும். ஆஃப்டர் தட் தான் வந்து அந்த மில்க் வந்து டைலூட் ஆகி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும்.
1: ஓகே,
0: அதனால அவங்களுடைய ஃபீலிங் என்னன்னா இந்த மில்க் வந்து பத்தாது என்னுடைய குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த மில்க் அந்த குழந்தைக்கு
1: போதுமானது
0: அதை அவங்களுக்கு நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாதான் புரியும்.
1: கரெக்ட். அப்புறம் டாக்டர் இன்னொன்று வந்து என்னென்னா தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கும், அதாவது அவங்கள ஏற்கனவே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இதில் இருப்பாங்க, பண்ண குழந்தை ராத்திரியெல்லாம் அழுகும். அப்புறம் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு முதுகு வலி வந்துடும், இந்த மாதிரி உடல் உபாதைகள்னால வந்து எஸ்கேப் ஆவாங்க. இன்னொன்று வந்து என்னென்னா படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து அந்த ஸ்டெப்ஸ் எப்படி ஒரு குழந்தை எப்படி எடுத்து எப்படி தூக்கி எப்படி அவங்க ஃபீட் பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, அவங்க கேள்வி என்னன்னு கேட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
2: சொல்லுங்க.
1: வணக்கம், நீங்க டாக்டர் சாந்தி இருக்காங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்க? ஹலோ,
2: என்ன
1: வராதா
0: பாதிப்பு வராதுமா? பாதிப்பு
2: விழிப்புணர்வு தாய்ப்பால் மட்டும் 6 மாசம் தண்ணி கூட
0: கொடுக்கக்கூடாது. ஆமா, ஏனென்றா அம்மாவே தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, பாலே தண்ணியா தானே இருக்கு. அதனால வந்து பாதிப்பு வராது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்க சொல்றோம். நீங்க வேற ஏதாவது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனால நிச்சயமாக பாதிப்பு வரும் கண்டிப்பா. ஏனென்றா நாங்க நிறைய டெய்லியுமே நிறைய பேபிஸ் பாக்குறோம், ஒரு கிரைபோட்டர் போனிசன் ஆர் நீங்க சொல்ற மாதிரி தண்ணி, ஈவன் ஒரு சிலர் வந்து ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க மினரல் வாட்டர் கூட கொடுப்பாங்க, மினரல் வாட்டர் கொடுத்தா ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மினரல் வாட்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு பாதிப்பு வருது, ஏனென்னா அது நீங்க கொடுக்கற ஸ்பூன் அதனுடைய கிண்ணம் அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெரைலா இருக்கும்னு தெரியாது. இன்னொன்னு வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்னு வந்து ஆஸ்பிரேஷன். ஏன்னா மில்க் வந்து குழந்தை மார்பகத்திலிருந்து சப்பி குடிக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு தேவையோ அதை சப்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு வாய் நிறைய வந்த உடனே அதை ஸ்லோவா முழுங்கும், அதுக்கப்புறம் திரும்ப தான் வந்து அது சக் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஸ்பூன்ல குடுக்கறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவை அதனுடைய மவுத் எவ்வளவு பிடிக்கும்ன்றது நம்மளால அசஸ் பண்ணவே முடியாது இல்லைங்களா. அப்படி குடுக்கும் பொழுது புறக்கேறுகிறதான வாய்ப்புகள் உண்டு. புறக்கேறதுனால வாய்ப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி லங்ஸ்குள்ள போய் அகைன் அது சளியா

0: மூணு மாசம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் நாலு மாசம் சொன்னாங்க, இப்ப ஆறு மாசம் சொல்றாங்க. ஏனென்றால் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி பண்ணி தான் சொல்றாங்க. எல்லாருமே ஆறு மாசம் கொடுக்கணும்னு கண்ணை மூடிட்டு யாரும் சொல்றது இல்ல. இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தைக்கு ஆறு மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை, இதுல எல்லா சத்துக்களும் இருக்கு, ஆறு மாத குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த ஆறு மாசம் வரைக்கும் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் வந்து சொல்றாங்க, இது யாருமே சும்மா சொல்றது கிடையாது.
1: சரிங்களா?
0: நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, சரிவிகித உணவு அது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அது வந்து தடுப்பு மருந்து மாதிரி. நம்ம வந்து பிறந்த உடனே நீங்க பிசிஜி தடுப்பூசி மூன்று நாட்களுக்குள்ள கொடுக்குறீங்க, ஆனா முதலாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்குறோம் இல்லைங்களா. தாய்ப்பால் தான் வந்து முதல் தடுப்பு மருந்து, அதுக்கப்புறம் தான் மற்ற தடுப்பு மருந்துகள்லாம் வருது. சரிங்களா?
2: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
0: ஓகே மகாராஜ்,
2: ஓகே, தேங்க்யூ டாக்டர். இவங்க வந்து இவங்களுக்கு என்ன அடிப்படை சந்தேகம் அப்படின்னா, அது தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் இவங்களோட சந்தேகம். அதுல நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு, தண்ணி குடிக்கலாம், ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் சொல்லும் போது குழந்தைக்கு மட்டும் ஏன் தண்ணி குடுக்க கூடாது அப்படிங்கறது. ஓகே, நம்ம வந்து அதை பேசிட்டு இருந்தோம், அதாவது வந்து போஸ்டர் ஆஃப் த மதர், அதாவது ஸ்டெப்ஸ் ஃபார் அ மதர்.
0: இப்போ ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்போ சிசேரியன் பண்ண மதர்ஸ் இருக்காங்க, தே கேனாட் சிட் இல்லைங்களா, படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நார்மல் லேபர்ல இருக்கிறவங்க எழுந்து உட்காந்து பால் கொடுக்கலாம், பால் கொடுத்தவொடனே தோல்ல போட்டு தட்டி கொடுக்கலாம். சரி, என்னால முடியல, எழுந்துக்க முடியல அப்படின்ட்டு அதை வந்து சாக்கு போக்கா சொல்ல முடியாது. எனக்கு இடுப்பு வலிக்குது, என்னால எழுந்துக்க முடியாது, சோ இது சாக்கு போக்க சொல்லி நிறைய பேர் தப்பிக்கவே முடியாது. படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நீங்க படுத்துக்கொண்டு பால் கொடுக்கும் பொழுது கரெக்டா நீங்க அந்த லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீட் பண்ணணும். லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட், அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலாம். கைய வந்து பாப்பாவுடைய தலைக்கு கீழே வச்சுட்டு அந்த கியூபிட்டல் ஃபோர்ஸால தலையை வச்சுட்டு அந்த உள்ளங்கையை வச்சு குழந்தையோட பேக்கை சப்போர்ட் பண்ணிட்டு சரியாக குழந்தையுடைய பாஸ்டரை நீங்க பார்க்கணும். குழந்தை வந்து முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, மூக்கை பார்த்து, மூக்கில் வந்து பிரஸ்ட் அழுத்துதா, மூச்சு திணறல் வருதா அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு படுத்துக்கொண்டே நீங்க பால் கொடுக்கலாம். பால் கொடுத்து முடித்த உடனே தூக்கி தோளில் போட்டு கட்டி கொடுக்கலாம். இப்போ உட்கார்ந்து கொண்டு பால் கொடுக்கறவங்க என்ன செய்யலாம், நல்லா வசதியா பின்னாடி சாஞ்சு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு பாப்பா வந்து தலையை நீங்க நான் சொல்ற மாதிரி அந்த எல்போ எல்போல தலையில ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபோர் ஆர்மும் பாம்ஸும் வந்து பேபியுடைய பேக்கை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். பேபியுடைய ஃபேஸ், நெக், அப்டமன் எல்லாம் அம்மாவுடைய அப்டமனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஃபேஸ் மட்டும், நெக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் ஆகி ஃபேஸ் வந்து பிரஸ்ட் டச் பண்ணி இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன்.
2: ஓகே ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் வந்திருக்கு, அந்த காலர் என்ன கேக்குறாங்கன்னு கேட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
3: குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
2: குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க மேம்.
3: குறைஞ்சது குழந்தைக்கு எத்தனை வருஷம் தாய்ப்பால் கொடுக்கலாம்?
0: வருஷம் குறைந்தது இரண்டு வருஷம் கொடுக்கலாமா? ஆறு மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால். சரிங்களா? ஏழாவது மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இணை உணவு ஆரம்பிக்கலாம். இணை உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சத்து மாவு கஞ்சி இல்ல அரிசி உடச்ச கடலை கஞ்சி ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அதுக்கு பின்பாக வந்து ஏழு எட்டு மாதங்கள் ஆக ஆக நீங்க வந்து காய்கறிகள் எல்லாம் மசிச்சு கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம், நான்வெஜ் கூட நீங்க சூப்பு ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தாலும் கூட நீங்க உடன் அது கூட வந்து நீங்க தாய்ப்பாலும் கொடுக்கலாம். தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம், இது வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்றது கணக்கே கிடையாது. டூ இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும், அதுக்கு மேலேயும் கொடுக்க விருப்பப்படுகிறவர்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது.
3: ஓகே மேடம், தேங்க்யூ.
0: ஓகே
2: டாக்டர், நம்ம இப்ப இந்த குழந்தைய வந்து எப்படி தூக்கி எப்படி அந்த போஸ்டர் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த போஸ்டர்ல அழகா குழந்தைக்கு கொடுக்கணும். அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஏப்பம் வருதா அப்படிங்கறத வந்து நம்ம பாக்கணும். அப்புறம் டாக்டர், இன்னொரு ஒரு என்னன்னா, அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லாக இருக்கும் போது, ஏதாவது வந்து ஜுரமோ இல்ல வந்து வேற ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை வரும் போதும் அவங்களுக்கு பயம், இப்ப ஜுரம் வந்தது இல்ல சளி வந்ததுன்னா அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கும் போது அதை அவங்க குழந்தைக்கும் ஒட்டிக்குமோ அப்படின்னு, அப்போ அந்த சமயத்துல தாய்ப்பால் கொடுக்கலாமா?
0: கண்டிப்பா கொடுக்கலாம், ப்ரொவைடட் அந்த மதர் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சளியா இருந்தாலும் சரி, ஜுரமா இருந்தாலும் சரி, அது என்ன சளி என்ன ஜுரம் அப்படின்னு பார்த்து முதலாவது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒருவேளை மதருக்கு சளி இருந்துச்சுன்னா அவங்க தான் க்ளோசரா பேபி ஹேண்டில் பண்றாங்க, குழந்தைக்கு சளி வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. நார்மலா எல்லா மதர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் பார்ப்பாங்க, தனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்க மாட்டாங்க. தன்னிடத்துல இருந்துதான் குழந்தைக்கு வியாதி வருகிறதுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப குழந்தைக்கு முகத்துக்கு நேராக இவங்க தும்மும் பொழுதோ இருமும் பொழுதோ அந்த வைரஸோ பாக்டீரியாவோ எது வேண்டாலும் அஃபெக்ட் பண்ணலாம். அதனால முதலாவது மதர் வந்து

0: ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பால் கொடுக்கறதுல தப்பே கிடையாது.
1: ஓகே டாக்டர், இப்போ லாக்டிங் அதாவது வந்து இப்போ பிரெக்னென்ட்டாக இருக்கும்போது எந்த அதாவது வந்து நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர எந்த மருந்தும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டாக்டர் அட்வைஸ் எல்லாம். லாக்டிங் மதர்ஸ் அவங்க வந்து எப்படிப்பட்ட மருந்துகள் அவங்க எடுத்துக்கலாம், அவங்க ஏதாவது அந்த மாதிரி மருந்து எடுத்துட்டா அது தாய்ப்பால் கொடுக்கற அந்த மதர்ஸ் மூலமா குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்?
0: ஒரு சில மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியே வரும்.
1: ஓகே,
0: சோ காஷன் டியூரிங் லாக்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மெடிசன்ஸ் லாக்டேஷன் டைம்ல அவாய்ட் பண்றது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கால் என்னன்னு பாக்கலாம். வணக்கம், இந்த டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
0: இதனால பாதிப்பு ஒண்ணுமே கிடையாதுமா. உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் இருக்க வரைக்கும் கொடுக்கலாம், 2 வயது வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும்.
2: 3 வயசு ஆக போகுது,
0: பரவாயில்லையே கொடுக்கலாமே.
1: அதாவது நம்ம முதல்ல கேள்வி கேட்டோம் இல்லையா, நீங்க 2 வயசு வரைக்கும் சொன்னீங்க முதல் கேள்வி. சோ இவங்க கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சியை. சோ அதனால நான் எங்க குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் குடுத்துட்டு இருக்கோமே, இதனால பரவாயில்லையாங்கிறது
0: கேட்கறாங்க. கிடையாது
1: தப்பே இல்லையாமா, உங்க அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும் வரைக்கும் குடுக்கலாம், அதனால இன்ஃபேக்ட் நல்லதுதான் அந்த குழந்தைக்கு. சோ
0: ஆகாரம் நீங்க எல்லாமே கொடுக்கலாமா, 3 வயது குழந்தை நார்மலா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே கொடுக்கலாமே.
1: அதர் ஃபுட் விரும்பி சாப்பிடுமா?
0: நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் சொல்லலாம் தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருந்தா வேற ஆகாரமே சாப்பிடாது, தாய்ப்பால் கேட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணுது பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பிடிவாதம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராப்பர் வீனிங் ஃபீட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க.
1: கரெக்ட்.
0: அதாவது ஒரு சில மாதம் தாய்ப்பால் மட்டும் போதும், ஒரு இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், ஒரு சிலர் வந்து என் குழந்தைக்கு தாய்ப்பால் வீனிங் ஃபீட் சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சில ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிப்பேன், இன்னும் நிறைய நாள் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படி நிறைய பேர் அது ஒரு ஆர்வமா செய்றாங்க. சோ ஆர்வமா செய்யறது இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ல வந்து முடியும். நீங்க நார்மலாவே வந்து 7 மந்த்ஸ்ல வீனிங் ஃபீட்ஸ் ஆரம்பிச்சு, ஏன்னா 7 மந்த்ஸ் ஆக ஆக மில்க் உடைய குவாண்டிட்டி. எனி காலர்?
1: ஆமா டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க லைன்ல, தொடர்ந்து நம்ம இத பத்தி பேசலாம். டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. வணக்கம், ஹலோ.
2: ஹலோ, இப்ப வந்து குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது, தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்காங்க.
1: சரிங்க,
2: அதுக்கு நடுவுல இந்த செர்லாக் இந்த சொட்டு மருந்து இதெல்லாம் சேர்க்கலாமா, இல்ல தாய்ப்பால் மட்டுமே 6 மாசம் வரையும் குடுக்கலாமா?
0: தாய்ப்பால் மட்டுமே போதுமா?
1: சொட்டு மருந்து,
0: சொட்டு மருந்து கூட தேவையில்லை.
1: அதாவது நீங்க வந்து 6 மாதம் வரைக்கும் தண்ணியை முதல்ல குடுக்கணுமான்னு கேட்டாங்க ஒரு நேயர். இப்ப நீங்க சொட்டு மருந்து குடுக்கலாமான்னு கேக்குறீங்க, சொட்டு மருந்து கூட தேவையில்லை அப்படிங்கறது டாக்டருடைய விளக்கம். சோ வெறும் 3 மாதம் ஆகுது இல்லீங்களா, நீங்க இன்னும் 6 மாதம் வரைக்கும் நீங்க வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க, சொட்டு மருந்து தேவையில்லை, அப்படிதானே டாக்டர்?
0: எஸ்.
1: ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா?
0: இல்லம்மா, 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான்.
1: ஓகே டாக்டர், ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே தேங்க்ஸுங்க. ஓகே டாக்டர், இப்போ இன்னொன்னு சிம்டம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா, குழந்தை வந்து சில சமயங்கள்ல வந்து தாய்ப்பால் குடிக்காது, பால் குடிக்காம வந்து அழும். அப்போ அது வந்து எதோட அறிகுறி?
0: பால் குடிக்காம இருக்கிறதுக்கு நிறைய காசஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் பார்க்க போனீங்கன்னா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் சைனே வந்து ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட்ஸ்.
1: ஓகே,
0: உடம்பு சரியில்லாதப்போ அதுக்கு வேற எந்த ஒரு இதுவுமே சொல்ல தெரியாது, அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணும்.
1: ஸோ அதனாலதான் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இன்ஃபேன்ட் பேபிஸ் டாக்டர் போனா முதல்ல பால் குடிச்சுதா அப்படின்னு கேட்பாங்க.
0: ஒண்ணு வந்து, இன்னொன்னு வந்து ரெஃப்யூசல் ஆஃப் ஃபீட்ஸ் ஏன் வருது, என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி சக் பண்ணணும்.
1: ஓகே
0: இல்லீங்களா, ஸ்ட்ரெயின் பண்ணி சக் பண்றத பேபியை ஈஸியா ஒண்ணு வாயில கொடுத்த உடனே குழந்தை எதை நேச்சுரலி ப்ரிஃபர் பண்ணும், எது ஈஸியா கிடைக்குதோ அதை தான் எடுத்து
1: இல்லைங்களா.
0: சோ அந்த நிப்பிள் ஆர் அதர் ஸ்பூன் ஃபீட் எதையாவது வாயில வச்ச பேபி வந்து நெக்ஸ்ட் ஃபீடுக்கு வந்து பிரஸ்ட் வைக்கிறப்போ நிச்சயமாக ரெஃப்யூஸ் பண்ணும். இது ஒரு ரீசன். சோ இன்னொன்னு வந்து சிக் பேபி,
1: ஓகே,
0: அது ஒண்ணு ப்ராப்பர். அப்புறம் இன்னொன்னு வந்து ப்ராப்பர் பொசிஷனிங் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணும்.
1: ஓகே.
0: ஆர் மதர் வந்து ஒருவேளை ஒரு அன்ஹைஜீனிக்கா இருக்கலாம், ஒரு ஸ்மெல், ஒரு ஒரு சாயில்டு கிளோத்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். சோ அந்த மாதிரி டைம்ல கூட பேபி கூட ஃபேஸ் என்ன செய்யும், ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் அதர்
1: சைடு. ஓகே.
0: இன்னொன்னு ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ் ஒன்னு இருக்கு. பிறந்த உடனே நம்ம என்ன சொல்றோம், ரைட் ஃப்ரம் பர்த் அப் டு ஒன் ஹவர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ்னா சுகர் வாட்டர், கழுதப்பால், ராவின் பால், ஆர் எனி வாட்டர் இதெல்லாம் குடுக்கறாங்க இல்லையா, இதையெல்லாம் ஒன்ஸ் வாயில வச்சிருச்சுன்னா அந்த பேபி வந்து நெக்ஸ்ட் பிரஸ்ட்ல சக் பண்ணாது.
1: ஏன்னா
0: ஒண்ணு வந்து அவனுடைய பசி அடங்கிடும்,
1: ஓகே,
0: ஃபர்ஸ்ட் திங் பசி அடங்கிடும். இன்னொன்னு வந்து அதுக்கப்புறம் பசிக்காது சக் பண்ணாது. ஒன் ஹவர்க்கு மேல பேபி வில் ஸ்டார்ட் ஸ்லீப்பிங். தூங்குற குழந்தைய இவங்க எழுப்பி எழுப்பி திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இட் வில் நாட் சக்.
1: ஓகே.
0: So, pre-lactial feeds ஒரு ரீசன்.
1: ஓகே
0: சரிங்களா. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், we must avoid pre-lactial feeds.
1: ஓகே. இன்னொன்னு டாக்டர், இப்போ ஒரு குழந்தை வந்து பால் சாப்பிடும் போது அதுக்கு திருப்தி ஆயிடுச்சு, அதாவது அதுக்கு வயிறு ரொம்ப இடிச்சு அப்படின்னு சொன்னோடனே அதுவா வந்து விட்டுடும்.
0: சோ
1: பட் அந்த சமயத்துல அந்த தாய்க்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது இல்லைங்களா, அது போதுமா அப்படின்னு. அப்போ தேவையான அளவுக்கு அந்த குழந்தையே சாப்பிட்டுட்டு இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம் டாக்டர், கேளுங்கள். டாக்டர் சாந்தி மேடம் நம்ம கூட இருக்காங்க, உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி. ஹலோ, உங்க கேள்வி என்ன, சந்தேகம் என்ன கேளுங்க. கட் ஆயிடுச்சு, இந்த கால் கட் ஆயிடுச்சு. சோ அவங்க திருப்பி கூப்பிடுவாங்க, நம்ம அதுக்கு வரைக்கும் அடுத்த கேள்விக்கு போகலாம். நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த ஆகஸ்ட் 1-7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுடைய அவசியத்தையும் அதனால இருக்கிற நன்மைகளும் அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம நேர்களுக்கு விழாவாரியா டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சை நல மருத்துவமனையில இருந்து ரொம்ப விரிவா கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர், இன்னொரு விஷயம் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் சாப்பிடும் போது சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ், அதாவது வந்து இப்ப பெரியவங்க வயசுல இருக்க மூத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அம்மா வந்து மல்லிகைப்பூ வச்சு கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க நம்ம காலர் கூட கேட்டாங்க, அதாவது வந்து பாகற்காய் சாப்பிடக்கூடாது, கொத்தவரங்காய் சாப்பிடக்கூடாது. சோ இந்த மாதிரி இப்ப 1 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்க 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க, அப்ப எவ்வளவு நாளைக்கு அந்த தாய் வந்து பத்திய சாப்பாடே இருக்க முடியும்? சோ இந்த மாதிரி எது எது சமுதாயத்துல வந்து அறிவியல் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க, அது உங்க பார்வையில தவறு, அது சயின்டிபிக்கா அது இல்ல அப்படின்னு நீங்க
0: நினைக்கிறீங்க? இன் ஃபேக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
1: ஓகே.
0: சோ என்னன்னா, இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு பத்திய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேர்கால மருந்து அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. சோ அந்த பேர்கால மருந்து இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இட்ஸ் அ கேலக்டோகாக்.
1: ஓகே.
0: கேலக்டோகாக்னா மில்க் செக்ரீஷன் அதிகம் ஆகுறதுக்கு அவங்க மெயின்லி ஸ்பைசஸ் தான் சேர்ப்பாங்க.
1: ஓகே.
0: இப்போ வந்து மில்க் செக்ரீஷன் அதிகமா வேணும்னா நம்ம என்னெல்லாம?
1: ஓகே டாக்டர், அந்த கட்டான கால் இப்ப திருப்பி வந்திருக்கு, அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி போலாம். டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? டாக்டர் இருக்காங்க.
2: எம்ஓபி ஸ்கூல்ல இருந்து பரிமளம் டீச்சர் பேசுறேங்க.
1: சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க மேடம், சாரி டாக்டர் இருக்காங்க.
2: கிளியரா கேக்குறீங்க? கிளியரா கேக்கல.
1: இல்ல டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது.
2: ஓகே மேடம், ஓகே. இப்ப தாய்ப்பால் கொடுக்கும்போது முதல் பால் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்க மேடம், அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமா.
0: சீம்பால்ல வந்து நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குமா, அது வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு அடிப்படை காரியம். அப்புறம் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் நிறைய இருக்கு. ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா? ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு. ஆமா. அப்புறமா வந்து நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு, அப்புறம் நிறைய ஃபேட் இருக்கு, சரிங்களா? இவ்வளவு சத்து இருக்கு, அதுதான் அதனாலதான் அதை வந்து முக்கியமா குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
2: ஓகேங்க மேடம்.
0: குளோரோஃபில் இல்லம்மா, இம்யூனோகுளோபுலின்ஸ்.
2: ஓகேங்க, ஓகேங்க,
0: இம்யூனோகுளோபுலின்ஸ்.
2: ஓகே மேடம், ஓகே,
0: ஓகே. போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுமா, 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால். சரிங்களா. ஏழாவது மாதம் முதற்கொண்டு நீங்க வேற இணை உணவோடு கூட தாய்ப்பாலையும் சேர்த்து கொடுக்கணும். அதாவது தாய்ப்பால் வந்து உங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் ஈஸிலி அப்சார்பபிள். தாய்ப்பால் வந்து ஆறு மாதம் வரைக்கும் குழந்தையினுடைய எல்லா சிஸ்டமே வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா தான் இருக்கிறதுனால தான் நம்ம தாய்ப்பால் வந்து அட்வைஸ் பண்றோம்.
2: இப்போ நீங்க
0: போதுமான அளவு இல்ல
2: கொஞ்சம் சேர்த்துட்டேங்க.
0: ஓகே, நீங்க
2: சேர்த்துட்டீங்க. பாப்பாவுக்கு வந்து வெயிட் இன்கிரீஸ் ஆகல, இன்டைஜஸ்டபிள் ப்ராப்ளம் அதனால அவளுக்கு வந்திருக்குமோ. இப்ப கூட ஈவன் 1.5 இயர்ஸ் ஆகி கூட வெயிட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல.
0: நிச்சயமாக இருக்கலாம்.
2: அதனால லிவர் ப்ராப்ளம் அது மாதிரி அரைஸ் ஆகக்கூடிய சென்சிபிலிட்டி இருக்குங்களா பேபிங்களுக்கு?
0: லிவர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஏனென்றால் குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ற அளவுக்கு பிரஸ்ட் மில்க் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் இல்லீங்களா. நம்ம கவுஸ் மில்க் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னா, அதர் எது கொடுத்தாலும் வந்து குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. அதனால உங்களுக்கு இன்டர்ஜெக்ஷன் வரலாம், டயரியா வரலாம். மேபி டயரியா வர்றதுனால வெயிட் கெயின் கூட உங்களுக்கு ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம்.
1: தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. டாக்டர், இப்ப அறிவியல் ரீதியா வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து சரி தவறு அப்படிங்கறத வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது வந்து மல்லிகைப்பூ வச்சுக்க கூடாது, பாகக்காய் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
0: இப்போ மல்லிகைப்பூ வச்சுக்கிறது, பாகற்காய் சாப்பிட்றது, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு நம்மளுக்கு அறிவியல் பூர்வமா எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. பட் நம்ம கேலக்டோகாக்ஸ் சொல்ற அந்த பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க இல்லையா, பேர்கால மருந்துல என்ன இருக்கு, இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ், ஸோ இதெல்லாம் தான். இப்போ வந்து நம்ம கேலக்டோகாக்ஸ் எதெல்லாம் சொல்றோம்னா, அந்த ஜிஞ்சர் சொல்றோம், கார்லிக் சொல்றோம், வெந்தயம், வெந்தயக்கீரை, ஸோ ஜீரகம், இதெல்லாத்தையும் நம்ம கேலக்டோகாக்ஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து லாக்டேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக கொடுக்கறது. ஆனா நாட்கள் ஆக ஆக ஜனங்களுடைய மனசுல என்ன வந்துச்சுன்னா, அதை மாத்திரமே கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி
1: ஆயிடுச்சு.
0: சோ லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம்.
1: ஓகே,
0: அன்லெஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட் சாப்பிடற அன்னைக்கு பேபிக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்றத அப்படின்னாதான் மட்டும்தான் நம்ம அந்த பர்டிகுலர் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். அதர்வைஸ் எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். இன்னும் சில மதர்ஸ் இப்ப சொன்னாங்க இல்லீங்களா, போதுமான அளவு மில்க் இல்ல அப்படின்ட்டு. போதுமான அளவு மில்க்
1: இல்லன்ற
0: நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அம்மா வந்து சைக்கலாஜிக்கல் ஏதாவது ஒரு அப்செட் ஆகி இருக்கலாம். இன்னொன்னு ஃபேமிலியில சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். மேபி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் நிறைய இருக்கலாம், ஆர் ஒர்க்கிங் விமனா இருக்கலாம். நிறைய ஒர்க்கிங் விமனே வந்து இப்ப நிறைய, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வேலையையும் நேரத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பேபிக்கு ஃபீட் பண்ற மாதிரி. சோ இந்த ஃபேமிலியில நிறைய மெம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர்ஸ் அதிகமா இருக்கிறப்போ இந்த பர்டிகுலர் மதருடைய ஒர்க் லோடு வந்து அதிகமாகுது. சோ பேபிக்கு கொடுக்கற நேரம் வந்து ரொம்ப குறைவாயிடுது. சோ அதே டைம்ல அவங்களுடைய சாப்பிடுற சாப்பாடு, அதனுடைய குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவான்டிட்டி எல்லாமே குறைஞ்சிடுது. சோ நேச்சுரலி அந்த மதருக்கு வந்து எவ்வளவு கேர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இன்லாஸ் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு மதரை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மில்க் செக்ரீஷன் இருக்கும். இன்னொன்னு, எந்த அளவுக்கு பேபியை சக் பண்ண வைக்கிறாங்க பிரஸ்ட்ல. இப்ப எல்லாம் வந்து நம்ம டிமாண்ட் ஃபீட்ஸ் தான் சொல்றோம். பர்டிகுலரா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பேபி எப்பெல்லாம் அழுகுதோ, மேபி 1 hour அழுதா கூட நம்ம கொடுக்கலாம். யூரின் போனோம்னு அழுதா கூட பால் கொடுக்கலாம். மோஷன் போன உடனே அழுகும், அப்ப கூட நம்ம பால் கொடுக்கலாம்.
1: இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரியவங்க மாதிரி அட்டவணை போட்டு
0: கொடுக்க வேண்டிய
1: 6 மாசம் வரைக்கும்.
0: 6 மாசம் வரைக்கும், ஏனென்றால் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு. அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பேபி சக் பண்ணதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு பிரெயினுக்கு போகும், பிரெயின் கமாண்ட் கொடுக்கும், மில்க் செக்ரீட் ஆகும்.
1: ஓகே டாக்டர், இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ஒரே மார்பகங்கள்ல கொடுப்பாங்க, அதாவது அது எப்படி ரெண்டு மார்பகங்களே மாத்தி மாத்தி கொடுக்கணும்?
0: அதுவும் தவறான ஒரு காரியம். ரெண்டு மார்பகங்களே மாத்தி மாத்தி கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு மார்பகத்திலயுமே நமக்கு டூ டைப்ஸ் ஆஃப் மில்க் வருது, ஃபோர் மில்க், ஹைன் மில்க் அப்படின்ட்டு. முதல்ல வர்ற மில்க், பின்னாடி வர்ற மில்க். அந்த முதல்ல வர்ற மில்க் வந்து கொஞ்சம் டைல்யூட்டடா இருக்கும், இட் கண்டெயின்ஸ் மோர் வாட்டர்.
1: ஓகே, சோ அது வந்து நீர்த்து போயிடும்.
0: எஸ், அது வந்து குழந்தையினுடைய தாகத்தை மட்டும் தான் தீர்க்கும்.
1: ஓகே,
0: பின்னாடி வர்ற மில்க்ல தான் வந்து நிறைய ஃபேட் எல்லாம் இருக்கு.
1: ஓகே,
0: சோ இட் பில்ஸ் பாடி பில்டிங் மாதிரி. அது சோ அந்த பின்னாடி வர்ற மில்க குடிக்கிறப்பதான் பேபிக்கு என்ன ஆகுது, பசி அடங்கும்.
1: ஓகே,
0: சோ இப்ப வந்து நேச்சுரலி ஒரு பிரஸ்ட்ல ஒரு மதர் பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ்ல அதர் மில்க், அதர் பிரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு மில்க் வந்து லீக் ஆகும்.
1: ஓகே,
0: உடனே நார்மல் டெண்டன்சி என்னன்னு சொன்னா, இந்த பிரஸ்ட்ல பால் கொடுத்துட்டே இருக்கும், இந்த பக்கம் லீக் ஆகுது, ஐயோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பேபி டு அதர் சைட்.
1: ஓகே,
0: சோ ஃபர்ஸ்ட் மில்க் தான் பாப்பா குடிச்சிருக்கோம், ஃபோர் மில்க், அந்த வாட்டரி மில்க். சோ இந்த சைடும் அந்த ஃபோர் மில்க் வந்து வாட்டரி மில்க் தான் வரும். சோ ரெண்டுமே வாட்டரி மில்கா குடுக்கறதுனால வெயிட் கெயின் வந்து ப்ராப்பரா இருக்காது. இப்ப ஒரு அம்மா கேட்டாங்க,
1: என்
0: குழந்தைக்கு வெயிட் கெயின் இல்ல, போதுமான அளவு மில்க் இல்ல.
1: ஓகே சார், டாக்டர் இதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ
2: ஹலோ, நான் நூர்ஜவான் பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க.
2: தலையில ஒரு பக்கம் ஓரமா வலி இருந்தது. ரெண்டு நாளா வலி இருந்தது, கொஞ்சம் தைலம் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்ச நாள் வலி அவரை நின்றுது, திரும்பி வலி வருது. அது என்னால இருக்கும்?
0: இது யாருக்குமா?
2: எனக்குதான்.
1: இல்ல, இது இப்ப இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி, குழந்தைகளுக்கு சம்பந்தமா இல்ல குழந்தைகளோட தாய்ப்பால் குடுக்கறது பத்தின பிரச்சனை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது இந்த சந்தேகம் வந்து நீங்க வந்து ஏதாவது பொது மருத்துவர் வரும்போது நீங்க இத பத்தி கேக்கலாம். ஓகே, நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. சோ அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் வரும்போது உங்க சந்தேகத்தை கேட்டு நாங்க, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நாங்க அதுக்கான பதில உங்களுக்கு இதுல வானொலியில ஒலிபரப்புறோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க அதை பத்தி, அதாவது ஒரு நேரம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு நேரம், அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நீர்த்து வர்ற பால், அப்புறம் தான் அந்த ஃபேட்டி பால்னு சொல்றீங்க, அந்த டைம் எப்படி அதை ஒரு மதருக்கு தெரியும்? ஆக்சுவலா
0: சோ டைம் டெஃபினட்டா நமக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் ஃபோர் மில்க் வரும், எவ்வளவு நேரம் ஹை மில்க் வரும் தெரியாது. சோ ஒன்ஸ் தி பேபி ஸ்டார்ட் சக்கிங், ஃபர்ஸ்ட் வர பால் வந்து ஃபோர் மில்க், அது வந்து வாட்டரியா இருக்கும், இட்ஸ் கண்டென்ட் வந்து ஃபேட் கண்டென்ட் கம்மியா இருக்கும், புரோட்டீன் சுகர் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கும். சோ வென் தி ஹை மில்க் கம்ஸ், இட் கண்டெயின்ஸ் மோர் ஃபேட். இப்போ ஒரு பிரஸ்ட் ஃபுல்லா எம்டி ஆகுது அப்படின்னு சொன்னா அது தெரியும் மதருக்கு.
1: ஓகே,
0: பிரஸ்ட் எம்டி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹைன் மில்க் ஆல்சோ கான் அவுட் அப்படின்றது மதருக்கு தெரியும். இதை வச்சுதான் நம்ம அசஸ் பண்ண முடியும். எவ்வளவு நேரம் ஃபோர் மில்க் வரும், எவ்வளவு நேரம் ஹைன் மில்க் வரும் தெரியாது. சோ பட் ஃபர்ஸ்ட் வர்றது ஃபோர் மில்க்.
1: இப்போ ஒரு தடவை நீங்க சொன்னீங்க, அந்த மார்பகம், ஒரு மார்பகத்துல இருந்து இந்த பால், அதாவது வந்து அது எம்டி ஆயிடுச்சு, அந்த குழந்தை எல்லாம் சாப்பிட்டுடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் அதை மாத்தணுமா, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெப்ட்ல கொடுத்தா அகெயின் ரைட்ல மாத்தி மாத்தி கொடுக்கணுமா? இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அந்த கால் என்னன்னு பாத்துட்டு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்க நிகழ்ச்சி.
2: ஹலோ,
1: சொல்லுங்க மேடம், உங்க சந்தேகம் என்ன, டாக்டருக்கு இருக்காங்க கேளுங்க.
0: அவங்களுக்கு மென்டலி நல்லா சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாம் அவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவங்க கணவர் வந்து அவங்களை கொஞ்சம் நல்லா அன்பா கவனிச்சுக்கலாம், ஆர் மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கற அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு கேர் கொடுத்து அவங்களை நல்லா சாப்பிட வச்சு நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இன்னொன்னு, குழந்தைய வந்து அடிக்கடி வந்து மார்பகத்துல விட்டு சப்ப விடணும். சொன்னேன் இல்லீங்களா, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த குழந்தைய சப்ப சப்ப தான் பால் சுரக்கும். நீங்க குழந்தைய சப்ப விடாம பால் வரல வரலன்னு குழந்தைக்கு வேற ஏதாவது புட்டி பால், அதுல உள்ள நிப்பிலோ இல்ல ஒரு ஸ்பூனோ நீங்க வாயில வச்சிட்டீங்கன்னா பாப்பா மார்பகத்துல சப்பாது. பால் மார்பகத்துல சப்பலன்னா பால் சுரக்கிறது நிச்சயமாக குறைந்து விடும். சரிங்களா, வேற ஏதாவது சந்தேகம் உண்டா? பால் கொடுக்கற அம்மா வந்து குறைந்தபட்ச நார்மலாக இருக்கிறவங்க மூணு முறை சாப்பிடுவாங்க இல்லையா. அதிகமா பால் கொடுக்கற தாய் வந்து கூட ஒரு மூணு முறை சாப்பிடலாம். தண்ணீர் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய குடிக்கலாம். அப்புறம் இப்ப வந்து பால் சுரப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஒரு சிலது நான் சொன்னோம் இல்லீங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெந்தயக்கீரை சாப்பிடலாம், வெந்தயம் பூண்டு, அப்புறம் வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லா பால் சுரக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அது ப்ரூவ்டு கூட. அதனால நீங்க அது கூட நீங்க கொடுத்து பாக்கலாம். உங்களுக்கு
1: நீங்க நல்லா நிறைய சத்துள்ள உணவுகள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த உங்களுடைய உடலும் நல்லா ஆரோக்கியமா ஆகும். அழைச்சதுக்கு நன்றிமா டாக்டர். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க. ஓகே, இப்போ அதாவது ஒரு தடவை லெஃப்ட் பிரெஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த முறை அந்த எம்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தூங்கிடுச்சுன்னா திருப்பி அழும்போது நம்ம திருப்பி ரைட்ல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா?
0: இப்போ ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ

0: மாத்தி மாத்தி குடுக்கணும்.
1: ஒரு சைடுல குடுக்கறப்போ 4 மில்க் ஹை மில்க் ரெண்டுமே பேபி சக் பண்ணிருச்சு, பட் பசி அடங்கல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். ஏன்னா as the baby grows needs அதிகமாகும். சோ அடுத்த பிரஸ்ல நீங்க மாத்தி குடுக்கலாம். அடுத்த பிரஸ்ல மாத்தி குடுக்கறப்போ அந்த 4 மில்க் குடிச்ச உடனே பேபி வந்து தூங்கிருச்சு ஆர் போதும்னு சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஓகே,
1: நெக்ஸ்ட் ஃபீடு நீங்க குடுக்கறப்போ அந்த அதர் சைடுல ஹாஃப் மில்க் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஹை மில்க குடுத்துட்டு அதர் பிரஸ்ட்.
0: ஓகே, ஏதோ மேம் மதர் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி குடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை அழும் போதெல்லாம் நம்ம போய் குடுக்கணும், டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம குடுக்கணும், டைம் எல்லாம் போடக்கூடாது, பட் இது வந்து வீட்டுல இருந்தாதான் சாத்தியம். சோ மெட்டர்னிட்டி லீவ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஓகே, இப்ப ஆபீஸ் கோயிங் உமனுக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் குடுக்கறாங்க. அப்படி இருக்கும் தாய்மார்கள் எப்படி அதை வந்து குழந்தைக்கு தாய்ப்பாலும் எப்படி குடுக்கலாம்?
1: இது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு காரியம், இது எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்லிட்டு 3 மாசம் தான் மெட்டர்னிட் லீவ் கொடுக்கறோம். இதை வந்து நம்ம நிறைய நம்ம கவர்மெண்ட்க்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், 6 மாசம் மெட்டர்னிட் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் குடுக்கறாங்க. நம்ம கண்ட்ரில இன்னும் வரல, மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது வரலாம். ஆனா அது வருகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறது, இப்போ 3 மாசம் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து 4வது மாசம் ஒரு மதர் வேலைக்கு போறாங்க, அவங்க என்ன செய்யலாம்னா ஒருவேளை அந்த வேலையினுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். இல்ல ஒரு பேபியை வந்து நடுவுல யாராவது ஒருவர் கொண்டு போய் கொடுத்து ஃபீட் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு கிரெச் ஆர் நர்சரி ஒன்று இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் பேபியை வச்சுட்டு கொஞ்சம் கேர் கிவர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை இதுல எதுவுமே சாத்தியப்படல அப்படின்னு சொன்னா ஒரு மதர் வந்து ஒரு 8 hours வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில போறப்போ ஃபீட் பண்ணிட்டு தே கேன் எக்ஸ்பிரஸ் சம் மில்க்.
0: ஓகே,
1: சோ எக்ஸ்பிரஸ் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அந்த மில்கை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி அதை கூட அவங்க வீட்டுல திரும்ப வருகிற வரைக்கும் அந்த மில்கை கொடுக்கலாம்.
0: ஓகே, சோ அதை திருப்பி
1: காய்ச்சணும் தேவையே கிடையாது. நீங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா ஒரு 6 to 8 hours
0: வைக்கணுமா?
1: ரூம் டெம்பரேச்சர்ல வச்சா அவ்வளவு நேரம் வச்சுக்கலாம். ஃபிரிட்ஜ்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 24 hours வச்சுக்கலாம். அதுவும் வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா 72 hours வச்சுக்கலாம். -4ல வச்சீங்கன்னா 3 months கூட, ஏன்னா பிளட் பேங்க் மாதிரி பிரஸ்ட் மில்க் பேங்க் கூட இருக்கு. சோ அந்த ஃப்ரீஸ் பண்ண அந்த மில்க் எல்லாம் திரும்ப நீங்க எடுத்து கொடுக்கறப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அதை காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. சூடான தண்ணீரை ஒரு பாத்திரத்துல வச்சு இந்த பால் பாத்திரத்தை அது உள்ள வச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆயிடும். அந்த மில்க் நீங்க அதுக்கப்புறம் கொடுக்கலாம்.
0: அப்படி குடுக்கற பாலை வந்து நம்ம வந்து எப்படி டாக்டர் குடுக்கறது? ஏன்னா திருப்பி நம்ம வந்து பாட்டில குடுக்க முடியாது,
1: பாட்டில குடுக்க கூடாது, ஸ்பூன்ல கொடுக்கலாம்,
0: ஸ்பூன்ல கொடுக்கலாம் இல்ல பாலாடை அந்த காலத்துல குடோல்ட்
1: அது வந்து ஐடியா.
0: ஓகே டாக்டர், இப்ப நம்ம நிகழ்ச்சியில கடைசியில 5 நிமிடங்கள் தான் இருக்கு, நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கற தாய்ப்பால் அந்த மதருக்கு வந்து அந்த மனநிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து அந்த குடுக்கும் போது அவங்களுடைய அன்பு எல்லாம் சேர்த்துதான் அந்த குழந்தைய பார்த்து, நீங்க கூட சொன்னீங்க குழந்தையோட கண்ணோட கண் பார்த்து குடுக்கணும் அப்படின்னு. அம்மா வந்து நல்ல சந்தோஷமான மனநிறைவோட மன மகிழ்ச்சியோட இருக்கணும். சோ எந்த மாதிரி சூழ்நிலை கொடுத்தா இன்னும் அந்த குழந்தை நல்ல புஷ்டி ஆரோக்கியமா இருக்கும்?
1: சூழல் நீங்க சொல்லிட்டீங்க, நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப வந்து எத்தனை
0: நல்ல சிந்தனைகள்,
1: எஸ் நல்ல சிந்தனைகள், எத்தனை பெர்சன்டேஜ் மதர்ஸ் வந்து நல்ல சிந்தனைகள் நல்ல நல்ல ஒரு சூழ்நிலை மேல இருக்காங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த நிகழ்ச்சி மூலமா இதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களா, அந்த ஒரு சூழ்நிலைமே அந்த மதருக்கு
0: கொடுக்கலாம்.
1: மேபி அந்த மதர் வந்து எல்லா சூழ்நிலையுமே பாசிட்டிவா இருக்கும், ஆனா அவங்களுடைய டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டிவி பாக்கலாமா, ஒரு ஃபோன் பேசலாமா, அந்த பேபி கொடுக்கலாம்,
0: குழந்தை பாடிங்க பாஸ் அப்படிங்க தூங்குறது கூட தெரிஞ்சிருக்காது.
1: சோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நான் பால் கொடுக்கறப்ப என் குழந்தைக்கு என்னுடைய அன்பையும் சேர்த்து கொடுக்கறேன். சோ என் குழந்தை வந்து இன்டர்ன் அதனுடைய லவ் எனக்கு தரப்போகுது அப்படின்றது அந்த மதருக்கு ஒரு இது இருக்கணும்,
0: மைண்ட்ல
1: அந்த ஒரு தாட் இருக்கணும். சோ இதுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அந்த மதருக்கே அந்த ஒரு தாட்
0: இருக்கணும்.
1: சோ அது இருந்தாதான் அதை செயல்படுத்த.
0: சோ ஒரு ஒரு முறை பால் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷத்தோட மனசை நல்லா வந்து நல்ல சிந்தனைகளை முதல்ல பாசிட்டிவ் திங்கிங் அது வந்து அதான் சொல்லுவாங்களே அந்த காலத்துல வந்து வீரத்தை தாய்ப்பாலோட வீர சேர்த்து ஊற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றோம். சோ அது உண்மையா கூட இருக்கலாம் கண்டிப்பா. இப்போ வந்து அறிவியல் ரீதியா அது ப்ரூஃப் ஆயிருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சோ தாய்மார்களே, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி டாக்டரை கேளுங்கள்ல உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேனல மருத்துவமனையில இருந்து நம்மளுக்கு உங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்க. அப்புறம் ஒரு தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும், அதோட நன்மைகள், அதுல என்ன அறிவியல் ரீதியான உண்மைகள், இதை பத்தி எல்லாம் விழாவாரியா நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ நீங்களும் நல்ல சிந்தனையோட நல்ல நல்ல சூழ்நிலையில தாய்ப்பால 6 மாசத்துக்கு கொடுங்க. சோ நீங்க டாக்டர் இன்னும் 1 மினிட் இருக்கு, நீங்க என்ன மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: நான் சொல்ல வேண்டியது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப் டு 6 மந்த்ஸ். இன்னொன்னு வந்து ஏர்லி இனிஷியேஷன்.
0: ஓகே,
1: ஏர்லி இனிஷியேஷன்னா அந்த
0: ரைட் ஃப்ரம்
1: 1 மினிட் டு 1 ஹவர். அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம நிறைய ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறோம், செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறோம், எல்லாமே கொடுக்கறோம். இப்ப இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லா பாப்புலேஷனும் இன்வேரியபிளி யங் ஓல்ட் வாட் எவர் மே பி எல்லாருக்குமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்த ஒரு எஜுகேஷன் நம்ம வந்து கொடுக்கணும்.
0: கரெக்ட்,
1: இதுதான் என்னுடைய மெசேஜ்.
0: அதுல வந்து வெக்கப்பட தேவையில்லை, அவங்களுடைய உடல் அழகு வந்து போயிடும் கேட்டு யோசிக்க வேண்டிய அவசியம்
1: இல்லை, அழகாயிடுவாங்க.
0: கரெக்ட், நீங்க கூட சொன்னீங்க வந்து அதாவது இப்ப பிரஸ்ட் ஃபீட் கொடுக்கற லேடிஸ்க்கு வந்து கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வர்ற இது கூட சான்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இந்த உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம், ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ உங்க வீட்டுல வந்து தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார் இருந்தா நல்ல சூழ்நிலை உருவாக்கி நல்ல எதிர்காலத்துல நல்ல ஊட்டமிக்க நல்ல சிந்தனையுள்ள நல்ல குழந்தைகளை உருவாக்கி கொடுக்கறது நம்மளோட கடமை. இந்த நல்ல மெசேஜோட நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். டாக்டர், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுத்து எங்களை பப்ளிக்கு எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எங்களோட நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
1: தேங்க்யூ.
0: வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி, நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.

0: ஹாய் வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகை இல்லை ராகம் மாயா மாளவ கௌள ராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அறம் செய் கரம் கொடு.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 வித் மீ ஆர்ஜி கிருத்திகா அண்ட்
1: ஆர்ஜே அஸ்மிதா.
0: இது உங்க ஃபேவரட் ஷோ டென் டேஞ்சரஸ் ஆசை ஆனா ஆபத்து.
1: ஆமாங்க, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த ஷோவோட கண்டென்ட்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசைப்பட்டு வாங்குற எல்லாமே எதுவாக இருக்கட்டும், ஆசைப்பட்டு பண்ணுற விஷயம் எதுவாக இருந்தாலும், ட்ரெண்டியாக இருந்தாலும் ஒரு பக்கம் அது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது.
0: எக்ஸாக்ட்லி அஸ்மிதா, இப்போ நீங்கள் எதெல்லாம் இது ட்ரெண்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என்ன?
1: ஸோ சென்னை அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் போகிறது அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக போகிறது, எக்ஸ்பெஷலி போகிறதுலாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது.
0: ஆமாம், லாஸ்ட் வீக் கூட ஒரு பிரிட்ஜு கடையில் ஹெல்மெட் நொறுங்கிலாம் போய் ஒருத்தவங்க விழுந்தாங்க.
1: அது என்ன ஸ்பீடாக போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே பொசிஷனில் 1000 செல்ஃபிஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது.
0: போஸ்ட் மாட்டாங்க.
1: ஆ, கரெக்டாக.
0: அதே மாதிரி ஆர்ஜே பண்ண தெரியாதவங்களும் ஆர்ஜே பண்றது அப்படின்றது இப்போ ஒரு ட்ரெண்ட்.
1: யாரை பத்தி சொல்ல
0: இல்ல, பொதுவான ஒரு உலகத்துக்கு ஒரு கருத்து சொல்லலாம்னு வந்தேன்.
1: ஓகே ஓகே, சரி. ஷோட கண்டென்ட்டுக்கு வரலாம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்பீடுன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு விஷயம் நான் வருது. போன வாரம் பெசன்ட் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன்.
0: ஓகே,
1: அப்போ வந்துட்டு என் பக்கத்துல ஒரு குரூப் ஆஃப் குட் லுக்கிங் கேர்ள்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி
0: உங்களை மாதிரி
1: இல்லைங்க, அந்த அந்த நக்கல் நையாண்டி தான்
0: வேண்டாம். ஐ சே ட்ரூத் வந்து எப்பவுமே.
1: சரி, மறுபடியும் கண்டென்ட்க்கு வருவோம்.
0: ஓகே,
1: அதாவது நான் நின்றுட்டு இருக்க என்ன சொல்ல வந்ததுன்னா, நின்றுட்டு இருக்கும் போது எதிரில ஒரு வெள்ளை கலர் ஆர்டிஆர் பைக்ல ஒருத்தன் வந்தான்.
0: ஓகே,
1: அவங்க வந்து அவர் லுக்கா பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, அந்த கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் தான் பண்ண போறாரு, அதுக்கு தான் ட்ரை பண்ணாரு. அவர் கண்ணாடியை மாட்டுறதா இருக்கட்டும், ஜாக்கெட்டை சரி பண்றதா இருக்கட்டும், எப்பா அலப்பல் தாங்க முடியல. ஒரு 4-5 ரவுண்டுங்க அதே இடத்த சுத்தி வந்திருப்பாரு.
0: ஓகே,
1: நல்ல ஸ்பீடு. அப்புறம் 5வது ரவுண்டு பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா,
0: என்ன ஆயிருக்கும், உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க.
1: அதுதான் இல்ல, அவர் வந்து 5வது ரவுண்ட்ல நான் எங்கட ஆளை காணோம் பாக்குறேன், அந்த சைட்ல கீழே கல் கல் எண்ணிட்டு இருந்தாரு.
0: அதாவது அவர் ரோட்ல கீழே விழுந்துட்டாரு அப்படின்றத நீங்க மக்களுக்கு தெளிவா சொல்லிருங்க.
1: கீழே விழுந்துட்டாரு, எக்ஸாக்டா சொல்லணும். அதாங்க, இப்போ ஸ்பீடா போறேன்ற பேர்ல போய் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் என்றாங்க, இது ஒரு பெரிய பாதிப்பா ஆயிட்டு இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி அஸ்மிதா, இப்ப கூட பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு செலிபிரிட்டியோட பையன் டியூ டு ரேஷ் டிரைவிங் அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. அது ஒரு பிரச்சனை இல்லாம அது வந்து வாட்ஸ்அப்ல செம்ம ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது அப்படி பார்த்தா வாட்ஸ்அப் அந்த டெக்னாலஜி கூட ஒரு வகையான ஒரு நம்மளுக்கு கேடு விளைவிக்கிறது தான். அதை பத்தி நம்ம லேட்டா பேசுவோம்,
1: அப்புறம் பேசலாம். சரி, இதனால மைய கருத்து என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொல்லிடுங்க.
0: அதாவது வந்துட்டு நீங்க பைக்ல ஸ்பீடா போய் நான் உங்க உயிருக்கு சேதம் வர வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களை நம்பி பின்னாடி உட்கார்ற உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், அம்மா அப்பா ஆகட்டும், எல்லாருக்கும் அவங்க உயிருக்கும் சேர்த்து நீங்க ஆபத்து விளைவிக்காதீங்க அப்படின்ற மைய கருத்தை உங்க கருத்து மூலமா நான் சொல்ல வரேன்.
1: அவங்க அம்மா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், அது அவங்க ஸ்பீடா போறாங்க, ரோட்ல 7 இன்ச் ஸ்லோவா உழுந்துட்டு போறவங்களுக்கு எல்லாமே இது பாதிப்பா தான் இருக்கு.
0: சின்ன சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு அவங்க எப்படி ஸ்பீடா ஓட்டுறாங்கன்றதுதான் தெரியல.
1: அது கொஞ்சம் இது நம்ம இதை பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணலாம். அப்புறம் அதான் மக்களே, உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஜாலியா இருங்க, இருக்க வேணாம்னு சொல்ல, ஆனா ஜாலியா இருக்கன்ற பேர்ல உங்க உயிரை கோலி ஆக்கிக்காதீங்க.
0: ஜாலி கோலி நல்ல ரைவிங்க. இப்போ நல்ல டைமிங்லான ஒரு பிஎஸ்ஏ பிரேக் விடுறேன். இது உங்க எம்ஓபி சிஆர்எஸ் 107.8, இது 10 டேஞ்சரஸ் ஆசை ஆனா ஆபத்து வித் மீ ஆர்ஜே கிருத்திகா அண்ட்
1: ஆர்ஜே அஸ்மிதா.

0: Hello, Dr. Ganesh?
1: Yes, speaking. How may I help you?
0: Sir, I'm calling from a corporation school in Kodungur. We are having a health camp at a school. So we would be really honored if you could come by and check our students tomorrow morning.
1: Yes, sure, madam. I'll be there. Is 9 a.m. fine?
0: Yes, sir. See you tomorrow at our premises.
2: Next day.
0: So, what do you think about the health checkup? Was everything fine?
1: I'm just curious to know, ma'am, why are the kids suffering from similar cough and skin allergies? What is that smell? Where is the garbage being burnt?
0: Doctor, all the garbage from the school are put together and burnt at the back. Easy disposal, you see.
1: Yeah, and it makes diseases easy too, you know. No wonder all the children have similar health issues. Garbage will contain synthetic, plastic, fiber and everything. All this, if burnt together, will emit harmful gases which can cause fatal health problems. Garbage needs to be segregated. Remember, green for biodegradable, red for hazardous, and blue for paper and cardboards. So I request you to buy colored bins and segregated garbage. Proper disposal is segregation. Segregation leads to recycle, and recycling results in a cleaner environment. So adapt today for a cleaner future. Produced and brought to you by MOPCRS 107.8.
3: வெல்கம் பேக். இது உங்க MOPCRS 107.8. இது டென் டேஞ்சரஸ் ஆசை ஆனா ஆபத்து. இப்போ வந்துட்டு நம்ம போன செக்மெண்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரெண்ட்,
4: ஸ்பீடு,
3: டேஞ்சரஸ். ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மைண்ட் என்ன, நம்ம என்ன ஆபத்து வந்தாலும் சரி நம்ம ட்ரெண்டை என்ஜாய் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு இருக்கிற லைஃப். நம்ம ஸ்டைலிஷா இருக்கணும், ஷூஸ் எல்லாம் வாங்கி போடுறோமோ இல்லையோ வாங்கி வச்சிடணும். அந்த மாதிரி
4: விளைவுகள் பத்தி கவலையப்படுறது இல்லை. அது அப்புறம் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம், வராதே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்காங்க.
3: ஸோ இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஸ்பீடு தான் இப்போ ட்ரெண்ட்னு பேசுற ஒரு குரூப், இல்லை இல்லை அதுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஒரு குரூப். அவங்க ரெண்டு பேரும் என்ன அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். வெல்கம் பேக். இது உங்க MOPCRS 107.8. நம்ம வந்துட்டு பிரேக்குக்கு முன்னாடி ட்ரெண்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டுடியோக்கு வந்து மூணு அழகான பியூட்டி லேடிஸ் வந்திருக்காங்க. நான் ட்ரெண்டை பத்தி தான் பேசுறேன், நான் டேஞ்சரை பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க.
4: ஒருத்தவங்களும் அப்படியே அவளா பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு இப்பவே தெரியுது.
3: எல்லாருமே வந்து ட்ரெண்டியா இருக்காங்க, பட் அவங்க டேஞ்சரஸை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பூஜா வந்து மைக் வச்சுட்டு நான் தான் பேசுவேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க.
5: ஹலோ,
3: இல்ல உட்கார
5: போறாங்க.
3: ஓகே பூஜா, சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப ஸ்பீடா போறது ஒரு ட்ரெண்ட் பைக்ல, அதுவும் ஈசியா ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க சம ஸ்பீடா போவாங்க.
5: நம்ம காலேஜ் ரோட்லயே நிறைய பேர்
3: இம்ப்ரஸ் பண்றதுக்காக, அது ஒரு மெயின் ரீசன். பட் அது இல்லாம
4: மாதிரி அழகான பியூட்டிஸ் எல்லாம் பார்த்த போது
5: ஹலோ கலாய்க்கிறீங்கன்னு தெரியுது. உங்க முன்னாடி எங்களை கலாய்க்காதீங்க ப்ளீஸ்.
4: கெஸ்ட்டுங்க, நீங்க பேசுங்க.
3: இப்ப வந்துட்டு ஸ்பீடா போறது ஒரு ட்ரெண்டா இருக்கு, பட் அது எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் இல்ல அது வந்து ட்ரெண்ட் தான் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து
5: ஸ்பீடா போறதுன்றது அது அவங்களுக்கு ஒரு ஒரு பிளஷர் மாதிரி நினைக்கிறாங்க. பட் அது ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு வேணா அவங்களுக்கு ஒரு ஜாயா இருக்கலாம், பட் அதோட விளைவுகள் வந்து நிறையவே இருக்கு. அவங்க ஸ்பீடா போய் எங்கேயா ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்களுக்கு தெரியாம பேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க.
4: ஸோ யா, அடுத்து நம்ம கூட வந்துட்டு ஸ்ருதி மோகன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க.
3: சொல்லுங்க ஸ்ருதி, என்ன படிக்கிறீங்க?
6: பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா.
3: ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்துட்டு எப்படி ஹெவியான வெஹிக்கல்ஸ் சொல்லுங்க ஸ்ருதி, நீங்க வந்து எப்படி கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கல்ஸ் ஓட்டுவீங்களா
6: இம்ப்ரெஸ்
3: பண்றதுக்கா இல்ல எப்படி?
6: எனக்கு தெரிஞ்சு ஆனா நான் ட்ரெண்டி தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து ரேசர்ஸ் அவங்கலாம் பார்த்தா நம்மளுக்கே வந்து

0: நம்மளும் ஓட்டணும், அந்த மாதிரி செம்ம கெத்தா ஓட்டணும், அந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கே தோணும்.
1: ஓகே, பட் அது நடு ரோட்ல ஓட்டும் போது கீழே விழுந்தா அது
0: ரேசர்ஸ்க்கு அதெல்லாம் தெரியுங்க. அவங்க
1: ரேசர்ஸ் சொல்லுங்க
0: நீங்க, இல்ல மத்தவங்க கத்துக்கணும்னா விழுந்து வாரிதானுங்க.
1: அதுக்கானுங்க ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு
0: அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. ஓகேவா,
2: சரி. அவங்க வந்து ட்ரெண்டா என்னன்னாலும் சரி அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு
1: ஸ்டூல் மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு ரொம்ப
2: சரி. அப்போ ஸ்ருதி மோகன், எனக்கு இன்னொரு டவுட். சோ இந்த மாதிரி பண்ணலாம், ட்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, டேஞ்சரஸா இருந்தாலும் பரவாயில்ல.
0: அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப லைக் அடி வாங்கினாதாங்க எல்லாருக்கும் தெரியும்.
2: சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது பர்சனலா அந்த மாதிரி பத்தி இம்ப்ரெஸ் எல்லாம் ஆயிருக்கீங்களா?
1: இல்ல அப்படி இருக்கிறவங்கள யாராவது விரும்புறீங்களா?
0: அந்த மாதிரிலாம் நான் எதுவும் இது வரைக்கும் என்கரேஜ் எல்லாம் பண்ணதில்லை. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் தேவைப்படும் தான், வை நாட்.
1: ஓகே ஓகே, அது அவங்களோட கருத்து. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், புன்னகை அரசி அமிர்தா
2: வந்துட்டு கரெக்டா இருக்கு.
1: புன்னகை அரசி அமிர்தா வந்துட்டு அவங்க கருத்தை சொல்றதுக்கு இப்ப நம்ம ஸ்டுடியோல வந்திருக்காங்க.
3: ஹாய் ஹாய், நான் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா எம்ஓபி காலேஜ். ஸோ நான் வந்து நியூட்ரலாக தான் சப்போர்ட் பண்ணுறேன். ட்ரெண்டாக இருக்கிறதும் ஒரு விதத்தில் ஒரு ஜாய் தானே, ஒரு ஷேட்ஸ் போட்டு ஒரு ராயல் என்ஃபீல்ட்ல வந்து அப்படியே ஸ்வாகா.
1: அதனால நீங்க இப்ப கூட அந்த ஷமிதா ஷேட்ஸ் போட்டு வந்திருக்கீங்க.
3: இல்ல, நம்ம அதை பத்தி நம்ம வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு இல்ல டியூக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து அப்படியே ரோட்ல போய் பாக்கும்போது நம்மளே வாய் திறந்து ஆணு பாக்குற இதுல போயிடுச்சு.
2: அதாவது நீங்க சொன்னதுல இருந்து நீங்க ஏதோ இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்கன்னு மட்டும் இல்ல, அதான் ரோட்
3: நிறைய பேர் அது மாதிரி தானே தீர்றாங்க. சோ அதனால அவங்க
1: பார்த்தா இம்ப்ரெஸ் ஆறவங்க மாதிரி தெரியல, இம்ப்ரெஸ் பண்றவங்க மாதிரி இருக்காங்க.
3: வேணாம் வேணாம். சோ அதனால டேஞ்சரும் அதுல இருக்கு. இது மாதிரி ஷேஸ் எல்லாம் போட்டா என்ன போகுது, கீழே விழும் போது அதெல்லாம் அப்படியே தூள் தூளா உடைய போகுது. சோ அதுலயும் கொஞ்சம் எல்லாம் இருக்குதா செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு விதத்துல ஒரு பிளஷர், ஒரு விதத்துல டேஞ்சர், ரெண்டும் சமமா இருக்கு.
2: ஓகே, நீங்க சோ அது வந்துட்டு இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல, ரெண்டும் சமமா சொல்றீங்க.
3: நான் நியூட்ரல் சப்போர்ட்.
1: நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பப்ளி கியூட்டி சார்மிங் நந்தினி வந்துட்டு நம்ம
2: நியூ என்ட்ரி, அப்படியே ஒரு மாஸ் என்ட்ரில வந்திருக்காங்க. சொல்லுங்க நந்தினி.
4: ஆக்சுவலி வந்து மாசா இருக்கிறவங்க எல்லாரும் மாஸ் என்ட்ரி தானே கொடுப்பாங்க.
1: ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் மா.
4: சரி, ஓகே. நான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்க என் பேரே சொல்லிட்டீங்க, ஸோ அதனால நான் சொல்றேன். என் பேர் வந்து நந்தினி. நான் வந்து அவங்க எல்லாரும் மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலி வந்து வந்து அமிர்தா சொன்ன மாதிரி வந்து அது வந்து புல்லெட்டு, நான் சொல்றதை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு நிமிஷம். அது வந்து ராயல் என்ஃபீல்டு, அப்படியே அந்த 3/4 பிளாக் ஷர்ட்டு 3/4 மடிச்சுட்டு, கையில காப்பு, கூலர்ஸு, அந்த ஹேர் அப்படி காக்கி கலர் பேண்ட்டு, ப்ரௌன்ஸ், அப்படியே டிப்பிக்கலாக போனீங்கன்னா வந்து யாரா இருந்தாலும் போ அப்படி இருக்காங்களா அப்படின்வாங்க. பட் வந்து இதே மாதிரி என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது. என்ன பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் இதே நான் சொன்ன கேட்டப்பல அப்படியே ஒருத்தர் போயிட்டே இருந்தேன், நான் பாத்துட்டே இருந்தேன். பாத்துட்டு போனா அவர் ஸ்பீடா போயிட்டு வந்து அந்த ஒரு முத்து சந்தில டேர்ன் பண்றேன்ற பேர்ல அந்த வந்து இப்பெல்லாம் வந்து டயர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா வந்து ஸ்மூத்தா. ஸோ ஸ்கிட்டை இட்டு கீழே விழுந்து கை காலை உடச்சிக்கிட்டாங்க. ஸோ என்னதான் வந்து ட்ரெண்டாக வந்து நீங்கள் வந்து அதை எல்லா பொண்ணுங்களும் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது உங்கள் சேஃப்டி. ஏன்னா வந்து நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் பின்னாடி உங்களை நம்பி வர பெண்கள் பெண்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் உங்களை நம்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு என்னோட கருத்து.
1: ஸோ நீங்களும் வந்து நியூட்ரலாக சப்போர்ட் பண்ணுறீங்க?
4: நான் நியூட்ரல் சப்போர்ட் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது. அவங்க ஆனால் அந்த அந்த டயர் நீங்க வந்து அழகா இருக்கணும்ன்றது வந்து முக்கியம் இல்லைங்க, நீங்க வந்து சேஃபா போகணும். நீங்க சேஃபா போனாலே நீங்க எத்தனை கடைசி வரைக்கும் அழகா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்னோட
1: கருத்து. உயிரோடு இருக்கணும் முதல்ல அனுபவிக்க அப்படின்னு சொல்ல,
4: அனுபவிக்க முதல்ல உயிரோடு இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க
2: உங்க மைய கருத்து என்னன்னா உங்களுக்காக இல்லைனாலும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்காகவாது நல்லா போங்க.
4: சிம்பிளா சொன்னா உங்க ஜாலிக்கு நீங்க உங்க உயிரை கோலி ஆக்கிக்காதீங்கன்னா நான் வந்து சொல்ல விரும்பப்படுறேன்.
1: ஆமா, ஓகே. இப்போ வந்து நம்ம குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ட்ரெண்டு தான் சப்போர்ட் பண்ணுவேன். புரியுதா அஸ்மிதா
2: உனக்கு? விரட்டுறீங்க
1: அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேசுனாங்க. இன்னொரு குரூப், நான் ரொம்ப சாந்தமானவங்க, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க.
2: யங்ஸ்டர்ஸ் இருந்தாலே சுட சுடதானே இருக்கும்.
1: இப்போ வந்து ஸ்டுடியோவே ஹாட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் அ ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக். இது உங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இது டென் டேஞ்சரஸ், ஆசை ஆனா ஆபத்து.
5: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசலில் வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
6: என்னம்மா சுமாரான காய்கறிகளாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
7: அச்சச்சோ, கடையில் பார்க்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா.
6: வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
7: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
6: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா.
7: நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா? இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
6: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
7: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
6: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
7: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
6: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வெல்கம் பேக். இது உங்க MOPCRS 107.8. நம்ம இப்ப ட்ரெண்ட் டேஞ்சரஸ் ஷோல இருக்கோம். அதாவது ஒரு சுட சுட டிபேட், அதாவது விவாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம். ஸ்பீடு தான் ஸ்டைலுன்னு ஒரு பக்கம் பேசினாலும் சேஃப்டி தான் முக்கியம்னு இன்னொரு குரூப் பேசினாங்க. ஒரு சுட சுட டிபேட்க்கு அப்புறம்
1: இப்போ என்னதான் டிபேட்லாம் வச்சாலும் நம்ம பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறோன்னு வைங்களேன், உயிரோடு இருந்தால் தான் முதல்ல ட்ரெண்டே என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்கும் இல்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் நம்ம ரசித்து வாழ்கிறதுக்கும் உயிர் ரொம்ப முக்கியம். அதனால வந்துட்டு நீங்கள் ஸ்பீடாக போகிறேன்ற பேரில் உங்களுக்கே நீங்கள் டேஞ்சர் ஆக்காதீங்க.
2: அதாவது நான் சொல்லணும்னு நினச்சது நீங்கள் சொல்லிட்டீங்க.
1: எஸ், சரி. ஆதங்கம்
2: அதுவும் இப்போலாம் வர பைக்லாம் நீங்கள் பாருங்களேன். என்னதான் நம்ம பசங்க பாடி பில்ட்லாம் பண்ணி அப்படி இப்படி இருந்தாலும் பைக்கை தள்ள முடியலங்க.
1: போகிறவங்க ரொம்ப ஹைட்டாக உட்காந்துட்டு போறாங்க.
2: கருத்துங்களும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
6: நமது சமுதாயம்,
8: நமது வானொலி,
6: நமது பெருமை.
2: ஹலோ சென்னை, யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே அஸ்மிதா
1: அண்ட் ஆர்ஜே கிருத்திகா இன் டென்டேஞ்சரஸ் ஆசை ஆனா ஆபத்து. உங்க கணிக்கு குள்ள நரி தெரியுதா?
2: என்னது
1: என்னன்னா
2: ஆபத்துக்கள். ஓகே, நானும் எப்படி

0: RPCRS 107.8 with me RJ Kritika
1: and RJ Asmita.
2: Welcome back.
0: So we are talking about RPCRS 107.8.
2: So yeah,
0: we are talking about the segment. We are
2: talking about the
0: topic. You are talking
1: about the cartoons.
0: தோன்றதுக்கான தப்பு கிடையாது.
3: இப்ப இருக்கிற பசங்க ரொம்பவே அடிக்ட் ஆயிடுறாங்க. முன்னாடி எல்லாம் சின்ன பசங்க போய் பிளே கிரவுண்ட்ல விளையாண்டு கிரிக்கெட் ஆடிட்டு அப்படி இருப்பாங்க.
1: நம்மளா அப்படிதானே
3: நம்மளா? ஆமா, பட் இப்போ வந்து வெறும் டிவி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் டோரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அது எப்படி பேசுதோ அது மாதிரி இமிடேட் பண்றது. சோ அதுலயே அவங்க இன்டெப்தா போயிடுறாங்க. ஸ்டடீஸ் வந்து தி ஆர் கான்சென்ட்ரேட்டிங், பட் இருந்தாலும் இது வந்து ஈக்குவலா நல்லா தான் பண்றாங்க. ஸ்டடீஸ் நல்லா பண்ணல நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் இதுல ரொம்ப அடிக்ட் ஆனதுனால அவங்க மைண்ட் வேற மாதிரி.
1: சோ யா, நீங்க இதை டிவேட் பண்றதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க?
3: நான் வந்து ஈவினிங்ல கிரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போய் விளையாடுறது, அவுட் டோர் கேம்ஸ் எல்லாம்
1: சேர்த்து விடுறீங்களா?
3: கிளாஸஸ்லாம் போறாங்க.
1: அது ஒரு நல்ல வழி உங்களுக்கு.
0: ஏதாவது

0: கொஞ்சம் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி எல்லாம் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலாம் ரொம்பவே அடிக்டடா இருந்தா, பட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல.
1: நெக்ஸ்ட் ஒரு கியூட்டி மதர் வந்துட்டு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. சொல்லுங்க உங்க பேர் என்ன?
2: ஹாய், என் பேர் ஜானகி.
1: ஓகே, உங்களுக்கு பொண்ணா பையனா?
2: எனக்கு பொண்ணு, அவ பேர் அஸ்மிதா.
1: என்ன படிச்சுட்டு இருக்காங்க அவங்க?
2: அவங்க வந்து இப்போ 5th ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே ஓகே, சொல்லுங்க. அவங்க வந்துட்டு வீட்டில் என்ன அட்டகாசம் பண்ணுவாங்க? கார்ட்டூன்ஸ்?
2: அவங்க எப்போ கார்ட்டூன்ஸ் பார்த்துட்டு இந்த சோட்டா பீம் அதெல்லாம் பார்த்து அவளும் வந்து ஒரு பீம் பீம்னு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாள். ஸோ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே டென்ஷன் ஏறும். ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிற பொருள் தான் நம்ம தானே காசு கொடுத்து வாங்குறோம். ஸோ அதான்
1: இல்லை, அஸ்மிதான் பேர் வச்சவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஏதோ இந்த ஆர்ஜே பேரும் அஸ்மிதா
0: அந்த மாதிரி பண்ண நீங்க சொல்ல வேணாம்னு சொன்னா அப்படிதான் சொல்றீங்க. ஏன் அப்படி?
1: இல்ல, அவங்க எப்பவுமே
0: அப்படிதான்.
1: சொல்லுங்க, கருத்து சொல்லுங்க.
2: ஸோ அதான் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நான் வந்து எவ்வளோ டிவி ஹவர்ஸ் பாக்குறாங்களோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றது. பிளஸ் இந்த கார்ட்டூன்ஸ் சேனல்ஸ்க்குலாம் லாக் போடலாம், அதெல்லாம் வந்துருக்கு. ஸோ வந்து அதுக்கு அந்த மாதிரி வந்து நான் என்னோட செட் ஆஃப் பாக்ஸை வந்து அந்த கார்ட்டூன் சேனல்ஸ்க்குலாம் மட்டும் லாக் போட்டிருக்கேன். ஸோ எப்போ பார்க்கணுமோ அந்த டைமில் மட்டும்தான் பார்க்கணும். அப்புறம் வந்து லைக் கண்டினியூஸாக பார்க்குறது அதெல்லாம் நான் அலோவ் பண்ணுறதில்ல.
1: ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஸ்டுடியோ வந்து உங்களோட சில்ட்ரன்ஸோட கருத்து அதெல்லாம் நீங்கள் தெரிவித்து அட்வைஸ் கொடுத்ததுக்கும்
0: சோயா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மூணு பேரும் வந்து உங்களோட கருத்துக்கெல்லாம் பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம லிசனர்ஸ்க்குலாம். ஸோ இன்னும்
1: நீங்கள்
3: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
3: நமது பெருமை.
5: வெல்கம் பேக். நீங்கள் நான் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ அஜய் நந்தினி அண்ட்
0: அஜய் பூஜா.
5: இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாழணும், செம்மையா வாழணும், வாழ்ந்தான்ற மாதிரி வாழணும். ஆமாங்க, இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு அரை மணி நேரமே நானும் பூஜாவும் மட்டும் தான்
0: மொக்க போட்டு இருக்கோம்.
5: அமிர்தா,
6: நான் வந்து பெங்களூரில் ஒரு எம்என்சி கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஒரு 6 இயர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்பப்போ நம்ம ஊருக்கு வந்தணும்னு ஆசை வந்திருக்கு. ஸோ அதான்.
5: ஸோ வந்து பெங்களூர், சென்னை, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வந்து இது சென்னை தான்மா, பெங்களூர் வந்து எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லலை. பட் பெங்களூரில் இருக்கிறது சென்னையில் எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சென்னையில் இருக்கிறது பெங்களூரில் என்ன இல்லைன்றது வந்து
6: ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெட்ரோபாலிட்டன் சிட்டி அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊர் போல் வருவாங்க, நம்ம அந்த ஃப்ரீடம், அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எல்லாருமே அதே மாதிரி, நம்ம சாப்பாடு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. ஸோ நம்ம சாப்பாடு போல் அங்கே இல்லைங்க. ஸோ அதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
5: சூப்பருங்க, கரெக்டாக சொன்னீங்க. அதுவும் முக்கியமாக இந்த சோறு மேட்ரு எடுத்தது வந்து பூஜை வந்து ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டு சோறு பற்றி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கேர்லி ஹேருடைய ஒரு அழகான லேடி இருக்காங்க. சொல்லுங்க உங்களை பற்றி. உங்கள் பேர் என்ன?
7: ஹை, என் பேர் அஸ்மிதா.
5: அஸ்மிதா, என்ன என்ன பண்ணுறீங்க அஸ்மிதா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
7: நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் MOP. ஆக்சுவலி என்னோட ஊர் வந்து ஈரோடு பக்கத்தில் வெள்ளாலக்கம் அப்படின்னு ஒரு ஊர்.
5: சூப்பர், அழகான ஊர், வயல் பச்சை பசேன்னு இருக்கும்.
7: ஆமாம், பேசுறதே ஒரு அமைதியாக பேசுகிறாங்க. ஓகே, நம்மளும்
5: வரைக்கிறேன். அதுதான் ஊர், அந்த ஊர் பொண்ணுங்களுக்கு உண்டான அழகு. சாரி கேர்ள்ஸ், நான் வந்து சென்னை பொண்ணுங்க அப்படி கிடையாது சொல்லலை.
7: உரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இனி லிங்க் போ.
5: இப்ப வந்து அழகா அம்ரிதா வந்து ரெட் லேடி அவங்களோட பதிவு அவங்களோட கருத்தை நம்ம கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இன்னொரு கியூட் கர்லி ஹேர் உடைய ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன?
4: ஹாய், என் பேர் அஸ்மிதா.
5: சூப்பர் அஸ்மிதா, உங்க எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க?
4: நான் வந்து ஈரோடு பக்கத்துல வெள்ளால கவுண்டர்னு ஒரு ஊர்ல இருந்து வரேன். படிப்புக்காக இங்க வந்திருக்கேங்க.
5: செம்ம அழகான வயல், பச்சை பச்சைன்னு இருக்கும். என்ன பண்ணுங்க,
8: பேசுறதே பார்த்தா இவ்வளவு அமைதியா பேசுறாங்க, நம்மள மாதிரி கிடையாது. ரொம்ப
5: அப்படி சொல்லக்கூடாது. ஊர் ஊர் பொண்ணுங்களுக்கு அது ஒரு அழகு, சிட்டி கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்தாதான் அது அழகு. சொல்லுங்க அஸ்மிதா.
4: அதாவது யா ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேச தயங்குறேன், அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி இதை விட நான் ரொம்ப அமைதியாக தாங்க இருந்தேன் ஊரில். இப்போ வந்து கொஞ்சம் உங்கள் கூடலாம் பழகி அப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டேன்.
5: இதுவே அப்போ இதை விட அமைதினா ஹலோ அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் நீங்க என்ன சொன்னீங்க?
4: பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க.
5: ரொம்ப சூப்பருங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு சென்னை எப்படிலாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு?
4: சென்னை நான் ஒரு வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் பேசலாம் அவ்வளோ முன்னெல்லாம் வராது, இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு பேச கற்றுருக்கேன். அண்ட் முதல்லலாம் உண்மையாக சொல்லணும்னா சென்னை கேண்டா வரும் தான் இருக்கும், கத்து கோச்சக்கூடாது. பட் இருந்தாலும் சென்னைக்கு வந்துட்ட அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மீன் அப்புறம் ரூடாக இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஓரளவுக்கு என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. பிடிச்சிருக்கு, இப்போ சென்னை பிடிச்சிருக்கு.
5: இப்போ பிடிச்சிருக்கு ஒரு சென்னை, ஒரு அழகான ஒரு மாற்றத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்குன்றத என்னால் கண்டுபிடிக்க முடியுது. சொல்லுங்க.
8: ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம ஸ்டுடியோவில் குட்டியாக க்யூட்டாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
9: நான் வந்து டெல்லியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இனிஷியலா நான் சென்னை.
8: ஓகே, எவ்வளவு எவ்வளவு இயர்ஸ் அங்க இருக்கீங்க?
9: நான் ஒரு 3-4 இயர்ஸ் அங்க இருக்கேன்.
8: ஓகே, படிக்கிறீங்களா?
9: இல்ல, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஓகே, இதெல்லாம் கேட்டியா உங்க பேர் என்னன்னு கேட்டியா, முதல்ல சொல்லுங்க உங்க பேர் என்ன?
9: ஹலோ, நான் ஸ்ருதி.
5: ஸ்ருதி, ஓகே ஸ்ருதி, சொல்லுங்க ஸ்ருதி, சென்னை அண்ட் டெல்லி எப்படி இருக்கு உங்களுக்கு?
9: டெல்லியெல்லாம் ரொம்ப வஸ்ட், அந்த மாதிரி ஒரு உமனுக்கு சேஃப்டியே இல்லாத ஒரு பிளேஸ்ன்னு சொன்னா அது வந்து டெல்லி தான். சென்னையில் வந்து நம்ம மக்கள் எங்கே போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ப்ளஸ் அந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாகும், அதுவும் இல்லாமல் அங்கே ரொம்ப சேஃப்டினஸ்க்கு ஒரு இது கிடையாது.
5: ஓகே ஸ்ருதி, பட் ஆனால் வந்து நம்ம அப்படியே ஹோல் டெல்லியும் நமக்கு சேஃப்டி இல்லாத பிளேஸ்ன்னு சொல்லலாம்,
9: சேவ் பண்ணுற இடம்
5: அப்படி வேணால் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் டெல்லி வந்து நம்ம வந்து அப்படி வெளிப்படையாக சொல்ல முடியாது ஸ்ருதி, வந்து டெல்லி வந்து சேஃப்டி இல்லாத ஒரு பிளேஸ்னு. அது மேபி ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்கலாம், ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒரு எடிக்ட் ஆயிருக்கு. பட் வந்து டெல்லி ஒரு சேஃபான பிளேஸ் தான் வந்து நான் சொல்றேன். பட் அஃப்கோர்ஸ் சென்னை விட அது சேஃப் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாது. பட் டெல்லி இஸ் ஆல்சோ அ சேஃப்டி பிளேஸ். அண்ட் வந்து இப்போ வந்து இன்னொரு ஒருத்தவங்க வந்து அழகா ஹோம்லியா ட்ரெடிஷ்னல் லுக்கோட வந்திருக்காங்க. சொல்லுங்க.
10: ஹலோ
5: ஹலோ, உங்க பேர் என்ன, நீங்க
10: கிருத்திகா
5: வந்திருக்கீங்க?
10: நான் வந்துட்டு எம்ஓபியில செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறேன்.
5: சூப்பர்,
10: வளர்ந்ததுலாம் ஆந்திரால. இப்ப வந்து படிக்கிறதுக்காக சென்னை வந்திருக்கேன்.
5: ஓ, படிக்கிறதுக்காக 8000 மைல் தாண்டி வந்திருக்கீங்க.
10: படிச்சா தமிழ் கத்துக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் தமிழ் தொட்டு கத்துக்கலாம்.
5: தமிழ் தொட்ட பெண்ணா மாறி வந்திருக்கீங்க,
10: அப்படி கத்துக்கலாம்.
5: எப்படி உங்களுக்கு சென்னை ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு?
10: அங்கே வந்துட்டு பிறந்த வளர்ந்தது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு எதுவுமே ஃபீல் ஆகலை. நான் வேறு பிளேஸில் இருக்கேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகலை. ஃபுட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே வேணாம், எப்போவுமே ஜாலியாக இருக்கிற டைப். அண்ட் வந்துட்டு எதுவும் டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை. சென்னை தான் இப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதை விட.
5: சூப்பர், உங்களுக்கு ஒரு ஹோம் ஃபீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் வந்து முக்கியமாக ஆந்திரானாலே எல்லாருக்கும் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது
10: சாப்பாடு விஷயம் இங்க இதை பத்தி பேச சொல்றீங்க?
5: இங்க வந்து
10: இல்ல, அதை விட இதுதான் பெட்டர், சென்னை தான் பெட்டர்.
5: ஓ வாவ், சூப்பர். சென்னை எல்லா செஃப்ஸ்க்கு வந்து சூப்பர். இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து சென்னை எவ்வளோ அழகாக மாற்றம் கொடுத்துருக்குன்னு வந்து ஒரு அழகான வரியில் நீங்கள் வந்து ஒரே வரியில் நச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி ஸோ இப்போ வந்து இவங்க வந்து 4 பேர் அவங்களோட அழகான கருத்துக்களை வந்து நம்மக்கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க. சென்னை அவங்களுக்கு என்னென்ன மாற்றம் கொடுத்துருக்கு, சென்னை விட்டு போனாங்க, அதாவது சென்னையிலேருந்து வேறு ஒரு வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ வேறு ஊருக்கு போனவங்களுக்கு அவங்க அந்த இடம் எப்படி அவங்களுக்கு சென்னையை விட ஒரு நல்ல இடமா இருந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னதான் வந்து சும்மா ஓ அங்கிருந்து வந்திருக்கியா, ஓ இங்கிருந்து நீ அங்கே போயிருக்கியாப்பா, அப்ராட்லாம் போயிருக்கியாப்பா அப்படின்னு வந்து நம்ம சும்மா தான் சொல்றோம். பட் ஆனால் போறவங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, என்ன மாதிரிலாம் அடாப்டிவ்ஸ் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தாலும் அது வந்து நம்ம அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. பட் அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் அவங்களுக்குள்ள கொடுக்கும். அண்ட் முக்கியமாக சென்னைக்கு வந்தவங்களுக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும், அதில் வந்து நோ டவுட். அஸ் அ சென்னைக்கு போனால் இது வந்து கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உங்களோட சொல்லுங்கள் பூஜா. நானும் பூஜாவும் வந்து உங்ககிட்ட பேசுறோம்.

0: என்ன கேட்கணும் உன் பூவெல்லாம், கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
0: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
2: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.
3: Ever wonder what to recycle?
4: Bottles, cans, crayons, paper, foil and glass.
3: Ever wonder why recycle?
4: To help the world, of course.
3: Ever wonder who can recycle?
4: Everyone.
3: Ever wonder where to recycle?
4: Everywhere.
3: No matter what,
4: where, who and why,
2: just recycle. It's worth a try.
5: You're listening to MOP Community Radio 107.8.
6: சென்னையில்
0: சொல்லணும் பூஜா, இப்படி வந்து சொல்லவே
6: கூடாது.
0: Yes, நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கிறது MOPCRS 107.8 with me, RJ Nandini
6: and RJ Pooja.
0: இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாழணும், செம்மையா வாழ்ந்தான்ற மாதிரி வாழணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பூஜா, நம்ம டேக் லைனும் நம்ம வந்து மெட்ராஸ்க்கு சூட் ஆற மாதிரி தான் இருக்கு.
6: எஸ், அதான் நம்ம வச்சிருக்குமே.
0: எஸ் எக்ஸாக்ட்லி, ஏன்னா நம்ம பொருத்தமானவங்களுக்கு தானே இன்னருக்கு இன்னார்ன்றது அந்த கருத்தே
6: சொன்னது.
0: கடவுள் சொன்னது எப்படி எல்லாம் பொறுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. சரி ஓகே, அந்த சும்மா யாராவது ஒருத்தர் ரோட்ல போனாலே, ரோட்ல போறவங்கள பார்த்து இங்க வாங்கப்பா உங்களுக்கு பிடிச்ச ஊர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க?
6: கண்டிப்பா சென்னை தான் சொல்லுவாங்க. ஏன் சென்னையில இருக்கிறவங்களை கேக்குறீங்க? வெளில இருந்து வந்தவங்களை கேளுங்களேன், சென்னை தான் சொல்லுவாங்க.
0: அதே மாதிரிதாங்க, அதே வந்து யாரையாவது கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு சென்னையில எதுங்க பிடிக்கும் அப்படின்னா அவன் என்னங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போடுவான்.
6: அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பீச், மால், பார்க், தியேட்டர், சங்கம், சத்தியம், என்னென்னவோ போகும்.
0: எனக்கே மூச்சு வாங்குது பாருங்களேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் பூஜா.
6: ஐயோ கேள்வியா? சரி பரவாயில்ல கேளுங்க.
0: சரி ஓகே, வந்து நான் வந்து பெரிய அளவு எல்லாம் கேட்க மாட்டேன், பெரிய அளவுக்கு கேள்வி கேட்கற
6: அளவுக்கு.
0: சரி விடுங்க, நம்ம வந்து கேள்வி பாத்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை மெட்ராஸ் இருக்குல்ல, சென்னை மெட்ராஸோட அந்த மெட்ராஸ் மெரினா, மெரினா பீச், அந்த பீச்சோட லென்த் என்னன்றதான் என் கேள்வி.
6: ஐயோ லென்தா?
0: சரி நீங்க டைம் எடுத்து நிதானமா பொறுமையா யோசிச்சு
6: பண்ணி சயின்டிபிக்கா கொஞ்சம் இப்படிதான் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டு இருக்கிறது மிஸ் ஆகுதுல்ல,
0: அது ஓகே
6: ஃப்ளோவே புரியல இனி உங்களுக்கு.
0: சோ நீங்க நல்லா யோசிச்சுட்டு இருங்க பூஜா, அதுக்குலாம் நம்ம ஒரு ஷார்ட் பேச பிரேக் போயிட்டு வரலாம். சோ யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8 வித் மீ அஜய் நந்தினி. இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாழணும், செமையா வாழ்ந்தோன்ற மாதிரி வாழணும்.

0: ஆஹா, என்ன கேட்கணும் உன் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
0: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
2: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: OPCRS 107.8 with me, RJ Nandini and RJ Pooja. இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாழணும், செமையா வாழணுன்ற மாதிரி வாழணுங்க. என்ன பூஜா, பிரேக்குக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாம மழுப்பிக்கிட்டே இருக்கீங்க.
1: இப்ப வெளில போனப்ப லைட்டா கொஞ்சோண்டு காஃபி குடிச்சிட்டு வந்தேன், அது குடிச்சோன்னு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு.
0: சூப்பர், சொல்லுங்க அப்ப வந்து என்ன க்வெஸ்சன். க்வெஸ்சன் ஆக்சுவலி வந்து என்ன க்வெஸ்சன் கேட்க பாருங்க. நீங்க காஃபினோட எனக்கு வந்து பிளாபர் ஆகுது ஆரம்பிச்சிருச்சு. சரி, சும்மா நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் ரொம்ப பாவமாக இல்லாமல், அதாவது ஒரு பார்க்க தமிழ் பையன் மாதிரியே இருந்தார், ஆனால் அவர் பிஹாரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி என்னடா இது, இவர் பார்த்தா ஒரு மாதிரி இருக்காரு, நம்ம வந்து ஒரு
1: சில பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேசியிருக்கீங்க.
0: அப்படியும் வச்சுக்கலாம், அப்படி பச்சையாக சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் அதாவது அவர் வந்து பீகார்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த டெரரிஸ்ட், அந்த கடத்தல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் ஆனால் வந்து அப்படி கிடையாது, நாங்களும் இருக்கோம், எங்களை மாதிரியும் இருக்காங்க நல்லவங்க. நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டாங்க. சார் ஒரு மீடியா பர்சனாக நீங்கள் வந்து வந்து எல்லாருக்கும் கன்வே பண்ணணும் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார். நான் வந்து கண்டிப்பாக சார், உங்களுக்காக என்னன்னாலும் உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளவங்க உடையவங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்.
1: அப்போ வந்து ஒரு சண்டிகர் பையன், நீங்க சொன்ன பீகார் சண்டிகர் எல்லாம்

0: கேட்டதுக்கு பாத்தீங்களா என்ன ஒரு சிங்கிள். அந்த பையன் வந்து இங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பாக்குறதுக்காக வந்திருந்தான். அவன் வந்து வந்த புதுசுல லாங்குவேஜ் பேரியர்ஸ் நிறைய இருந்தாலும் போக போக வந்து அவன் ரொம்ப அழகா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டான். நம்மளா விட ப்ரொனவுன்சியேஷன் தமிழ் ரொம்ப முக்கியம். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே நிறைய தப்பு பண்ணுவோம், நல்லதா பாப்பாங்க திட்டுவாங்க கண்டுக்கு பண்ணாங்க. அந்த பையன் கிளியர் கட்டா பேசுதானா பாத்துக்கோங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்தது.
1: செம்ம. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ். அது வந்து எந்த ஊர்ல போனாலும் கத்துக்கலாம். பட் பேசிக்கலா நீங்க சென்னை
0: வந்துட்டீங்கன்னா சூப்பர்
1: சூப்பரா கத்துக்கலாம். பட் இருந்தாலும் வந்து எனக்கு சென்னை பசங்க மேல செம்ம கோவங்க.
0: சென்னை
1: பசங்க உள்ள ஒரு சில பசங்க வந்து அவங்க மேல சம கோபமா இருக்கேன் நானு. ஏன்னு மட்டும் இப்ப கேட்டுறாதீங்க வந்து.
0: ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. ஓகே.
1: சோ வந்து அந்த காரணம், அந்த கோபத்துக்கான ரீசன் வந்து நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஒரு ஷார்ட் பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பிரேக்கு அப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணலாம். சோ யூ ஆர் லிஸ்னிங் டு MOPCRS 107.8.
2: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசலில் வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
3: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில் பார்க்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ளே எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
3: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
3: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
3: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
3: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்னு.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல் ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: 7.8 with me RJ Nandini
1: and RJ Pooja.
0: இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாழணும், செம்மையா வாழ்ந்தோன்ற மாதிரி வாழணும்.
1: ஆமா, இனி ஏதோ கோவம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன கோவம்?
0: அது எங்க கேக்குறீங்க? நம்ம சென்னையில இல்லாதது என்ன சொல்லுங்க? எல்லாமே
1: இருக்கு.
0: ஆமாங்க, சத்யம், பிவியா, ஸ்கை வாக், மாயாஜால்,
1: பீச்
0: பீச் எக்ஸாக்ட்லி பீச். இப்படிப்பட்ட இது மட்டும் இல்லாம நிறைய நல்ல அண்ணா யூனிவர்சிட்டி, சோ மச் ஆஃப் காலேஜஸ் இருக்கு நிறைய. ஆனாலும் நம்ம பசங்க வந்து ஒரு சில பேர் வந்து இல்ல, நான் அந்த ஊர்ல இருக்கிற காலேஜ், அந்த காலேஜ், அந்த டிபார்ட்மெண்ட் அங்க படிச்சாதான் நான் படிப்பேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னை விட்டு நிறைய பேர் வெளில போறாங்க. ஆக்சுவலி அதை கண்டாதான் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு கோபமா வருது. ஏன் அப்படி போறீங்க? வந்து சென்னையில இல்லாதது ஏன், அங்க என்ன இருக்கு? நான் குத்த சொல்லல, பட் ஆனா சென்னையில தி பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ், தி பெஸ்ட் அகாடமிக்ஸ், பெஸ்ட் சிலபஸ் இருக்கும் போது நீங்க ஏன் அங்க போறீங்க அப்படின்றது.
1: நீங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் வந்து சென்னை தான், பார்ன் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே சென்னை தான், பட் அவன் படிக்கணுன்றதுக்காக, எம்எஸ் பண்ணுன்றதுக்காக அப்ராட் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்து ஹீஸ் ஒன்லி சைல்டு அவங்க அம்மா அப்பாக்கு. அவன் ஆசைப்பட்டு படிக்கணுன்றதுனால ஒரு 6 இயர்ஸ் கிட்ட ஆகுது, அவன் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. அங்கேயே ஜாப் கிடச்சி அங்கேயே செட்டில் ஆயிட்டான். பட் அவனுக்கு மேபி அங்கே செட்டாக இருக்கலாம், பட் அவங்க அம்மா அப்பா சென்னை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும்ல.
0: எக்ஸாக்ட்லி. அதாவது நீங்க அங்க படிக்கிறதுக்காக போங்க, ஓகே ஃபைன், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது வந்து நான் குத்தம் சொல்ல விரும்பல. பட் ஆனா அங்க போயிட்டு அங்கே செட்டில் ஆகுற அந்த அந்த மைண்ட் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் என்னோட இது. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவம் இது
1: சொல்லுங்க.
0: என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நெய்பர் ஒருத்தவங்க வந்து சென்னை தான், அவங்களுக்கு வந்து சென்னை தான் தி பெஸ்ட் அப்படின்னு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆப்வியஸா எம்என்சி கம்பெனினாலே சென்னைக்கு அடுத்தது பெங்களூர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் தான் வரும். ஸோ அவங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனிக்காக பெங்களூர் போயிருந்தாங்க. பெங்களூர்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்களுக்கு வந்து அந்த லைஃப், அவங்க வந்து என்னெல்லாம் எதிர்பார்த்து போனாங்களோ அந்த எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அவங்க அதை விட்டு வெளில வர
1: அங்கே இருந்துட்டாங்க.
0: ஸோ பட் ஆனால் வந்து என்னாச்சுன்னா, ஒரு சில ஒரு டைம் லிமிட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து சென்னையிலே இருந்திருக்கலாம்டா, சென்னை என்ன மாதிரி இருந்திருக்கும், ஐ மீன் லைக் என்ன, ஒரு தெரியாதவங்க கூட வந்து ஹலோ அப்படின்னு பேசினா அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிப்பான். பெங்களூர்ல பாஷை தெரியாத கன்னடத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பட் அப்போதான் வந்து எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு இது ஞாபகம் வந்தது, பழமொழி சொல்லுவாங்களே, இக்கரைக்கு எக்கரை பச்சைன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கும் போது சென்னை இல்லைடா, சென்னையில என்னடா இருக்கு, பெங்களூர்ரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
1: போது அதோட அருமை தெரியாது.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ அங்கே பெங்களூர் வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் வந்து இப்போ அங்கே போயிட்டு தான் வந்து சென்னையே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் உடையவங்களும் இருக்காங்க. சென்னைக்கு வந்தால் தான் நிறைய பேர் வாழ முடியுன்ற மைண்ட் செட்லையும் நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து இந்த மைண்ட் செட்டில் தப்புன்னு சொல்ல வரல, பட் இதுதான் மைண்ட் செட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. என்னடா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்க, ஏன்னா அதாங்க வாழ்க்கை. ஸோ இதே மாதிரி வந்து ஐசிய பிரேக்குக்கு போயிட்டு வந்தலாம். ஸோ யூஆர் லிஸ்னிங் டு MOPCRS 107.8 வித் மீ அஜய் நந்தினி
1: அண்ட் அஜய் பூஜா.
0: இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாழணும், செம்மையாக வாழ்ந்தோன்ற மாதிரி வாழணும்.
2: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசலில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
3: என்னம்மா சுமாரான காய்கறிகளாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில் பார்க்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, வர்றதுக்குள்ளே எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
3: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லைப்பா.
3: நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற?
2: உன் சொதக்கார வீட்டுக்கா?
3: இல்லை, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில் வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்றும் புரியல, புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
3: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்போ அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
3: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்டு.
2: தேபோ அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராக.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ், அதாவது சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துடுச்சு, எடுத்து கொடுத்தாரு. தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
1: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலைன்னா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்னேன், யாருமே மரவெட்டக்கூடாது நச்சி.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.

சமுதாய வானொலி 107.8. You're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio and our pride. This is your favorite RJ Rags in mind, thoughts and action. Do what you think and think what you do. சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, சைக்காலஜிக்கல் பிரஷர், அதாவது மன அழுத்தம். பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும், அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற மன அழுத்தத்தை தான் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க, ஏடா எப்ப பார்த்தாலும் மன அழுத்தம், சைக்காலஜிக்கல் பிரஷர் அப்படின்னு எங்க பார்த்தாலும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம எத்தனை தடவை பேசினாலும் எங்க பேசினாலுமே இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ரிப்பீட் ஆயிட்டே இருக்குங்க. சோ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல தப்பு இல்ல, ஆமா தப்பு இல்ல. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, சைக்காலஜிக்கல் பிரஷர்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு சைல்ட், ஒரு பையன்கிட்ட போய் நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் படி படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான விஷயம் தாங்க. எப்ப பார்த்தாலும் படி படி சொன்னா உங்களுக்கே ஒரு மனசாட்சி இல்லையா? படிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, பாட்டு கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. சோ எப்ப பார்த்தாலும் வந்து படி படி சொன்னீங்கன்னா இட் கிரியேட் சைக்காலஜிக்கல் பிரஷர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பசங்களுக்கு வந்து அவங்க பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரஷரை வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ பேரண்ட்ஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டிய விஷயம்னா, உங்களோட பசங்களோட வந்து நீங்க மெச்சூர்டா இருக்கீங்க, எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும். உங்க பையன், உங்க பொண்ணு, அவங்களை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சோ வந்து நீங்க வந்து ரொம்ப கிளியராகவும் சென்சிட்டிவாகவும் மெச்சூர்டாகவும் நடந்துக்கிற வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுங்கண்ணே, தம்பி இந்த டைம் நீ படிடா, இந்த டைம் நீ விளாடுறா, இந்த டைம் நீ தூங்குடா. எந்த ஒரு அப்பா அம்மாவும் பையன்கிட்ட போய் இந்த டைம் நீ இது படிடா, இந்த டைம் நீ இது பண்ணடா அப்படின்னு சொல்லுங்களேன், முதல்ல சந்தோஷமா இருக்கிற பசங்க அவங்க தாங்க இருப்பாங்க. சோ மேஜரான விஷயம் வந்து இந்த படிக்கிற டைம், இப்பத்தால படி சொல்றாங்க. சோ திஸ் இஸ் எ மேஜர் சைக்காலஜிக்கல் இஷ்யூ. சோ பேசிக்கலி தி பேரண்ட்ஸ் ஆவதே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டியோ நினைக்கிறேன்னா, எப்ப படிக்கணுமோ அவங்க படிக்கட்டும். எப்ப பார்த்தாலும் நீங்க படி படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு படிப்பை வெறுத்துருவாங்க. எப்ப அவங்களால பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்பயும் அவங்களால பண்ண முடியாது. சோ இன்னும் நம்ம சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி பேசிட்டே இருப்போம். யூ ஆர் லிசனிங் டு மீ, யுவர் ஃபேவரட் ஆர்ஜே ராக்ஸ் அண்ட்

0: இல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சான், எல்லாரும் தின்னுட்டு தின்னுட்டு எல்லாம் அங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனாலதான்
1: right in the morning when I wake up.
0: If you don't want a situation like this, then please don't throw anything on the roads or near anybody else's house because it stinks.

0: morning to MOP Community Radio Station 107.8, our community, our radio and our pride. Yes, we are in a bind, mind, thoughts and actions. So, the next psychological pressure பத்தி நம்ம பேச போறோம். அதாவது மொபைல் போன், இதுதாங்க மேஜரான விஷயம். இதை பத்தி நானே லெவல் லெவலு பேசுறதுக்கு பதிலா இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்க பேர் என்னன்னா நந்தினி, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. ஹாய் நந்தினி.
1: ஹாய்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ஆஸ் யூஷுவலுங்க ஃபைனா தான் இருக்கேன். சோ என்ன இப்ப நம்ம பேசணும்னு உங்களுக்கு தெரியுமா?
1: இப்ப சொன்னீங்க, இப்பதானே தெளி தெளிவா மொபைல் போன்ஸ் சொன்னீங்க.
0: எக்ஸாக்ட்லி. சோ மொபைல் போன்ஸ் பத்தி தாங்க பேச போறேன். இது வந்து ரொம்ப வைரலான விஷயம், மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணதுனால ரொம்ப செம்ம காண்டா இருக்காங்க பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி. ஓகேவா? சோ உங்க வீட்ல எப்படி மொபைல் போன்ஸ்னால எப்படி?
1: பேசிக்கலி பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு நல்ல பொண்ணு, மொபைல்ஸ் வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணுவேன். இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி நான் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், மெசேஞ்சர், ஹைக்னு சொல்லிட்டே போலாம், எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் தி திங் இஸ் தட் நான் யூஸ் பண்ற டைம்ல எங்க அப்பாவும் இருக்கிறதுனால வந்து நான் ஒரு நிமிஷம், அதாவது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா படிச்சுட்டே இருப்பேன். ஆனா அந்த ஒரு நிமிஷம் கேப்ல வந்து நான் ஒரு நிமிஷம் என்ன வந்திருக்கா அப்படின்னு பார்த்து போது எங்க அப்பா பார்த்துருவாரு, எப்ப பார்த்தாலும் நீ பண்ற, யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ தி திங் இஸ் நான் என்ன வந்து சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீட்டுல ஆஸ் யூ நீங்க கேட்ட க்வெஸ்டனுக்கு இப்பதான் நான் ஆன்சரே சொல்ல போறேன். என் வீட்டுல வந்து என்னன்னா திட்டுவாங்க, ஆப்வியஸா எல்லாமே திட்டுவாங்க. ஆனா வந்து ரொம்ப இதெல்லாம் ரொம்ப வந்து இதனாலதான் நீ கெட்டு போற, இதனாலதான் நீ கெட்டு போறேன்னு வந்து சொல்ல மாட்டாங்க.
0: நீங்க சொல்றது கரெக்ட், அப்படி தெல்ல தெளிவா வந்து நான் கேட்க வேண்டியதும் நீங்க அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ வந்து ஓகே, மொபைல் போன்ஸ்னால வந்து ஒரு காண்டாது, பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்றீங்க. சோ ஆனா வந்து இப்ப காலேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மொபைல் போன்ஸ் யூஸ் ஆகுது இல்லையா? நோட்ஸ் முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்ற ஒரு மெயின் கிளாஸ்ல வந்துருச்சு. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறானோ இல்லையோ வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விட்டுறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களால அதை அவாய்டும் பண்ண முடியாது, ஒரு ஒரு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா மொபைல் போன் யூஸ் பண்றது. இதை வந்து நீங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி இதை வந்து அணுகணும், எப்படி வந்து பசங்க
1: என்னோட அப்பாக்கு நான் ஒரு பொண்ணா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் நான் வந்து மொபைல் யூஸ் பண்றேன், வாட்ஸ்அப் அதெல்லாம் பண்றேன், பட் சேம் டைம் எனக்கு நோட்ஸும் மொபைல்ல தான் வருதுன்றதை நான் உங்களுக்கு எப்படி தெரிவிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் வந்து உட்காந்து என்கிட்ட உட்காந்து பேச சொல்லுவேன். பேசிக்கா இது என் வீட்டுல நடந்திருந்து எங்க அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்தா இந்த சிச்சுவேஷனை நான் வந்து சொல்லியிருப்பேன். இது மாதிரி என்கிட்ட உட்காந்து பேச சொல்லுவேன், பேச சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காலேஜ்ல எப்படிலாம் நோட்ஸ் வருது அப்படின்னு சும்மா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தினமும் ஒரு ஸ்பெண்ட், ஹாஃப் அன் ஹவர் கூட
0: வருது. மொபைல் போன் யூஸ் பண்றது தப்பான விஷயம் கிடையாது. இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டுக்கு எல்லாரும் மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ யூ கே யூ ஷுட் ஹேவ் அ பேசிக் ட்ரஸ்ட் ஆன் சில்ட்ரன் இல்லையா? அவங்க பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் வச்சுட்டே இருங்க. ஸோ மொபைல் போன்ஸ் ஒரு பெரிய விஷயம் தான். ஐ திங்க் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறவங்களும் நம்ம இப்படிதான் பேசுவோம்னு நினைக்கிறேன். இது தீராத ஒரு விஷயம். ஸோ இன்னும் நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுக்குள்ளயா தேங்க்ஸ் நந்தினி, நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் மொபைல் போன்ஸ் பத்தி வச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ லாட் ஃபார் கமிங் டுடே.
1: தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச்.
0: யா, ஸோ நம்ம இன்னும் ஃபர்தரா நெக்ஸ்ட் செக்மெண்ட் போறதுக்குள்ள, யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 and our community, our radio and our community.
2: அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல் ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான கதை இது.
0: Hello, you're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio and our pride. So you're listening to me, your favorite RJ Rags in Mind, Thoughts and Action. Do what you think and think what you do. சோ நம்ம வந்து சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எதை பத்தி பேச போறோம்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. ரியலி இது வந்து ஒரு நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். சோ அபவுட் கம்பேரிசன். சோ இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு வி ஹாவ் மிஸ் தானியா ஹியர், ஹூ இஸ் அ லீடிங் சைக்கார்டிஸ்ட் டுடே. சோ ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ?
3: யா ஹாய், ஐ அம் ஃபைன்.
0: யா, சோ குட் டு சீ யூ டு. சோ என்ன ப்ராப்ளம்னா, இன்னைக்கு வந்து நம்ம சைக்காலஜிக்கல் பிரஷர் பத்தி பேசிட்டு இருக்கோம். சோ வந்து கம்பேரிசன் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோ வந்து பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனை வந்து கம்பேர் பண்ணும்போது, ஐ மீன் வாட் யூ திங்க் அபவுட் இட், ஹவு இஸ் it okay or what do you think about it?
3: No, actually, comparison in general itself, I don't think it's good. Because okay. if, when parents itself tell the kids to compare and they itself make the kids compare, when they grow up, they're going to do that. They're going to think about their worth by comparing another person.
0: Yeah.
3: Like if you are more than that person, they'll get an ego. If they are lesser, then they'll get a depression. Depression and inferiority is practically more in kids nowadays. In like 30-70% of kids have depression.
0: Yeah. So yeah, ma'am, and the, you just spoke about, you know, depression and all those things. So depression leads to a lot of problem, right? So ma'am, ungalku tamil theriyuma na please
3: puriya
0: oh rendu me puriya seri okay ipo vandha enak romba comfortable ana oru vishayam. So the depression vandha pathina nariya problems lead aagum, health valiyama health will get deteriorated and then their attitudes towards others and their ability, everything gets restricted, right? So how should parents, you know, handle their children indha mari oru vishayatha eppadi parents handle pananum?
3: Parents vandu when they are close to their kids itself, avangalukku or communication வந்துட்டாலே they will learn about their kids and the kids can also get some support from their parents. அப்படின்னு இருக்கும்போது they'll have a wall behind them, they'll have a rock, they will think that okay fine I have a support, maybe I can learn from it. நான் வந்து depressed ஆ இருக்கிறதுக்கு இப்போ தேவையில்லை, நம்ம parents are there for me ஒரு feeling வந்துட்டாலே they won't have depression.
0: Okay fine. So நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா parents வந்து compare பண்றத ஸ்டாப் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் இல்லையா? So நீங்களே உங்க வாய்ஸ்ல இருந்து parents கிட்ட ஒரு வாய்ஸ் நோட் பண்ணி கொடுத்துறீங்க.
3: Okay. Okay to all parents who are listening to this, please don't compare your kids with others. Okay, they have their own talent, let them show it out.
0: Yeah. So இன்னைக்கு வந்து நம்ம தானே மேம் என்ன சொல்ல வராங்கன்னா, பேரண்ட்ஸ் நீங்க வந்து உங்க பசங்களை வந்து கம்பேர் பண்ணாதீங்க, அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வைங்க, தட் வில் டேக் தம் டு ஆக்சுவலி பிளேசஸ். ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு நீங்க கம்பேர் பண்ணணும்னா அவங்க வந்து மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நான் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஈகோ வர ஆரம்பிச்சிடும், மத்தவங்களோட அவங்க லெஸ் அப்படின்னு நினைச்சவங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கம்பேர்ன்ற ஒரு வேர்டு வந்து நிறைய எக்ஸ்டென்டான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தோம். தேங்க்யூ மேம் ஃபார் கமிங் டுடே அண்ட் யூ நோ என்கேஜிங் அஸ் வித் திஸ் டாபிக். So you are listening to me, your favorite RJ Rags and MOP Community Radio Station.

Hello, you're listening to MOP Community Radio Station 107.8. Our community, our radio, and our pride. This is your favorite RJ Rags and your favorite show, Mind Thoughts in Action. Do what you think and think what you do. So, இன்னைக்கு வந்து psychological pressure பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். So, last segment, இது வந்து ரொம்ப important ஆன segment. So, parents, உங்களுக்கு தான் இது மெயின். So, எல்லாமே நம்ம parents கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். But, இது exclusively for parents, சரிங்களா? So, நீங்க என்ன பண்றீங்கன்னா, freedom, அதுதான் வந்து பெரிய matter. Parents என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுல இருந்தே, ஐயோ, என் பையனுக்கு இது பிடிக்கும், என் பொண்ணுக்கு இது பிடிக்கும், நீ இது பண்ணு, நீ அது பண்ணுன்னு சொல்லிட்டு, ஒரு question கூட அவங்க கேட்காம, எல்லாத்தையும் அவங்களுக்கு செஞ்சிடுறது. அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, இவங்களே பழக்கப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வளர வளர, ஒரு டீன் ஏஜ், ஒரு 18 இயர்ஸ் ஆக ஆக, அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஐயோ, நம்ம பையன் வந்து இந்த வயசு ஆயிட்டாலும், பொண்ணு இந்த வயசு ஆயிட்டாலே, அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருதோ இல்லையோங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க பத்தியா, உன் பொண்ணு இவ்வளவு வயசு ஆயிட்டா, என்ன நீ அவளை இது ஒரு க்வெஸ்சனுமே கேட்காம இருக்கே அப்படின்ட்டு ஏத்தி விட்டு போயிடுவாங்க. சோ இதுதான் பெரிய மேட்டர். அவங்களுக்கே அந்த தாட் இல்லைனா கூட, பக்கத்து வீட்டு சொல்றவங்க ஏத்தி விடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நினைக்கிறேன் பசங்க வளர்ந்துட்டாங்க.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. Radio listeners, you are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. This is your awesome RJ Shiv.
1: And this is your RJ Rags.
0: In the show, mind, thoughts and actions, do what you think and think what you do. Okay, now today we're going to talk about a very particular type of a psychological need. And then now, the need to please others.
1: Okay, fine.
0: Okay? Mm. Yeah, you understand what I'm trying to say?
1: Yeah, I understand, yeah. I understand.
0: So, I'm going to tell you why they have that kind of a need.
1: Yeah, fine.
0: One is when they want to show off.
1: Okay.
0: Right? And another one is when they, you know, want to prove themselves to other people.
1: Okay.
0: Can you find the difference between these two?
1: Yeah. So, basically, what's the main issue? You know, everyone have this attitude. They have to please others. They have to get a good image in front of others. So, that is the reason why they go and please others.
0: Exactly.
1: That is the main reason. They don't have any other reason, right?
0: Yeah. The two main reasons is one to show off. The other one is to prove themselves.
1: So, this is according to your psychology.
0: Yeah. It is what happens in society, in my opinion, of course. It's not going to be like everybody's opinion.
1: Okay.
0: But in my opinion, I think these two are the main things.
1: Okay, fine.
0: Mm. Let me tell you the difference.
1: Okay.
0: The first one is to show off. That's because of your ego.
1: Mm.
0: You, if you feel superior to other people, you would show off to other people, right?
1: Obviously, we have to talk about it. Yes. It's not a bad
0: thing.
1: Even if you're doing it, you're doing it.
0: The second one is to prove themselves. Either if they have a depression or inferiority complex.
1: Okay.
0: Either like எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐம் அப் டு சம்மன் எல்ஸ். ஸோ அவங்க கிட்ட நான் காட்டணும், நான் இப்படி இப்படி பண்ண தெரியும், நான் இவ்வளோ பெயிண்ட் பண்ணியிருக்கேன், இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடும், அதெல்லாம் காட்டுறதுக்கு இது வந்து டிப்ரெஷனால வருது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்
1: போகுது. இட்ஸ் லைக் அ ஃபயர், தி ரேஜ் தட் தே ஹேவ் வித் இன் தெம்செல்ஃப். ஐ ஹேவ் டு ப்ரூவ் யா ஐ அம் நாட் இன்ஃபீரியர், ஐ டோன்ட் ஹேவ் சச் அன் ஃபீலிங்
0: அப்படின்னு
1: வாட் யூ ஆர் பேசிக்கலி ட்ரைங் டு சே.
0: இந்த ரெண்டு ரீசன்ஸ் வந்து ரொம்ப காமனா இருக்குது எல்லாருக்கிட்டையும். எதுக்கு காமனா இருக்குதுன்னு கேட்காதீங்க, அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இதுதான் ரொம்ப காமனா இருக்குது. ஒன்னு சுப்பீரியாரிட்டி, இன்னொன்னு இன்ஃபீரியாரிட்டி. போத் வந்து டிஃபரெண்ட் போல்ஸ்ல இருக்குது, ஆனா ப்ராப்ளம் ஒண்ணுதான்.
1: ஓகே, இதுல என்ன சொல்ல வரீங்கன்னா எதுவுமே புரியல.
0: அதெல்லாம்
1: புரியுது, புரியுது,
0: புரியுது,
1: அதுதான்.
0: இதை பத்தி இன்னும் கண்டினியூஸா பேசிட்டே இருப்போம். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்
1: 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ அண்ட் ஆர் ப்ரைட்,
0: வித் யுவர் ஆசம் ஆர்ஜே ஷிவ்
1: அண்ட் ஆர்ஜே ராக்ஸ் இன் மைண்ட், தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டு வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டு.

0: let's continue. What we were talking about before was about superiority complex and an inferiority complex.
1: Correct.
0: Right? I said, superiority complex irukumbodhu, they'll feel smug. So they'll feel like they're the highest person in the world.
1: Okay.
0: Whatever they think will happen and all these kind of stuff. An inferiority complex is when they feel like they're the lowest person in the world and nothing will happen to them. Right?
1: Ava middle person kena iruka?
0: நினைப்பாங்க ப்ளீஸ் பண்ணணும், நான் இந்த பெயிண்ட் பண்ணும்போது மத்தவங்க நல்லா இருக்கிறது மாதிரி பாக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கே அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஓடுது அப்படின்னு.
1: ஓ, அது என்னன்னா பின் மண்டையில பல்ப் ஏறிடாம. எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க என்ன வந்து பாராட்டணும், ஆனா வந்து நம்ம கான்சியஸா இல்லாத மாதிரி அப்படி அப்படி நடந்துப்போம்.
0: இதுதான் ரொம்ப இடத்துல நடக்குது, யாருக்குமே தெரியாது. ஆனா லைக் ஒரு லைனை தாண்டும் போதுதான் அந்த சூப்பீரியாரிட்டி ஈகோ. ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணும் அப்படி நினைக்க கூடாது. ஓகேவா? ஓகே. சோ லைக் ஐ செட், எவ்ரிபடி ஹஸ் சம் கைண்ட் ஆஃப் தாட் ஆஃப் ப்ளீசிங் அதர்ஸ். I'll give you a simple solution to solve this.
1: சொல்லுங்க, எனக்கு ரொம்ப தேவை. சொல்லுங்க சொல்லுங்க.
0: எல்லாருக்கும் தேவைதான். இதை சொல்லணும்னா keep listening to MOP Community Radio Station 107.8 our community, our radio, our fresh.
1: சபா, சோ நாங்க எதுக்கு இருக்கோம்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுது. And this is your favorite show, Mind Thoughts in Action. Do what you think.
0: And think what you do.
1: Yes.

0: இல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சான், எல்லாரும் தின்னுட்டு தின்னுட்டு எல்லாம் அங்கே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனால்தான்
1: So awful right in the morning when I wake up.
0: If you don't want a situation like this, then please don't throw anything on the roads or near anybody else's house because it stinks.

0: Back to MOPC RS 107.8, our community, our radio, our pride, with your awesome RJ Shiv
1: and RJ Rax.
0: In the show, mind, thoughts and actions. Do what you think and think what you do. Okay, now let's continue. I'll tell you the simplest solution to find out if you have such a issue.
1: Okay, okay. இதுதான் ரொம்ப important matter.
0: Yes, yes. And the solution என்னன்னா, see whether you're happy.
1: ஹாப்பியா இல்லனா
0: அப்போ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கு.
1: அது எப்படி குமுத ஹாப்பியா நாச்சி அப்படின்னு அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அது எப்படி வந்து ஹாப்பி அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும்?
0: அதுதான் சொல்ல வர
1: சொல்லுங்க.
0: நான் சொன்னது வந்து சூப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது வந்து கம்பாரிசன்ஸ்னால மோஸ்ட்லி வருது. சோ கம்பாரிசன்ஸ் இல்லனாலே யூ வில் பீ ஹாப்பி. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க.
1: சொல்லுங்க. அதுக்கு பியூட்டிஃபுல்லா
0: புத்தா புத்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா?
1: புத்தா,
0: எஸ்,
1: இருக்காரு இருக்காரு
0: இருக்காரு. அவரோட புக்ல ஒரு ஸ்டோரி இருந்துச்சு.
1: ஓகே,
0: அத நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: A lady went to Buddha and she asked him, I want happiness.
1: Okay.
0: So Buddha replied to her, take the word I out of this sentence because it's ego. Okay? Take the word want also out of this sentence because it's desire. What is left?
1: என்ன இருக்கு? லிங்கிரே சொல்லுங்க.
0: Happiness.
1: மக்களே, ஒரு நாள் வந்து ஒரு லேடி வந்து புத்தா கிட்ட போனாங்களா, புத்தா அவர்கிட்ட போனாங்களா, எனக்கு வந்து ஹாப்பினஸ் வேணும்னு சொன்னாங்களா. அதுக்கு புத்தா கிட்ட வந்து ஒரு சம் ஆன்சர் இருந்தா, அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்களா, ஐ வந்து ஈகோ, வாண்ட் வந்து டிசைர். சோ அதனால நீ தூக்கி போட்டீங்கன்னா ஹாப்பினஸ் என்ற ஒரு பழம் கிடைக்கும். அதுதானே சொல்ல வரீங்க?
0: அந்த பழம் இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ், பிளீசிங் பீப்பிள், நதிங் எதுவுமே வராது.
1: ஆமா, சூப்பர் சூப்பர். சம இன்ஃபர்மேஷன், சம மெசேஜ் சொன்னீங்க.
0: சோ இந்த ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு பழம் இருந்தாலே லைஃப் சந்தோஷமா தான் இருக்கும். ஆஃப் கோர்ஸ்,
1: கண்டிப்பா.
0: எஸ், ஓகே. இத பத்தி இன்னும் கண்டினியூஸா பேசிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட வர போறாங்க.
1: ஓஹோ,
0: எஸ் எஸ். சோ ஸ்டே டியூன் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட், வித் யுவர் ஆசம் ஆர்ஜே ஷிவ்
1: அண்ட் ஆர்ஜே ராக்ஸ்.
0: இன் தி ஷோ, மைண்ட், தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்.

0: MOPCRS 107.8, our community, our radio, our pride with your awesome RJ Shiv. In the show, Mind, Thoughts and Actions. Do what you think and think what you do. Okay. Now we have a very, very, very special guest here. She's actually a college student who has already faced all these kind of problems that I mentioned before. Okay. Hi, Nandini.
1: Hello.
0: Okay. So, Ippadiki, I've called you here to tell the people about what and all experience you have had with depression and about pleasing people. உங்களுக்கு என்ன நடந்துச்சு? Like, can you please share how you felt?
1: Yeah, actually, வந்து நான் ஆக்சுவலி ஏதாவது ஷேர் பண்ணணும், யார்கிட்ட சொல்லணுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் யூ கைஸ் கேவ் மி அ குட் பிளாட்ஃபார்ம் டு ஷேர் மை டிப்ரெஷன் அண்ட் வாட் எவர் ஹேப்பன்ட் இன் மை காலேஜ் லைஃப். And yeah, first year when I was studying in first year, as usual, bullying and stuff போயிட்டு தான் இருந்தது. காலேஜில் ராகிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ராக் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் வந்து டிப்ரெஸ்டாக உட்கார பொண்ணே கிடையாது. நான் வந்து பதில் கலாய்ச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, பட் ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. லைக் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து அவங்க பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் ஷீ இஸ் வெரி குட் அட் எடிட்டிங். ஓகே, பட் நான் எனக்கு எடிட்டிங் கத்துக்கணும்னு ஆசை இருக்கு, பட் ஆனா அதை நான் வந்து கத்துக்கல. ஏன்னா வந்து ஏன்னா ஷீ இஸ் வெரி குட் அட் எடிட்டிங், பட் ஐ குடன் ஈவன் யூனோ
0: ஓகே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு.
1: யா எக்ஸாக்ட்லி, நான் அந்த வேர்டுக்காக தான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் வந்து லைக் டேஸ் பாஸ்ட் ஆன், வந்து எனக்கு வந்து அது என்ன ஹினி, நீயே வந்து ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்க, ஜஸ்ட் திங்க் அபவுட் சம் அதர் திங், யூனோ வாட், உனக்கு இது வந்து நீ இப்படி வந்து ஆனா சீரியஸா அந்தந்த காலகட்டம், அதாவது எனக்கு வந்து அவளுக்கு வருது எனக்கு வரலன்ற வந்து கம்பாரிசன் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்தா, அந்த ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months நான் வந்து யாருக்கிட்டுமே பேச மாட்டேன். ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ டென்ட் ஈவன் ஸ்பீக் டு ஹர் ஃபார் பாஸ்ட் யூனோ 4 to 5 months. எனக்கு அவ்வளவு டிப்ரெஸ்டா இருந்தேன். தென் ஒன் ஆஃப் மை யூனோ வாட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்
0: க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்
1: யா ஷி செட் வந்து லைக் ஹினி ஜஸ்ட் கான்சென்ட் வாட் யூ ஆர் குட்
0: அட்
1: வாட் யூ ஆர் குட் அட்
0: தட்ஸ் எ குட் அட்வைஸ்
1: யா. தென் நான் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஓ நான் இதுல வந்து குட், நான் இதுல வந்து நல்லா பண்ணுவேன், எனக்கு என்ன வருது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, தென்
0: யூ காட் ஹாப்பி, யூ தாட் யூ ஆர் ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். அப்போ உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு.
1: எக்ஸாக்ட்லி, என்ன டேலண்ட், ஆக்சுவலி எனக்கு ஏதோ டேலண்ட் இருக்கு அவ சொன்னதுனால, எடிட்டிங் வரல அவ்வளவுதானே, எனக்கு வேற ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, தென் என்ன வந்து நான் லொட்லொட்லன்னு பேசிட்டே இருப்பேன். எக்ஸாக்ட்லி, அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டா என் காலேஜ்ல ஆர்ஜே ஹண்ட் வச்சாங்க. சோ ஐ காட் செலக்டட் இன் ஆர்ஜே ஹண்ட். சோ
0: அவ்வளவு டேலண்ட் வச்சிருக்கீங்க இப்ப உங்ககிட்ட, அப்பா
1: அதாவது உங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த பெரிய தெரியாது. சோ ஜோக்ஸ் அபவுட், ஜஸ்ட் கிடிங், லைக் ஐ வாஸ் லைக் எனக்கு கொஞ்சம் ஸ்பான்டேனிட்டி இருந்ததுன்னு வந்து சொன்னாங்க ஜோக்ஸ்லாம். சோ தென் ஐ பிகேம் அ பார்ட் ஆஃப் சிஆர்எஸ் அண்ட் ரைட் நவ் ஐ அம் அ பார்ட் ஆஃப் சிஆர்எஸ் ஆர்ஜே இதுல இருக்கேன்.
0: தட்ஸ் ரியலி குட் ஆக்சுவலி. நீங்க நிறைய பாயிண்ட் சொல்லிருக்கீங்க ஆக்சுவலி, இப்போ கம்பாரிசன் பத்தி, கம்பாரிசனால டிப்ரெஷன் வர்றது பத்தி. இப்போ இதனாலேயே யூ வாண்டட் டு ஷோ பீப்பிள் தட் யூ ஹேட் சம் டேலண்ட், ரைட்?
1: எஸ் எக்ஸாக்ட்லி.
0: Now finally when you found out that you are talented, you are happy.
1: Yeah, I'm very happy. And moreover, even like ipo na happy a irukiradhu secondary, but when I had that inferiority complex, appo vandu enakku vandu serious ave vandu like edhavadhu I need to show people that I am talented, I have this talent in engitta in the talent
0: need irukku,
1: but ipo na vandu andha mari enda feel pannen or guilty feeling engitta irukku. So indha madhala vandu seriously neenga solla poningna depression, கம்பாரிசன், கில்டி எல்லாமே ஒரே சர்க்கம்டன்ஸ்ல தான் எனக்கு வந்திருக்கு. எனக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனே வந்து மூணு
0: தேதி ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தானே வரும். சோ லைக் உங்க சிச்சுவேஷன்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. சோ நந்தினி எவ்வளவு ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் மந்த்ஸ் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, அது ஆனே ஷி வெண்ட் அவுட் ஆஃப் இட், ஷி பிகேம் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி யார் யாருக்கு இப்ப டிப்ரெஷன் இருக்கோ இதை நல்லா கேட்டுக்கோங்க. லைக் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் சம் டேலண்ட், அது நீங்க வெளிப்படுத்தணும்னு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, நம்ம வந்து ஷோ எண்ட் பண்ற நேரம் வந்துடுச்சு, பட் எண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கோட் சொல்லணும்.
1: ஓகே,
0: நான் சொல்றேன், இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏத்த மாதிரி, எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ். அந்த கோட் என்னன்னா, when an outside force breaks an egg, the life ends, right? When an inside force breaks an egg, life begins. So இதே மாதிரி தான் லைஃப்லயும், look within, never look outside. ungala pathi happy a irkanumna you should always look within. Okay, ungalukku purinjadalla?
1: ஆ, லைட்டா ஏதோ புரிஞ்சிருக்கு, பட் ஆனா இது வாழ்க்கையோட தத்துவத்தை நல்லா சொல்லிருக்கீங்கன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது.
0: ஓகே, அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் டுடே.
1: தேங்க் யூ சோ மச், தேங்க் யூ சோ மச்.
0: ஓகே, நவ இட்ஸ் டைம் டு எண்ட் த ஷோ. யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட் வித் யுவர் ஆசம் ஆர்ஜே ஷிவ். இன் த ஷோ மைண்ட், தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ், டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

0: Yes, நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு MOPCRS 107.8 with me, RJ Nandini. இது Mind Thoughts Action. Do what you think and think what you do. இன்னைக்கு வந்து நான் வந்து என்ன பேச போறேன் பாத்தீங்கன்னா, வந்து உண்மையான நம்ம வந்து டெய்லி லைஃப்ல நம்ம பாக்குற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேச போறேன். அதுல வந்து மெயினா வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ண விஷயம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், அப்படின்னா தேவை மனப்பான்மைகள். ஒரு சில மனுஷங்களுக்கு வந்து ஒரு சில தேவைகள் இருக்கும், தேவைன்றது வேற, வேண்டும் அப்படின்றது வேற. ஸோ இந்த ரெண்டத்தை பத்தி தான் வந்து டீட்டெயிலா பேச போறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து இதை வந்து புரியணும், ஒன்னும் எனக்கு என்னடா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா, நான் எனக்கு வந்து கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்றது வந்து எல்லாரும் நீங்க எல்லாம் கேட்டுட்டு வந்து தேன் வந்து போயது என் காதலே மாதிரி ஒலிக்குதுங்க. நான் காம் டவுன், நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாவே சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்களை வந்து நம்ம கடை கூட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் பட்டிங் திங்கிங் மாடிஃபை பண்ணி நம்மள மாதிரி ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா அதுதான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ். அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஸோ இந்த தேவை மனப்பான்மைகள் வரத்துக்கு வந்து நிறைய காமன் ரீசன்ஸ் இருக்குங்க, அதாவது நிறைய இருக்கு, அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போகலாம். பட் அதுல வந்து மேஜரா மூணு காமன் ரீசன்ஸ் இருக்கு. அந்த மூணு காமன் ரீசன்ஸ் என்னன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, we are going for a short PSA break. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 with me, RJ Nandini, in Mind Thoughts Action. Do what you think and think what you do.
1: அன்பு தம்பி தங்கைகள், உங்கள் மீதுள்ள அக்கறையினால் ஒரு கடிதம். சினிமா ஒரு பொழுதுபோக்கு, சினிமா ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வெற்றி பெற கனவு மட்டும் போதாது, உழைப்பும் முயற்சியும் தேவை. சினிமா கனவுகளோடு ரயில் ஏறுபவர்கள் எல்லாம் கமல் ரஜினி, சிம்ரன், ஸ்ரீதேவி என்று ஆகிவிடுவதில்லை. அறியாத வயதில் சினிமா கனவுகளோடு உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சினிமாவை நம்பி வாழ்க்கையை தொலைத்த ஒரு சினிமா பித்தனின் நிஜமான

வெல்கம் பேக். நீங்களானோ கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி இன் மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ. நான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறது டாபிக் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், அதாவது தேவை மனப்பான்மைகள். அது வந்து நான் வந்து ஆஸ் ஐ செட் பிஃபோர் வரதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கு, பட் அதில் வந்து மேஜரா மூணு ரீசன்ஸ் தான் இருக்கு. அதை நான் வந்து இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். ஆனால் லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ அதை எப்படி லிஸ்ட் அவுட் பண்ண போறேன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல தான், அதாவது நம்பர் 3, நம்பர் 2 அண்ட் நம்பர் 1 ரீசன் அப்படிதான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ நம்பர் 3, அதாவது ரீசன் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேக்கிங் பிசிக்கலி, அதாவது உடல் ரீதியா என்கிட்ட இல்ல மத்தவங்க கிட்ட இருக்கு, அதனால ஒரு மனிதனுக்கு ஒரு சில காம்ப்ளெக்ஸ்கள் உருவாகலாம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேஜரா வந்து இந்த ரீசன் வந்து பெண்களிடம் தான் வந்து இருக்கும். அதாவது பெண்களே இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா வந்து ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும். ஓகே ஃபைன், கம்மிங் பேக் டு த கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்க அழகா ஆகணும்ன்றதுக்காக வந்து அவங்க 10,000-1,000 செலவு பண்ணிட்டு வந்து காஸ்மெட்டிக்ஸ், அந்த மேக்கப், லிப்ஸ்டிக், லிப் கிளாஸ், ஐலைனர் அப்படி இப்படின்னு வாங்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் ஒரு நிமிஷம் ஷாக்க, என்னடா இது, இவங்க இப்படி இவ்வளவு மேக்கப், பக்கத்து தெருக்கு போனா கூட இவ்வளவு மேக்கப் போட தாங்க போவாங்க. சரி, எனக்கு வந்து ரொம்ப வந்து இதை கேட்டே ஆகணும், என்னதான் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் பிடிச்சி கேட்டேன், என்ன மேடம் ஏன் இப்படி இருக்கீங்க, பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த கடைக்கு போறதுக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல அதாவது என்னோட ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப வந்து ஆதங்கமா இருக்கு, என்னால அவ்வளோ அழகா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதாங்க நான் இவ்வளவு மேக்கப் போட வெளில போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் நிக்க வச்சு என்னோட 5 நிமிஷத்தை நான் வேஸ்ட் பண்ணேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் எனக்கு கண்டென்ட்டுக்கு அதை உதவி இருக்காங்க. இது வந்து இதுதாங்க அந்த நம்பர் 3, லேக்கிங் பிசிக்கலி, உடல் ரீதியா என்கிட்ட இருக்கு மத்தவங்க, அதாவது என்கிட்ட இல்ல மத்தவங்க கிட்ட இருக்குன்றதுதான் இந்த ரீசன். சோ இதை வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி, இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

வெல்கம் பேக். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி. இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறது டாபிக் வந்து மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், தேவை மனப்பான்மைகள். இப்போ வந்து ரீசன் நம்பர் 3 பார்த்துட்டோம். இப்போ ரீசன் நம்பர் 2, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா எஸ்டே ஸ்டோரியா ஸ்டைல்ல வந்து சொல்லலாம். அதாவது என்னன்னா, இருக்கு ஆனா இல்ல, அதுதாங்க இந்த இது. இதை இன்னும் கொஞ்சம் நான் வந்து விளாவரியா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு எக்ஸாம்பிளோடயே போவோம். நம்ம வந்து மூணு ரீசனுமே எக்ஸாம்பிளாவே போவோம், அது கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ரீசன் நம்பர் 2க்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தர போறேன். என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தி இருக்காங்க, அவங்க பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அவங்களுக்கு வந்து பிளெயின் பிளாக்னா அவ்வளோ வந்து அவ்வளோ இஷ்டம். அதாவது பிளெயின் பிளாக் எங்க பார்த்தா, எது பிளெயின் பிளாக்கா இருந்தாலும் அப்படியே பிடிச்சி எனக்கு வந்து எனக்கு எந்த சண்டை போட்டு வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்னன்னா, அவங்க கபோர்டு திறந்தீங்கன்னா ஃபுல்லா பிளெயின் பிளாக்கா தான் இருக்கும். எனக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டேன், எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு பிளெயின் பிளாக் டிரெஸ் போட முடியும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி எதாச்சும் நான் அந்த ஃப்ரெண்டோட ஒரு நாள் ஷாப்பிங் போனேன். ஷாப்பிங் போனா திருப்பி பிளெயின் டிரெஸ் எடுத்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா பிளெயினே போடுறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி என்ன, ஏன் இப்படி பிளெயினாவே வாங்குறீங்க அப்படின்னா, என்கிட்ட இல்லைங்க பிளெயின். அப்படிதான் தோணுச்சு, என்ன ஏடா அவங்க கிட்ட இல்லைன்றாங்களே, ஆனா கபோர்டு திறந்தா ஃபுல்லா பிளெயின் பிளாக்கா தாங்க இருக்கு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, இந்த கண்டென்ட் இப்படிதான் பேஸ் பண்ணி, அதாவது இருக்கு ஆனா இல்ல. நம்ம கிட்ட இருந்தோம் அந்த சாட்டிஸ்ஃபேக்டரின்ற ஒரு காம்போனன்ட் வந்து நம்ம கிட்ட இல்ல. அதாவது ஒண்ணு வேணும்ன்றதுதான் வந்து இந்த ரீசன் நம்பர் 2. ஸோ இதே மாதிரி இன்னொரு ரீசன் நம்பர் 1 இருக்கு, அதை பத்தி ஆர்வமா இருக்கீங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அது என்னடா ரீசன் நம்பர் 1, காமன் ரீசன் என்னடா, அந்த மோஸ்ட் காமன் ரீசன் என்னடா அப்படின்னு வந்து நீங்க எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க. அந்த ஆர்வம் அப்படியே இருக்கட்டும். ஒரு ஷார்ட் பேசிய பிரேக்கு அப்புறம் சந்திப்போம். நீங்க

கேட்டுட்டு இருக்கிறது MOP CRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி. இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டு வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டு. லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் அவர் ஷோ, அதாவது என்னோட ஷோட லாஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து, அதாவது மோஸ்ட் காமன் ரீசன் டு கெட் மெட்டீரியலிஸ்டிக் நீ, தேவை மனப்பான்மை வரதுக்கான மூல காரணம் என்ன, அதாவது மூல காரணம் நிறைய இருக்கு, அதாவது ரொம்ப காமனான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட இருக்கு ஆனா என்கிட்ட அது இல்ல. இதுதாங்க மோஸ்ட் காமன் ரீசன். சொல்லும் போது அது அவ்வளவா பெருசா தெரியாது, பட் ஆனா அது வந்து உள்ளுக்குள்ள எனக்குள்ளயோ இல்ல யார்கிட்டயாவது சொல்றவங்க கிட்டயோ உள்ள அந்த உறுத்தல் இருக்கும். அவங்க கிட்ட இருக்குல்ல, நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருந்ததுதான் அதை நம்ம பண்ணிருப்போம்லன்ற ஒரு தேவை எனக்கு வேணும்ன்ற மாதிரி மாறும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான். அதுவும் நான் ஃப்ரெண்ட் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து ஒரு போடாத ஒரு ட்ரெஸ், ஒரு ஒரு சுடியாக வாங்கிட்டாங்களா, அதுக்கு வந்து 10 sets ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஒன்று கூட போட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று அதாவது பழசு போடுவாங்க, ஒன்று கூட புதுசு போட மாட்டாங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டை வந்து அவங்க மனசில் அது வந்து சார் இவகிட்ட இவ்வளோ இருக்கே, நான் என்கிட்ட ஒன்று கூட இல்லையடா அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது மாதிரி வச்சுருக்காங்க, எனக்கு வேணும் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அதாவது இந்த சம்பவம் ஒரு போன மாதம் நடந்தது. இந்த இப்போ வரைக்கும் அவங்க அம்மா வந்து சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம், அம்மா ஏமா இப்படி இருக்கா, அவள் ஏமா எல்லாத்துக்கும் 10 sets வாங்க சொல்கிறா, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் காமனான ரீசன். நானும் சரி, எனக்கு முன்னாடி பேசின ஆர்ஜே சிவானி, ஆர்ஜே ராகவி, அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு டெய்லியே நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கு சந்திக்கிற ஒரு சில விஷயங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். சே என்னடா அவ்வளோதானே, அப்பா திட்டாரு அவ்வளோதான், கம்பேர் பண்ணிட்டாரு ஒன்னு அவ்வளோதான். இந்த மாதிரி அதாவது எனக்கு இல்லை, என்கிட்ட இல்லை, நான் அது வாங்கியே ஆகணும், இந்த மாதிரி ஒரு நார்மலா நடக்கிறது தானே, இதை பத்தி ஏன் ஒரு பெரிய ஷோவா பண்றாங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். இதுக்கான காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து காமனா நம்ம டெய்லி லைஃப்ல நமக்கு நடக்கல நடக்கிறது வேற, பட் ஆனா யாரோ ஒருத்தனுக்கு யாரோ ஒருத்தருக்கு மூளையில நடந்துகிட்டு தான் இருக்கும், இன்னும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நாங்க ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து உங்க லைஃபுக்கு டேர்னிங் பாயிண்டா இருக்குமோ இல்லையோ தெரியாது, அங்க உங்க மனசுக்கு அது ஏதாவது ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு இம்ப்ரெஷன் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து வேண்டாம். நம்ம கிட்ட நமக்குன்னு ஒரு ஆண்டவன் நமக்குன்னு ஒரு கொடுத்துருக்கான் ஒரு ஒரு சில விஷயங்கள், அது நம்ம நமக்குன்னு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். ஒரு நல்ல கருத்தோட இந்த ஷோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வேற ஒரு ஷோவோட வேற ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த ஸ்டார்ட் அப் பாய்வே ஃப்ரம் அஜய் நந்தினி. நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOP CRS 107.8 அண்ட் இது மைண்ட் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். டூ வாட் யூ திங்க் அண்ட் திங்க் வாட் யூ டூ.

0: இதை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: your hands up, for we are here.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்கு. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்க வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ், தேங்க் யூ.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: இது MOP சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கிக்கிட்டே இருக்குங்க. அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான நிகழ்ச்சி, மனிதர்கள் பலவிதம். ஆமாங்க, மனிதர்கள் பலவிதமான மனிதர்கள் பலவிதமான திறமைகளை உள்ளடக்கி இருக்காங்க. அவங்க நிறைய வேலை பண்றாங்க. ஒவ்வொரு வேலையும் நிச்சயமா அடுத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க திருமதி விஜய்

0: லட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா, இவங்க வந்து ஒரு ஆசிரியர், அதாவது கணித ஆசிரியர். ஆனா இந்த கணிதம் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, வெறும் சாக் பிசு போர்டு இதை வச்சுட்டு தான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இவங்க வித்தியாசமா ஆடல் பாடல் விளையாட்டு மூலமா சொல்லி கொடுக்கறாங்களாம். இப்படிங்க அதெல்லாம் கணக்குல சாத்தியம்னு நீங்க கேக்குறீங்களா? கேட்காதீங்க, அதுக்கு பதில் சொல்றதுக்கு காத்திருக்காங்க விஜயலட்சுமி ராமன். இவங்களோட உரையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க மேக்ஸ் படிக்கிற மாணவிகள் அக்ஷயா, வந்தனா, வர்ஷா, ஸ்ருதி மற்றும் ஹேமலதா.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அக்ஷயா இன்னைக்கு ஸ்டுடியோல வந்திருக்கேன். இன்னைக்கு என் கூட என்னோட ஜூனியர்ஸ் சொல்லலாம், என்னோட தோழிகள்னு சொல்லலாம், இவங்க எல்லாரும் இருக்காங்க.
2: நான் உங்க வந்தனா இருக்கேன் உங்க கூட. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
3: நான் ஹேமலதா, நானும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
4: நான் வர்ஷா, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்.
5: நான் ஸ்ருதி, பிஎஸ்சி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் இயர்.
1: சோ இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஜூனியர்ஸ், நானும் வந்து பிஎஸ்சி மேத்ஸ். சரி, ஓகே. சோ இப்போ நம்மளோட ஸ்டுடியோ ஃபுல்லாவே ஒரே மேத்தமெட்டீஷியன்ஸா இருக்காங்க.
2: ஓகே, புத்திசாலிகளா இருக்காங்கன்னு சொல்லுங்க.
1: சரி, ஓகே, எல்லா புத்திசாலிகளும் இங்கதான் இருக்காங்க நேயர்களே. இப்போ வந்து நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கீங்க இல்லையா, ஏன் வந்து நீங்க மேக்ஸ் சூஸ் பண்ணீங்க?
4: மேக்ஸ் வந்துட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் வருதுனா நான் டெய்லி உட்காந்து வீட்டில் போய் மக் பண்ணி மண்டையில கொட்டி படிக்கணும். இதனால் நான் டெய்லி ஒரு கான்செப்ட் புரிஞ்சுட்டு கொஞ்சம் அந்த ரிலேட்டடாக அந்த சம்ஸ் போட்டு முடிச்சிட்டேன்னா என் தலைவலி அன்னைக்கு ஓவர். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
3: வந்தனா சொன்ன மாதிரியே தான், மேக்ஸ்னா மக் அடிக்கிறதுக்கு அவ்வளோ அதிகமாக இருக்காது. மோரோவர் மேக்ஸில் மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொதுவாகவே கேட்டிங்கன்னா உங்கள் ஃபேவரட் சப்ஜெக்ட் எதுல, எல்லாருமே கட்டாயமாக மேக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என் ஃபேவரட் சப்ஜெக்ட் மேக்ஸ், அதனால தான் நான் மேக்ஸ் எடுத்தேன்.
4: நீங்க ரெண்டு பேருமே சொன்ன மாதிரிதான், மேக்ஸ் மக் அடிக்க தேவையில்லை. அண்ட் ஒரு நாள் அதை போட்டு முடிச்சிடணும்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஐயோ இதை படிக்கலையே என்ன போகுதுன்னு தெரியல, முன்னாடியே படிச்சிருக்கோம்னு தெரியும். அது ஒரு வாட்டி பாத்துனாலே போறோம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள். சோ அந்த பிரச்சனை இல்ல.
5: அதேதான் நானும் மேக்ஸ் புடிச்சதுனால நான் எடுத்திருக்கேன்.
4: ஆனா ஒண்ணு நீங்க கவனிச்சிருக்கீங்களா, எல்லார்கிட்டையும் கேக்குறச்சு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னா எல்லாரும் மேக்ஸ் சொல்லுவாங்க, பிடிக்காத சப்ஜெக்ட்னா மேக்ஸ் சொல்லுவாங்க. பிடிச்சது பிடிக்காததுல மட்டும்தான் மேக்ஸ் சேரும், வேற எதுலயுமே வராது. பிடிக்கும் ஆனா பிடிக்காதுங்கிற லிஸ்ட்ல மேக்ஸ் கிடையவே கிடையாது.
1: ஆமா, இப்ப நீங்க கிளாஸ்ல வந்து ஒரு மேக்ஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க டீச்சர்ஸ்னாலே வந்து ஒன்னு எக்ஸ்ட்ரீம் 90-95 அந்த மாதிரி இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஃபெயிலியர்ஸ் இருப்பாங்க, 40s எல்லாம் இருப்பாங்க. 80-70 அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் சொல்லணும் கம்பேரிட்டிவ்லி. இப்ப ஏன் அப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 90 above இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் என்னன்னா கான்செப்ட், அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது, அவங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு கிளாஸ்லயே கவனிச்சுட்டு பண்றவங்க இருக்காங்க. ஆனா அதே வந்து இந்த 40 இல்லைன்னா 40 கீழே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட், கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஏன் கம்மியா மார்க் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த கான்செப்ட் புரியல. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்து மத்த சப்ஜெக்ட்ல மக் அடிச்சு நிறைய மார்க் வாங்கிடுவாங்க. இப் சப்போஸ்
4: இப்ப வந்து
1: ஓகே, சோ இப்ப வந்து அதே மாதிரிதான், இப்போ வந்து சொன்ன மாதிரியேதான் அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து மத்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து ரொம்ப 90-80 அந்த மாதிரிலாம் வாங்கிருப்பாங்க. இப்போ மேக்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க எல்லாம் மத்த சப்ஜெக்ட்லயும் வந்து அவங்கள வந்து ஒரு டல் ஸ்டூடெண்ட், மக்கு பசங்க அப்படின்னு அந்த கேட்டகரியிலயும் சேர்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த மேக்ஸ் மேல மட்டும் ஒரு பயம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட வந்து ஒரு பயம் உள்ளக்குள்ளே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து அடுத்த ஸ்டெப் இதுதான் அப்படிங்கறது அங்க நமக்கு வந்து ஒரு திணல் வளர்ந்துச்சுன்னா
4: முழு சம் அந்த 10 mark சம்ல கடைசி சம் இது ஸ்டெப் போனா கூட முடிஞ்சிடும். இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ்ல வந்துட்டு எக்ஸாம் பேப்பர் எழுதி முடிச்ச உடனே சென்டமா இல்லையாங்கிறது சொல்லவே முடியாது. லாங்குவேஜ் பேப்பரும் அப்படிதான். ஆனா இங்க மேக்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி போனவங்க கூட அந்த எக்ஸாம் சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கடைசியில ஒரு டேபிள் மறந்துடுச்சு, 1+1 கூட நம்ம தப்பு பண்ணலாம். கடைசி ஸ்டெப் பக்காவா ஒரு இருக்கிறதுலே ஹையஸ்ட் மேக்ஸ் நம்ம போட்டுட்டு கடைசியில 1+1 = 4 அப்படின்னு போட்டு முடிச்சீங்கன்னா அது குவான்டிடேட்டிவ்னா MCQ அது முழுசா 2 mark அப்படியே போயிடும், நெகட்டிவ் மார்க் கூட சான்ஸ் இருக்கு.
3: கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், இப்ப பாத்தீங்கன்னா 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் கூட 3+2 வந்து நம்ம 6 எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் போர்டு எக்ஸாம்ல எல்லாம் நம்ம அடுத்தபடி லைஃப்ல அடுத்தபடியா டிசைட் பண்ற ஒரு ஃபேக்டர், அந்த இடத்துல போய் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே போச்சு.
4: ஒரு சம்ல தப்பு பண்ணா அடுத்த சமோட மூடும் போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு சம்ல ஆன்சர் வரல, ஐயோ 6 mark சம் ஆன்சர் வரல, அடுத்த 6 mark சம் ஆன்சர் வராது, அப்படியே மூட்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளவுதான். ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சம் தப்புனா அவ்வளவுதான் பேப்பர் அன்னைக்கு ஃபெயிலுனே வந்துடும்.
5: கண்டிப்பா வருஷா, நானும் அதை ஒத்துக்கிறேன்.
1: இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ரொம்ப மேக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். மேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான், நம்ம மேக்ஸ் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கே வந்து இவ்வளோ கஷ்டங்கள் நாம அனுபவிச்சிருக்கோம்னா, மேக்ஸ்னா பயம் இருக்கிற குழந்தைங்க, மேக்ஸ்னாலே வந்து ரொம்ப பயந்துட்டு வேர்த்து கொட்டி அப்படியே அப்படியே. இப்ப வந்து என்னோட பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருப்பான், சூப்பரா விளையாடிட்டே இருப்பான். ஆனா மேக்ஸ் போடு அப்படின்னு சொன்னா ஆச்சுன்னா உடனே வந்து அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுவான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம மண்டையை உடைச்சா ஊத்த முடியும்.
4: இதே ஒண்ணு பாத்தீங்கன்னா என்ன, மேக்ஸ் வந்துட்டு எல்லாராலையும் நல்ல விதத்திலயோ ஐ மீன் பிடிக்காத விதத்திலயோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குதான் நம்ம சொல்லுவேன்.
1: ஆமா, ஏன்னா வந்து இப்போ நம்ம ஹிஸ்டரி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டென்த் வரைக்கும் ஹிஸ்டரி எல்லாம் கண்டிப்பா படிக்கணும். அந்த ஹிஸ்டரி வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஆனா இப்போ மணி என்ன அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ல இருந்து கடைக்கு போய் 100 ரூபாய் கொடுத்து 98 ரூபாய்க்கு சாமான் வாங்கினா பாக்கி 2 ரூபாய்
4: ஒரு படி எடுத்து வைக்கிறதே ஒரு கால்குலேஷன் தான் சொல்லுவா. நீ சீக்கிரமா போகணும் நீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரமா நம்ம நடப்போம். அதே நம்ம மெதுவா போனோம்னா அந்த கால்குலேஷன் படி நம்ம கால் ஸ்டெப் மெதுவா எடுப்போம்.
1: சோ அதுல இருந்து
4: பேசிக் மேக்ஸ் ஆரம்பிக்குது.
1: நம்ம கால் அடியில இருந்து நம்ம வந்து நம்ம பிஹெச்டி வரைக்கும் எல்லாத்துலயுமே வந்து மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா
4: கூட
1: புரியலங்கறதுனால
4: இல்லைன்னா அவங்களால அந்த லைஃபுக்குள்ள ரிலேட் பண்ண முடியலன்னு நான் சொல்லுவேன். பிராக்டிக்கலா மேக்ஸ் படிக்கணும்.
1: சரி, சோ இந்த மாதிரி நம்ம மேக்ஸ் பத்தி, அதுல இருக்கிற டிஃபிகல்டிஸ் பத்தி, அதுல எந்த அளவுக்கு மேக்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி நம்ம நல்லா இவ்வளவு நேரம் பேசினதுலே நம்மளோட நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா நேயர்களே, இன்னைக்கு நாம மேக்ஸ் அதாவது கணக்கு இதை பத்தி தான் ஒரு கலந்துரையாடல் பண்ண போறோம். இப்ப வந்து நாங்க எல்லாருமே மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம். கண்டிப்பா ஒரு கலந்துரையாடலுக்கு எல்லாத்துக்குமே எந்த டவுட் கேட்டாலும் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு நம்ம கிளாஸ்ல மேம் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கலந்துரையாடலையும் நம்ம கூட ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாம இப்ப சொன்னோம் இல்லையா, மேக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுக்கல, மேக்ஸ்னா பயப்படுறாங்க, மேக்ஸ வந்து ஒரு ஃபன் லவ்விங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா வந்து இப்போ இருக்கிற குழந்தைங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து எராடிகேட் பண்ற மாதிரி இவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் பேரு டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். வணக்கம் மேம்.
6: வணக்கம்.
1: ஓகே, இப்ப வந்து நாங்க உங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம் முன்னாடியே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் வந்து நீங்க என்ன விஜயலட்சுமி ராமன்லாம் கூப்பிடாதீங்க, விஜய் மேம்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் அவங்க எனக்கும் கொஞ்சம் கிளாஸ் ஃபீல் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா, விஜய் மேம் இவங்க வந்து பிஎஸ்பிபியில கணக்கு ஆசிரியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா விருப்ப ஓய்வு பெற்று மேக்ஸ் மேல இவங்க வச்சிருந்த பேஷன் காரணமாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கூல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்க கிட்ட நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ண போறோம். எதை பத்தினா, கணக்கு, கணக்கை பத்தி தான் வந்து ஃபுல்லாவே. கணக்குனா ஏன் பயம், எதுக்கு பயம், கணக்கு எப்படி கான்செப்ட் ஓரியன்டா புரிஞ்சுக்கிறது, இதை பத்திலாம் நாங்க பேச போறோம். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அக்ஷயா.
4: நான் உங்க வந்தனா.
3: நான் உங்க ஹேமா.
7: வர்ஷா.
8: ஸ்ருதி.
1: அண்ட் எங்களோட விஜய் மேம்.

0: body and soul. You're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: இப்ப நீங்க மேக்ஸ்ல வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேக்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, மேக்ஸ் கஷ்டம்னா அது ஏன்?
2: மேக்ஸ் கஷ்டம்னு நான் சொல்லல, ஆனா சுத்தி இருக்கிற குழந்தைங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால மேக்ஸ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குங்கறத முதல்ல ஆராயலாமா?
1: உங்களுக்கு
2: டான்ஸ், ஓகே,
1: பாட்டு,
2: பாட்டு,
3: பஸில்ஸ்,
1: ஆர்ட் வர்க்,
3: ஸ்கிட், நாடகம்,
2: இதெல்லாம் ஏன் மேக்ஸ் கிளாஸ்ல இருக்க கூடாது? இருந்தா உங்களுக்கு எப்படி
4: கிளாஸ்லயா?
1: கேளுங்களேன்,
2: நம்ம முதல்ல ஒரு சின்ன பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். எதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வரும்? எனக்கு வேணும், நான் என் குழந்தைகிட்ட கேக்குறேன். என் குழந்தை பாட ஆரம்பிக்குது இப்போ, காஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டயக்னல்ஸ் லீட் டு த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் பட் த பேஸ் இன் டு ஹைட் இஸ் த பார்ல் கிராம் ஏரியா குவாய்ட் சம்ச்சுவஸ். எப்படி இருக்கு ஆரம்பம்?
1: இனிய
2: ஆரம்பம். இது பாட்டுல ஆரம்பிச்சோம், அடுத்து நம்ம டான்ஸ்ல மேக்ஸ் போட முடியுமா?
3: மட்டும்தான் ஒற்றுமையா இருக்கு.
4: ஆடலாம்னு சொல்லுங்க.
2: மேக்ஸ்ல எப்படி ஆடலாம்னா, ஃபார்முலால நம்ம எப்படி மனசுல வச்சுக்கிறது? ஒரு டான்ஸ பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா நினைவு வரும்ல?
3: கண்டிப்பா.
2: ஓகே, ஒன்னுல இருந்து பத்து முடிய கூட்டு தொகை எனக்கு வேணும். கொஞ்சம் வேகமா சொல்லுங்களேன் யாராவது.
1: ஐயோ, அதுக்கே அதுக்குள்ள நாலு,
4: பத்தொன்பது, எட்டு.
1: உளராத உளராத உளராத, ஒண்ணுல இருந்து வாணி.
4: ஓ, ஒன் டூ த்ரீ
2: நீங்க இருக்கிறது, நம்ம ஆறு பேர் இருக்கோம். நம்ம ஒண்ணுல இருந்து ஆறுனுடைய கூட்டுத்தொகை முதல்ல ஆரம்பிப்போம். ரெண்டு ரெண்டு பேரா சேருவோமா?
1: எப்பவுமே கூட்டணிப்பா.
2: ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலே தனியா ஒரு சந்தோஷம் வரத்தானே வருது. இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? மூணு பேர் இருக்கோம். நம்மளுடைய நம்பர் வந்து
4: 1 2.
1: ஒருத்தர் ஒரு நம்பர் சொல்லுமா?
4: ஓகே, 1 2 3 4 5 6.
2: சோ இந்த 6 வந்து பேர்ஸா மாறும் பொழுது 6/2, 3 பேர்ஸ் வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுக்கறேன். நம்மளுடைய பேர் இப்ப வேகமா இவங்க என்ன தேர்ந்தெடுத்ததா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா கொஞ்சம் மாற்றத்தோட நம்மளோட பேரை மாத்த போறோம். ஒவ்வொரு பேருக்கும் கூட்டுத்தொகை அதே இருக்கணும். இப்ப நீங்க யார் கூட சேர போறீங்கன்னு கொஞ்சம் பாருங்க.
3: நான் உங்களோட.
2: ஏன் கூட? உங்களோட நம்பர் என்னமா?
3: 4.
2: 4 5 சேர்ந்தா 9. அது மாதிரி 9, 3 பேர் ஆஃப் 9 நம்மளால கொண்டு வர முடியுமா?
1: நானும் 6 1 சேரணும், 5 2 சேரணும், 3 4 சேரணும்.
2: ஆஹா,
1: 7 வரும்.
2: சபாஷ்,
1: கூட இருந்தே மேக்ஸ் வந்துருச்சு பாரு.
2: இப்போ நமக்கு எத்தனை 7 வந்திருக்கு?
3: 3 7.
2: 3 7 சார் எவ்வளவு?
3: 21.
2: அப்ப 1 2 6 ஓட கூட்டி பாருங்களேன், ஆன்சர் வந்தா சார்.
4: 9 plus 6 plus 5.
1: மாம், 21 வருது.
2: நன்றி. இதையே நம்ம ஸ்டெப்ஸ் ஓட போட்டு முதல்ல 1ல இருந்து 6 முடிய நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மேக் பேர்ஸ் இன் such a way that ஒவ்வொரு பேருடைய சம்மும் சேமா இருக்கணுங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துன்னு வந்தோம்னா, நம்ம இப்ப ஃபார்முலா டெரிவேஷனுக்கு போலாமா? எத்தனை நம்பர் இருந்தாலும் N stands for algebra. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு N N சொல்லிட்டே இருக்கும்ல, அந்த அல்ஜிப்ரா அதை சிம்பிள் ஆக்கிடுவோமே. N நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதுல எத்தனை பேர் வரும்?
1: N by 2 pairs.
2: N by 2 pairs வருது. ஒவ்வொருத்தரும் நம்ம கொண்டு வர வேண்டிய நம்பர் என்ன, ஒவ்வொரு பேரும் கொண்டு வர நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர். அப்ப என்னும் ஒன்னும் சேருது. N plus 1. N by 2 into N plus 1 is the sum of the first N natural numbers. Have you got
1: exactly.
2: it?
1: Summation.
2: இப்ப நம்ம சொல்லலாமே 10 வரையும் என்ன வர போறது, எத்தனை பேர் இருக்க போறது?
3: 55 55 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by 2 10 by
1: கால்குலேட்டர் இல்ல மேம்.
2: கால்குலேட்டர் வேண்டாம், மனசு இருக்கா இல்லையா? மனசு இருக்குல்ல, கணக்கு போடுறதுக்கு மனசு இருக்கு.
1: கணக்கு போடுறதுக்கு மனசா?
2: பாக்கலாமே, சின்ன விஷயத்திலேயே ஆரம்பிப்போம்.
1: சரி,
2: எல்லாரும் 2 டேபிள்ஸ் சொல்லுங்க. 2 4 ஆரம்பிங்கம்மா.
3: 2 4 6 8 10.
2: நோ, 4 டேபிள்ஸ் அதே வரிசையில சொல்லுங்க.
3: 4 8 12 16 20.
2: ஓகே, முதல்ல சொன்னது 2 டேபிள்ஸ், அடுத்து சொன்னது 4 டேபிள். உங்களுடைய ரெண்டு நம்பரையும் சேர்த்து நீங்க சொல்லிட்டே வாங்க பாக்கலாம்.
3: 6 12 18 24 30.
2: என்ன கிடைச்சது?
3: 6 tables.
2: ஓ, 2 டேபிள்ஸையும் 4 டேபிள்ஸையும் கூட்டினா
3: 6 tables.
2: இந்த ஒரு விதத்துல தான் 6 டேபிள் நம்மளால கொண்டு வர முடியுமா?
1: 5 டேபிள் 1 டேபிள் கூட்டினா
3: 5 tables + 1.
2: வேற ஏதாவது விதம்?
3: 3 2 and 3 4 and 2.
1: அத முடிச்சிட்டோமோ?
3: 3 2 3
2: டூ அண்ட் ஃபோரும் ஃபோர் அண்ட் டூ சேம்ங்கிறத கண்டுபிடிச்சிருமே. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்துருந்தீங்க.
1: அப்பல கூட கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்கதான் மேக்ஸ் டீச்சர்னு சொல்லுவேன்
5: நானு. மேம் இது நீங்க திட்டுறவங்க வேற, தப்புல புதுசா கண்டுபிடிக்கிறவங்க தான் டீச்சர்.
1: இது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் டீச்சர் கிட்ட அடியாவது வாங்காம இருந்திருப்பேன்,
5: பனிஷ்மெண்ட்ஸ் கூட.
6: இப்போ நம்ம வந்து ரொம்ப ஜாலியா இந்த மேக்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருந்தா எல்லாருமே சென்டம் தான் இல்லையா?
1: ஓகே, இதே மாதிரி எக்ஸாமும் இருந்தா
2: சின்ன வயசுல இருந்து எளிமையா இனிமையா சந்தோஷமா கணக்கு போட்டோம்னா அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது. லைஃப்ல நீங்க சொன்ன மாதிரியே ரியல் லைஃப், காலையில எழுந்தப்போ காலேஜ் போற ஐடியாவை நினைச்சு பாருங்க. எத்தனை மணிக்கு எழுந்தோம், எவ்வளவு சீக்கிரமா நம்ம செய்யணும், அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வீட்டுல ஓடணும். அம்மா அந்த நேரத்திலயும் ஒரு குக்கிங் பண்ணணும், அங்க இருக்கிறது ரேஷியோ ப்ரொபோஷன், வாசல்ல போடுற கோலம் சிமெட்ரியில கொண்டு வந்து வருது, நீங்க பாக்குறது டைம் கால்குலேஷன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம ஆட்டோக்காரரோட வரும்பொழுது பேசுற பேரம் வந்து நம்மளுடைய மணி டிரான்சாக்ஷன். எல்லா இடங்கள்லயும் எல்லாத்துலயுமே நமக்கு கண்டிப்பா நம்மள அறியாமையே நம்ம கணக்கை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே கணக்கை சந்தோஷமா நம்ம போடுறதுக்கு எப்படி இந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே அழகா கொண்டு வர்றதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறது தான் டாட்ஸ் என் டிஜிட்ஸ். டாட் ஸ்டாண்ட் ஃபார் ஜியோமெட்ரி, ஒரு புள்ளியிலிருந்து பாயிண்ட் டு பிளேன் நம்ம கொண்டு வர பயன்படுத்துறது டாட்ஸ், அதுதான் ஜியோமெட்ரி. என் அந்த என் ரொம்ப அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்ஜிப்ரால. அதுக்கு அடுத்து வர்றது தான் நம்பர்ஸ், அதுதான் டிஜிட்ஸ். ஸோ அரித்மெட்டிக், அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி அட் த ஏர்லி ஸ்டேஜ், அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் உருவாகி இருக்கு. இதில் நம்ம குழந்தைங்க எல்லா விதத்துலேயுமே இப்போ நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி ஆட்டம், பாட்டம், பசல், கொண்டாட்டத்துல கடைசியில அதுலதான் முடிக்க போறோம். நம்ம ஒவ்வொரு கிளாஸுமே கொண்டாட்டமா தான் இருக்க போறது. அதுல ஸ்கிட் இருக்கலாம், வெளியில போய் விளையாடலாம், பிளே கிரவுண்ட்ல விளையாடலாம், இல்ல இன்டோர் கேம்ஸாவும் மேக்ஸ விளையாடலாம், பேசும்பொழுது மேக்ஸ கொண்டு வரலாம், சின்ன விஷயங்கள் அம்மா உங்ககிட்ட பேசும்பொழுதே அந்த மேக்ஸ் வேர்ட்ஸ் டெர்மினாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணினாங்கன்னு சொன்னா குழந்தைங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அந்த கியூப் பாக்ஸ் எடுத்துன்வா, கியூபாய்டு பாக்ஸுக்குள்ள போடு, அந்த சிலிண்டர் டப்பாவை திறந்து கொடு, கோனிக்கல் ஃபனல்ல தண்ணி விடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அம்மாக்களும் பண்ணணுன்றதுக்கு தான் என்னோட பேரண்ட்ஸ் கனெக்ட் ஆக்டிவிட்டிஸையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம உபயோகப்படுத்துகிற கணக்கை நம்மளுடைய வழக்க வாழ்க்கை முறையில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் எளிமையாக புரியும். ரியல் லைஃப்ல நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஈஸியா அப்ளை பண்ணும் பொழுது அந்த அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்க மனசுல ஈஸியா நல்ல முறையில பதியும். அந்த பதிவு செய்யறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ்.
1: சோ நீங்க சொன்னீங்க மேக்ஸ படிக்கணும் போடணும் அப்படின்லான்னு. சோ மேக்ஸ் எப்படி கொண்டாடுறது, உங்களோட இன்ஸ்டியூட்ல எப்படி நீங்க மேக்ஸ் கத்தருவீங்க, என்ன மாதிரி அவங்க லைவ்லியா பண்ணுவீங்க அது சொல்லுங்க.
2: ஒவ்வொன்றுமே அதுல விஷுவல்ஸ் இருக்கும். மேக்ஸ் லேப் கான்செப்ட் இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே நடைமுறைக்கு வந்திருக்கு. ஆனால் நிறைய ஸ்கூலில் டீச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நான் போகும்பொழுது ஒரு சில விஷயங்களை நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள வருத்தம் என்னென்னா, மெட்டீரியல்ஸ் இருக்குது ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணுன்றது டீச்சர்ஸ்க்கு கரெக்டான முறையில் போய் சேரலை. அதே புதுசான முறையில் டீச்சர்ஸ்க்கே அந்த மாதிரி எனக்கு யாரும் கற்றுத்தரல. ஆனால் என்னோட ஆசையில் தான் நான் படித்தேன். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் டீச்சர்ஸ்க்கும் போய் சேராததுனால மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியல. இங்கே உள்ள டிவைஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள். சாதாரணமாக ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு சிலிண்டர் வரலாம், அதையே கார்னரில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் கொண்டு வரலாம், அந்த ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளாக இருக்க போகிறது, இது மாதிரி நிறைய விஷுவல்ஸ் என்னுடைய சென்டரில் வச்சுருக்கேன். அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர்னு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அதை நூற்றி நம்மளே சின்ன குழந்தைங்கக்கிட்ட கேட்டு 60 கூட்டு 40 அது கூட 9 அடுத்து 1ன்னு சொன்னால் 110 நம்பர் வராமல் 200 எத்தனையோ இடங்களில் ஈஸியாக வரும். அதே வேக வேகமாக நம்ம கேட்கும்பொழுது அதெல்லாம் நான் ஸ்கூலில் குழந்தைகள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதில் என்னென்ன தப்பு அவங்களால விட முடியும், அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி உபகரணங்களை பயன்படுத்தணுங்கிற மாதிரி சின்ன சின்ன டிவைஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். நிறைய கேம்ஸ் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த கேம்ஸ் நான் உங்ககிட்டயே பகிர்ந்துகிட்ட மாதிரி அது ஆடி ஓடி விளையாடலாம், இல்லைன்னா உட்காந்து விளையாடலாம், இல்லைன்னா பாடலாம், இல்லைன்னா திரும்ப திரும்ப அவங்களையே யோசிக்க வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு படிப்படியாக முன்னேறி அவங்களுடைய இன்னைக்கு உள்ள ஒலிம்பியாடுக்கு தனியாக ஒரு கோச்சிங் போக வேண்டாம், அதுக்குள்ளேயே நம்ம அந்த சிலபஸ்க்குள்ளேயே கொண்டு வர்ற மாதிரி என்னோட கிளாஸஸ் அமைகிறது.
6: மேம், உங்ககிட்ட ஆக்டிவிட்டி சென்டர் ஸ்டார்ட் பண்ண யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்கன்னு கேட்டப்போ நீங்க எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க, அதை எங்க நேயர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கிறீங்களா?
2: கண்டிப்பா. ஸ்கூல்ல நல்லா விளையாடிட்டு இருந்தோம் அதெல்லாம் வேற. ஆனா நானும் ஒரு பாட்டி, 54 ஆயிடுத்து. ஆனா என்னோட வயசு கண்டிப்பா இதை கேட்கிற எந்த நேயரா இருந்தாலும் அவங்கள விட நான் சின்னவங்கிறத நீங்களே இந்த கதைக்கு அப்புறமா ஒத்துப்பீங்க. நான் ஒரு பாட்டி, எனக்கு ஒரு 2.5 ஒரு பேத்தி இருக்கு. அந்த பேத்திக்கு அவங்க அப்பா ஒரு ஜெம்ஸ் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. எத்தனையோ விதங்கள்ல இன்னைக்குதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குற சுவாரஸ்யங்கள்ல அப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு பால் ஜெம்ஸ் பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பாலை ஓபன் பண்ணின உடனே கீழே விழ போற ஜெம்ஸுக்காக இந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்பட போறதுன்னு காத்துட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க நடந்தது. என்னன்னா, அந்த ஜெம்ஸ் பேக்கெட்டை ஓபன் பண்ணின உடனே, அந்த பாலை ஓபன் பண்ண உடனே கீழே விழுந்த ஜெம்ஸ் அவ லட்சியம் பண்ணல. ஆனா அவ மனசுல தோணினது என்னன்னா, ரெண்டு கையிலயும் அவ வச்சிட்டு இருந்தது அந்த பாலோட ரெண்டு பாகங்கள். அவ சொன்னது என்னன்னா, பாட்டி ஒரு ஸ்பியரை ஓபன் பண்ண உடனே ரெண்டு ஹெமிஸ்பியர் எனக்கு கிடைச்சிடுத்து. அதுதான் எனக்கு தோணினது. ஏன்னா இந்த வயசுல நான் அவகிட்ட நடந்துகிட்ட முறையில் என் பேத்திக்கு தெரியும்னு நான் சொல்ல வரல இங்க. ஆனால் நான் அந்த குழந்தை கூட நான் பேசி சிலிண்டர் இதுதான் கியூபு, இது கியூபாய்டு, இது ஸ்கொயர், இது ட்ரையாங்கிள், அது மாதிரி ஒவ்வொரு விதமும் நான் பேசினதில் ஸ்பியரையும் காமிச்சிருந்தேன், ஹெமிஸ்பியரையும் காமிச்சிருந்தேன். ஆனால் அந்த ஸ்பியரை உடச்ச உடனே ஹெமிஸ்பியர் வர்றதுங்கிறது அந்த சின்ன மூளைக்குள்ளே எப்படி வந்ததுன்னா, அது ப்ராக்டிஸ் பண்ணதில் தான் வந்தது. அதே மாதிரி ஏன் எல்லா குழந்தைகளுமே இருக்கக்கூடாது, ஏன் நம்ம குழந்தை மட்டும்தான் இதை அனுபவிக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய மனசில் ஓடித்து, அதுதான் என்னைக்கு இந்த குழந்தைகள் முன்னாடி என்ன கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு.
1: சோ இந்த மாதிரி உங்க பேத்திக்கு கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு அந்த அனுபவம்னாலதான் அவங்களுக்கு அது புரிஞ்சுங்கிறதுனால அந்த அனுபவத்தை உங்க கிளாஸ்ல ஏற்படுத்தி குடுக்கறீங்க நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு.
2: கண்டிப்பா.
6: சரி ஓகே மேம், இப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ விருப்ப ஓய்வு அதாவது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் பண்ணி இப்போ வந்து இந்த சென்டர் நடத்திட்டு இருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆனவங்களோ இல்ல ரிசைன் பண்ணவங்களோ இல்ல விஆர்எஸ் வாங்கினவங்களோ ஒரு மேக்ஸ் டீச்சர்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டியூஷன் சென்டர் போட்டு சாயந்தரம் ஒரு பிளஸ் டூ குழந்தைங்க, டென்த் குழந்தைங்க, ஈவன் காலேஜ் படிக்கிறவங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மேக்ஸ் சொல்லி கொடுத்து அவங்க ஃபீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி தரணும் அப்படின்றது இப்போ வந்து உங்க உங்க பேத்திக்கு நீங்க கொடுத்துட்டு உங்க பேத்தியோட நீங்க நின்னு இருக்கலாம். ஆனா நீங்க இப்போ ஒரு எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது எதுக்காக, எப்படி அது வந்தது உங்களுக்கு? நீங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலயா இல்ல அதுக்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா?
2: இதுலயும் ஒரு இனிமையான ஒரு இன்சிடென்ட்டை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன். ஒரு 6 வருஷம் முன்னாடி என்னோட கிளாஸில் நிறைய பசங்க இருந்தாங்க. ஓப்பன் டே பசங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு எல்லாம் கொடுத்தோம். ரிப்போர்ட் கார்டெல்லாம் கொடுத்து முடித்த உடனே ஒரு பேரண்ட்டும் ஒரு குழந்தையும் என்னை பார்க்கறதுக்காக நின்றுட்டே இருந்தாங்க. நின்றுட்டு இருக்கும் பொழுது நல்ல படிக்கிற ஒரு மாணவன் அவன், அவனோட சரி எதுக்காக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு என்ன கறி என்ன வேணும் உனக்குன்னு கேட்டேன். கறி என்ன பண்ணா என் கையில் ஒரு நோட் புக்கை கொடுத்தான். அது ஒரு பெரிய 200 pages நல்ல பெரிய சைஸ் நோட் புக்கு. அந்த 200 pages நோட் புக்கை எடுத்த உடனே அந்த நோட் புக்கை முழுசு நான் பிரட்டி பார்த்தேன். அதில் வேற எதுவுமே இல்லை, ஒரே மேத்தமெட்டிக்ஸில் உள்ளதாக இருந்தது. எனக்கு அதில் எதுவும் தனித்தன்மை எனக்கு புரிப்படலை. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், ஹரி என்னது இது நோட் புக்கு, 8th standard நோட் புக்கு, இது என்ன எழுதிருக்க என்ன? அவன்ட்டு அந்த குழந்தை சொன்னது இன்னும் எனக்கு மனசுல நிக்கிறது. அதாவது அந்த குழந்தை என்கிட்ட சொன்னா, விஜய் மேம் கிளாஸ்ல இதுவரையும் சிலபஸை விட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் கொடுத்த ஈஸி கால்குலேஷன், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல், 11 into 12 போடணும்னா அந்த 1யும் 2யும் தனித்தனியா எழுதிக்க, 1 plus 2 நடுவுல போடு, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஈஸியா எப்படி 103 into 103 அது மாதிரி வந்தனா 106 09 அதுக்குள்ள மெத்தட், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செய்ததை செக் பண்ணு, அந்த மாதிரி அதாவது ஆன்சரை முதல்ல எழுதுரு, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப் நீ வா அப்படின்னு நான் ஒவ்வொரு விதமும் நான் சொல்லி கொடுத்தது. அத்தனையும் அந்த 200 pages நோட் புக்கு தவிர ஒரு 10 எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தான். அந்த பையன் எழுதி என்கிட்ட கொடுத்தது, இது சிலபஸ்லயும் இல்லை, இது எங்களோட டெக்ஸ்ட் புக்லயும் இல்லை, இது நீங்க சொன்னது மட்டுமே. ஒவ்வொரு நாள் முதல் நாள் வந்து மேம் சொன்னதை தனியா எழுதி பார்த்தேன். ஆனா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வரவும் ஒரு நோட் புக் போட்டு நான் எழுதினு வந்தேன். இது இந்த 1 year நான் கத்துண்ட ஸ்பெஷல் இது, அதனால அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொன்னான். நிச்சயமா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அந்த கறி எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியணுமா இருக்கும். சிங்கப்பூர் ஒலிம்பியாட்ல ராஃபல் ஸ்கூல்ல செலக்ட் ஆகி இன்னைக்கு அமெரிக்கால அந்த பையன் இருக்கான். இன்னைக்கும் இந்தியா வரும் பொழுது முதல்ல வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போற அதே நிலையில அந்த பையனும் இருக்கான். ஐ அம் ப்ரவுட் டு சே தட் த மதர் இஸ் ஆல்சோ ஏ லெக்சரர் இன் ரெப்யூட்டட் காலேஜ் அண்ட் த சேம் வே அதே அடுத்த அதே நிலையில செகண்ட் அவனுடைய பிரதரும் போகணுங்கிறது அவங்க அம்மாவுடைய ஆசையா இருந்தது, அது நிறைவேறிருக்கு. இதை இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த மாதிரி என்னுடைய கிளாஸ் ரூம் அனுபவங்களும் கண்டிப்பா இது எல்லாரையும் போய் சேரணும்னு ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்னோட பேத்திக்காக நான் ஸ்கூலை விட்டு வந்தேன். நான் அந்த நேரத்துல வீட்டுல கண்டிப்பா ஒரு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக நான் வெளியில வந்தேன். ஆனா இன்னைக்கு அவ 2 வயசாகி அவங்க அம்மாவே பாத்துக்கிற ஒரு நிலை வந்த உடனே என்னுடைய ஃபேமிலியில எல்லாரும் இது நீ படிச்சது உனக்கு சந்தோஷம்னு கொடுக்கறதுனா இது கணக்கு மட்டும்தான், அந்த குழந்தைகள் மட்டும்தான், அதனால நீ போய் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணு, இனிமே எதுவுமே வேண்டான்னு அவங்களுடைய ஆசை என்னுடைய பேராசையை நிறைவேற்றுறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன். இது
6: ஓகே மேம், நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களோட கிளாஸ் ரூம் இன்சிடென்ட்டையும் பத்தியும். நீங்க வந்து உங்களுக்கு இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் இதை எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத பத்தி நீங்க எங்க கிட்ட தெளிவா விளக்கிட்டு வரீங்க. இதுக்கும் நம்ம வந்து இதுக்கும் கூடி நம்ம வந்து கணக்கு அதை பத்தி நம்ம இன்னும் நல்லா கணக்கை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வி கோனா எக்ஸ்ப்ளோர் மேத்தமெட்டிக்ஸ். நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி அக்ஷயா.
7: நான் உங்க வந்தனா.
5: வர்ஷா.
8: ஸ்ருதி.
9: நான் உங்க ஹேமா.
10: சமுதாய வானொலி 107.8.

0: இருங்க.
1: பொது நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து மேக்ஸ் அதாவது கணக்கு இந்த பாடத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட விஜி மேம் இருக்காங்க. இவங்க டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி சென்டர், மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரை நடத்திட்டு வராங்க.
3: மேக்ஸில் என்ன டஃப்பான சாப்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு கேட்கலாமா? மேக்ஸில் என்னக்கா உங்களுக்கு டஃப்பான சாப்டர்?
2: மேக்ஸ் ஜியோமெட்ரி.
3: ஆஹா, நீங்க?
4: எனக்கு கால்குலஸ்,
5: ட்ரிக்னோமெட்ரி, அல்ஜிப்ரா,
3: இதெல்லாம் சேர்த்து போட்டதா எனக்குன்னு நினைக்கிறேன். மேம் சொல்லுங்க மேம், இவ்வளோ டஃப்பான மேக்ஸ் எப்படி எப்படினா ரொம்ப சிம்பிளா, நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி வரீங்கன்னு நினைக்கிறேன்.
5: எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மேம், எப்படி மேம் உங்க கிளாஸ்ல லைவ்லியா பண்ணுவீங்க? ஒரு சர்க்கிள் பத்தி, ஒரு லேட்டஸ் பத்தி, அதெல்லாம் எப்படி நீங்க கரெக்டா பண்ணுவீங்க?
3: அதான் இருக்கிறதுலே டஃப் நான் நினைக்கிறேன்.
2: ஆமா, ஜியோமெட்ரி.
5: அவருக்காக நீங்க சொல்லுங்க மேம்.
3: என்னன்னு சொல்லுவேன்,
4: புரியாது புதிர்,
3: அது கூட புரியல எனக்கு.
6: வருவோம், நம்ம எல்லாரும் இப்ப ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோமா?
2: என்னன்னா நாங்க எல்லாம் ஒரு பிளே கிரவுண்ட்ல இருக்கோம், மேம் நடுவுல நிக்கிறாங்க. மேமுக்கு இந்த சைடு யார் நிக்க போறாங்க?
6: எல்லாருமே என் பக்கத்துல நிக்கணும்னா எப்படி நிக்கிறது? நான் டீச்சருக்கு பார்ஷியாலிட்டியே கிடையாது. இப்ப எல்லாரும் போய் என்கிட்ட இருந்து உங்க எல்லாருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேமா இருக்கிற மாதிரி நில்லுங்களே.
5: ஹே, நான் இங்க நிக்கிறேன்.
3: நான் கரெக்ட்டா, எல்லாம் கரெக்ட்டா டிஸ்டன்ஸ் இருக்கு.
2: ஓகே, ஃபைன்.
6: ஓ, நான் இப்ப எங்க நிக்கிறேன்? நடுவுல நிக்கிறேன். அப்ப என்கிட்ட இருந்து ஸ்ருதிக்குள்ள டிஸ்டன்ஸும் என்கிட்ட இருந்து ஹேமாக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமா இருக்கா?
5: இருக்கே மேம்.
6: இருக்கா? ஆமா, நீங்க என்ன ஷேப் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க?
5: சர்க்கிள்.
6: சர்க்கிள். ஓகே, நான் நிக்கிறேன். எல்லாருமே சுத்தி ஓடுங்களேன். இப்ப ஃபயர் ஆன் தி மவுண்டன்,
5: ரன் ரன் ரன்,
6: ஃபயர் ஆன் தி மவுண்டன்,
5: ரன் ரன் ரன்.
6: ஓ, எல்லாரும் ஓடிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாரையும் சுத்தி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஓடட்டுமே, நம்மளோட ஷேப். ஓகே, வந்தனா இவர் அலவுட். இப்ப நாங்க நிக்கிறோம், நான் ஒரு பாயிண்ட். ஐயோ, வயசானது பா, முடியவே இல்லை, நான் இங்கே நின்னுக்கிறேன். நீ என்ன பண்ற?
3: ஓடுறேன்.
6: ஒரு பாயிண்ட் நிக்குது, அடுத்த பாயிண்ட் ஓடும் பொழுது என்ன வருது? என்ன ஷேப் ஃபார்ம் ஆகுது அங்க? சர்க்கிள்.
3: இப்ப லோகேஷ் மேம்,
2: சர்க்கிள் தானே?
5: லோகேஷ் மேம், சர்க்கிள்,
6: லோகேஷ், லோகேஷ் சொல்லிட்டா கரெக்ட். அப்ப என்ன ஆச்சு? ஒரு பாயிண்ட்
5: ஓடினதுனால தெரிஞ்சிருச்சு.
6: அவ ஓடினதுனால அவளுக்கு
2: தெரிஞ்சிருச்சு. சேர்ந்து ஓடி ஓடி இருக்கலாம்.
6: சோ இதே இது ரெண்டு பேர் ஒரு மூலையில நின்னுட்டு, இப்ப ஒரே ஒரு ஆளு ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஓடணும்.
4: நான் கட்டுமா?
6: எங்கயோ ஓடிட்டு இருந்தா எப்படி? நான் கேக்குற கேள்வி என்ன, ரெண்டு பேருக்கும் சேம் டிஸ்டன்ஸ்ல நீ இருக்கணும். முதல்ல ஒரு இடத்துல நின்னுக்கோ. எங்க நிக்கிற பாப்போம்.
5: சரி, நின்னுட்டேன்.
6: இப்ப எங்க நிக்கிற நீ?
5: அவங்க ரெண்டு பேரும் நடுவுல நிக்கிறேன்.
6: நடுவுல நிக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மிட் பாயிண்ட். ஓ, இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு மிட் பாயிண்ட் கிடைச்சது. இந்த ஒரு இடத்துல நின்னாதான் உன்னோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்குமா?
5: ஆமா மேம்.
2: இல்ல, முன்னாடியும் போலாமே.
6: முன்னாடியும் போலாமா?
5: பின்னாடியும் போலாமா?
6: பின்னாடியும் போலாமா?
2: முன்னாடியும்
6: போக முடியாது மேம். அப்ப சைடுல போக முடியாது. முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலயும் போற அவளுடைய பாதையை ஒரு வரைஞ்சு பாருங்களேன், என்ன கிடைக்குதுன்னு.
2: பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்.
6: ஓ, ரெண்டு பாயிண்ட் ஸ்டாட்டிக்கா இருந்து ஒரு மூவிங் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த லோகஸ் ஃபார்ம் இஸ் அ
5: பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்.
6: வாவ்,
3: புதிராத எனக்கு தலை சுத்தாம இருக்கிறதுக்கு நான் பேசிட்டே இருக்கேன். அதுக்கு மேச நிறுத்தினா யோசிக்க ஆரம்பிச்சிருவேன்.
2: ஓகே சார், ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தீங்க. அதாவது ஜாமெட்ரி அதான் வந்து என்னோட வீக்கஸ்ட் சப்ஜெக்ட். அதனால வந்து இப்போ எனக்கு ஓரளவு லோக்கஸ் தான் என்ன அப்படிங்கிறது தேர்ட் இயர் வந்தும் எனக்கு அந்த அளவுக்கு விளங்காம இருந்தது. நீங்க ரொம்ப அழகாவே எங்களுக்கு விளக்கி சொன்னீங்க.
3: நாங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே கத்துட்டோம்.
4: இப்போ உங்க ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி பேசலாம் மேம். உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேல் தட்டு மக்கள் தான் அங்க வந்து படிக்க முடியுமா, இல்லனா சாதாரண பசங்களும் படிக்க முடியுமா? உங்க ஆக்டிவிட்டி சென்டர்ல எப்படி ரீச் பண்றீங்க சாதாரண மக்களுக்கு?
6: என்னோட ஆக்டிவிட்டி சென்டர்ல வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ், 8 கிளாஸஸ் பர் மந்த், 1250 பர் மந்த் சார்ஜ் பண்றேன் நான். இது மேல் தட்டு மக்களுக்கு இதான் ரீச்சபிளா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியல. ரீசன் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய ரெண்ட்டு, அதுக்கு அடுத்தாப்புல ஒவ்வொன்றுக்குமே மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு விஷுவலாக பார்க்கும் பொழுது அது ஃபோம் இல்லைன்னா அக்ரலிக் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு வேறு விதங்களில் அதை கட் பண்ணி அதை வாங்கி அதை செய்யும் பொழுது என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அது மாதிரி இருக்கு. ஆனால் இதே இதை நிச்சயமா எல்லா இடங்களுக்கும் எடுத்துன்னு போறதுங்கிற ஆசை என் மனசுல இருக்கு. அதுக்கு என்னால செய்ய முடிஞ்சது ரெண்டு விஷயங்கள். ஒன்னு, என்ன உங்களை மாதிரி உள்ள குழந்தைங்களை எனக்கு முன் வந்து நான் சொல்ற விதங்களை நீங்க வரிசைப்படுத்தி அழகா எழுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த காலேஜ்லயும் உள்ள கணக்கு தெரிந்த, கணக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, நான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடிய, அதே மாதிரி ஓரளவு ஆங்கிலம் அல்லது தமிழ் சரியான முறையில் எழுத முடியும் என்றால் நிச்சயமா நீங்க என்ன அணுகலாம். அது மாதிரி நம்ம எழுதும் பொழுது கார்பரேஷன் ஸ்கூல் மாதிரி உள்ள ஸ்கூல்ஸ்ல உள்ள டீச்சர்ஸ்க்கு ஐ விஷ் டு டெஃபினெட்லி கிவ் அ ஒர்க் ஷாப் அந்த, அதுக்கு எனக்கு எந்த விதமான பைசாவும் தேவையில்லை. ஆனா அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல உள்ளவங்க அந்த எதுக்காக, ஏன்னா எல்லா இடங்கள்லயும் நானே இருக்க முடியாது. ஆனா அதே டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட வந்தாங்கன்னா, என்னோட சென்டருக்கு வந்தாங்கன்னா, நிச்சயமா அவங்களுக்கு என்னால எப்படி எளிய முறையில கத்து தரலாங்கிறத ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண முடியும். அது தட் ஹேஸ் டு ரீச் த ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்துல் கலாம் சார் என்னுடைய ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தப்போ அவருடைய கனவும் அதான் தான் இருந்தது.
3: 1250 ரூபானா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியறது. அ குவான்டிட்டி கோஸ் வித் அ குவாலிட்டின்னு நம்ம சொல்லணும். சோ இந்த இதுக்கான என்ன சொல்லுவீங்க, சரியான என்ன அளவு

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்னோட சென்டர்ல இப்ப இருக்கிறது 4-14 கண்டிப்பா, மற்ற எல்லா விளையாட்டுகளையும் சேர்த்துருக்கலாம். ஆனால் என்ன தான் நம்ம பேசினானாலும் அல்டிமேட்டாக மார்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது 9th, 10th, 11th, 12th உள்ள பசங்களுக்கு அவங்க கூட உட்காந்து எளிமையாக புரிகிற மாதிரி மேக்ஸ் இருக்குமே தவிர ஆக்டிவிட்டீஸுங்கிறது 4-14 முடிய.
1: மேம், இப்போ நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் மேத்தமேட்டிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்த இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி புக்ஸ் ஏதாவது எழுதிருக்கீங்களா மேம், வெளியிட்டு இருக்கீங்களா, பப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா?
0: கண்டிப்பாமா, கிளாஸ் 1-3 மேக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கு. அதே மாதிரி லேப் புக்கு கிளாஸ் 1-8 முடியே வந்திருக்கு. இந்த லேப் புக்கை லேப்ல தான் பண்ணணும்ன்றது இல்லை, டீச்சர்ஸ் கிளாஸஸ்லயே உபயோகப்படுத்துற மாதிரி.
1: மேம், எங்களுக்கு ரொம்ப உபயோகப்படுற மாதிரி அந்த புக்ஸோட பேரை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்காக சொல்ல முடியுமா?
0: இட் இஸ் ஆக்சுவலி மேத் லேப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பை விஜயலட்சுமி ராமன், இட்ஸ் லைக் தட்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பட்டு எந்த டேபிளா வந்ததுன்னு
1: சொன்னாங்க
2: அவங்க 3 டேபிள் பா.
1: ஓ ஆமா, அப்ப நான் போனது 3 டேபிள் இல்ல.
0: சரி எல்லாம் இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு படியே சேர்ந்து டச் பண்ணீங்களா? ஆறாவது படி மட்டும் தான் போனியா? அது தவிர வேற இன்னும் படி,
1: பன்னெண்டாவது
2: படி,
0: பதினெட்டாவது படி. ஆஹா, ஐயப்ப சுவாமிய சரணம். ஓகே, ஆறாவது படி 12, 18 போகும்போது என்ன வருது அங்க?
1: சிக்ஸ்
0: டேபிள்ஸ் வருது. அதுல முதல் படி எது?
1: ஆறாவது.
0: இப்ப நம்ம சொன்னது மல்டிபிளிகேஷன் டேபிள், நம்ம சேர்ந்து ஏறினது காமன் மல்டிபிள்ஸ். முதல் படி
1: லீஸ்ட் காமன் மல்டிபிள், LCM.
0: ஆனா உங்ககிட்ட LCM பத்தி நான் பேசவே இல்லையே.
1: ஐயோ, நம்மளுக்கும் மூளை வந்துருச்சு, கண்டுபிடிக்காரு
2: மூளை வளர்ந்துருச்சு.
0: இது மாதிரி குழந்தைகளை ஆட விடுங்க, ஓட விடுங்க, கண்டிப்பா கணக்கு உங்க பின்னாடி வரும். குழந்தை அவன் கணக்கு கத்துப்பான், நீங்க அவங்க கிட்ட போய் கணக்கு போடு கணக்கு போடுன்னு சொல்லாத, அவன் போட்டிருப்பான் கணக்கு. ஆனா அதுக்குள்ள எக்ஸ்போஷரை கொடுங்க, அதுக்குள்ள வழிமுறைகளை வகுத்து கொடுங்க, குழந்தைகளை என்ஜாய் பண்ண விடுங்க. மேக்ஸ் இஸ் டூ என்ஜாய்.
1: நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட RJ ஹேமா,
2: வர்ஷா,
3: அக்ஷயா,
4: ஸ்ருதி,
2: வந்தனா,
0: இவர்களுடன் விஜி மேம்.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம். தினம் தினம் புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
5: மேம், இப்ப எனக்கு ஒரு டவுட், டியூஷன் சென்டருக்கும் இந்த ஆக்டிவிட்டி சென்டருக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் டியூஷன் சென்டர்ல வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க, அது ஒரு டிஃபரெண்ட் மெத்தட், அது பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு நீங்க சொல்றீங்க?
0: நல்ல கேள்வி. டியூஷன் சென்டர்னு வரும்பொழுது பாடத்திட்டங்களை அதே ஸ்கூல்ல சொன்ன அதே மெத்தட்ல திரும்ப அது ஒரு மினி கிளாஸ் ரூமா வச்சுட்டு கிளாஸ்ல சொன்னதையே நம்ம திரும்ப சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமா டியூஷன் சென்டர்ஸ்ல இருக்கிறவங்கள நான் கண்டிப்பா குறையே சொல்லலை. உறுதியா அவங்களுடைய மனசு என்னன்னா இந்த குழந்தைங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள படிக்க வைக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில கவனம் எடுத்துக்கிறாங்க. அந்த கவனத்தோட ஒரு அதிகப்படி கவனம் எடுத்துக்க நான் கேக்குறது என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு எந்த நேரத்துல புரியலையோ அதை விஷுவல்ஸ்ல கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள, அதாவது ஜென்ரலா அவங்களுடைய மனப்பான்மை நான் நினைக்கிறபடி ஒன்ஸ் ரிட்டர்ன் இஸ் ட்வைஸ் ரெட். ஆனா இது கூட நான் சேர்த்துக்கொள்றது என்னன்னா, ஐ ஹியர், ஐ ஃபர்கெட், ஐ சி, ஐ ரிமெம்பர், ஐ டூ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதை தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்றது. அவங்கள ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுங்க. ஆனா இதே இது இல்லை, கண்டிப்பா 11th ஸ்டாண்டர்ட்லயோ 12th ஸ்டாண்டர்ட்லயோ அவங்களால மறுபடியும் ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. போர்ஷன் முடிக்கணும், ஒவ்வொரு சம்ம மாதிரியும் சிமிலர் ப்ராப்ளம்ஸ், 1000 ப்ராப்ளம்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணும். 0.0001% மேட்டர்ஸ் அங்க மார்க்குக்கு. அந்த மாதிரி நிலையில ஆக்டிவிட்டியை கண்டிப்பா அவங்களால புகுத்த முடியாது. அதனால இந்த இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவிட்டியை புகுத்தி இருந்தோம்னா இந்த ஆக்டிவிட்டியை மனசுல கொண்டு வா. நீ இன்னைக்கு கூட நீ போடும்பொழுது x+1/x2 போடும்பொழுது x2+1/x2 மட்டும் நிக்கிறது, அந்த 2 எங்க போச்சுன்னு தெரியலையே. அதையே நம்ம தேடிட்டு போகக்கூடாது. அந்த நேரத்துல ஸ்கொயர் ஆஃப் அ பைனாமியல் இஸ் அ ட்ரைனாமியல் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு கொண்டு வந்து அதை ரிலேட் பண்ணும் பொழுது கண்டிப்பா எந்த குழந்தையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கிறதுல எனக்கு ஐயமே இல்லை.
5: ரொம்ப நல்லா வேலைக்குனீங்க மேம், தேங்க்யூ.
3: நேர்களே, இப்போ நீங்க ஒரு கலந்துரையாடல் கேட்டீங்க எங்களோட விஜி மேம். அவங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்து விருப்ப ஓய்வு பெற்று இப்போ ஒரு மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர். இந்த மேக்ஸ் ஆக்டிவிட்டி சென்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி சென்டர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா மேக்ஸ போடுறது கிடையாது, மேக்ஸ் ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க, கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ ரொம்ப ஃபன் லவ்விங்கா குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி கொடுத்து மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸையே வந்து ஒரு பாட்டு மூலமாகவோ டான்ஸ் மூலமாகவோ ஒரு ஒரு ஸ்டெப்பையுமே வந்து ஒரு ஒரு விஷயத்திலையும், அதாவது அவங்க குழந்தைகளுக்கு ஈஸியா கிராஸ் பண்ணிக்கிற ஒரு முறையில இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க அவங்களோட கிளாஸ் செஷன்ஸ், அதாவது அவங்க டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்த போதும் அவங்களோட கிளாஸ் செஷனும் இந்த அளவுக்கு என்ஜாயபிளா இருந்திருக்கு. இப்போ எங்களோட இருந்த இந்த கொஞ்ச நேரத்திலுமே கூட நாங்க கத்துக்கிட்டது நிறைய, அதாவது நாங்க 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பாடத்தையே வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்ஷன்ல நாங்க கத்துக்கிட்டோம். இவங்க இது எல்லாத்தையுமே எங்களுக்காக சொன்ன விஜய் மேம்க்கு நன்றி. இப்போ நீங்க வந்து இந்த கலந்துரையாடல்ல பல விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. மேக்ஸ் ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் எப்படி சொல்லி

இருக்கிறது. மேக்ஸ்னாலே அலறி ஓடுற குழந்தைக்கு எப்படி வந்து மேக்ஸ் ரொம்ப, இது வந்து மேக்ஸ் எதுவுமே கிடையாது, இது ஒரு ஃபன் லவ்விங் சப்ஜெக்ட் தான் அப்படிங்கறத எப்படி குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றது. குழந்தைகளுக்கு வந்து நம்ம மேக்ஸ் தனியா படின்னு சொல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும் போதே மேக்ஸ வந்து ரொம்ப விளையாட்டா எப்படி சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கறதையும் நம்மளோட விஜய் மேம் நமக்காக சொன்னாங்க. இவங்க இந்த டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்ற இந்த ஆக்டிவிட்டி சென்டர், இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தி நீங்க நிறைய கேள்வி நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த ஆக்டிவிட்டி சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மாலயா 9/17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. இன்னொரு தடவை இந்த அட்ரஸ் நான் சொல்றேன், டாட்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் பத்மாலயா 9/17 மயிலை ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. நாங்க வந்து இவ்வளவு நேரம் இவங்கள ரொம்ப ஃபாண்டா விஜய் மேம் விஜய் மேம்னு கூப்பிட்டு இருந்தோம். இவங்களோட பேரு மிஸ்ஸஸ் விஜயலட்சுமி ராமன். இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் உங்களுக்காக கொடுத்திருக்காங்க, நான் அந்த நம்பர் சொல்றேன், 9/8/8/4/2/16/2/1/3, 9/8/8/4/2/16/2/1/3. இந்த நம்பருக்கு நீங்க இவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட குழந்தைக்கு இந்த மாதிரி மேக்ஸ்ல கொஞ்சம் அவங்க டல்லா இருந்தாங்கன்னா இவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட இருந்து ஆலோசனை பெறலாம். இவங்களோட ஆக்டிவிட்டி சென்டர்ல உங்களோட குழந்தையும் நீங்க சேர்க்கலாம். இதை பத்தி இன்னும் இந்த ஆக்டிவிட்டி சென்டர் பத்தியும் விஜய் மேம் பத்தியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்களோட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512132336512.

0: முடிந்ததற்கு காரணம், என்னுடைய பள்ளி பருவத்துக்கே அழைத்து சென்ற உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்வது என்பது எனக்கு தெரியவில்லை. கோடான நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஃப்ரம் விஜி மேம்.
1: நேர்களை நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து கிளம்புறது நான் உங்க ஆஜய் அக்ஷயா.
2: நான் உங்க ஹேமா.
3: வர்ஷா.
4: ஸ்ருதி.
5: வந்தனா.
6: கணக்கு இனிமே உங்களுக்கு வேப்பங்காய் இல்லங்க வெள்ள கட்டி, அததான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க இவங்கள மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல டிப்ஸ் மூலமா நீங்க வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா கணக்கும் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க, எப்படி வேப்பங்காய் இல்ல வெள்ள கட்டி.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP.

0: پہ کمیونٹی ریڈیو 107.8 کمیونٹی آخ ریڈیو آپ رائٹ.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்க, ஐ டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல் நன்றி.
2: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட வந்திடுவாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லி

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: போட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: உயிரனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

வணக்கம் நேயர்களே, காசு மேல காசு வந்து கொட்டிக்கிற நேரம் இது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த வேலை பழு அதிகமா இருக்கிறதுனால 24 மணி நேரமும் எல்லாரும் வேலையை பத்தியே சிந்திக்கிறாங்க. உடல் உழைப்புங்கிறது வந்து சுத்தமா யாருக்கும் இல்லாமையே போயிடுச்சு. ஒரு டிவியை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு கூட நம்ம போய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றது இல்ல, ரிமோட்டை யூஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் சமையலுக்காக இருக்கட்டும், மாடிப்படி ஏறுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு எந்திரத்தை தான் நம்ம பயன்படுத்துறோம். இதனால என்ன ஆகுது, நம்ம உடல் பயிற்சி அப்படிங்கறது வந்து நம்ம உடலுக்கு சுத்தமா கொடுக்கறது இல்ல. அப்புறம் இருக்கிற நம்மளுடைய திறமையை வந்து காமிக்கிறதுக்காகவும் போட்டியில வந்து நம்மளை நிலைநிறுத்திக்கிறதுக்காக பல்வேறு விதமா நம்ம யோசிச்சு யோசிச்சு எப்ப பாரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிட்டு இருக்கோம். 24 மணி நேரத்துல வந்து 12 மணி நேரத்துல 15 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். ஆனா என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன்லதான் நம்ம வந்து போய் அது நிக்குது. அதனால நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் கூட நம்மள வந்து சரியா நம்மளால கவனிச்சுக்க முடியல. காலையில அவசரமா தட்ட வச்சுட்டு சாப்பிடுறது, கையிலேயே தட்ட வச்சுட்டு சாப்பிடுறது, மத்தியானம் வந்து 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவை வந்து சாயந்தரம் 4 மணிக்கு போய் சாப்பிடுறது, ராத்திரி 9 மணிக்குள்ள முடிக்க வேண்டிய உணவை வந்து 12 மணிக்கும் 1 மணிக்கும் போறது. இப்ப இந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் அதிகமா வந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாம் வர்க் பண்றாங்க, அப்ப கண்ட நேரத்துல காஃபி டீ சாப்பிடுறது. சோ இந்த உணவு பழக்கங்கிற அந்த பழக்க வழக்கங்கிறது வந்து சுத்தமா நம்ம கிட்ட வந்து இல்லாமையே போயிடுச்சு. இதனால என்ன விளைவுகள் வருது, பிறந்த குழந்தைக்கு கூட டென்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லா ஏதோ ஒரு விதத்துல வந்து பிரச்சனைகள் வருது. 20 வயசுல ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க, 40 வயசுல முதுகு வலின்னு சொல்றாங்க. நமக்கு முந்தின ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 70 வயசு 80 வயசுல கூட வந்து கூடையை தூக்கிட்டு ரோட்ல வந்து விக்கிற எத்தனையோ பேரை நம்ம பாக்குறோம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கூட நம்மளுடைய குழந்தைங்களை எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாக்களுக்கு வந்து அது அந்த நிலைமை வந்து முடிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு கிரட்ச டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், சரியான உடற்பயிற்சியோ சரியான உணவு உட்கொள்ளாததுதான் முக்கியமான காரணம். இதனாலேயே அவங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இப்ப இந்த மாதிரி மனிதர்களுடைய உடல் நிலையும் உணவு கட்டுப்பாடும் இல்லாததுனால பல்வேறு விதமான மருந்துகளுக்கு அவங்க அடிமை ஆயிடுறாங்க. சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான கலை வந்து நம்மளுக்கு இப்ப இருக்க கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுடைய பல்வேறு இந்த யோகா ஆசிரியர்களும் சரி, அந்த கலையை பத்தி நிறைய நம்மளுக்கு வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு அதிகமா வந்து மருந்துக்கு அடிமையாகாம நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகக்கலை, இது மூலமா வந்து தங்கள் உடல்

0: உடல்நிலையை மட்டும் பாதுகாக்காம தங்களுடைய திறமையை நல்லா நிரூபிக்கிறதுக்காக பல்வேறு யோகக்கலை நிபுணர்கள் இதுக்காக நிறைய பாடுபடுறாங்க. சோ அந்த வகையில தொழில் முனைவர் சந்திரா சுவாமிநாதன், டாக்டர் சந்திரா சுவாமிநாதன், இவங்க வந்து யூஎஸ்ஏல போய் வந்து டயட்டீஷியன், அதுல வந்து ரிசர்ச் பண்ணி டாக்டர் பட்ரேட் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த உணவுத்துறை மட்டும் இல்லாம யோகக்கலையும் இவங்க வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. அதோட மட்டும் இல்லாம பிராணிக் ஹீலிங் நிபுணரும் இவங்க. இந்த தொழில இருக்கிற இவங்களை வந்து நம்ம அரங்கில் கூட்டிருக்கோம். இவங்க கிட்ட வந்து இதோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இந்த துறையில என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அவங்க கிட்ட கேள்விகள் கேட்க போறோம். உங்க சார்பா நாங்க அவங்களை வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பயனடைஞ்ச பல்வேறு டிப்ஸுகளை கொடுப்போம். வணக்கம் மேடம். மேடம், நீங்க வந்து யூஎஸ்ஏல போய் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா வந்து ஒரு அந்த நாட்டிலேயோ இல்ல நம்ம நாட்டிலேயோ ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி தான் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி வந்து இந்த தொழில இறங்கணும், இதை வந்து ஒரு முழு நேர தொழிலா ஈடுபடணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது, அதுக்கான முயற்சி எப்படி நீங்க ஈடுபட்டீங்க?
1: போது ஒண்ணுமே தெரியாம தான் பிறந்திருக்காங்க. நம்ம உடம்பை வளர்க்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல சர்டன் திங்ஸ். அதனால நம்ம என்ன செய்யறோம், நம்ம உடம்ப நம்ம விட்டுடுறோம், அதுமே தானே வளர்ந்துக்கிட்டோம் தானே சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு சாப்பிட்டு போறாங்க எல்லாரும். ஸோ ஐ வாண்ட் டு மேக் பீப்புள் டு ஃபீல் தட் தேர் பாடி வாட் தே ஆர் ஈட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் எல்லா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம நாட்டில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த அவேர்னஸை கொடுக்கணும், அவங்களுக்கு தெரியணும் அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அவங்க உடம்பை எப்படி வச்சுக்கணும், எப்படி பண்ணினா எப்படி வச்சுக்கலாம், எப்படி உடம்பு வராமல் பார்த்துக்கலாம், உடம்பு தொல்லைகள் ஓடாமல் உபாதைகள் வராமல் பார்த்துக்கலாம், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வந்து சொல்லி கொடுக்கும்போது இங்கே பார்க்கும்போது இங்கே நிறையா பேர் வராங்க, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டம், மருந்து கிடைக்கிறதே சாப்பிட்லாம், பட் ஆனால் மருந்து சாப்பிடணுமா அப்படின்னு யோசிச்சு நிலம ஒரு நாளைக்கு வந்துடுறது எல்லாருக்கும். ஸோ அதனால வேற ஏதாவது எனக்கு ஆல்டர்னேட்டிவாக எனக்கு வேணுமா,
0: மருந்து சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்கா கூட அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாராலையுமே
1: அதுதான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பென்ஸ் மணி வைஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்பென்சிவ். ஆனால் உபாதை சி எல்லா மருந்து எல்லாருக்கும் ஒத்துக்குங்க சொல்லவும் முடியாது. ஸோ அதனால அவங்க அதையும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து வியாதியே வராமல் இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்காங்க, வியாதி வந்துட்டாலும் எப்படி அது கிளியர் பண்ணிக்கணும் ஒரு பக்கம் இருக்காங்க எல்லாரும். சி இப்போ எனக்கு வந்திருக்கிற நிறைய கிளைண்ட்ஸ் வரா பார்த்தாக்க ப்ரிவென்ஷன் சொல்லி
0: கொடுத்துக்கிட்டேன்,
1: வருமுன் காப்போம். அது வந்துடுத்துனாக்க அது எப்படி நீ கியூர் பண்ணிக்கலாங்கிறதுக்கும் நான் தெரபிட்டிக் யோகா சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் அது அலாங் வித் தட் பிராணி ஹீலிங் சொல்லி கொடுக்குறேன்.
0: நீங்க எங்க மேடம் யோகா கத்துக்கிட்டீங்க?
1: பாம்பே.
0: பாம்பேல கத்துக்கிட்டீங்க. இந்த யோகா கலை வந்து முதல்ல வந்து இதன் முழுநேர பணியா முழுநேர இதை தொழிலா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்ததுன்னு சொன்னீங்க. சோ அதுக்கு வந்து எப்படி வந்து அதுக்கான முயற்சிகளை நீங்க எப்படி ஈடுபட்டீங்க, எப்படி யோகால இருந்து நீங்க உணவு துறையில வந்து நீங்க நிபுணரா இருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு உதவியா இருக்கு உங்களுக்கு இந்த துறையில?
1: சி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து யூ ஆர் வாட் யூ ஈட், அது ஒரு சப்ஜெக்ட். அது பண்றதுக்கு உடம்பு வாகு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம எஸ் ஐ சைட் ஏர்லியர் நம்ம உடம்பு வராம பாத்துக்கிறதுக்கு இருக்கணும். இதை நினைச்சு பார்த்தோம்னா யோகா தான் பெஸ்ட் வே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம நல்லா ப்ரீத் பண்றோமோ நம்ம செக் பண்ணிக்கணும் நம்மள, அதையும் நம்ம சரியா பண்றது
0: இல்லைங்க.
1: பிராணாயம் ஸோ நம்ம என்ன ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஹை ஆகும் போது பாதி ப்ரீதிங் விட்டுடுறோம் நம்ம, ஆக்சுவலி செஸ்ட் ப்ரீதிங் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நம்ம. அதனால தான் வி என்கவுண்டர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. நான் ஐ வாண்ட் டு கிவ் த அவேர்னஸ் டு த பீப்புள், உன் உடம்பை உங்க உடம்பை எப்படி நீங்க பாத்துக்கலாம், த்ரூ யோகா யூ ப்ரிவெண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. இது வந்து ஏன்னாக்க ஃபுல் டைம் யோகா எப்படி வருதுன்னாக்க, யோகா பண்ணினா தான் உங்களோட சாப்பாடு கட்டுப்பாடு வர முடியும். கிரீட் ஃபார் சர்டன் திங்ஸ் வில் பி ப்ரிவெண்டட் த்ரூ யோகா ஒன்லி. நீங்கள் சாப்பிட்றதை இதை நிறுத்திக்கணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பு பேலட்டபிள் இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு. என்ன சாப்பிட்ணும் எப்படி பண்ணிக்கணும் அதை நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கு யோகாவை டியூன் பண்ணிக்கும், யோகா மைண்ட் செட் பண்ணும், பாடி வில் கோஆப்ரேட் அலாங் வித் தட். ஸோ இது பண்ணினா தான் நீ என்ன சாப்பிட்றலைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. அது இதுக்கு தான் யோகா நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பீப்புள் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டா யோகா பண்ணினாக்க அவங்கள சாப்பாடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தெரியாமல் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க தெரியாமல் தட்டில் வச்சுன்னு சாப்பிட்றாங்க அப்படிலாம்னு சொல்லி அந்த அவேர்னஸ் இல்லாமல் என்ன சாப்பிட்றோம் தட்டை பார்த்து சாப்பிட முடியும். நான் இன்னைக்கு இது சாப்பிட்றேன்னா இது ஐம் என்ஜாயிங் திஸ் ஃபுடுங் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் சரி. ஸோ எனக்கு என்னன்னாக்க உங்கள் முன்னாடி என்னென்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு நீங்கள் எல்லா நியூட்ரியன்ஸும் வேணுங்கிற அளவுக்கு, பாடிக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க சாப்பிடணும்.
0: இப்போ ஒரு டயட்டீஷியன் கிட்ட போனாலே அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சத்துள்ள உணவுகள் அப்படிங்கிற வகையில வந்து கொடுப்பாங்க. அது நம்மளால அஃபோர்டபிலிட்டி, அதாவது நம்மளால அதை வந்து வாங்கி சாப்பிட முடியுமா. டயட்டீஷியன் அப்படின்னாலே வந்து ஜூஸ் எழுதி கொடுப்பாங்க. ஒரு சராசரி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தினமும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்களுள்ள சத்துள்ள உணவுகளை வந்து கொடுக்க முடியுமா, அவங்க நம்மளால அஃபோர்டபிள் பண்ண முடியுமா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க அந்த வகையில வந்து உங்க கிளையன்ட்ஸ்க்கு ஏதாவது மாற்று கொடுக்கறீங்களா? ஏதாவது அவங்க கிட்ட இருக்கிறத வச்சே டைட்டிங் கொடுக்கறீங்களா?
1: ஆமா, அவளுக்கு என்ன கிடைக்கிறதோ, நான் சொல்றது என்னக்கா, நீ வந்து இதுதான் சாப்பிடணும் சொல்ல மாட்டேன். உங்கள்கிட்ட என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி
0: உதாரணமா ஏதாவது சொல்லுங்க.
1: முதன்மாதிரி எப்படி கீரை வகைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. இப்ப நம்ம சென்னையில பார்த்தாலும் எல்லா வித கீரையும் கிடைக்கிறது. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆக்சுவலி. சோ இட் வில் யூ ப்ரிவென்ட் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அயன் மாத்திரை சாப்பிட வேண்டாம் சொல்லுவேன். அது மாதிரி பால் தயிர் இசி சிம்பிள் திங்ஸ் உங்களால என்ன முடியுமோ அதான். வெஜிடபிள்ஸ்ல எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு, அது இங்க கிடைக்கிறது. எந்த வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை போய் சொல்லி தருவேன். நான் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியா போக மாட்டேன். நீங்க இதுதான் சாப்பிடணும், நட்ஸ் நட்ஸ் சாப்பிட்டா நல்லது. உன்னால முடிஞ்சா நீங்க வாங்கி சாப்பிடுங்க, முடியலன்னாக்கா அதை வந்து அதே கால்சியம் நீங்க வந்து இதுல சாப்பிடுங்க. பால் தேயில என்ன கிடைக்குதோ அதை வச்சு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நான் டயட் ப்ரோக்ராம் பண்ணி தரேன். எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிக்கா நான் சொல்லிடுவேன், உங்க உடம்பையும் ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணிடுங்க. டியூன் பண்றது யோகா, அப்புறம் டயட். டயட் வில் ஹெல்ப் யூ போத் டுகெதர். யுவர் பாடி கேன் பி இன்னும் உங்களுக்கு ஏத்த மாதிரி உற்பத்திக்காக பாடி போகும். உங்களால அப்ப ஸ்ட்ரெஸ் லெவலையும் டென்ஷன் டிப்ரெஷன் எல்லாத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கிற சக்தி உங்களுக்கே இருக்கும். அதை நான் குரூம் பண்ணுவேன், அவளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிரியேட் பண்ணுவேன். சோ என்னால எல்லாம் பண்ணிக்க முடியும், எனக்கு இது சாப்பிட்டா நல்லது, அந்த மாதிரி அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். அதுதான் என்னோட ஐடியா.
0: ஒருத்தர் வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு வந்து அவங்க வரணும், எத்தனை மாதங்களா இல்ல நாட்களா? இப்ப வந்து பேப்பரை திறந்தீங்கன்னா யோகா ஒரு வாரத்துல நாங்க சொல்லி கொடுக்கறோம் அப்படின்னு போடுறாங்க, விளம்பரங்களை நாங்க பாக்குறோம். சோ ஒரு ஒருத்தவங்களுக்கு எத்தனை நாள் வந்து குறைந்தபட்சம் வந்து அவங்க யோகா கலையை கத்துக்கிட்டு அவங்க செய்ய முடியும்?
1: சி ஆக்சுவலி நான் சொல்லி தரது 8 கிளாஸ் தான் சொல்லி தருவேன், அவங்க கத்துப்பாங்க. என்னோடது வந்து ரெண்டு விதமான யோகா, தெரப்பிட்டிக் யோகா. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் முதுகு வலின்னு வராங்க, அவங்கள்ட்ட போய் நான் சில செவி ஆசனம் சொல்லித்தரக்கூடாது. ஏன்னா அவங்க முதுகு வலியை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஆர்டினரி யோகாவுக்கு போனோம். அவங்க அதை நான் சரி பண்ணிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அவங்க வந்து என்கிட்ட வரவங்க மோஸ்ட்லி அவங்க 6 மந்த்ஸும் கத்துக்கலாம். பட் அவங்க இன்னும் கத்துட்டே போகலாம், என்கிட்ட பண்ண பண்ண இன்னும் அவங்களுக்கு நல்லா குரூம் ஆகிட்டே போகும் பாடி, அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸும் உள்ளுக்குள்ள வரும். அதனால யூ கேன் லேர்ன் இட் இன் 1 மந்த், யூ கேன் லேர்ன் இட் இன் 6 மந்த், யூ கேன் ஹவ் சி ஹவ் டு கீப் ஆன் டூயிங் யோகா. நிறுத்தக்கூடாது, ஒரு தரம் கத்திட்டோம் இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு கூடாது, பண்ணிட்டு இருக்கணும்.
0: அப்ப வர்றவங்களுடைய உடல் நிலைக்கு ஏத்த மாதிரி சொல்லி
1: தரேன். இப்ப அவங்க தலைவலி மைக்ரேன் ஹெடேக்னு வராங்க, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு பிராணாயம் கொடுத்து அவங்க பாடியை கிளீன் பண்ணுவேன். அவங்களோட ஆரா செக் பண்ணிக்கணும், அவங்களோட பிராணா லெவலை செக் பண்ணிக்க, எனர்ஜி லெவல் செக் பண்ணிக்க, அதுக்கப்புறம் தான் ஆசனம் வருமா அவங்களுக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆசனமா தான் பண்ணணும், ஸ்லோவா தான் பண்ணணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்தை எடுத்துடணும், அதுக்கப்புறம் யோகா ஸ்டார்ட் பண்ணணும். டக்கானு போய் டக்குன்னு உட்காரக்கூடாது.
0: ஒருத்தர் வந்து யோகா கலையில ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடல்நிலைக்கு ஏத்ததா
1: மாதிரி
0: என்ன மாதிரியான ஆசனங்கள் அவங்களுக்கு சூட் ஆகும்ங்கறத வந்து நம்ம யோசிச்சு அந்த கலைய வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லி
1: அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லி தரணும்.
0: நம்ம அதுல வந்து அதுதான் அவங்களுக்கு ரொம்ப
1: இப்ப 4 பேர் வராங்கன்னா ஒருத்தருக்கு ஷோல்டர் பெயின், ஒருத்தருக்கு இதுனாக்க, சோ யூ கேன் நாட் ஹேண்டில் போத் டுகெதர்.
0: ஒரே கலை ஒரே ஆசனங்களை சொல்லி கொடுக்க
1: முடியாது. ஒவ்வொருத்தருக்கு இப்ப பிகினிங் சி ஃபார்ம் தெரபிட்டிக் யோகா இஸ் டிஃபரண்ட். தட் இஸ் இன் தி இட் இஸ் ரிலேட்டட் டு தி ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன், பிளட் பிரஷர், டயபெட்டிஸ். இப்ப அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணனும். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணினா மத்த ஆசனம் நல்லா வரும். இப்ப ஹேண்ட் பெயின் வரவங்களுக்கு திடீர்னு ஆசனா பண்ணாக்க ஹேண்ட் பெயின் இன்னும் ஜாஸ்தியாகும். அந்த பெயினை எடுத்துட்டு அவங்க பண்ணாக்க நல்லா பண்ண முடியும்.
0: இது தெரியாம சில பேர் வந்து நாங்க ரெண்டு நாள் யோகா கிளாஸ்க்கு போனோம், எங்க கை கால் எல்லாம் போச்சு, இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
1: வேகமா பண்ணிடுவாங்க, அவங்க கத்துக்கிறது ஆசை இல்ல, வேகமா கத்துக்கணும். நம்ம யோகா பண்ணா யோகா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே, திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். யோகா இஸ் அ வே ஆஃப் லைஃப். நீங்க பண்ணிட்டே போயின்னு
0: இந்த டிப்ஸ் வந்து நம்ம வந்து நேர்கள் கவனிச்சுக்கணும். அவங்க உடல்நிலைக்கு ஏத்த மாதிரியான ஆசனங்களை அந்த முதலே அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத யோகா கலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க தெரிஞ்சிட்டு அந்த பிரச்சனைகளை வந்து அந்த ஆசிரியர்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க உடலுக்கு ஏத்த மாதிரி வச்சு அவங்க ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லது. எக்ஸசைஸஸ் வந்து நிறைய வந்து ஜிம் எல்லாம் இருக்கு, அதுக்கும் யோகாக்கும் என்ன மேடம் வித்தியாசம்?
1: எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், நீங்க கை காலை உதறிண்டு நடக்கும் போது எனக்கு கான்சென்ட்ரேஷன் வராது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க யோகா பண்ணும்போது பாடி அண்ட் த மைண்ட் இஸ் யோகா. நீங்க மைண்ட் அப்ளை பண்ணணும், பிரீதிங் கரெக்டா வருதான்னு பாருங்க. இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யோகா. ஸோ நீங்கள் அது பண்ணினாதான் உங்களால் யோகா பர்ஃபெக்டாக இருக்கும். போஸ்டர், யோகா போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நீங்கள் உங்கள் பாடி க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் வந்து நீங்கள் உங்கள் தியானம் வேற எங்கேயான்னு இருக்கலாம், நீங்கள் எதாவது நினச்சிட்டு நடக்கலாம், எதாவது நினச்சிட்டு ஓடலாம், பட் ஆனால் யோகாவில் அப்படி கிடையாது. நீங்கள் இது பண்ணணும், இந்த ஆசனம் பண்ணணுன்னாக்க அதில் நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த ஆசனம் நல்லா வரும். அதுக்கு வேண்டிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆல்சோ, சி யோகாவில் என்ன நடக்குது, இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் கிளீனிங் நடக்கிறது, தே ஆர் கெட்டிங் எனர்ஜைஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு வந்து வி ஆர் எலிமினேட்டிங் த ப்ராப்ளம் ஃப்ரம் த ரூட். எல்லா ப்ராப்ளமும் ரூட்லேயே போய் இப்போ யோகா பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்க டெஃபினெட்லி யூல் ஃபீல் ஹெல்தி அண்ட் ஸ்ட்ராங்கர். அப்போ உங்களை இன்டேக் ஆல்சோ நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட மாட்டேன், நான் இது தான் சாப்பிட்ணும், எனக்கு என்ன பேலட்டபிளாக இருக்கோ, வாட் இஸ் யூனோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் த க்ரீன் வெஜிடபிள்ஸ் பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ், அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் நம்மளுக்கு ஆசை வரும். அந்த ஆசையை கிரியேட் யோகா கிவ்ஸ் யூ லாட்ஸ் ஆஃப் இன் ஹாப்பினஸ், more happiness and good health.
0: இப்போ வந்து இந்த யோகா வந்து கற்றுக்கிட்டு ஒரு ட்ரைனிங்கோ ட்ரைனிங் செஷனோ இல்லை உங்களை மாதிரி ஒரு ட்ரெயினர் ஆகி ஒரு வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற டிப்ஸ் என்ன மேடம்?
1: கற்றுக்கலாம், யார் வேணாலும் பண்ணலாம்.
0: அதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்களா?
1: சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி சி இஸ் மோர் தென் சர்டிஃபிகேட், இட் இஸ் இன்னும் ஆக்சுவலி உங்களோட ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸை பார்த்தே வருவோம் அவங்கள்ட்ட.
0: அதனால அதுக்குன்னு வந்து இந்த மாதிரி இப்ப வந்து உடல் பயிற்சிக்குன்னு வந்து சர்டிபிகேட்ஸ் குடுக்கறாங்க. டயட்டீஷியன் நீங்க சொன்னீங்க, அதுக்கு நிச்சயமா நம்ம அந்த
1: காலேஜ்ல
0: படிச்சுதான். ஆனா இப்ப யோகா வந்து
1: பிராக்டிஸ் பண்ணிட்டே போகணும்,
0: சர்டிபிகேட்ஸ்
1: கவர்மெண்ட் சர்டிபிகேட் இல்லன்னா நீங்க ஸ்டார்ட் உங்க போஸ்டரை பார்த்தே உங்கள்ட்ட ஆள் வருவாங்க ஆக்சுவலி. அதனால நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம், நீங்க சொல்லித்தரத பொறுத்து அவங்க புரிச்சுக்கிறத பொறுத்து.
0: அதுக்கு என்ன மேடம் மூலதனம் வேணும்? என்ன
1: ஒண்ணும் வேண்டாம், உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் இருந்தா போதும், நாலு மேட் இருந்தா போதும்.
0: இவன் வந்து ரூம் கூட தேவையில்லை, ஏன்னா மொட்டமாடி
1: கூட பண்ணலாம். ஆனா நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுங்க, யோகா ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் பீப்புள் ரொம்ப குரூப்ஸ்ல போகாதீங்க, குரூப்ஸ்ல போய் உங்களால சொல்லித்தர முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்ம் எல்லாரும் சி நான் யூ ஹாட் இன்வால்வ் யுர் செல்ஃப் இன் த ப்ரொஃபஷன், அதுதான் யோகா. சும்மா இது வந்து நான் வந்து ஏன் அங்க விட்டுட்டு இங்க வந்தேங்கிறத பணம் பண்றது இஸ் நாட் மெயின் திங்கா இருக்கக்கூடாது. பணத்தோட உடம்பையும் நம்ம கவனிக்கணும், உன்னத்தரோட உடம்ப நம்ம விளையாடக்கூடாது. அவங்களுக்கு சொல்லித்தரது இல்லை, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். நான் இன்னைக்கு கத்துனேன், இதை நல்லா பண்ணினேன்னு பண்ணா அதுல உங்களுக்கு அதுல இருக்க சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடைக்காது. அட் த சேம் டைம் யூ வில் ஆல்சோ ஏர்ன் யுவர் மணி.
0: இல்ல அது வந்து ஒரு ஒருத்தருக்கு நீங்க ஒழுங்கா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய அவங்க போய் அந்த செய்தியை பரப்பினாலே
1: போது பல்வேறு பீப்புள் வருவாங்க உங்கள்ட்ட, ஆர்டினரியா உங்கள்ட்ட தானே வருவாங்க. நீங்க அட்வர்டைஸ்
0: தொழில் வாய்ப்பு வந்து நிச்சயமா வந்து நேர்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். யோகா கலைங்கிறது வந்து கத்துக்கிறதுனால தன்னுடைய உடலும் சீராகிறதோட இன்னும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க குழந்தைகள், எத்தனையோ அவங்கள சுத்தி இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் கலையை வந்து சொல்லி கொடுக்கறது மூலம் அமைச்சருடைய உடல்நிலையும் வந்து அவங்க சந்தோஷப்படுத்தலாம். அதோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு மன நிம்மதி கொடுத்த சந்தோஷத்தோட அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களுக்கு. இதுல வந்து நிறைய முதலீடும் இல்ல அப்படிங்கறது வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல
1: பிளஸ் பாயிண்ட்.
0: பிளஸ் பாயிண்ட் சொன்ன மாதிரி இப்ப வந்து இந்த யோக கலையில வந்து குழந்தைகள்லாம் வந்து எத்தனை வயசுல இருந்து சொல்லிக்கலாம்? ஏன்னா இப்ப வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து இது வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. ஸோ எந்த வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யோகாக்கலை சொல்லிக் கொடுக்கலாம்?
1: சி, யோகா கலை ஸ்டார்ட்ஸ் வெரி ஏர்லி. இஃப் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 5 அண்ட் இட் தேல் பிக் இட் அப் வெரி ஃபாஸ்ட்.
0: 5 வயசுல இருந்து
1: 5 பண்ணலாம். 4 வயசுல பேர் கொஞ்சம் கூட எனக்கு குழந்தைகள் பார்த்து பார்த்து கத்துக்கிறாங்க. அம்மா அப்பா பண்ணும்போது அவங்களும் கத்துக்கிறாங்க. ஸோ அதனால ஈஸியாக வரும் அவங்களுக்கு ஆசனம். போக போக ஈஸியாக ஆசனம் வந்துடும்.
0: நான் பார்த்துருக்கேன் மேடம், பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க வந்து உட்கார்றப்ப வந்து அவங்க காலை மடிச்சு உட்காந்து, அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க பாரு சின்ன குழந்தைங்களா எப்பயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு வந்து
1: பாருங்க, குழந்தை பிறக்கும் போதே இங்க பாருங்க எவ்வளவு ஆசனாசன வஜ்ராசனா, அதுகள் படுத்துக்கும் போது மல்லாந்து படுத்துறது ஆனந்தாசனா. சரி, நீங்க நடக்கும் போது ஒரு ஆசனா இருக்கு உங்களுக்கு, உங்க பாடி மூவ்மெண்ட்ஸ் ஒரு ஆசனா லெவல்ல போறது. அதனாலதான் குழந்தைகள் ரொம்ப ஈஸியா பிக்அப் பண்ணிடுவாங்க. குழந்தைல இருந்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சா நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம் வியாதி வர வரைக்கும்.
0: இந்த குழந்தைங்க கத்துக்கிறது
1: மைண்ட் பிரெயின் பெயின் பிரெயின் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். குழந்தைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட்ல வந்து அவளுக்கு பாவம் படிக்கணும். அந்த ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு வந்து யோகா இஸ் த பெஸ்ட் வே. அது அவங்க கத்துக்கவும் கத்துப்பாங்க, ஃபாஸ்டா கத்துப்பாங்க. சின்ன வயசுல நீங்க போட்டியா பிரெயின் பவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். எல்லா ஆசனாக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்றதுதான் ஆசனாஸ்.
0: இந்த குழந்தைங்களுக்கும் இதுல இருக்கிறதுனால நிறைய வந்து இதுல நல்ல தொழில் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா எல்லா காலேஜஸ் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் பிளே ஸ்கூல்ஸ் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து யோகா கத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து யோகா சொல்லி கொடுக்கறதன் மூலம் ஒரு சாதாரணமா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ஒரு உங்களுடைய காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் செலவிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து ஒரு யோகா ஆசிரியர்களாகலாம். வீட்டிலேயே கூட வந்து பல குழந்தைகளை ஒரு 10 குழந்தைங்களை ஒரு மாசத்துக்கு சொல்லி அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கும் நீங்க சொன்ன மாதிரி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். தேவையில்லாம அவங்க வந்து மாத்திரைகள்லாம் இப்ப வந்து எல்லாரும் வந்து குழந்தைங்களுடைய பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மாத்திரை சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. வந்து நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்னு போறாங்க. அதுக்கான உடல் ஸ்டாமினா யோகா மூலம் வருங்கிறீங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து அந்த பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யோகா வந்து உதவுது அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல டானிக் மாதிரியான விஷயம்தான். மேடம், யோகான்னு இப்ப சொன்னீங்க, உணவு நிபுணர்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இந்த உணவுல வந்து இப்ப வந்து நிறைய வந்து சர்க்கரை வியாதி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. எதை சாப்பிட்டாலும் இதை சாப்பிடாதாங்கிறாங்க, அதை சாப்பிடாதான்னு சொல்றாங்க. நம்ம என்னதான் எப்படிதான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறது? ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வந்து வேலை பாக்குறோம் நம்ம. அப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கேலரிஸ் நிறுத்தி நிறுத்தி நம்மளால சாப்பிட முடியாது. இத்தனை கேலரிஸ் தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்றாங்க. இவ்வளவுக்கு மேல வந்து கிராம்ஸ் யூஸ் பண்ணாதன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சராசரியை வந்து ஒரு சாதாரண மனிதங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் எப்படி வந்து உருவாக்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: சி, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க வந்து இந்த கஷ்டமே பட வேண்டாம். நீங்க காத்தால சாப்பிட்ற சாப்பாடு மத்தியானம் செய்ய இன்டர்வல்ஸ் இருக்கு. நீங்க ஆக்டிவிட்டி லெவல்ல பாருங்க. நான் போயிட்டு ஆபீஸ்ல உட்கார போறேன், தட் செடென்டரி ஒர்க்னாக்க நான் எவ்வளவு சாப்பிடணும்? வயிறு நிறைய சாப்பிட்டு போய் உட்காரக்கூடாது. அதனால என்ன செய்யணும், பாதி பேர் தான் சாப்பிடணும், பாதி பேருக்கு தண்ணி இருக்கும் உள்ளுக்குள்ளார. தட் வில் ஹெல்ப் யூ. ஆனால் திங், இதுதான் சாப்பிடணும் கிடையாது. காத்தால நீங்க வந்து கார்போஹைட்ரேட் லெவல் ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால நிறைய சீரியல் சாப்பிடும், தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். அது மாதிரி நீங்க வந்து சொல்றீங்கல்ல இட்லி, அது மாதிரி ஓட்ஸ், எது கிடைக்கிறது அது இதுதான் சாப்பிடணும். நெசசரி நம்மளுக்கு கிடைக்கிறது இட்லி நிறைய
0: கிடைக்கிறது, கார்போஹைட்ரேட்
1: கார்போஹைட்ரேட் வேணும்.
0: அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்
1: ஹெவியா
0: பண்ண கூடாது,
1: ஸ்கிப் பண்ண கூடாது, ஹெவியாவும் இருக்கணும். அதனால நீங்க வந்து அதை சாப்பிட்டுட்டோ
0: ஏதாவது ஒரு சின்ன ரெசிபி கொடுங்களேன் மேம். அதாவது சராசரியா வந்து எல்லாராலையும் நட்ஸ் அண்ட் சீரியல்ஸ் சாப்பிட முடியாது. சோ வந்து ஒரு மிக குறைஞ்ச செலவுல அதிகமா வந்து அஃபோர்டபிலிட்டி இல்லாத ஒரு ஃபேமிலிக்கு கூட நல்ல நியூட்ரிஷனலா வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் எடுக்கிற
1: மாதிரி இட்லி. ஆமா, இட்லி இஸ் ஃபுல்லி நியூட்ரிஷியஸ். உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்கிறது. வாழைப்பழம் கிடைக்கிறது, அது சீப் தானே, அது கூட சாப்பிடலாம். நீங்க ஒரு பழம் சாப்பிடணும் கருத்தல்ல, ஒரு
0: ஆப்பிள் தான் போகணும்.
1: ஆப்பிள் நெசசிட்டி இல்ல. நீங்க நீங்க வந்து இதுதான் சாப்பிடணும் நெசசிட்டி கிடையாது. கிடைச்சா நட்ஸ் சாப்பிடணும், கிடைக்கலன்னா நீங்க வாழைப்பழத்துலயும் சாப்பிடலாம், அதே இட்லியிலயும் சாப்பிடலாம். சோ காஃபி டீ இது உங்களுக்கு மோரு கிடைக்கும். பிராணாயம் ஆசனாஸ் இஸ் ஹெல்பிங் யூ டு ஈட் வாட் யூ ஆர் சப்போஸ் டு ஈட்.
0: மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி கஞ்சி வகைகள்,
1: கஞ்சி வகைகள், ராகி மால்ட், ராகி இருக்கு, கோதுமை கஞ்சி, கோதுமை ரவா கஞ்சி. நீங்க சொன்னேன், நீங்க எக்ஸ்பென்சிவ் சாப்பிட்டாதான் உடம்புன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ, உங்க பக்கத்துல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிடுங்க. அதே மாதிரி ஆப்டர்நூனுக்கு, மத்தியான லஞ்சுக்கு நீங்க வந்து உங்களால கோதுமை கிடைக்கும், சப்பாத்தி பின்னி சாப்பிடுங்க. கீரை வகைகள் கிடைக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறைய கிடைக்கிறது இங்க, நல்ல எல்லா வெஜிடபிள், கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், எல்லாமே நல்லா கிடைக்கிறது. இதெல்லாமே நியூட்ரிஷன், வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த். சோ நீங்க எது சாப்பிடலாம், அது மாதிரி ஈவினிங் வந்து எகைன் நீங்க வந்து சாப்பிடும்போது குறைச்சலா சாப்பிடணும். ஏன்னா பாடி இஸ் கோயிங் டு பி ரெஸ்ட். நீங்க சொல்ற மாதிரி 10 மணி 11 மணிக்கு ராத்திரி சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிடுற டைம் வந்து ஷுட் பி பிஃபோர் 8 o'clock, டின்னர் ஷுட் பி பிஃபோர், அது ஷுட் பி லைட் ஆல்சோ. அதுக்கு எப்போது நீங்க வந்து லைட்டா சாப்பிடுங்க, ஹெவியா சாப்பிடறாதீங்க. எகைன் அது அப்பயும் எகைன் நீங்க இந்த மூங்க வந்து இருக்கே, இந்த பச்சை பயிர் இது இது போட்டிருக்கேன், அதே மாதிரி அதெல்லாம் போட்டு முளைவிட்ட பயிறு, இதெல்லாம் காத்தாலி சாப்பிடலாம், காத்தாலி சாயங்காலம் சாலட் சாப்பிடலாம். வெங்காயம் நிறையா கிடைக்கிறது, அந்த வெள்ளரிக்காய் கிடைக்கிறது, இதெல்லாம் போட்டு ஒரு சாலட் பண்ணி சாப்பிடலாம். எகைன் ரெண்டு சப்பாத்தி சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் எது வேணாலும் சாப்பிடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 5 மீல்கூட சாப்பிடலாம். இதுதான் சாப்பிடணும், ஒரே மீலாக ஹெவியாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுதான் டயட்.
0: இப்ப ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுறாங்க குழந்தைகள்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணி அதே,
1: இது அம்மாவோட வேலை, பேரண்ட்ஸோட வேலை. அவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிடாம பாது, இட்ஸ் நாட் தட் சாப்பிட்டா கெடுது சொல்லல, கண்டினியூஸா சாப்பிட முடியல.
0: அவங்களுக்கு அம்மாக்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப வசதியா இருக்கு,
1: பண்றாங்க. ஆமா கரெக்ட், நீங்க வசதி இருக்கு, நீங்க சொன்ன மணி பவர், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா என்ன சொல்றேன்னாக்க, ஃபார் சர்டன் பீரியட்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அது ஒத்துக்காது.
0: கரெக்ட், அதனால நம்ம பார்த்தோம்னா சைல்ட் ஒபேசிட்டி கூட ரொம்ப
1: ஜாஸ்தியாவே இருக்கு இந்தியால, ஜாஸ்தியா கார்போஹைட்ரேட் இந்த ரிக்வயர்ட் அமௌண்ட் டு த பாடி, இது இட்ஸ் எசென்ஷியல். நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணும். இது அம்மாக்கள் நம்ம வீட்டு வெளில தான், இதை வந்து நீங்க வெளில போய் கிடைக்கிறது இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓகே, நீங்க வெளில போறீங்க ஹாம்பர்கர் சாப்பிடலாம், தினத்துக்கு சாப்பிட்டா அந்த குழந்தைகளுக்கு பார்த்து, ஏன்னா ஒயிட் பிரெட் மைதா அது ஒத்துக்காது. அதே நீங்க வந்து வீட்டிலேயே நீங்க பண்ணலாமே, அதை நீங்களே வீட்டிலேயே பண்ணி அந்த பீஸாவை கொடுக்கலாம். அது கத்துட்டீங்கன்னாக்கா அந்த ரெசிபிஸா எப்படி பீஸா பண்றதுன்னு பண்ணினீங்கன்னா அந்த பீஸா நீங்களே பண்ணி கொடுக்கலாம். அதையும் கோதுமாவில் பண்ணி கொடுக்கலாம், மைதால தான் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. அது மாதிரி நீங்க நூடுல்ஸ் நீங்களே வீட்டு பண்ணி கொடுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை இது சாப்பிட்டு, அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுற குழந்தைக்கு நீங்க பண்ணி கொடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஹைஜீன் நல்லா பார்த்துப்பேன், நீங்க குவான்டிட்டிலாம் நல்லா பார்த்து போட்டு கரெக்டா போட்டு கொடுப்பேன். அதுல வந்து எக்ஸ்ட்ரா என்ன எக்ஸசைஸ் சாப்பிடாது குழந்தைகள், குறைச்சலாம் சாப்பிடும் அப்ப. சோ அதனால வீட்லயே கொஞ்சம் தரமான சாப்பாடை கொடுத்தீங்கனாக்க குழந்தைகளுக்கு நல்ல பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமே, ஒரு வியாதியும் வராது குழந்தைகளுக்கெல்லாம்.
0: இப்போ வந்து யோகா பத்தி சொன்னீங்க, உணவு பத்தி சொன்னீங்க, டயட்டீஷியன் பத்தி சொன்னீங்க, பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்றீங்க. பிராணிக் ஹீலிங்னா என்ன?
1: பிராணிக் ஹீலிங் இஸ் இங்க பாருங்க, நமக்கு 3 செக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் யோகா, தட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் த ப்ராப்ளம். செகண்ட் இஸ் டயட், தட் இஸ் இஃப் யூ ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்தா அதை எப்படி டயட் மூலம் கியூர் பண்ணு. தேர்ட், ஆக்சுவல் ஹீலிங் பிரகாரம் அந்த வியாதியை எப்படி எடுக்கிறது. இப்ப முதுகுவலி, லோவர் பேக் பெயின் வராங்க, அவங்களை அறியாம வந்துருத்த அந்த வியாதி, அது எதனால வருதுன்னு அதையும் சொல்றேன். டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் லெவல் பாடியில நிறைய இன்க்ரீஸ் ஆனாக்க உங்களோட ஒர்க்லோட ஜாஸ்தி ஆகும்போது இந்த ப்ராப்ளம் வருது. அதை ஹீலிங் பிரகாரம் தான் எடுக்க முடியும். எடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பாடி அந்த ப்ராப்ளம் திருப்பி வராது உங்களுக்கு. இது என்னன்னாக்க ப்ராணிக் ஹீலிங்ஸ் ரிலேட்டட் டு எகெயின் யோகா. யோகாலையும் சக்ரா ஸ்பீக், இங்கேயும் சக்ராஸ் இருக்கு. ப்ராணிக் ஹீலிங்கில் வி ஓன்ட் டச் த பர்சன், டச் பண்ணாம இல்லையா, அவள் ஆரா செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆரா செக் பண்ணும்போது இதில் ஸ்கேனிங் இருக்கு, லைக் அலோபதி ஸ்கேனிங் மாதிரி இங்கே ப்ராணிக் ஹீலிங்கில் ஸ்கேனிங் இருக்கு. ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது எந்த உங்கள் பாடியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹவ் எனி ப்ராப்ளம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவர் பேக் பெயின் வச்சுங்கோ, அதுக்கிட்ட போகும்போது வி கேன் சி ப்ரானா டிப்ளீஷன் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் தேர். அதை பார்க்கும்போது அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அந்த அங்கே இருக்கிற சக்கராவை ஆக்டிவேட் பண்ணணும். வெதர் வந்து இஸ் கன்ஜஸ்டடா இது டிப்ளீட்டடான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேண்டிய கலர். ஐ மே வெல் அட்வான்ஸ்டு கீழே, ஸோ ஐ யூஸ் இட் வித் கலர், ஃபாஸ்டர் மெத்தட் கலர். நீங்கள் பேசிக் கிளீன் பண்ணலாம் ரொம்ப நேரம் கிளியர், குட்டி வில் டேக் அபவுட் சே 20 minutes, அதில் கலரில் இன்னும் கொஞ்சம் குறைச்சலாம் நடக்கும். அடுத்தது கிறிஸ்டல் ஹீலிங். சர்டன் எடுத்து கிறிஸ்டல் பண்ண முடியாது, சில ஏரியா கிறிஸ்டல் பண்ண முடியாது, சில பேருக்கு கிறிஸ்டல் பண்ண லைக் ப்ரெக்னென்ட் லேடிக்கு பண்ணக்கூடாது, அதனால சில ஏரியாக்கெல்லாம் பண்ணக்கூடாது கிறிஸ்டல். பட் சில ஏரியா கிறிஸ்டலில் பெயின் வேகமாக வந்துடும், லைக் ஆர்த்ரைட்டிஸ் எல்லாம் வேகமாக வரும். ஸோ அதனால என்னன்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரா செக் பண்ணி எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை நீங்க எலிமினேட் பண்ணணும். அதுதான் பிராணிக் ஹீலிங்.
0: வந்த கலையா இல்ல
1: இந்தியால இருந்தா வெளில போச்சு. ஆக்சுவலி யோகா அண்ட் பிராணிக் ஹீலிங் போத் வென் ஃப்ரம் ஹியர் அண்ட் இட் இஸ் பிகம் வெரி ஃபேமஸ் அவுட் சைடு, எல்லா வேர்ல்டு முழுக்க இது ஃபேமஸ் ஆயிடுச்சு.
0: அங்கிருந்து திருப்பி
1: நமக்கு வந்துருக்கு, இப்ப திருப்பி தெரியும் நம்மளுக்கு அவேர்னஸ். என்ன சொன்னேன், நானே வந்தது இங்க அவேர்னஸ் கொடுக்கறதுக்குன்னு தான் வந்தேன். ஆக்சுவலி எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் என்ன விட நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருமே. எனக்கும் பிடிச்சிருக்கு, ஐ ஆல்சோ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் மை செல்ஃப். ஸோ என்னோட இது வந்து என்னோட, நான் வந்து தமிழ்நாடு பொண்ணு, ஆக்சுவலி தமிழ்நாட்டில் தானே நாங்கள் பிறந்தோம், அதனால என்னோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால ஐ வாண்ட் டு கிவ் த அவேர்னஸ் டு த பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் லேர்னிங் ஹியர், தட்ஸ் வெரி நைஸ் இல்லையா. அதனால தான் ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள் ஆல்சோ.
0: நீங்க வந்து யோ பிராணிக் ஹீலிங் மூலமா வந்து கிளைன்ட்ஸ்க்கு வந்து அந்த கியூர் பண்றீங்க,
1: கியூர் பண்றேன்.
0: பிராணிக் ஹீலிங் சொல்லியும் கொடுக்குறீங்களா?
1: பிராணிக் ஹீலிங் சொல்லுங்க. ஆமா, இஷ்டப்பட்டவங்க கத்துக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க ஹீலிங் பண்ணிட்டு உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க யோகாவுக்கு போயிடுறாங்க. யோகா இஸ் ப்ரிவென்ஷன். நாங்க வந்து பிராணிக் ஹீலிங் ப்ராப்ளம் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே ஐ டோல்ட் யூனா தெரபிட்டிக் யோகா கொடுத்துட்டு உடனே ஆர்டினரி யோகா கத்துன்னு போயிடுறாங்க. அதனால லைஃப் முழுக்க அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது.
0: இந்த பிராணிக் ஹீலிங் வந்து இந்த கலையை வந்து கத்துக்கிட்டு அதே வந்து ஒரு தொழிலா செய்ய
1: பண்ணலாம்.
0: அதுக்கு வந்து என்ன மேடம், அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கு?
1: பயிற்சி இல்ல, அவங்க உடம்ப ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கான்னு பாக்கணும். அவங்களோட ஆரோக்கிய அவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அவங்க கொஞ்சம் யோகா இதெல்லாம் பண்ணி அவங்க உடம்ப நல்லா செய்யுங்க. உங்களுக்கு நீங்க ஹெல்த்தியா இருந்தா நீங்க மத்தவாளுக்கு பண்ண முடியும்.
0: கரெக்ட்,
1: நீங்க சிக்கா இருந்தா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும் மத்தவாளுக்கு. அது பிராணி ஹீலிங்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருக்கணும், நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் மெடிடேஷன் எல்லாம் பண்ணுப்போம், நம்மளோட சக்கரவை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சோ அதெல்லாம் பண்ணினாக்க ஈஸியா இன்னொருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம்.
0: இந்த பிராணிக் ஹீலிங் வந்து அதுக்கும் வந்து ஏதாவது சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்க?
1: உண்டு,
0: அந்த சர்டிபிகேட்ஸ் கத்துட்டு அந்த சர்டிபிகேட்ஸ் வாங்கி அவங்க பிராணிக் ஹீலிங் கன்சல்டன்ட்
1: போட்டு
0: கவுன்சிலரா
1: கத்துக்கலாம். பிராணிக் ஹீலிங்ல சைக்கோ தெரப்பின்னு ஒன்னு இருக்கு, அதுக்கு நீங்க நிறைய கவுன்சிலிங் பண்ணணும். ஏன்னா பீப்புள் எல்லாரும் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஹீலிங் ப்ராசஸ் உடனே வரணும் ஆசைப்பட மாட்டாங்க. இது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், எனக்கு வந்து ஈஸியா ஒரு மருந்துல போற பெயின் போக இதுல எப்படி போகும்னு ஒரு டவுட் வர்றதுனால அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்களுக்கு. அதுக்கு உங்களுக்கு கெபாசிட்டி நல்லா சொல்லி தரணும் அவங்களுக்கு, அப்பதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க.
0: அந்த நம்பிக்கை அவங்களுக்கு
1: நம்பிக்கை கிரியேட் பண்ணணும். அந்த நம்பிக்கை கிரியேட் பண்ணீங்கன்னா
0: அவங்க வந்து நம்பினாதான், மருந்தா இருக்கட்டும் டாக்டர்கிட்ட வந்து நம்ம எதுக்கு போறோம், நம்மள வந்து சாப்பிடற மருந்து நிச்சயமா கியூர் ஆயிடும் அப்படின்னு. ஏன்னா மருந்து வந்து கண்ணுக்கு தெரியுது, இதுல கண்ணுக்கு தெரியல.
1: பிராணி ஹீலிங் இட்செல்ஃப் இஸ் எ ஃபேத் ஹீலிங். அது பேரு ஃபேத் ஹீலிங். அந்த ஃபேத் இருந்தாதான் உங்களுக்கு ஆன்சர் 100% கிடைக்கும்.
0: அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் நீங்க
1: இத ஹீலிங் பண்றோம். நாங்க சொல்லுவோம் அவங்கள்ட்ட, யார் ஹீலர் தான் சொல்லணும்.
0: மேடம், உங்ககிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் இப்ப வந்து பிராணிக் ஹீலிங்க்கு வருவாங்க, நீங்க அந்த மாதிரி பிராணிக் ஹீலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து கியூர் ஆன ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் சொல்லுங்களேன்.
1: I can quote only 2-3 people. நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஒரு லேடி வந்தாங்க ஆர்த்ரைட்டிஸ் வந்தாங்க, ஒரு 10 sittings அவங்க கியூர் ஆயிடுச்சு ஆர்த்ரைட்டிஸ். அவங்களுக்கு உடனே செல்ஃப் ஹீலிங் சொல்லி கொடுத்துட்டேன், எப்பயானு வந்ததுன்னா பெயின், இன்னைக்கு அவங்க நல்லா நடக்கிறாங்க. அன்னைக்கு வந்து திருப்பி வர வேண்டாம், அவங்களே பண்ணிக்கலாம், அவங்களே ஹீல் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்கு நான் சொல்லி கொடு. அதே மாதிரி ஒருத்தர் வந்து மரத்துல கீழே வந்து கையை இது பண்ணிட்டார், ஒரு இன்னும் ஹீஸ் போட்டோகிராஃபர் ஒன்னும் அதே ஜேர்னலிஸ்ட், அவர் கீழே விழுந்ததுல அவர் கையை வலதுகையில் இது இன்னும் எல்போல ப்ராப்ளம் வந்துடுதோ. சோ ஹீலிங் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு பெயின் வரல.
0: ஆமா, போட்டோகிராஃப்
1: பண்ணிக்கணும்னா கூட அவங்க என்ன சொல்லி யாரு வந்தாலும் சரி ஹீலிங் முடிச்சுட்டு அவங்க கத்துக்கணும்னாக்க உடனே செல்ஃப் ஹீலிங் சொல்லி கொடுத்துருவோம். எப்பயானு பை மிஸ்டேக் ஹீலிங் வந்து ப்ராப்ளம் வந்துடுத்துனாக்க வரவே வராது, வந்துடுத்துனாக்க அவங்களே ஹீல் பண்ணிட்டு கியூர் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் நீட் பிராணிகள் ரன் பண்ணல, அவங்களே கத்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கத்துருவாங்க. பண்ண பண்ண இப்ப ஹெட்ஏக் வராங்க, ஹெட்ஏக் தானே கிளீன் பண்ண தெரியும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அது பண்ண பண்ண மைக்ரேன் ஹெட்ஏக் எல்லாம் வேனிஷ் ஆயிடும். இது பண்ணதுக்கு அப்புறம் உடனே அவங்க என்ன, தே வில் ஜம்ப் டு யோகா ஆல்சோ. இதனால ரெண்டுமே என்ன சொன்னேன், பிராணி ஹீலிங் யோகா கோ சைடு பை சைடு
0: மாதிரி.
1: ஆமா, யோகா பை கோ சைடு பை சைடு, அவங்க ரெண்டுத்தையும் நீங்க கத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வரும்போது பிராணி ஹீலிங்கோட நான் உடனே அதையும் சொல்லி கொடுத்துறேன். இந்த மாதிரி இந்த ஆசனம் பண்ணா உங்களுக்கு இந்த வராது, இந்த பிராணாயம் பண்ணா வராதுன்னு அதுல எம்பசிஸ் பண்றேன் நிறையனா. சோ அவங்க பிராணாயம் கத்துக்கிறாங்க, லிட்டில் பிட் ஆசனம் ரிலேட்டட் நெஜ தெரபிட்டிக் ஆசனம் சொன்னேன், ரிலேட்டட் ஆசனாஸ் கத்துக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு ப்ராப்ளம் சைமல்டேனியஸா.
0: மேடம் இப்ப பிராணி ஹீலிங் வர்றவங்க நேரடியா உங்க இடத்துக்கு தான் வரணுமா, இல்ல வந்து இப்ப வந்து வெளிநாடுகள்ல எல்லாம் இருக்காங்க, நம்ம வெளியூர்ல இருக்காங்க, இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைகள் இருக்கா? ஏன்னா இதுல வந்து ஹீலிங்ல வந்து மருந்து எதுவுமே இல்ல, பை சக்ராஸ் மூலமா தான் நீங்க சொன்னீங்க, வைப்ரேஷன்ஸ்னு சொன்னீங்க. சோ அது பத்தி சொல்லுங்க.
1: பிராணி ஹீலிங் வந்து உங்கள்கிட்ட நேர்ல வரலாம், இப்ப வர முடியாதவங்க டெலிபோன்லயும் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ட் ஹீலிங் ஒண்ணு இருக்கு, அவங்க என்ன பார்க்கவே வேண்டாம், அவங்க பேர் எடுத்துன்னு நாங்க பண்ணுவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பவிஷர்லாம் உலகத்துல எனக்கு இருக்காங்க. நான் இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரெண்டு மூணு கிளைண்ட்டுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி இருக்கேன், பேக் பெயின் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு. சோ இதை மாதிரி என்னன்னா அவங்க என்ன செய்யணும், அவங்கள்ட்ட கேமரா இருக்கு, என்கிட்ட கேமரா இருக்கு, தே கம் டு வெப்சைட்
0: ஆன்லைன்ல
1: வருவாங்க, என்ன பார்ப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்க ஹீலிங் நடக்கும்போது கேட்டுப்பேன் எப்படி நடந்து பெயின் இறங்கின்றக்கான், அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க என்ன. அதனால ஒண்ணு நீங்க நேர்ல பாத்துக்கலாம், நேர்ல வரலாம், இல்ல ஓவர் தி டெலிபோன் ஹீலிங் பண்ணிக்கலாம், ஆர் டிஸ்டன்ட் ஹீலிங் நீங்க டெலிபோன் பண்ணிட்டு எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு வச்சுட்டீங்கன்னா ஹீலிங் அவங்க பேர் எடுத்து நாங்க ஹீல் பண்ணுவோம், அதுலயும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வெப்சைட்ல வந்தாங்கனாக்கா ஆன்லைன்ல தே கெட் ஆன்சர் இமீடியட்லி. ஹீலிங் கேன் டேக் பிளேஸ் இந்த யூனிஃபார்ம்.
0: இப்போ வந்து பிராணி ஹீலிங் கலையை கத்துக்கிட்டா அவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து ப்ரௌசிங் சென்டருக்கு வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் கூட தேவையில்லை, ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஆன்லைன்ல கூட அவங்க வந்து
1: பண்ணிக்கலாம்,
0: கிளைண்ட்ஸுக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து அது வந்து ஒரு நம்பிக்கையான சந்தோஷமான செய்தி. நேர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து 1 hour வந்து 10 rupees 20 rupees தான் சார்ஜ் பண்றாங்க ப்ரௌசிங் சென்டர். சோ அது வந்து அவங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வந்து இந்த பிராணி ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வெறும் தொழில் அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு தொண்டு செய்யற ஒரு இணைஞ்ச தொழிலாகவும் இருக்கும் வரும். மேடம் இவ்வளவு நேரம் நம்ம அரங்கத்திற்கு வந்து பல்வேறு செய்திகளை வந்து நீங்க சொன்னீங்க, யோகா, பிராணி ஹீலிங், டயட்டீஷியன் பத்தி எல்லாம் சொன்னீங்க.

0: வந்து வர்றவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற டிப்ஸ் என்ன, எது எதுல கவனமா இருக்கணும், எது எது அவங்க செய்யக்கூடாது, எது எதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை கையாளணும், அந்த டிப்ஸ் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க பாடி ஃபர்ஸ்ட் க்ரூம் பண்ணிக்கணும். அந்த இன்வால்வ்மெண்ட் இன் திஸ் ப்ரொஃபஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நீங்க ஃபுல் ஹார்ட்டடா இது வந்து நீங்க என்ன சொன்னீங்க, இன்னொருத்தர் நல்ல மனசோட செய்யுங்க, உங்களுக்கு அது டெஃபினட்டா நல்ல ஆன்சர் கிடைக்கும், நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆக்சுவலி அது பண்ண பண்ண பண்ண அதனால நீங்க இன்வால்வ்மெண்ட் வில் பி 10% இருக்கணும் உங்களுக்கு. இதை வந்து இதை தொழில் ரீதியா நீங்க செய்யும் போதும் நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அனதர் திங் வச்சு நீங்க உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் இதெல்லாம் ரொம்ப வேண்டவும் வேண்டாம். ஸோ அதனால நீங்க நன்னா கொஞ்சம் இடத்துல கூட இதை பண்ணலாம் கொஞ்சம் தான். ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே இதில் கிடைக்கிறது, மூணுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பாடு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் நீங்கள் பண்ணணும்.
0: கரெக்டாக அதை கொஞ்சம் கற்றுக்கணும்
1: கற்றுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் படிக்கணும்.
0: எல்லாருக்கும் வரத்துக்கு அவங்கள பற்றி வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அவங்களுடைய உணவு பழக்கம்
1: அவங்க வழக்க பழக்க
0: சில தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்களுக்கு
1: டயட் ஹேபிட் தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் டயட் பிளான் பண்ணி தர முடியும். அதனால் தெரிஞ்சுட்டு அவைலபிலிட்டி ஆஃப் த ஃபுட் ஸ்டஃப்ஸ் அதர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஈஸியா உங்களை பிளான் பண்ணி
0: பண்ண முடியும்.
1: இது மூலத்தை நீங்க நல்லா நீங்களும் தரவா இருந்தீங்கனாக்க நீங்க நல்லா சொல்லியும் தர முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிராணி ஹீலிங் யோகாக்கு வந்து நீங்க கத்துன்றதுக்கு அப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பண்ணி உங்க பாடி நல்லா க்ரூம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை பேராலும் எடுத்துக்கலாம். நீங்க என்ன வேணாலும் எங்க வேணாலும் போலாம் உலகத்துல, யாருக்கு வேணாலும் சொல்லி தரலாம். நீங்க எங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லியும் தரலாம். இந்த எல்லா ப்ராஃபிட் அதுல இருக்கு உங்களுக்கு. அண்ட் யூ ஆல்சோ ஃபீல் ஹாப்பி. நீங்க உங்களுக்கு அதுல ஸ்ட்ரெஸ் கிடையாது, டென்ஷன் கிடையாது, உங்களுக்கு டிப்ரெஷன் கிடையாது. அதுதான் பிராணி ஹீலிங் அண்ட் யோகா அண்ட் டயட்.
0: ஆமா, இந்த கலையை கத்துக்கிறது மூலம் தானும் ஒரு கலையை கத்துட்டு தன்னோட உடல்நிலையை பாத்துக்கிறது மட்டும் இல்லாம சமுதாயத்துக்கு பல பேருக்கும் வந்து தொண்டு செய்யறது இருக்கு. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிக மூலதனம் தேவையில்லை, அதிகமான நேரமும் பிறருடைய நம்பிக்கைக்காக வந்து நம்ம பாத்திரமாயி அவங்கள பத்தி வந்து நிறைய நேரம் அவங்களுக்கு வந்து ஒதுக்கி அவங்கள பத்தி முழு இன்வால்மெண்ட் செய்யற அந்த அட்டிடியூட் வந்து அவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன்ல வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றீங்க. சோ இது வந்து நிச்சயமா வந்து எல்லா தொழில்துறையில எல்லாருமே வந்து அந்த அட்டிடியூட் இருக்கிறவங்க தான் தொழில்துறைக்கே வர முடியும். சோ இப்ப இந்த துறை வந்து நிச்சயமா வந்து பப்ளிக்கு வந்து ஒரு புதுசா அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. யோகா பத்தியும் பிராணி ஹீலிங் பத்தியும் உணவு கட்டுப்பாட்டு வழக்கங்கள் வந்து அதிகமா கவர்மெண்ட்டும் செலவு பண்றாங்க, டாக்டர்ஸும் அதை பத்தி டயட்டீஷியன்ஸ் கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புதுசா வந்து டயட்டீஷியன் ஆகணும் கூட இந்த கோர்ஸ்
1: மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பிராணி ஹீலிங் நல்லா ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு. அது சோ இஸ் யோகா பிராணாயம் ரெண்டுமே ஹெல்ப் பண்றது.
0: சோ டாக்டர்களுடைய கான்டாக்ட் மூலமாகவும் அப்புறம் உங்களுடைய சுற்று வட்டாரங்கள்ல யார் யாருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களெல்லாம் நீங்க அவங்களுக்கு கிட்ட வந்து அணுகி அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியில வந்து டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் அவங்க சொன்ன பல்வேறு டிப்ஸ் வந்து உங்களுக்கு உதவி இருக்கும். இதுல வந்து பலர் வந்து இந்த யோக கலையை வந்து கத்துக்கிட்டு தனக்கு வந்து தனக்காக மட்டும் இல்லாம அது ஒரு தொழிலாவும் செய்ய முன் வருவாங்க அப்படின்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். மேடம், நம்ம அரங்குக்கு வந்து பல்வேறு தகவல்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நேரு சார்பாகவும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேருக்களே. அடுத்த வாரம் வேற ஒரு தொழில் துறையில இருக்கிற ஒரு நிபுணரை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: MOPCR 107.8 இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

வேணும். ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: come, give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
1: யாருக்காக இது? மகளிர்காக. யாருக்காக இது? மகளிர்காக.
2: இது பெண்களுக்காக, பெண்கள் நடத்தும் மகளிர் மட்டும்.

0: கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்களோட ஃபேவரட் ஆர்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி. வெல்கம் விஜய் ராகவன் சார் அண்ட் கனகலட்சுமி மேம்.
1: ஹாய் ஸ்ருதி, தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரடக்ஷன். இப்போ நானே என்னை பற்றி சொல்லணுமா? ஓகே, நான் ஆல்ரெடி இங்கே பேசியிருக்கேன். ஸோ ஐ எம் கனகலட்சுமி, வி ஆர் ஃப்ரம் த இம்ப்ராக்டிக்கல் ட்ரெய்னர்ஸ். இது வந்து என் ஓன் பிஸ்னஸ்ங்க. நான் வந்து நிறையா பேர் மொக்க போட்டிருக்கேன், நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். பேசுகிறது தான் என் வாழ்க்கை, ஏன்னா எனக்கு பேசுறது தான் பிடிக்கும்.
0: ஸோ நான் இன்னைக்கு பியூட்டிஃபுல் கேம்பெயின்காக எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் வந்திருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த கேம்பெயின்?
1: த பியூட்டிஃபுல் கேம்பெயின், பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இத்தனை நாள் எனக்கு தோணவே இல்லை. சொல்லும்போது எங்கள் காலேஜ்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா இது வரைக்கும் நம்ம யோசிக்கவே இல்லையே இதை பற்றி. காலங்காலமாக காஜல் வாங்கியிருக்கேன், காலங்காலமாக 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்து விஜய் பில் பே பண்ண வச்சுருக்கேன் பாடி ஷாப்பில். திஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் அ வெரி ஹியூஜ் தாட் இன் மீ that I have to create an awareness being in women myself. So with this thought I came to this college, and I feel, you know, every woman here is not a girl, they are women. So they shouldn't be restricted with beauty, and I feel so great, so proud to be a part of this campaign that I'm addressing 200-300 women here.
0: You are such a successful woman. So as a woman, do you think there is obsession about beauty?
1: இப்போ நீங்க obsession with beauty அப்படினு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் சொல்லலாமா? Yeah. So ஒரு ஊர்ல வந்து ஒரு ரவுடி இருந்தாருங்க. அது வந்து ஒரு சின்ன வில்லேஜ். அந்த ரவுடி வந்து நம்ம சினிமால பாக்குற மாதிரி அடி அடி தடி காசு வாங்குறது எல்லாம். ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒன்னு பண்ணாங்க, இந்த மாரி படத்துல வர மாதிரி போட்டு அடிக்கிறது அதெல்லாம் இல்லை. ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அந்த ரவுடி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்தாரு, சார் ஐயா என்ன நீங்க மூஞ்சி இன்னைக்கு பார்க்க ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா. அவர் அப்படியே ஒரு 100 மீட்டர் நடந்து போனாரு. போகும்போது இன்னொருத்தர் வந்தாரு, சார் என்ன சார் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஃபீவரா சார் அப்படின்னு கேட்டார். மூணாவது ஆள்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கும்போது மூணாவது ஆள் பார்க்குறாரு. அவர் வந்து, சார் என்ன சார் மூஞ்சி உங்க கலையே இழந்துருச்சு அப்படின்னு. ஸோ இப்படி வரிசையா அவரை பத்தி தாழ்வா பேச பேச ஒரு பாயிண்ட்ல வந்து ஒருத்தர் சொன்னாரு, சார் என்ன சார் உங்க மூஞ்சி 2 நாள்ல செத்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு. அந்த ஆள் வந்து நிஜமாலுமே 2 நாள்ல செத்துட்டார். ஸோ தட் இஸ் த இம்பாக்ட் வாட் வி ஹாவ் ஆன் ஆர் செல்ஸ் ஆஸ் பியூட்டி ஆப்சஷன். அண்ட் அது வந்து அவரை எந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிருக்குன்னா, ஒரு சாவர நிலைமைக்கு எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ திஸ் பியூட்டி ஆப்சஷன் ஹாஸ் லீட் டு லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் லைக் அனரெக்சியா, புலீமியா. சாப்பிட்டு சாப்பிட்டு வாந்தி எடுக்கிறது, சாப்பிட்றத நிறுத்த முடியல, ஆனால் அது வெயிட் போடும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்டியூஸ் பண்ணி வாந்தி எடுக்கிற கேசஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே ஜாஸ்தி இருக்கு. ஸோ பியூட்டின்றது வந்து நம்ம வந்து என்னதான் வந்து நீங்க இப்ப ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பியூட்டினா என்னங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க சொல்லுங்க?
0: உண்மையை பேசுறது, ஸ்மைல் பண்ணிட்டே எப்போதும் இருக்கு,
1: ஸ்மைல் பண்ணிட்டே எப்போதும் இருக்குது, உண்மையை பேசுறது. ஆனா அப்பனா ஒரு பையன் உங்களை பத்தி கமெண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு ஏன் அது ஃபீல் ஆகுது? அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பியூட்டி கான்சியஸ் அப்படின்றது இருக்கு. நான் வந்து இங்க பியூட்டி கான்சியஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லல, பட் பியூட்டி ஷுட் பி லெஸ்ஸர் அப்படின்னு நான் சொல்ல வரேன்.
0: ஸோ தேங்க்யூ மேம். விஜய் சார், நீங்கள் வந்து போன தடவை வரைச்சி சொல்லியிருந்தீங்க எனக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறச்சு இந்த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸை ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எப்படி நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுறீங்க?
2: பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் நான் பார்க்கறது எல்லாமே பியூட்டி தான். ஐ டோன்ட் சி எனி திங் ஆஸ் சச் பியூட்டி டு பி கிளிக்ட். ஐ சி கிளிக்கிங் ஃபர்ஸ்ட், தென் ஐ சி வாட் த பியூட்டி இஸ். So there is a difference.
0: Okay.
2: In what I say. Enda or edirpaarpum illama, enda or thaattum illama, anything you see, adu actually avanga sonna mari amma kitta da andha or vibration irukum. Adanal da avaru solra maadhiri amma da romba alagu. Ena amma andravo enda or edirpaarpum illama ungala valappaanga. Andha edirpaarpu illadhe or alagu da. அதனால்தான் அவர் அம்மான்னு சொல்லி சிம்பிளைஸ் பண்ணி சொன்னார். ஸோ தட் இட்செல்ஃப் இஸ் அ பியூட்டி.
0: கனகலட்சுமி மேம் வந்து நிறைய சொன்னாங்க விமன் கிட்ட இருக்கிற பியூட்டி ஒப்சஷனை பத்தி. மென் கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
2: மென்
1: கரெக்டான பர்சன் கிட்ட கேட்டிருக்கீங்க.
2: மென் ஹாவ் ஈக்குவல் ஆங்ஸைட்டி ஓவர் தேர் பாடி அண்ட் தே ஆர் வெரி கான்ஷியஸ் அபவுட் ஹவு தே ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். நான் இங்கே இப்போ பேசிட்டு இருக்கேன். இப்போது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நீ எங்களை என்னை பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருந்திருப்பேன் நான். ஸோ தட் வாஸ் மை ஸ்டேட் தென். ஸோ ஹவு ஐ வுட் டிஃபைன் மை செல்ஃப் அப்படின்னா தெர் ஆர் டூ வேஸ். ஒன்று, நம்மளோட குணத்தால் நம்ம அழகாக இருக்க மாட்டோம். இன்னொன்று, நம்ம உடம்பால் நம்ம அழகாக இருக்க மாட்டோம். இது ரெண்டு தான். இதுக்கு மேலே நீங்கள் என்ன யோசிப்பீங்க சொல்லுங்கள். ஒன்று அடுத்த பற்றி யோசிக்கலாம், இல்லைன்னா உங்களை பற்றி யோசிப்பீங்க. இதுக்கு மேலே என்ன யோசிக்க முடியுங்களா? நாம் யார், நான் ஏன் இங்கே இருக்கேன், என்னோட பர்பஸ் என்ன, பர்பஸ் இருக்கா இல்லையா, இதெல்லாம் யோசிக்கிறது தான் வந்துட்டு இன்னும் ஒரு குவாலிட்டியான தாட். ரதர் தேன் திங்கிங் வி நோ தட் வி ஆர் எக்ஸிஸ்டிங் பட் வாட் இஸ் தேர் டு லேர்ன் அபவுட் அவர் எக்ஸிஸ்டன்ஸ், வி ஷுட் நோ வாட் வி டோன்ட் நோ. ஸோ ஐ புட் மை மைண்ட் த்ரூ வாட் ஐ டோன்ட் நோ ரதர் தேன் நோயிங் வாட் ஐ ஆல்ரெடி நோ. My interest is completely different. So when you talk about beauty, I will say knowing about unknown is the beauty. Last time நாங்க இங்க வரப்போ you mentioned about be beautiful. எனக்கு வந்துட்டு பசங்க பொண்ணுங்க யூஸ்வலாகவே வந்துட்டு they are equally talented. But when you talk about maturity, women are by far mature than men. இது நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ அதான் உண்மை. நம்ம மரத்தை nature of a tree is green. அதை நம்ம yellow நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா green அது. ஸோ நேச்சரே என்னன்னா பொண்களுக்கு மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தி. ஸோ இப்போ பேக் போன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தா அது பொண்ணுங்க தான், பசங்க கிடையாது. ஸோ நம்ம எங்கே ஆரம்பிக்கணும், சுவிட்சு இந்த இடத்துல போட்டால் லைட் அங்கே ஏறியும் நமக்கு தெரியும், எனக்கு சுவிட்ச் எங்கே போடணும்னு தெரியும், அதனால தான் இங்கே நான் போட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு கோயிங் டு கைஸை விட பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு வென் ஐ ட்ரை டு சே தே வில் அட்லீஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. பசங்களுக்கு இந்நேரத்துக்கு மெச்சூரிட்டி இருக்காது. 17 வயசு ஒரு பொண்ணுக்கு இந்த காலேஜில் என்கிட்ட இன்னைக்கு காலத்தில் ஒரு பொண்ணு கிட்ட வந்து டவுட்டை கேட்டான், அது பொண்ணு. ஏன்னா அவளுக்கு ஆசை ஒழுங்காக வளரணும் நல்லா வளரணும்னு ஆசை. இதே 17 வயசில் ஒரு பையனை வந்து சொல்ல சொல்லணும்னா அவன் ஒன்னே தான் கேட்பான், மச்சி அந்த ஃபிகர் நல்லா இருக்கா. This is the difference between a guy and a girl. Naan thappu solla, majority of the pasanga ipdi dhaan, yen naanum ipdi dhaan irundhiruken 17 vayasla. Enak anni thedhikku onnume theriyadhu. Enak ellam therinjadhala enna ponnunga eppadi valiyano eppadi valiyakoodadhu. This is a very child's play. So when I look at beautiful, I wanted to bring an awareness to every MOP college la irukra ovvor student ku enak eduthittonnu aasa. But the problem is when I talk to 300 women or moonu ponungala da na solradhu kekpanga enak andha sandosham podu. So I want, this is not the end, this is just the beginning. So it has long way to go ahead.
0: Thank you so much for the awareness. Now
1: adding on to what he said, right, ponunga mature pasanga vandu the little beyond abdina. ஸோ ஒரு இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற கேம்பெயினுக்காக நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணோம், என்ன இருக்குது, யார் எப்படி பண்ணியிருக்கா, ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு லைன் வந்து கோபிநாத் தெரியும்ல, நீயானா கோபிநாத், ஸோ ஹி வெரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், அ மேன் இஸ் அன் அனிமல், விமன் இஸ் அ ரிஃபைன்ட் அனிமல் அப்படின்னு. ஸோ தட் லைன் ரியலி இன்ஸ்பயர்டு மீ. ஏன்னா நான் வந்து இத்தனை நாள் வந்து மென்யும் விமனையும் ஈக்குவலாக தான் பார்த்துருக்கேன். ஐ ஹவ் நெவர் சீன் விமன் டு பி ஹையர் ஆர் மென் டு பி ஹையர். ஸோ யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா வந்து நான் சொல்ல, வெயிட் பண்ணு, யூ ஃபர்ஸ்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப் தென் அனலைஸ் த கை, டோன்ட் திங்க் யூ ஆர் ஹை. இப்போ இந்த டிவோர்ஸ் கேஸஸ் அந்த மாதிரி சைக்காலஜியாக கவுன்சிலர்ஸ் என்கிட்ட வரும்போது கவுன்சிலிங்காக, ஸோ ஐ ட்ரை டு டெல் தம் போத் ஆஃப் தேம் ஆர் ஈக்குவல். பட் when I heard Niyanana Gopinath's speech, that's when I felt okay, men is an animal, so men ala panna mudiyum appadina men ala adu panna mudiyum. Ipo men bike ottra appadina sonna nanu payanukku equal ah bike ottren solradhu equality kadaiyadu,
2: adu alagilla,
1: adu alagilla. We are meant for different purpose. When it comes together, that is the beauty.
0: So very nicely said. I'm sure நிறைய பேர் வீம்புக்குன்னு சொல்லுவாங்க நான் இவங்களுக்கு. So very nicely said. I'm sure நிறைய பேர் வீம்புக்குன்னு சொல்லுவாங்க நான் இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கேன். ஸோ அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் விமனுக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குது, அதை அவங்க காப்பாற்றிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா கலரிசம் பற்றி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க, நிறைய பேர் கலரிசம்னால லைக் நான் இவ்வளோ நல்ல கலரில் இல்லை அப்படிங்கிறதுனால டீமோட்டிவேட் ஆகி உங்ககிட்ட யாராவது வந்திருக்காங்களா, ஆர் ஹவ் தி ஃபேஸ் ரிஜெக்ஷன்?
1: என்கிட்ட கலர் பற்றி யாரும் வந்ததில்லை, அப்பார்ட் ஃப்ரம் த கேர்ள் ஹூ கேம் டுடே. ஷி சைட் இல்லைங்க நான் கருப்பாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், ஆனால் நான் கருப்பாக இருக்கேன்ற ஒரே காரணத்தினால வந்து என்னை ஃபோட்டோ கூட யாரும் என்னை போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஷி கேம் அண்ட் சைட். பட் பர்சனலாக இன்னைக்கு தான் ஐ என்கவுண்டர்ட் தட். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைஸ், ஹைட், லுக்ஸ். என்னை ஜட்ஜ் பண்ணவங்க எல்லாருமே வந்து தே தாட் நான் ஸ்கின்னியாக இருக்கேன், நான் ரொம்ப வெள்ளையாக இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது பிகாஸ் ஐ எம் ஸ்கின்னி. இது வந்து என்னோடய ஒஃபீஷியல் லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், திஸ் ஹஸ் ஹேப்பன் டு மீ. அதை வந்து இந்த பியூட்டிஃபுல் கேம்பெயின் வந்து என்னை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக திங்க் பண்ண வச்சுருக்கு. ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் வருவாங்க, இல்லைங்க நான் ஜிம் போனேன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்போ தான் என் புருஷனுக்கு பிடிக்கும். நான் வந்து எதுக்குங்க இவ்வளோ சீக்கிரம் ஜிம் வரீங்க, இல்லைங்க அவர் கார்பரேட்டில் வேலை பார்க்குறாரு அதனால நான் எப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து யூ வில் நெவர் நோ ஹவு டு, யூ வில் ஓன்லி பி ஏபிள் டு எம்பத்தைஸ் வித் தெம், யூ வில் நாட் பி ஏபிள் டு டெல் தெம் அ சொல்யூஷன் பிகாஸ் தே ஆர் இன் அ ஃபேமிலி. ஸோ இந்த நீங்கள் அந்த சைஸ் பற்றி அதெல்லாம் பற்றி பேசணும்னா யூ ஹாவ் டு கோ டு திஸ் ஜிம். இந்த மார்னிங் 6 to 7 பார்க்கணும், இல்லைனா இந்த 8 to 9 பார்க்கணும். 6 to 7 பொண்ணுங்க உடம்பு, என்கிட்ட நிறைய பேர் சொன்னது என் புருஷனுக்கு நான் அழகாக இருக்கணுங்க, என் புருஷனுக்கு நான் அழகாக இருக்கணும். காலையில் பிள்ளைக்கு சாப்பாடு கட்டி, புருஷனுக்கு சாப்பாடு கட்டி, அவங்களும் வேலைக்கு போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு, திருப்பி சாயந்தரம் வந்து ஜிம்முக்கு போய் ஏரோபிக்ஸ் போய், என்ன இப்போ என்னென்னமோ வந்துச்சு. முன்னாடிலாம் நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஜிம் மட்டும்தான். இப்போ வாட் எவர் யூ நேம் இட் ஹஸ் கம். வை? பிகாஸ் விமன் ஆர் ஃபீலிங் தட் வே. ஸோ ஐ திங்க் திஸ் கேம்பெயின் சுட் ஆக்சுவலி ரீச் டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட்.
0: ஸோ ஆஸ் அ மேன், இப்போ அவங்க சொன்ன மாதிரி மென்னுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. எனக்கு என்னோடய வைஃப் இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ அழகாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணி இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி, ஹவு ஷுட் அ விமன் ரியாக்ட், ஹவு டு யூ திங்க் விமன் ஷுட் டேக் இட்? பிகாஸ் இதெல்லாம் வந்து சில சமயம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பேர்டன் ஆகிடுது. ஒரு காலகட்டத்தில் சரி என் ஹஸ்பண்ட்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறது, ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஐயோ இவ்வளோ பண்ணணுமே இதுக்காக. ஸோ ஹவு டு டீல் வித் தட்?
2: There are two answers. So, one is, நான் முன்ன சொன்ன மாதிரி பசங்களுக்கு மெச்சூரிட்டி பத்தாது. ஸோ அவங்க என்ன சொன்னாலுமே நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஆல்வேஸ் நீ இப்போ ஒரு குட்டி குழந்தை உங்ககிட்ட வந்து சொல்லுது, அக்கா நீங்கள் இவ்வளோ குட்டியாக இருக்கீங்க, டு யூ டேக் இட் தட் வே தட் வேர் யூ கெட் அஃபெண்டட்?

0: No.
1: The same reaction you'll have to give to a guy. அதேதோ குழந்தை ஏதோ சொல்லிட்டு போகுது விடு, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பையனோட அறிவு அப்படின்றது ஒரு குழந்தையை விட சின்னது, அது புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். நீங்கள் ஒரு குழந்தையை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, பையனை ஆள் மாத்திரம்தான் 10 அடிக்கு வளருவான், அதில் என்ன யூஸ் இருக்கு? மூளை இருக்கணுமே, அப்படி அந்த மூளை இருந்ததுன்னா அவன் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான். மூளை இல்லை, அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ ஒரு பையன் வந்துட்டு நீ குள்ளமாக இருக்க, நீ வந்துட்டு ஒல்லியாக இருக்க, ஸோ ஹீ இஸ் ஒன்லி நோயிங் வாட் ஹீ சீயிங். இதுவே ஒரு பச்சை குழந்தைத்தனம். இது உங்களுக்கு எப்படி புரியாமல் போச்சு? இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்களே, இது உங்களுக்கு எப்படி புரியாமல் போச்சு?
0: நிறைய பேர் இந்த கேஸோட வராங்கல்ல, நான் இவருக்காக இது
1: பண்ணணும். இப்போ when I say a girl she is looking ugly, there are two possible ways. One, you'll have to accept it or you can reject it. You have told me the way you can accept it. ஏன்னா அவன் என்கிட்ட சொல்கிறான், அதனால நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்காத ஒத்துக்காத எதுக்கு ஒத்துக்கணும்? உனக்கு நீ யாருன்னு தெரியுமா? யூ நோ த கேப்பபிலிட்டி அண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் வாட் யூ கேன் டூ. டு யூ நோ? யூ நோ ரைட்? தட் இஸ் எனஃப். யூ டோன்ட் நீட் எனி செகண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் எனி படி, இன்க்ளூடிங் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் யுவர் ரிலேட்டிவ்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், எனி ஒன். உன்னால் முடியுமா? போய்கிட்டே இரு, இவ்வளோதான். அவன் சொன்னா, இவன் சொன்னா, இதெல்லாம் காரணம், ஆனால் யார் டிசைட் பண்ணும்? நீ தான் டிசைட் பண்ணும். ஸோ ஒரு பையன் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நீ அழகா இருக்குன்னு சொன்னனா உடனே பறக்க வேணாம், அவன் லூசு, அவன் வளருவான் அப்படிதான். அதே மாதிரி ஒரு பையன் நீ கேவலமா இருக்குன்னு சொன்னா உடனே உடஞ்சிட்டு நான் போய் சூசைட்லாம் பண்ண தேவையில்லை. கேவலமான ஒரு விஷயம், யூ ஷுட் நோ வாட் யூ கேன் டூ. உன்னை எவனாவது கேவலமா பேசுறானா, அதுல எப்படி நீ நல்லா பண்ணி நீ பிறலாகி அவன் முன்னாடியே காமிச்சு அவன் மூக்க ஓட, அது பெரிய விஷயம். கோலத்தனமாக போயிட்டு உள்ளே உட்காராத. ஸோ ஃபார் எனி ரியாக்ஷன் ஒரு பையன் எப்படி உங்ககிட்ட இருக்கான் அப்படின்றது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்குற இடத்துல தான் அவன் முதல்ல வளர ஆரம்பிப்பான். ஒரு குட்டி இடத்துல வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி பிளான்ட் வச்சா தான் அதுவே வளருது, அதே தான் இதுவும். ஸோ த வே யூ பிஹேவ் டு அ கை, ஹி வில் பிஹேவ் டு யூ. தட்ஸ் இட். ஸோ
0: யூ டிட் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்.
1: வெரி ட்ரூ. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டேக் வாட் தே சே. இப்போ உங்க வீட்டுக்குள்ள 10 பேர் யாருனே தெரியாம வராங்க, நீங்க உள்ள விட்டுருவீங்களா? மூட மாட்டேன். அப்போ உங்க டோர் உங்க கையில இருக்குல்ல, வீட்டுக்கே அந்த நிலைமைனா உங்க மனசுக்கு வீடோட உங்களோட உங்களை முக்கியமா இல்ல உங்களோட வீடு முக்கியமா?
0: சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் சேஸ் இப்போ நீ ஒரு the way you perceive women to be a beautiful, I mean girl or someone to be beautiful, நீ ஏன் அது வந்து சைல்ட்லேருந்து யூ ஹேவ் டு டெல் தெம். இப்போ சின்ன வயசுலேருந்து வந்து நான் தட்ஸ் வாட் ஐ அட்ரஸ் தேர். சின்ன வயசுலேருந்து வந்து சிண்ட்ரலா அழகு, விச்சு வந்துட்டு கருப்பா சிங்கமா இருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்க்கும் போது ஈவன் த ஃபேரி டேல்ஸ் ஹாவ் அ வெரி ஹியூஜ் இம்பேக்ட். ஸோ தட்ஸ் ஹவ் யூ க்ரோ ரைட். 5 வளையாதது 50 வளையாது. 5 நீங்கள் அந்த விதையை போட்டிங்கன்னா 50 வந்து அது ஆரஞ்சு பழம் தான் கொடுக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? So this beautiful has to be addressed from small age.
2: Thank you so much for coming to my show. It's been a pleasure. நிறைய நம்ம பியூட்டியை பத்தி பேசணும். அப்படியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 கொடுத்துருங்க எல்லாரும், எப்படி பியூட்டிஃபுல்லா ஃபீல்.
0: ஒரு ரொம்ப சாலிடான 3 ஐ வாண்ட் டு கிவ். யூஸ் இந்தியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். அம்மா நர்சிங்க. 3வது சீயக்காய் யூஸ் பண்ணுங்க.
2: நீங்க சொல்லுங்க சார்.
1: பிரச்சனை உலகத்திலே ஒரு பெரிய பிரச்சனைன்றது நம்மளோட வி ஆர் இக்னோரண்ட் ஆஃப் எனி திங், இல்லை எவ்ரி திங். வி ஆர் இக்னோரண்ட் அபவுட் எவ்ரி திங். ஸோ ஸ்டார்ட் கெய்னிங் யுவர் நாலேஜ், யூ வில் பி ஃபைன். ஒன்று போதும்.
0: கோ பேக் டு யுவர் பேசிக்ஸ், கோ பேக் டு யுவர் கல்ச்சர்ஸ். ஆர் இந்தியன் ட்ரெடிஷன் ஆஸ் எவ்ரி திங். யூஸ் ஆஃப் டர்மரிக் ஹீல்ஸ் ஸோ மச். Like, but we don't even have a patent for our own turmeric. Patent kaga namo onnu sandu potutirukom. Ad engenda aarambikkom? Only when we women start using turmeric and chiaka.
2: So, what do you think about the beauty contest?
0: Na vandu indha beauty contest pathi address pannirne. List of chellirne 1994, 1997.

1966 அப்புறம் 1996 1998 அண்ட் 2000 இந்தியன் விமன் வேர் கிரவுண்ட் அஸ் மிஸ் வேர்ல்ட் அண்ட் 2 இந்தியன் விமன் வேர் கிரவுண்ட் அஸ் மிஸ் யூனிவர்ஸ் ஓகே ஸோ இந்த பியூட்டி கான்டெஸ்ட் எல்லாமே இட் என்டர்ட் இன்டு இந்தியா ஜஸ்ட் டு

0: யாருக்காக இது மகளிர்காக, யாருக்காக இது மகளிர்காக,
1: இது பெண்களுக்காக, பெண்கள் நடத்தும் மகளிர் மட்டும்.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய், கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மரத்தடல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
1: அவங்க
3: போட்டோம் அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.

0: mira.
1: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழிச்சு விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இன்னும் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்போ நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. ஸோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சலோமி. இப்ப வந்து BSA கம்ப்யூட்டர் சயின்ஸை சேர்ந்த பிரியங்கா, ஸ்ரீவித்யா, சலோமி, பானுமதி, கீர்த்திகா இவங்க எல்லாம் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஆம்பிஷன் அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு நாடகம் போட வந்திருக்காங்க. இப்ப அந்த நாடகம் கேட்கலாமா?
1: காட்சி 1, இடம் கல்லூரி. பங்கேற்பவர்கள் சலோமி, பானுமதி, கீர்த்திகா. முதல் ஆண்டு கல்லூரிக்கு செல்கிறார்கள்.
2: டென்த்தில் ஒன்றா படித்து நல்லா மார்க் எடுத்தோம், அதே மாதிரியே 12th நல்லா மார்க் எடுத்தோமா, இப்போ காலேஜ் வந்துட்டோம், எப்படியாவது நல்லா படிக்கணும்.
3: ஆமாம் பானு, நல்லா படிக்கணும். நம்ம நம்மளோட எய்மே IAS ஆகிறது தான். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஒழுங்காக படிக்கணும். ஓகே
0: கீர்த்தி, நம்ம நினச்ச மாதிரி நம்மளுக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு, நம்ம படிக்கலாம்.
3: ஓகே, நம்ம கிளாஸ் போகலாமா?
0: போகலாம்.
1: காட்சி 2, வகுப்பறையல். ஆசிரியராக ஸ்ரீவித்யா.
4: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
5: ஹாப்பி டே மேம்.
4: கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து காலேஜ் லைஃபுங்கிறது உங்களுக்கு வந்து புதிய அனுபவமாக இருக்கும். ஸோ அதனால ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் எல்லாருமே படிப்பு படிப்பு படிப்புன்னு அப்படியே போயிருக்கோம். ஸோ காலேஜ் லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுற பார்ட்டுன்னு தனியாக இருக்கும், ஸோ படிக்கிற பார்ட்டுன்னு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கிற நேரத்தில் கரெக்டாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ணிடலாம். ஸோ அப்படி நீங்கள் படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட கோலை வந்து நீங்கள் சக்சீட் பண்ண முடியாது. ஸோ என் பேர் வந்து ஸ்ரீவித்யா, நான் வந்து இங்கே 5 வருஷமாக காலேஜில் ஒர்க் பண்ணுற லெக்சரராக. ஸோ வந்து நான் என்னோட சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். படிக்கிற நேரத்தில் படிச்சிட்டிங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களோட லைஃப் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக என்ஜாய் பண்ணலாம். கீர்த்திகா, உங்களோட எய்ம் என்ன, ஆம்பிஷன்?
3: என்னோட எய்ம் வந்து IAS ஆகணும். அதே மாதிரி நாங்கள் 3 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், அதே ஒரே காலேஜில் தான் படிக்க போகிறோம். எங்கள் 3 பேரோட ஆம்பிஷனும் அதான்.
4: ஓகே, உங்களோட கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ மேம்.
1: காட்சி 3, ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்து அன்றைக்கு.
0: கீர்த்தி, பானு, உனக்கு தெரியுமா ரிசல்ட்னா போட்டாங்களாம்? நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ரிசல்ட் எல்லாம் இன்டர்நெட்ல போட்டாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும் பானு.
3: ஆமா ஆமா, வா சீக்கிரம் போய் பார்க்கலாம், வா பானு.
2: ஐயோ, நான் வரலப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 95 96 97 அப்படி வந்தாதான் எனக்கு பயமா இருக்கு, நான்
3: வரல. நல்லா படிச்சிருக்கோம்ல, அப்புறம் என்ன நல்ல ரிசல்ட்டா வரும், வா போய் பார்க்கலாம்.
0: ஏ, நிச்சயமா நம்ம 95 அபோவ் தான் பானு இருப்போம், பயப்படாம போய் பார்ப்போம்.
2: இல்லப்பா, நான் வரல, நீங்களே யாரோ ஒருத்தவங்க பார்த்து சொல்லுங்க, நான் வரலப்பா.
3: சரி சலோமி, நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம், அவ இங்கேயே இருக்கட்டும், பார்த்துட்டு வந்து சொல்லலாம்.
0: சரி கீர்த்தி, நம்ம போய் பார்க்கலாம். பானு, நீ 95% வாங்கிட்ட, போ கலக்குற.
2: ஏ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி. கீர்த்தி, நீ எவ்வளோ?
3: நான் வந்து 97%.
2: சலோமி, நீ?
0: நான் 96%.
2: ஏ பரவாயில்லடி, எல்லாருமே நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டோம், இதே மாதிரி நெக்ஸ்ட் செம்லயும் பண்ணனும். சரியா?
3: ஆமா,
0: நிச்சயமா பண்ணனும்டி, அப்பதானே நம்ம கனவை அச்சீவ் பண்ண முடியும்.
1: இதே மாதிரி செகண்ட் இயர்லயும் இந்த 3 பசங்களும் நல்ல மார்க் எடுத்தாங்க. தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
0: பானு, நம்ம தேர்ட் இயர் வந்துட்டோம் பானு. 2 வருஷம் படிச்சு படிச்சு, ஐயோ கடவுளே.
2: ஆமா சலோமி, எவ்வளோ ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தேர்ட் இயர் வந்தோடனே. நம்ம எங்கேயாவது வெளில போலாமா இன்னைக்கு? பீச், பார்க், அங்கமே போலாமா?
0: பீச் போலாம் பானு. பானு, அந்த கேங்னா பீச்சுக்கு போயிட்டு போட்ல அங்க இங்கன்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயும் போடுறாங்க பானு. அது மாதிரி நாமளும் போடலாமா?
2: ஆமா சலோமி, நம்ம இது வரைக்கும் கட் அடிச்சதே இல்ல, இன்னைக்கு எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், போலாமா?
0: போலாமே.
3: ஏன் இந்த இங்கே உட்காந்துருக்கீங்க, கிளாஸ் போலையா?
0: கித்தி, நாங்க கிளாஸ்க்குனா வரல, நாங்க பீச் போறோம், நீயும் வரியா?
3: ஏன் சொல்லாம இப்படி பண்ற, வா நம்ம கிளாஸ் போய் கிளாஸ் கவனிக்கலாம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே தேர்ட் இயர்ல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே பங்க் பண்ண போறீங்களா? நம்ம இன்னொரு நாள் போலாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்.
0: கீர்த்தி, நம்ம 2 வருஷம் படிச்சோம் கீர்த்தி, ஏன் இன்னும் படிப்பு படிப்புன்ட்டு? ஐயோ தலைவலியா இருக்கு கீர்த்தி, பிளீஸ் நம்ம பீச்சுக்கு போலாமே.
3: இதான் ஃபைனல் இயர் சலோமி, நம்ம இந்த வருஷம் தான் ஒழுங்கா படிக்கணும், வா போலாம், கிளாஸ் போலாம், வா பா.
2: ஏ நாங்க வரலப்பா, நீ வந்தா உன்னை கூட்டிட்டு போறோம், இல்லன்னா நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். வரியா வரலையா?
3: அப்ப நீங்க கிளாஸ் வரப்போறது இல்லையா?
0: இன்னைக்கு ஒரு நாள் தானே வா கீர்த்தி, நாம எல்லாரையும் பாக்குறல, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நம்ம காலேஜ் வந்து நம்ம 2 வருஷம் படிச்சுட்டே தானே கீர்த்தி இருந்தோம்.
3: நான் வரல, நீங்க வேண்டாம் போயிட்டு வாங்க. பாய்
0: பாய் பாய்.
1: இதே மாதிரி சலோமியும் பானுமதியும் நிறைய நாள் கிளாஸ்க்கே வராம பங்க் அடிச்சுட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நாளைக்கு கிளாஸ்க்கு வராங்க, அப்ப என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
4: ஹாப்பி டே கேர்ள்ஸ்.
5: ஹாப்பி டே மேம்.
4: உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் வந்திருக்கு கேர்ள்ஸ்.
3: என்ன மேம் அது சொல்லுங்க?
4: உங்களுக்கு ஸ்டேட் லெவல்ல ஒரு காம்படிஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கீர்த்தி, பானு, சலோமி எல்லாம் வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க, ஸோ இதில் நீங்கள்லாம் கலந்துக்கலாமே.
6: ஓகே மேம், நான் கலந்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நீங்களே கேளுங்க, இன்னைக்கு தான் கிளாஸ் வந்திருக்காங்க.
4: சலோமி, பானு, ஏன் இவ்வளோ நாளாக கிளாஸ்க்கு வரல?
7: எனக்கு உடம்பு சரியில்லை மேம்.
2: எனக்கும் உடம்பு சரியில்லை மேம்.
4: ஸோ இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிரெடிட்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட்.
2: ஐயோ, இந்த மேம் வந்துட்டாங்களா? எப்பா பாரு, ஏதாவது சர்க்குலர் வேலையே இல்லையா?
3: ஏன் பானு அப்படிலாம் பேசுகிற? நம்ம மேம் நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. வா, நம்ம இந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கலாம்.
2: எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் வரல.
7: பானு, நாளைக்கு வெளியே போகணும்ல?
2: ஆமாம் சலோமி, அதுக்காக நம்ம இதை பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம். கீர்த்தி வேணால் பண்ணட்டோம், நம்ம போக வேணாம். இது இல்லாமலே நம்ம வின் பண்ணிக்கலாம்.
3: அப்போ நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லையா?
2: இல்லப்பா, நாங்க பண்ணல.
3: சரி, நீங்க ஏன்டா இப்படி மாறினீங்கன்னு தெரியல. நான் போய் பார்ட்டிசிபேட் பண்றேன். பை
6: பை.
3: மேம், என் நேம் எழுதிக்கோங்க.
4: ஓகேடா.
1: காட்சி 4. நல்லா படிக்கிற பொண்ணான கீர்த்தி இப்ப காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறா.
3: என்ன மம்மி, நீங்க ஏன் படுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு?
4: எனக்கு உடம்பே சரியில்லை கீர்த்தி, பெட்டை விட்டு ஏஞ்சிக்கவே முடியல, ரொம்ப உடம்பு முடியல. நீ வேற நாளைக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொன்னல, நீ என்னை பத்தி கவலைப்படாதம்மா, நீ போய் படிப்போ.
3: சரிம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நான் அப்புறம் போய் படிக்கிறேன். நைட்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணால் போதும்.
4: சரிம்மா.
1: இவ்வளோ இடைஞ்சலுக்கும் நடுவில் கீர்த்திக்கா அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு அப்புறம் கூடவே படிச்சுட்டு எப்படியோ காம்படிஷனையும் வின் பண்ணிட்டா. தேர்ட் இயர் முடிவில் சலோமியும் பாடும் எப்படியோ திக்கி திணறி அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. ஆனால் கீர்த்திக்கா இன்னும் நல்ல ரிசல்ட் வாங்கினா அவங்களோட. இப்போ அவங்க மூணு பேருமே ஐஏஎஸ்க்கான இன்டர்வியூக்கு போகிறாங்க. என்ன தான் நடக்குதுன்னு அங்கே பார்க்கலாம்.
2: ஐயோ சலோமி, இன்டர்வியூ எப்படி இருக்குன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. என்ன க்வெஸ்சன் கேட்பாங்கன்னு கூட தெரியல.
7: பானு, கீர்த்தி அட்டன் பண்ணாலே அந்த காம்படிஷன் நாமளும் அட்டன் பண்ணிருக்கலாம் போல இருக்கு.
2: ஆமா, சரி இப்ப என்ன பண்றது, லாஸ்ட் மினிட் வந்துட்டோம். சரி விட, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம்.
3: நான் இதுக்கு தான் இப்ப ஃபீல் பண்றீங்க. நான் அன்னைக்கே அந்த காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கலாம்ல, அது எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது தெரியுமா? இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, என் டர்ன் வரப்போகுது, நான் போறேன், நீங்களும் ப்ரிப்பேரா இருங்க. ஓகே
4: கீர்த்திகா.
3: எஸ் மேம். குட் மார்னிங் மேம்.
4: யா, குட் மார்னிங்.
3: குட் மார்னிங் மேம்.
4: குட் மார்னிங், டேக் யூர் சீட்.
3: தேங்க் யூ மேம்.
4: உங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் காட்டுங்க. ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் 97 எடுத்திருக்கீங்க இல்லையா? செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. 10th 12th நல்லா படிச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ?
3: எஸ் மேம்.
4: உங்கள் மார்க்லேயே தெரியுது. ஸோ நீங்கள் இங்கே ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க?
3: மேம், நான் நிறைய சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய காம்படிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக இப்போது ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் மேம். அதில் நான் வின் கூட பண்ணியிருக்கேன்.
4: ஓகே, ஏன் நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க?
3: எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. ஸோ அதனால தான் இந்த ஃபீல்ட் நான் சூஸ் பண்ணேன். சின்ன வயசுலேருந்து இந்த சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதில் நான் நிறையா சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் ஐஏஎஸ் ஆகணும்.
4: ஓகே, உங்கள் ஆம்பிஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கோச்சிங் சென்டரில் நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம்.
3: வெரி தேங்க்யூ மேம்.
4: நெக்ஸ்ட் பானுமதி.
2: எஸ் மேம்.
4: உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, செகண்ட் இயரில் நல்லா தான் எடுத்திருக்கீங்க, தேர்ட் இயரில் என்ன ஆச்சு? ஏன் கம்மி மார்க் எடுத்திருக்கீங்க?
2: உடம்பு சரியில்லை மேம்.
4: உடம்பு சரியில்லையா? சரி ஓகே, சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க, எதுக்காக இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க?
2: எனக்கு ரொம்ப இஷ்டம் மேம் ஐஏஎஸ் படிக்கணும்னு.
4: சரி ஓகே, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறோம்.
2: ஓகே மேம்.
4: நெக்ஸ்ட் சலோமி.
7: எஸ் மேம்.
4: சர்டிஃபிகேட்ஸ் காட்டுங்க. உங்கள் குவாலிஃபிகேஷன் ஓகே தான், தேர்ட் இயரில் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல பண்ணியிருக்கீங்க. ஸோ நீ உங்களோட ஆம்பிஷன் என்ன, நீங்கள் எதுக்கு இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க?
7: நான் சர்வீஸ் பண்ணணும், அதனால தான் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சூஸ் பண்ணேன்.
4: நீங்கள் முதல்லேருந்தே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் வாங்கியிருக்கலாமே, ஈஸியாக அதில் சேர்ந்துருக்கலாம்.
7: எஸ் மேம், எனக்கு நடுவில் கொஞ்சம் ஃபீவரிஷ்னா இருந்துச்சு, உடம்பு கொஞ்சம் முடியலாமல் இருந்ததால் தான் ஃபைனல் இயரில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதான் ரீசன்.
4: சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன்.
7: ம், தேங்க்யூ மேம்.
1: ஆக மொத்தத்தில் கீர்த்திக்கா எப்படியோ செலக்ட் ஆகிட்டா. ஆனால் இந்த பங்க் அடிச்சுட்டு ஊசித்திட்டு இப்போ கடைசியில் இன்டர்வியூவில் போய் உட்காந்த பானுமதியும் சலோமியும் என்னாச்சுன்னு பார்க்கலாம்.
4: பானுமதி, சலோமி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் உங்களை இந்த கோச்சிங் சென்டரில் சேர்த்துக்கிறேன்.
8: பட் ஆனால் நான் உங்களை வார்ன் பண்ணி தான் அதில் சேர்க்குறேன். நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் உங்களை எப்படி வேணால் வெளியே அனுப்பிடுவேன். ஸோ ஒழுங்காக பார்த்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா படிங்க. இப்போயாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க.
7: ஓகே மேம்.
8: ஸோ நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீர்த்திகா, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறதால உங்களை சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆவா, என்னோட வாழ்த்துக்கள்.
7: பானு, நாமளும் செலக்ட் ஆகிட்டோம் பானு.
2: ஆமாம் செலோமி.
7: கீர்த்தி பத்தியா, நாங்கன்னா சுத்தணும், ஆனாலும் செலக்ட் ஆகிட்டோம். நீயும் எங்கள் கூட வந்து நல்லாவே சுற்றிருக்கலாம்.
3: அது காலேஜ், இது வந்து ட்ரைனிங் சென்டர். நீங்கள் வந்து இங்கே சுற்றுனா அது மாதிரிலாம் இருக்குது, இப்போ செலக்ட் ஆக முடியாது. அதனால் நீங்கள் ஒழுங்காக இங்கே படிங்க. காலேஜில் இந்த மாதிரி ஊர் சுற்றாதீங்க, சரியா?
7: ட்ரை பண்ணுறோம்.
3: ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஏதோ பண்ணுங்க.
9: கீர்த்திகா அவளோட யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ ஹை போஸ்ட்டுக்கு அவள் எய்ம் பண்ண மாதிரியே போயிட்டா. ஆனால் சலோமியும் பானுமதியும் அவங்க எய்ம் பண்ண லெவலில் அவங்களால ரீச் பண்ண முடியல.
7: இப்போ கேட்ட நாடகம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே சலோமி. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நன்றி.

0: 98.8 வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. எப்பவுமே நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை மாத்திரமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட நம்மளுடைய தமிழ் இதுல இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப யாராவது என்னோட ஃப்ரெண்ட் அவங்க பிரச்சனையை சொன்னா, நான் கொஞ்ச நேரம் கேட்கறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். என்ன சுத்தி நடக்கிற சில பிரச்சனைகளுக்கு நான் எந்த விதத்துல உதவலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறது தான் மனிதாபிமானத்துடைய முதல் விஷயம். இது ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு செய்யறதை விட இது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. மனிதாபிமானம், கடமை இதெல்லாம் தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம உதவுறதும், அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை நம்மளால முடிஞ்ச தீர்வுகளை சொல்றது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஜாய் ஆஃப் ஷேரிங். ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங்கோ இல்ல அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அதை கூட நம்ம அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா, அவங்க கொஞ்ச நேரம் வந்து அவங்க பிரச்சனையை மனசு விட்டு நம்ம பேசுவாங்க நம்ம கிட்ட, அப்போ நம்ம காது கொடுத்து கேக்குறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சோ அது கூட நமக்கு வந்து ஒரு நல்ல உதவி தான். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் கூட இந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் வந்து கான்செப்ட் எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து அவங்க வீட்டுல வந்து விளையாடிட்டு போட்ட பொம்மைகளை பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ்க்கோ அண்டர் பிரிவிலேஜ் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க குழந்தைங்களுக்கு. அப்ப குழந்தையிலேருந்தே அந்த ஜாய் ஆஃப் ஷேரிங் அப்படிங்கிற பழக்கம் வரும், அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் அடிப்படையில நம்ம ஒரு சில பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு சில நேயர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒரு பெரியவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூட பாதிக்கும். நம்ம கூட இப்ப ஸ்டுடியோல நம்ம எம்ஓபி சில்ட்ரன் கிளப்ல இருந்து 5 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில படிப்புக்கு ஏற்படுற சில சில பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவங்க பிரச்சனைகளை கேட்கறது மட்டும் நம்மளுடைய நோக்கம் கிடையாது, அந்த விதத்துல எப்படி உதவலாம் அப்படிங்கறது சிந்திக்கிறது நம்மளுடைய நோக்கம் தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற யாராவது அவங்களுக்கு எந்த மாதிரி உதவலாம்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. அது உங்களுக்கு வந்து நிச்சயமா நீங்க எல்லாம் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப முதலாவதா நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற ஒரு மாணவிய பேசலாம். உன் பேர் என்னமா?
1: ருக்ஷார்பி.
0: ருக்ஷார்பி, ருக்ஷார்பி அழகா பர்தா எல்லாம் போட்டிருக்காங்க. சோ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ருக்ஷார்பி?
1: 10th.
0: 10th. சரி, நல்லா படிப்பீங்களா?
1: படிப்பேன்.
0: அப்பா என்ன செய்யறாங்க?
1: டெய்லர்.
0: டெய்லர் சொந்தமா கடை வச்சிருக்காரா?
1: இல்ல, கூலி வேலைக்கு செய்யறாங்க.
0: ஓகே. தினசரி எங்கயாவது போய் கடையில போய் தைச்சிட்டு வருவாங்க. அம்மா என்ன பண்றாங்க?
1: வீட்டுலதான் இருக்காங்க.
0: வீட்டுலதான் இருக்காங்க. சரி, என்ன சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இந்த வயசுல நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன ஏதோ ஒரு கண்ணில வந்து உங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் இருக்கு, என்ன பிரச்சனை சொல்லுங்க?
1: மணி.
0: மணி, காசு, பணம், துட்டு, மணி. மணி, மணி பிரச்சனையா? இல்லையே, பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஆ அப்படின்னு சந்தோஷம் எல்லாம் வரும். ஓ, என்ன பிரச்சனை சொல்லு? பண பற்றாக்குறை படிக்கிறதுக்கு. ஏன் அப்பா வந்து சம்பாதிக்கிறதுல உங்களுக்கு படிக்கிறதுக்கு பத்த மாட்டீங்கதா?
1: ஆமா.
0: எந்த மாதிரி எல்லாம் கஷ்டமா இருக்கு படிப்புக்கு? சோ ஏதோ புக் வாங்குறதோ சாப்பாட்டுக்கு சரியா இருக்கு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் அவரு கஷ்டப்படுறாரு. சரி, சோ இன்னும் வந்து உனக்கு எந்த விதத்துல உதவலாம், எதாவது உதவி தேவைன்னு நீ நினைக்கிற?
1: பொருள்கள் வாங்குறதுக்கான உதவி.
0: அதாவது படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவி, அதானே? சரி, ருக்ஷானா, ருக்ஷானா மாதிரி எத்தனையோ குழந்தைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ருக்ஷாபி வந்து சொல்றாங்க, இப்ப அவங்க அப்பா வந்து கூலி வேலை டெய்லருக்கு போறாங்க. இந்த மாதிரி படிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு கைடோ இல்ல ஏதோ பேனாவோ எவ்வளவு நிறைய செலவுகள் இருக்கும். சோ அந்த மாதிரி செலவுகளை சொல்றதுக்கு தயங்குறாங்க அவங்க அப்பா கிட்ட. சோ அது நமக்கு தெரியுது பாருங்க, நம்ம எவ்வளவு நம்ம விஷயங்கள்ல வந்து நமக்கு தெரியாம இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு ஒரு இடத்துல வந்து எவ்வளவு வந்து பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பேசும் போதும் கேட்கும் போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு மாணவி கிட்ட பேசலாம். உங்க பேர்
2: என்னமா?
0: எந்த கிளாஸ் படிப்பீங்க? குழந்தைங்க பெண்களா ஆண்களா?
2: நானும் என் தம்பிங்க ரெண்டு பேரும்.
0: என்ன பிரச்சனை உங்களுக்கு?
2: எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்ல வந்து புக்ஸ் ஏதாவது வாங்கணும்னா மூணு பேருன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு எங்களுக்காக.
0: சோ லோன் ஏதாவது வச்சு வாங்கி படிக்க வைப்பாரா?
2: இல்ல, ஒரு சில டைம்ல வாங்குவோம்.
0: கடன் வாங்கி படிக்க வைப்பாரு?
2: வாங்கி படிக்க வைப்பாங்க.
0: கஷ்டமா இருக்குமா?
2: அந்த டைம்ல மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: நீங்க அதுக்கு கை மாற என்ன கொடுக்க போறீங்க அப்பாக்கு?
2: நான் நல்லா படிச்சு அப்பாவுக்கு வச்சு நான் இது எப்படி சொல்றது
0: பெற்றோர்கள் வந்து ஒரு பக்கம் மனவேதனை அடைய மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவு கடன் பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். ஆனா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததான் ஏற்படுத்துது. ஐயோ, நம்ம வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறோமே, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்குறோமே, அதனாலே சில குழந்தைங்க வந்து படிப்புல வந்து பின்தங்கிடுவாங்க. சில பொருட்கள் புதுசாக அவங்களுக்கு தேவை, படிப்புக்கு தேவையான சப்போர்ட்டிவ் பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து நம்ம பார்க்கணும். நம்ம சுத்தி வந்து எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. இப்போ ஒரு அட்லஸ் தேவைப்படும், அது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் இருக்கும். ஒரு ஜியோமெட்ரி பாக்ஸ் தேவைப்படும், அது வீட்டில் போய் சொன்னா அந்த 60 ரூபாய்க்கு நான் அரிசி வாங்குவேன் அப்படின்னு இருக்கு. அரிசி வாங்கி அன்னைக்கு சாப்பாடு விஷயத்த ஓட்டலான்னு இருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளால ஆன விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யலாமே. அடுத்தது இப்போ நம்ம வந்து கூட ஒரு மாணவி கிட்ட பேசினா, அவங்க பேரு எத்தனாவது படிக்கிறீங்க?
3: 10th standard. So 10th standard.
0: Okay, எத்தி பிரிட்ல?
3: மூணு பேர்.
0: என்ன பண்றார்?
3: டெய்லர்.
0: டெய்லர் கடை வச்சிருக்காரா?
3: இல்ல, கூலி வேலை தான்.
4: கூலி வேலை.
0: கூலி என்னமா?
3: வேற ஒரு கடையில போய் தினசரி சம்பாதிச்சிட்டு வர்றது
0: தான். நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்பாங்க?
3: 500 ரூபாய்.
0: எத்தனை பேர் நீங்க
4: சொன்னீங்க?
0: உங்களுக்கு என்ன பிரச்சனை வீட்டுல?
3: ஒரு பேக் வேணும்னு கேட்டா கூட எங்க வீட்டுல 20 தடவை யோசிப்பாங்க. ஒரு அதுக்கு செலவிடுற காசை இன்னொரு விஷயத்துக்கு, சாப்பாட்டுக்கோ இதுக்கும் செய்யலான்னு நினைப்பாங்க. அப்போ அதை போய் கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்க மாட்டேன் மோஸ்ட்லி.
0: இப்ப பள்ளிக்கூடங்கள்ல வந்து இலவசமா வந்து புத்தகங்கள் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, ஷூஸ் கொடுக்குறாங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் ஒரு தடவை ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது நோட் புக்ஸோ இல்ல வந்து அந்த மாதிரி படிப்புக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நிறைய தேவைப்படுறத வந்து நம்ம அன்றாடம் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பேக் வாங்கும் போது ஒரு அது வந்து அதுக்கு 20 தடவை யோசிப்பாங்கன்னு ஒரு பொண்ணு ரொம்ப அப்படி சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற வேதனையும் வலியும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உங்க வீட்டுல எத்தனையோ வந்து ஒரு பேக்கு 4 பேக் இருக்கிற ஃபேமிலிஸ் கூட இருக்கும். நல்லா இருக்கிற ஒரு பேக்லயோ இல்ல நீங்க உங்க குழந்தைங்களுக்கு வாங்க ஒரு ஹேப்பிக்கோ அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க உங்களை சுத்தி இருக்கிற ஏழை குழந்தைகளுக்கு உதவுறதுக்கு யோசிக்கலாம் இல்லைங்களா? இப்போ அடுத்தது நான் இப்போ என் கூட ஒரு மாணவன் இருக்கான். இந்த பையன் வந்து நமக்கு ரேடியோக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு பையன் தான். அவன் 6வதுல இருந்து இங்க வந்து ரேடியோ ஷோல வந்து நிறைய பங்கு பெறுவாரு. நான் போறது காலேஜ். காலேஜ் எப்படி இருக்க?
5: நல்லா இருக்கேன்.
0: நல்லா சோ நல்லா வளர்ந்துட்ட இப்போ இல்லையா?
5: என்ன
0: உடம்புமா? என்னன்னா அவங்க அப்பா வந்து ரிக்ஷா ஓட்டி இருக்காரு. இப்போ வந்து ரிக்ஷா ஓட்டுற முடியல, உடல் சின்ன தெரியல அதனால. சோ காலிஃபுமே உனக்கு நல்லா படிப்பான். காலிஃபில் டீச்சர் எப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. காலிஃப் உங்களுடைய ப்ராப்ளம் என்ன?
5: எங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா கேட்டா தருவாரு, ஆனா சில டைம்ல தருவாரு, கொஞ்சம் தான் தருவாரு பைசா.
0: படிப்புக்கு தேவையான விஷயங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது நம்ம இன்னும் கூட இன்னொரு ஒரு நேயர் இருக்காரு, குட்டி நேயர். அபினேஷ், எத்தனாவது
6: படிக்கிறேன்?
0: அபினேஷ் நல்லா படிப்பியா?
6: நல்லா படிப்பா.
0: ஓகே, எத்தனாவது ரேங்க் வாங்குவார்?
6: ஏ கிரேட்.
0: ஏ கிரேட், வெரி குட். ஓகே, சொல்லு, அபினேஷ் அப்பா என்ன பண்ணுறாங்க?
6: எங்கள் அப்பா இல்லை, அம்மா தான் வீட்டு வேலை செஞ்சு காப்பாற்றுறாங்க.
0: அப்பா இல்லைன்னா இறந்துட்டாரா?
6: இறந்துட்டார்.
0: இப்போ எந்த நீங்க சின்ன பிள்ளையில இருக்கும் போது?
6: சின்ன பிள்ளையில இருக்கும் போது தான் இறந்துட்டாங்க.
0: இனி உடைய பையனா?
6: இல்லை, என் தங்கச்சி இருக்கா, அவங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
0: இதே ஸ்கூல்ல? அசம்ஷன் ஸ்கூல்ல.
6: ஓகே,
0: சொல்லுங்க. அபினேஷ் அம்மா வந்து வீட்டு வேலை பாக்குறாங்க. ஸோ அம்மாவுடைய சம்பாத்தியத்துல தான் உங்களுடைய குடும்பம். உங்க வீட்டு சூழ்நிலை பிரச்சனை உனக்கு படிப்பு எப்படி பாதிக்குது?
6: திடீர்னு சமீபத்தில் பென்சில் பேனா அதெல்லாம் வாங்க முடியல. எதுனா எங்கள் மிஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எதுனா வேணும்னா நான் அம்மா கொடுக்குற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயிலே சேர்த்து வச்சு வாங்குவேன். அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் செலவும்
4: ரொம்ப கனமாக தான் இருக்குது. இப்போ இவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட இதயம் பென்சில் பேனா வாங்குறது கூட நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் என்ன பென்சில் என்ன பேனா என்னென்ன, ஆனால் உண்மை அதுதான், நிதர்சனமான உண்மை. அதாவது வந்து ஒரு பென்சில் 5 ரூபாய் அப்படின்னா இப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 பென்சில் தேவைப்படும், பேனா தேவைப்படும். ஒரு பேனா 50 ரூபாய் குறைஞ்சி நல்ல பேனாக்கள் இப்போ கிடையாது மார்க்கெட்டில். ஆனால் வந்து அப்பா கிடையாது, அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, 2 குழந்தைகள் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். படிப்புக்கு அப்படின்னு வரும்போது ஒரு முறைக்கு 2 முறை அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க பெற்றோர்கள், வேற வழி இல்லை. எதையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மால வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதை விட நம்ம வந்து முழுக்க முழுக்க ஒரு கல்வி சுமையை ஏத்துக்க யாராலையும் முடியாது, அதை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா ஜாய் ஆஃப் ஷேரிங், அதாவது நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 10 பென்சில் வாங்கி ஒரு ஸ்கூல்ல இருக்கிற 7 குழந்தைங்களுக்கு கொடுத்தா நம்ம ஒன்றும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடாது. ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு கல்யாணமோ இல்லை வந்து ஒரு திருமண நாளோ இந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து ஒரு சின்ன தொகையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமே, கொடுக்கறதுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா யாராவது நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட முன் வரலாம் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உதவுறதுக்கு. ஸோ இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். இது நேர்கள் நேரம் நெஞ்சி தொட்ட சம்பவம், ஜாய் ஆஃப் ஷேரிங் பத்தி பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு எப்படி எல்லாம் உதவலாம் அப்படிங்கறது, ஒரு பிரச்சனை எப்படி ஒருத்தருடைய படிப்பையும் வாழ்க்கையும் பாதிக்குது, குறிப்பா குழந்தைகளை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம்.
7: படிக்கணும், நாங்க படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது MOPCR 107.8.
4: MOPN சமுதாய வானொலி 107.8. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக்குக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு 5 குழந்தைங்க ருப்சானா, பவித்ரா, பர்சானா, அபினேஷ் மற்றும் காலிஃப் நம்ம கூட ஸ்டுடியோவில் இருக்காங்க. இவங்க வந்து குடும்பத்தில் வறுமை காரணமாக, இவங்க பெற்றோர்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக, இவங்களுடைய படிப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இப்போ நம்மளுடைய நேயர் ஒருத்தவங்க நமக்கு வந்து இந்த குழந்தைங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பரிசு தொகை, ஒரு கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க. அவங்க அதை வச்சு இவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவங்க வாங்கிக்க போறாங்க. அவங்க வந்து திருமதி ரம்யா மற்றும் திரு ரகுநந்தன், இவங்க இந்த தம்பதிகள் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான சில உதவிகளை செய்யறாங்க. இப்ப ரகுநந்தன் அவர்கிட்ட கேட்கலாம், ஏன் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் தாட் எப்படி வந்தது அப்படிங்கறத கேட்கலாம்.
8: இல்ல எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு
9: சப்போர்ட் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தேவை, அதுவும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சீரியஸா தேவை. படிப்பு இருந்தா நிறைய விஷயம் சாதிக்கலாம் வாழ்க்கையில. சோ மெயினா அந்த ஒரு ரீசன் தான். ஹெல்ப் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க வாழ்க்கை பூரா, அதனால நான் இந்த நிலைமையில் இருக்கேன். நான் வந்து படி

0: போனேன், படிக்க வச்சாங்க என்ன, நான் எதுவுமே பண்ணல பேசிக்கா, அவங்க பண்ணதான் எல்லாமே. அந்த மாதிரி இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும், சப்போர்ட் தேவை. அவங்க அப்பா அவங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, அது அதையும் அதுக்கு மேலே தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதனால வந்து பண்ணுறது அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை.
1: உங்களோட எந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா?
0: எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்கு. நான் வந்து படித்து முடிச்சுட்டு இப்போது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இப்போது கல்யாணம் நடந்தது. ஸோ நானும் என் ஒய்ஃபும் இப்போது கல்யாணம் ஆன உடனே முதல்ல பண்ணுற ஒரு விஷயம் இது. இது வந்து கல்யாணத்தை விட இது ஒரு பெரிய சந்தோஷம் நான் நினைக்கிறேன். ஸோ அல்டிமேட்டாக கல்யாணத்துக்காக பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம்.
2: ஓகேங்களா நேர்களே, ரொம்பவே நல்ல விஷயம். நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, செய்யறதுக்கு யாரோ இருக்காங்க. நம்ம நமக்கு வந்து இன்னொருத்தருக்கு, செய்ய முடியாத ஒருத்தருக்கு நம்மளுக்கு கொடுத்த உதவுறதுக்கு முன் வரணும் அப்படின்னு அவர் சொன்ன கருத்து உண்மையிலே நெஞ்சு தொட்ட விஷயமா தான் இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு இடையா நிறைய பரிசு பொருட்களும் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான தொகைகளையும் அவங்க வந்து ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த நீங்கள், நாங்கள் ஒரு 5 குழந்தைங்களை தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் உங்கள் ஏரியாலே இருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை, வெறும் கேஷாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது சின்ன சின்ன பொருட்களாக கூட இருக்கலாம். அது விலை குறைந்த பொருளாக இருந்தால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் அது விலை மதிப்பில்லாத விஷயம் அவங்க கல்விக்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த முயற்சியை செய்கிறதுக்கு முன் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல நிகழ்ச்சியோட நல்ல விஷயத்தோட நாங்கள் உங்ககிட்டேருந்து விடைபெறுறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி உதவணும், இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 6512133333 நிகழ்ச்சி எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களோட சந்திக்கிறோம். இது நமது சமுதாயம், நமது

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு?
1: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எதிரா கௌதம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்க எல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
5: இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்தான்.

0: வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா. என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிஞ்சு மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: ஐயோ
0: நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்ன. இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி. நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? தூக்கி போயிடலாம். அப்படா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கும். என்னால எடுத்துட்டு போக வேண்டாம்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா, நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

இப்போ குழந்தைக்கு பர்த்டே நடக்குது அப்படின்னா வீட்டில் வந்து யாருக்காவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிச்சுவல் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லோரும் ஒன்றா தருவாங்க. இப்போ அந்த இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து இட் கம் டு தி சோஷியல் பிளேஸ் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோயில் எடுத்துக்கோங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோயில் இருந்த ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலி பப்ளிக் சோஷியல் ஸ்பேஸ் பாருங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு அவங்க நான் எல்லோரும் சுற்றிட்டு வராங்க. நம்மளோட கேமரா வந்து நேராக டக்குன்னு வந்து ஒரு பிரகாரத்தை கீழே நிற்கிது கண்டிப்பாக வந்து. இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வயசு வந்து 28 வயசு, அந்த பொண்ணுக்கு வயசு 24 வயசு. அந்த அவங்க பட்டம் வந்து அந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, ஒரு தேங்காய் தூக்கி உடச்சிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான் வந்து, உங்கள் அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, உங்கள் தங்கச்சி சரியில்லை சொல்லிட்டு சொல்கிற விஷயம். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பப்ளிக் சோஷியல் ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக வந்து டொமஸ்டிக் ஸ்பேஸ் ஆகும். ஓகேயா? அதிகிட்டும் வந்து வாட் இஸ் ஸ்பெஷியல் ப்ராக்டிஸ், இட் இஸ் யா practice of production and reproduction by possessing a specific location and a specific arrangement. The film is one of the such pursued medium of modern visual dominated society. The special practice of characters in film have changed over time depending upon the social circumstance of environment created by the storyteller and filmmaker. பார்த்தினா ஒரு விஷயம் என்ன, கேரக்டர் ஒரு ஒரு பாத்திர படைப்பு எப்படி இருக்கணும் வந்து. நீங்கள் எல்லாம் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், சில ஷார்ட் ஃபிலிம் மேக்கராக இருக்கலாம். ஒரு ஒரு கேரக்டரை எப்படி வந்து கிரியேட் பண்ணணும், மூணு விதம் மூணு விஷயம் வச்சுக்கு வந்து. ஒன்று வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், ஒருத்தர் அழகாக இருக்கலாம், அதை அழகிலியா, அதில் ஹைட்டாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், அந்த ஃபிசிக்கல் கேரக்டர் ஃபஸ்ட் முக்கியம். ரெண்டாவது ஆக்சுவலாக வந்து சோஷியல், பணக்காரனாக ஏரியா, எந்த எந்த ஷார்ட் ஃபிலிம் எந்த ஃபிலிம் எடுத்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த சோஷியல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். மூணாவது முக்கியமான விஷயம் வந்து சைக்காலஜிக்கல், இங்கே தான் முக்கியமான விஷயம். சைக்காலஜிக்கல்னால் வந்து அவன் நல்லவனா கெட்டவனா, நல்லவனாக இருந்தால் ஆக்சுவலாக வந்து ஹீரோ, கெட்டவனாக இருந்தால் அவன் வில்லன். ஓகே, இட் இஸ் ஏ ஸ்பெஷியல் விஷயம் வந்து ஆக்சுவலாக வந்து. இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தெய்வ மகன் ஒரு படம் வந்துருக்கு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு ரோல் சிவாஜிக்கு வந்து, ஒரு அப்பா கேரக்டர், இன்னொருத்தர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த இன்டீரியர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கேரக்டர் இருக்கும். மூணாவது கேரக்டர் வந்து இந்த சின்ன யங் கேரக்டர், டேடி ஐ வாண்ட் 10,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு மன ஒரு கேரக்டர் சிங்கர் கண்டிப்பாக வந்து. அப்போ என்ன பொண்ணு இடத்துல குழு குடுங்க கண்டிப்பாக வந்து. அப்போ வந்து ஒருத்தர் துணியாக இருப்பார். ஆக்சுவலாக வந்து மூணு பேரும் ஒரே கேரக்டர் சிவாஜி தான், ஆனால் வந்து ஆக்ஷன் வந்து மாறுவது ஸ்பெஷியல். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து, அப்படி பர்ஃபார்மன்ஸ் தான் ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷியல் ப்ராக்டிஸ், பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சனை. இப்போ கம்ப்யூட்டர் ஃபிலிம் வந்து என்னென்னா, தெர் இஸ் எவிடன்ஸ் தட் த மெயின் கேரக்டர்ஸ் இன் அன்னாதுரை ஃபிலிம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் எ எரடிகேஷன் ஆஃப் ஃபியூடலிசம் அண்ட் கேத்திசம் அட்டைன் தி ஸ்பெசிஃபிக் கோல்ஸ் ஆஃப் டேவிடின் ஐடியாலஜி. This paper seeks to explore the spatial practice of main characters in C.N. Annadurai, employing the Henry Lefebvre's concept of triad form. Most of the film scripted by C.N. Annadurai are focused mainly on the social rather than political theme. His film plays are highly intellectual in character and the breeding ground of many revolutionary ideas. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு ஏதோ ஒரு ஐடியாஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் வந்து. பார்த்தீங்கன்னா நல்ல தம்பி, நல்ல தம்பி வரக்கூடிய இந்த கேரக்டர் வந்து நல்ல ஜமீன்தார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஊர் வட்டியூர் ஜமீன்தார், பேர் வட்டியூர் தான் வட்டி வாங்குறது, வட்டியூர் ஜமீன்தார். இல்லை கருணாகர தேவர் கேரக்டர் வந்து ஒரு ஒவ்வொரு கேரக்டர் என்ன பண்ணும் ஒரு விதமான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது. அண்ணா சோ த சோஷியல் ப்ராக்டிஸ் ஆஃப் ஜமீன்தார் இந்த ஃபிலிம் அந்த வேலைக்காரி ஓரியல் அண்ட் ஹவு தி ஹீ ட்ரீட்டட் த மேன் அண்ட் ஹவு தி ஹராஸ்ட் த உமன் இன் சொசைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் அட்ராசிட்டி, வேலைக்காரி டிபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் டைப் ஈவன் வாய்ஸ் ஆர் வாட்சிங் தி காட் அட் டெம்பிள் வெதர் தி முதலிய திங்க் ஆர் ஒன்லி ஆஃப் இஸ் மணி அண்ட் கரெக்ட் இன்ட்ரஸ்ட். பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா வந்து சோர் கேரக்டர் பொதுவான இடம், பொதுவாக என்ன திங்க் பண்ணாரு வந்து வட்டி அவன் கொடுக்கல, யாரோ ஒருத்தர் வந்திருக்கான் அவன் வட்டி தரேன் சொல்றாரு கிடைக்கும். And the money being the loss in many years, you idiot, today alone I have spent more than 1,000 rupees. Actually, the coil has spent money, that's what I'm saying. If you look at this, this is the human attraction of Jamindar. Yeah, Karnataka is a rich man, Jamindar loves Swarnam a village girl. To complete the segment, a false social perspective, he drop her without any mercy. Before talking about how sexual exploitation and how orphans are neglected in the society. இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீன் அண்ட் மோஸ்ட் சென்சிபிள் சீன் இந்த வேலைக்காரி வந்து. அண்ணா அட்டாக்ஸ் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி செல்ஃப் ஸ்டைல் சன்னியாசி யோகி த்ரூ த கேரக்டர்ஸ் ஆஃப் யோகி ஹரிஹரதாஸ் எக்ஸ்போ த ஹிப்போக்ரசி ஆஃப் ரிலிஜன். யோகி இஸ் அகைன்ஸ்ட் ரிலீஜியஸ் ப்ரிசெப்ட் அண்ட் லீட் டு இம்மாரல் லைஃப். யோகி இஸ் இம்மாரல் ரிலேஷன்ஷிப் வித் சுந்தரி ஹூ இஸ் ஆல்சோ உமன் சன்னியாசி இந்த ஆசிரம். இந்த மூர்த்தி கம்ஸ் டு நோ சச் ட்ரூத் ஹி பிகம் வைல்ட் அண்ட் ஆல்சோ ஹி கில் தி ஆசிரம். Through the character Murthy, Annadurai exposed the spatial practice of sannyasi in the ashram to the audience. You see, humanizer act as yogi in the during day and less is man after midnight. You scoundrel, sir, it's a shelter. Next one, the same time, we have seen the ashram.

காமன் பீப்புள் பிலீவ் இந்த பிளேஸ் மீட் ஓகே. அது ஆக்சுவலாக வந்து இந்த அறநெறி ஆசிரமம் ஆக்சுவலாக வந்து அறநெறியும் இருக்கு, அதில் வந்து காம விளையாட்டு இருக்குது. ஸோ வந்து ரெண்டு ஸ்பேசிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆசிரமத்தை கண்டோம் கடவுள் அருளுக்கு வழிகாட்டப்பட இடம் என்று பாமரன் நம்பும் அந்த இடம் காமவே நடனசாலையாக இருக்க கண்டும் இருத்த வாயிலுக்கு பகலில் உபதேசம் இன்ப வழிகள் இரவு உபதேசம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்சிபிள் சீன் இந்த வேலைக்காரி ஆனந்தன் இது ஹீரோ, இது ஆனந்தன் அந்த ஆனந்தன் கேரக்டர் முதலியார் ஆனந்தன் அப்யூஸ் த காட் அட் அ டெம்பிள் அவுட் ஆஃப் பிரதேசம் இஃப் லேம் த காட் டோன்ட் யூ நோ த

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊசுத்தலாம் வாங்க.

0: ഹോപ്പി സമുദായ വാനൊലി 107.8.
1: Hi, hello, you're listening to MOPCRS 107.8 FM and this is Traveler's Diary with me, RJ Preeti.
2: இப்போ நீங்க ஒரு வாக்ஸ் பாப் கேட்டிருப்பீங்க. அந்த வாக்ஸ் பாப் என்னதான், இந்த வாக்ஸ் பாப் ஃபுல்லாக என்னென்னமோ வளர்றாங்க, பிளேசஸ் பிளேசஸாக சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக பிளேசஸ் பற்றி தான் பேச போகிறோம், நிறைய இடங்களை பற்றி பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ரோக்ராமில். இன்னும் போக போக நிறைய இடத்த பற்றி, நிறைய வித்தியாசமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ப்ரோக்ராமில். டூர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தானுங்க. கண்டிப்பாக ஐ டூரா, டூர் போகிறோமா, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எகிடி குடிக்கிற ஒரு இதில் தான் இருப்போம். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தானே, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளில போகிறது, நல்லா அப்படியே ஊர் சுற்றுறது, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அதெல்லாம். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஒரு மிஷின் லைஃப்பில், அப்படி இப்படின்னு அங்கே இங்கேன்னு ஒரு ஒரு டைரெக்ஷனில் ஆளாளுக்கும் சுற்றிட்டு இருப்போம். யாருமே யாரை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே ஒரு மாதிரி வேலை வேலை வேலை வேலை, நம்மளோட கடமை அப்படி இப்படின்னு நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அந்த ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில், ஒரு ரொம்ப நம்ம இவ்வளோ ஒர்க் இருக்கே அப்படின்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும், ஏன் நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகி கொஞ்ச நாள் கூட நம்மளால் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்க முடியாதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகுனா அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் வந்து டூர்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட்டிகிட்டு ஒரு ஒரு வாரம், ஒரு ஒரு மாதம் அது மாதிரி ஒரு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு, ஒரு லாங் டூர் போய் நல்லா என்ஜாய் பண்ணாரு, எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒரு ஃபீலே. ஸோ அந்த மாதிரி டூர் பற்றின விஷயங்கள்ல நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டூர் அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே, ஐயோ நம்ம இங்கே போகணும், நம்ம அப்படியே அப்ரோட் போகணும், அமெரிக்கா போகணும், கனடா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், அங்கே இங்கேன்னு என்னென்னமோ யோசிப்போம். ஆனால் நம்ம இந்தியா இங்கே இடங்க இங்கே எவ்வளவோ அவ்வளோ இடங்கள் இருக்குங்க. இங்கே நம்ம லைஃப் டைமே பத்தாது, அந்த அளவுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இங்கே பார்த்து முடிக்கவே. எல்லாமே அவ்வளோ அழகான ஒரு இடங்கள், நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது, அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு இடமும். நான் அதை பற்றி எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஒவ்வொரு இடமும் லைக் பீச்சஸ் இந்தியாவில் என்ன தான் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். பீச், ஹில் ஸ்டேஷன், அப்புறம் வேறு என்னது, ஃபாரஸ்ட், எல்லாமே எல்லாமே இங்கே இருக்குங்க, எல்லாமே இங்கே இருக்குது. டெசர்ட் போனால் டெசர்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணதுக்கு இங்கே இல்லாத ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஒரு இடத்துக்கும் போயிட்டு ஒவ்வொரு உங்களோட ஆசையை நிறைவேற்றக்கா ஒவ்வொரு இடத்துக்கு போவீங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஆசையுமே ஒரே கண்ட்ரியில் நிறைவேற்ற முடியும்னா தட்ஸ் ஒன்லி இந்தியா. இந்தியாவில் மட்டும்தான் எல்லாமே ஒரே இடத்துலேயே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ என்ஜாய் பண்ணலாம். நம்ம இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக இந்தியாவை பற்றி நிறைய பார்க்கலாம், இந்தியாவில் இருக்க நிறைய பிளேசஸ் பற்றி பார்க்கலாம், நிறைய பேசலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் எடுத்தாலும் நம்ம அப்படியே கீழேருந்து போகலாம், ஓகேவா, சவுத்துலேருந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது சவுத் இந்தியா, சவுத் இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம இப்போ போக போகிறோம். இப்போது சவுத் இந்தியாவில் நம்ம பீச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீச்சஸில் ஃபர்ஸ்ட் அப்படியே ஒன்று ஒன்றா வரலாம். நம்ம கர்வார் பீச், கர்வார் பீச் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து 12 kilometers நார்த்தில் இருக்குது, அதாவது கோவாவோட பார்டரில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமாங்க, இந்த சீஷோர். ஸோ ஒன்ஸ் வந்து ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார், அவர் வந்து அந்த இடத்துக்கு போனாராம். அந்த அழகில் அப்படியே மெய் மறந்து அவர் ஒரு என்டையர் சாப்டரே, ஒரு போயம் சாப்டரே அவர் வந்து இந்த பிளேஸுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு இடம் இது. அண்ட் இங்கே இது மட்டும் இல்லை, இது பக்கத்தில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. சதாசிவ் காட் ஃபோர்ட், ஆக்டகோனல் சர்ச், அப்புறம் வெங்கடேஸ்வரா டெம்பிள், குரும்காட் ஐலாண்ட். குரும்காட் ஐலாண்ட் வந்து 4 kilometers ஃப்ரம் இந்த கர்வார் பீச்லேருந்து. ஸோ நிறைய இடங்கள் இருக்குது இங்கே இந்த இடத்த சுற்றியே பார்த்தீங்கன்னா, கர்வார் பீச் சுற்றியே. ஸோ இந்த இடத்துக்கு போக வேண்டிய கரெக்டான ஒரு பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மே வரைக்கும். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம் டு விசிட் திஸ் கர்வார் பீச். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்றுனா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரவில் வில்லேஜ். இது வந்து 8 kilometers ஃப்ரம் பாண்டிச்சேரி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே இருப்பாங்க. இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் டவுன்ஷிப், ரொம்ப அழகான ஒரு ஏரியா எல்லாமே. இங்கே ஆரவில் வில்லேஜில் வந்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க, அழகழகாக இருக்கும் ரொம்பவே பார்க்கவே. அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராமினேட் பீச். இங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக ராக்கி ஸ்ட்ரெச், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐகான்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி சொல்லலாம், வார் மெமோரியல், காந்தி ஸ்டாச்சு, ஓல்ட் லைட் ஹவுஸ், இதெல்லாம் ஐகான்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் பீச், இது வந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி, அது அலாங் கடலூர் மெயின் ரோடில் இருக்குது. ஸோ அங்கே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து போட் ரைடு. யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு பீச்ல போயிட்டு போட் ரைட் போகணும்னு ஆசைப்படுறவங்களாம் இங்கே இடத்துக்கு கண்டிப்பாக போயாகணும். ரொம்ப அழகான ஒரு இடம், போட் ரைட் சூப்பராக இருக்கும் சீரியஸ்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் ஆரவெல் பீச், ஆரவெல் பீச் வந்து 12 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. இங்கே இன்னொரு விஷயம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங். எப்பவுமே பீச்சில் என்ன போனீங்கன்னா, இப்போ இங்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே போனீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ஸ்விம் பண்ணலாம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் அண்ட் ஸ்விம்மிங் இஸ் அலவுட். ஸோ ப்ளீஸ் டூ கோ பாண்டிச்சேரி அண்ட் என்ஜாய் யுவர் டூர். அடுத்தது மாமல்லபுரம். மாமல்லபுரம்ல ஒரு ஃபேமஸான விஷயம்னாலே சீஷோ டெம்பிள். அங்கே அப்புறம் இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. அங்கே சுற்றி சிற்பங்கள், அழகழகான சிற்பங்கள் இருக்கும் எல்லா இடத்துலையும். பார்க்கும் போதே ரொம்ப பிளசண்டாக அழகாக இருக்கும் அந்த சிற்பங்கள். அவங்க எப்படி அந்த சிற்பங்களை வடிவமைக்கிறாங்க, நம்ம லைவாக அங்கே போகணுன்னா நம்ம பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி, சிற்பங்கள் வடிவமைக்கிறத பற்றி. அப்புறம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்துல. அங்கே அண்ட் சர்ஃபிங் சர்ஃப் பண்ணலாம் அண்ட் ட்ரெக்கிங் போகலாம் மாமல்லபுரத்தில். நெக்ஸ்ட்டு போட் ரைட்ஸ்க்கு போகலாம். ஃபிஷ்ஷிங்னாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஒரு சரௌண்டிங், பீஸ்ஃபுல்லான சரௌண்டிங் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ யா, இந்த இடம் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு. ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணலாம் மாமல்லபுரத்தில். அண்ட் இங்கே மாமல்லபுரம் போகிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். அடுத்தது கோவளம். கோவளம் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஷேலோ பீச்சஸ். இது வந்து 13 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் திருவனந்தபுரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 3 மெயின் பீச்சஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து லைட் ஹவுஸ் பீச், அடுத்தது ஹவா பீச், அதுக்கப்புறம் சமுத்ரா பீச். இந்த சமுத்ரா பீச் வந்து மெயினாக அங்கே இருக்க லோக்கல் ஃபிஷர்மென் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ஃபேமஸ் அண்ட் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் ஆக்சுவலி ஃபார் ஆல் வாட்டர் பேஸ்ட் ஸ்போர்ட்ஸ். அண்ட் இதை விசிட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து மார்ச் வரைக்கும். ஸோ கோவளம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இங்கே பண்ணலாம். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்ததாக இப்போது ஹில் ஸ்டேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஹில் ஸ்டேஷன்ஸ் எடுத்திங்கன்னா வந்து மூணார், கேரளாவில் இருக்குது மூணார். ஆக்சுவலி இதுக்கு ஒரு பேர் கூட வச்சுருக்காங்க, நிக் நேம் காஷ்மீர் ஆஃப் கேரளா. அவ்வளோ அழகாக இருக்கும் இடம். அண்ட் இங்கே இந்த நேம் மூணார் அப்படின்ற நேம் ஏன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மூணு ஆறுகள், அதாவது 3 rivers மீட் ஆகிற பிளேஸ் இது. அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா மதுரை புலா, நல்ல தண்ணி அண்ட் குண்டாலி ஸ்ட்ரீம்ஸ், மவுண்ட் ஸ்ட்ரீம்ஸ், குண்டாலி மவுண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இந்த மூணு ரிவர்ஸும் வந்து சேர்ற இடம்ன்றதுனால மூணார் அப்படின்ற நேம் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆனைமுடி அப்படின்ற ஒரு பீக், இட் இஸ் 2695 meters, அது 2695 meters உயரம் உள்ள பீக் இருக்குது. அண்ட் இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் ட்ரெக்கிங். நிறைய பேர் வந்து இங்கே ட்ரெக்கிங் போகிறாங்க. ஸோ அண்ட் ரொம்ப அழகான ஒரு இடம். ஸோ ப்ளீஸ் டூ கோ அண்ட் விசிட் திஸ் பிளேஸ், சச் அ ரொமான்டிக் பிளேஸ் இந்த மூணார். அடுத்தது கூர்க். இரண்டு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது ஆஃப் கர்நாடகாவில். இது ஒரு பேர் வச்சிருக்காங்க ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளோ அழகாக இருக்கும், ஸ்காட்லாண்ட் மாதிரி இருக்கும். எங்கள் ஸ்காட்லாண்ட்லாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு போக தேவையில்ல, கூருக்கு போனாலே போடும். இங்கே ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு, இருப்பா அண்ட் அபே. அதுக்கப்புறம் இங்கே வேற என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாகர்ஹோல் நேஷனல் பார்க், துபாரே எலஃபென்ட் கேம்ப் அண்ட் நிசர்கதாமா ஆசம். அது வந்து லைக் இதெல்லாம் வந்து ஒரு சில அட்வென்ச்சரஸ் பிளேசஸ். இங்கே நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து நிறைய அட்வென்ச்சரஸாக ஒரு த்ரில்லாக இருக்கணும் அவங்களோட ட்ராவல் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வரும், அவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும் கண்டிப்பாக. அண்ட் இதை சொல்லியாகணும், காஃபி, இங்கே கிடைக்கிற காஃபி வந்து தி பெஸ்ட். அதோட அருமா, அதோட ஃப்ளேவர், டேஸ்ட், வாவ், செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதை காஃபி மறக்கவே மறக்காதீங்க. அடுத்தது உடகமண்டலம். இங்கே நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் பார்க், ரோஸ் கார்டன், ஊட்டி லேக், டியர் பார்க் அண்ட் காமன் மியூசியம். இதெல்லாம் கண்டிப்பாக, ஊட்டி லேக்லாம் வந்து அவ்வளோ அவசமாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும், எல்லாத்துக்கும் போய் என்ஜாய் பண்ணேன். ஸோ தீஸ் ஆர் த பெஸ்ட் பிளேசஸ் ஊட்டிக்கு போனீங்கன்னா. இப்போ நம்ம ரொம்ப நிறைய பேசிட்டோம் பிளேசஸ் பற்றி, ஸோ நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். டில் தென் ஸ்டே டியூன், திஸ் இஸ் MOPCRS அண்ட் யூ ஆர் லிசனிங் டு ட்ராவலர்ஸ் டைரி வித் மீ ஆர்ஜே பிரீத்தி.
1: அம்மா அப்பா எப்பமா வருவார், இவ்வளோ டைம் ஆச்சு, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் போனால் சொன்னல.
2: ஆமாம்மா அப்பா வருவார், வெயிட் பண்ணு சரியா.
1: அம்மா ரொம்ப டைம் ஆச்சு, சீக்கிரமாக வர சொல்லுமா அப்பாவை.
2: அம்மா இங்கே பாரு, அப்பா ஆண்டவே வந்துட்டு இருக்காரு, நீ எதுக்கு இவ்வளோ இடம் பிடிக்கிற, இரு சைலண்டா, குட் கேர்ளா.

0: Your dear ones are waiting for you. Drive safe. பொதுநலம் கல்லூரி வெளியிடுவது MOPCRS 107.8.
1: Yeah, welcome back to our show. Travelers Diary, you're listening to MOPCRS 107.8 FM. And this is RJ Preeti. So, இப்போ நம்ம அடுத்தது போலாமா?
0: கொடைக்கானல். கொடைக்கானல் இருக்கு ஒரு நிக்நேம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, Princess of Hill Station. இது வந்து 7,200 meters ஹைட்டுங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு விஷயம் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஒன்லி ஹில் ஸ்டேஷன் டெவலப்டு பை த அமெரிக்கன்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் என்னெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் ரைடிங், சைக்கிளிங் அரவுண்ட் த லேக், அந்த லேக்கை சுற்றி சைக்கிளிங் போகலாம், அப்புறமா ரோவிங் அண்ட் பாத்திங் இன் ஒன் ஆஃப் த ஸ்பிளாஷிங் வாட்டர் ஃபால்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாட்டர் ஃபால்ஸில். அங்கே அவ்வளோ இருக்குது, நிறைய இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். அண்ட் ட்ரெக்கிங், ட்ரெக்கிங் இஸ் ஆல்சோ த பெஸ்ட் திங் இன் திஸ் பிளேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இடுக்கி. இடுக்கி அட் சென்ட்ரல் கேரளா. இங்கே என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ், காஸ்கெட்ஸ், ஸ்பைஸ் பிளான்டேஷன், அழகான பசுமையான கிராஸ் லேண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலீஸ் அண்ட் ரொம்ப த்ரில்லான மலைத்தொடர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங், எலஃபண்ட் ரைட், அப்புறம் அங்கே இருக்க ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அங்கே பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், இதெல்லாம் அங்கே பண்ணி. அப்புறம் வந்து குனூர். குனூர் வந்து இஸ் தமிழ்நாடு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான மரம், செடி, கொடி, பூக்கள் எல்லாமே இங்கே இருக்குங்க. பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாத்துலேயும் ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்கலாம், வித்தியாசமான வகைகள் எல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவிக்குளம். தேவிக்குளம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி 8 kilometers ஃப்ரம் மூணார். இட் இஸ் த பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் ஃபார் நியூலி வெட்ஸ், புதுமண தம்பதிகளுக்கு பர்ஃபெக்டான ஏரியா தேவிக்குளம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா எங்கே பார்த்தாலும் பசுமை, அப்படியே புல் புல் புல் தரையோட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பூ பூவாக பார்க்கவே அழகாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ், ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப க்ரீனரியான நேச்சுரலான ஒரு பிளேஸ். அதுக்கப்புறம் சீதா தேவி லேக், இங்கே இதுதான் இங்கே இருக்க ஒரு மெயின் அட்ராக்ஷன். இட் இஸ் ஆக்சுவலா இதுதான், ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தாகணும், சீதா தேவி லேக். அடுத்தது பார்த்தீங்கன்னா நந்தி ஹில்ஸ் அட் பெங்களூர். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4,851 feet. இங்கே மலை உச்சியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சீ ஆல் த ஃபோர்ட்ஸ் அண்ட் ஃபோர்ட் வெல்ஸ். அண்ட் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தீஸ்வர் டெம்பிள். ஸோ இந்த மலை உச்சி போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன் இஸ் ரியலி சூப்பர், ஸோ பிளசன்ட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரக்கு வேலி. அரக்கு வேலி இஸ் ஆக்சுவலி இட்ஸ் நியர் வைசாக், அதாவது விசாகப்பட்டினம். அண்ட் இட் இஸ் வெல் நோன் ஃபார் இட்ஸ் காஃபி பிளான்டேஷன். அண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். லைக் இப்போ நீங்கள் வந்து சைட் சீயிங்காக மட்டும்தான் போகிறீங்க, பீஸ்ஃபுல்லாக சைட் சீயிங்காக மட்டும் போகிறீங்க அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் திஸ் பிளேஸ் அரக்கு வேலி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏற்காடு. ஏற்காடு இது வந்து இஸ் வெல் நோன் ஃபார் ட்ரெக்கிங். அண்ட் அங்கே வந்து ஷெவரோயில் ஹில்ஸ், அது கொஞ்சம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தேன் ஊட்டி அண்ட் கொடைக்கானல். உங்களால் ஊட்டி கொடைக்கானல் போக முடியல அப்படின்னு இருந்தால், யூ கேன் பெட்டர் கோ ஃபார் ஏற்காடு. இங்கேயே நிறைய விஷயம் இருக்குது, ஸோ யூ கேன் என்ஜாய் இங்கேயே யூ கேன் என்ஜாய் யுவர் ட்ரிப் வெரி வெல். ஹவ் யூ என்ஜாய் யுவர் ட்ரிப் அட் ஊட்டி அண்ட் கொடைக்கானல். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி, என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன். ஸோ அதில் முதல்ல நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி ஆந்திரப்பிரதேஷ். அது தமிழ்நாடு பார்டரில் இருக்கு, சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு. அண்ட் எல்லாருக்குமே நிறைய மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு டெஸ்டினேஷன், ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினேஷன்ஸ் திருப்பதி. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். ராமேஸ்வரம்ல வந்து த மோஸ்ட் நோன் டெம்பிள் ராமநாத சுவாமி டெம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராமநாத சுவாமி டெம்பிள் வந்து பாரகதேஷ் பூரி அண்ட் பத்ரியா டெம்பிளோட சேர்ந்து சர்க்கியூட் ஆஃப் சர்தாம் யாத்ரா அப்படின்ற ஒரு ஒரு இது பண்ற, இந்த கோவிலுக்கெல்லாம் போவாங்க, போனா நல்லது புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாள் கோவிலும் கண்டிப்பாக இந்த நாள் கோயிலுக்கும் கண்டிப்பாக போவாங்க. ராமநாத சுவாமி டெம்பிள், பத்ரிநாத், பூரி, துவாரகடீஷ் இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலதான் வந்து ராமர் ராவணனை வந்து வதம் செய்யறதுக்கு முன்னாடி சிவனை வந்து வழிபட்டாரு, வாக்ஷிப் பண்ணாரு அப்படின்ட்டு சொல்றாங்க என்று நம்பப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், காஞ்சிபுரம்ல இருக்க காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் இஸ் த ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் ஹிந்து மொனாஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரதராஜா டெம்பிள், ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள், காமாட்சி அம்மன் டெம்பிள் அண்ட் குமரக்கோட்டம் டெம்பிள், இதெல்லாம் வந்து மற்ற டெம்பிள்ஸ், அங்கே இருக்க ஃபேமஸ் டெம்பிள்ஸ், பார்க்க வேண்டிய கோவில்கள், ரொம்ப பிரசித்தி வாய்ந்த கோவில்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் காஞ்சிபுரம் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளோட 108 திவ்ய தேசங்களில் 14 திவ்ய தேசங்கள் இந்த இடத்துல தான் இருக்கு, காஞ்சிபுரம்லேயே இருக்கு எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகிறோம். கன்னியாகுமரியில குமரியம்மன் டெம்பிள், அது பார்த்தீங்கன்னா 108 சக்தி பீடங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒன்று இந்த குமரியம்மன் டெம்பிள். அதுக்கப்புறம் மற்ற கோவில்லாம் அங்கே இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகராஜா டெம்பிள், தாரமலையான் டெம்பிள் இன் சுச்சீந்திரம், சுச்சீந்திரமாங்கன்னு பார்க்கணும்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான் ஆஃப் காஞ்சிபுரம், திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அதெல்லாம் அங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் மைசூருக்கு போகலாம். மைசூரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம் போகணும்னா, மைசூரில் வந்து ஃபஸ்ட்டு தசரா ஃபெஸ்டிவல் இஸ் த ஃபேமஸ் ஃபேமஸ் திங், என்ன சொல்றது, ஹவுஸ் ஆஃப் தேவி மகிஷாசுரமர்த்தினி. இந்த மைசூர் தான் வந்து ஹவுஸ் ஆஃப் தேவி மகிஷாசுரமர்த்தினிவாங்க. இங்கெல்லாம் வந்து சாமுண்டி ஹில்ஸ், அது வந்து மைசூர்லேருந்து 13 kilometers ஈஸ்டில் இருக்குது. அண்ட் அங்கே சாமுண்டி ஹில்ஸில் தான் வந்து சாமுண்டேஸ்வரி டெம்பிள் இருக்குது, வேர் சாமுண்டேஸ்வரி கில் தட் மகிஷாசுரன் அந்த அரக்கனை, மகிஷாசுரன் என்ற அரக்கனை வந்து வதம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அந்த சாமுண்டி ஹில்ஸில் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மதுரை டெம்பிளுக்கு போகலாம். மதுரையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமஸான ஒரு விஷயம் மதுரை அப்படின்னா மீனாட்சி டெம்பிள், அங்கேனா சிவா அண்ட் சுந்தரேஸ்வரர், வா சிவா அண்ட் சுந்தரேஸ்வரர், அங்கே அவர் சிவா அவர் வந்து என்னவா ஃபார்மில் இருக்காருன்னா சுந்தரேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஃபார்மில் இருக்காரு. நெக்ஸ்ட்டு கூடல் அழகர் டெம்பிள், திருப்பரங்குன்றம், பழமுடி சோலை, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறது. நெக்ஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா 33,000 ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கா மீனாட்சி டெம்பிளில், 33,000 ஸ்கல்ப்சர்ஸ் சிலைகள் அந்த மீனாட்சி டெம்பிள், ஒரு கோவில் இத்தனை சிலைகள் செஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து நாமினியா இருந்திருக்கு டாப் 30 நியூ 7 வண்டர்ஸ் வேர்ல்டு வண்டருக்கு, இப்போ புதுசாக 7 வண்டர்ஸ் எடுத்ததுல இந்த மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோவில வந்து நாமினியா எடுத்திருக்காங்க, டாப் 10 நாமினிஸ்ல ஒன்னா இருந்திருக்கு. இப்போ அடுத்தது போனீங்கன்னா அப்படியே நாகப்பட்டினம் போலாம். நாகப்பட்டினம்ல ஃபேமஸ் இஸ் வேளாங்கண்ணி சர்ச், அது வந்து பெசிலிகா ஆஃப் அ லேடி ஆஃப் குட் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா ஆர் நாகூர் ஷாரிப் சொல்லுவாங்க. ஆமா, ஸோ அந்த தர்கா இஸ் ஆல்சோ ஃபேமஸ் அங்கே. அங்கே வந்து கண்டூரி ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் 14 days நடக்கும். டியூரிங் அவர்ஸ் அவர்ஸ்னா டேட் ஆனிவர்சரி ஆஃப் அ செயின்ட் இட் சீம்ஸ். அடுத்ததாக போனீங்கன்னா திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் இஸ் அ ஃபேமஸ் ஒன். அண்ட் அங்கே இன்னொரு விஷயம்னா அங்கே ஒரு 3 கேவ்ஸ் இருக்கு திருமலை, அங்கே அந்த கேவ்ஸும் வந்து இங்கே ஃபேமஸான ஒரு விஷயம் திருவண்ணாமலையில். அதுக்கடுத்தது போனீங்கன்னா பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரியில் வந்து இந்த அரவிந்தோ ஆசிரமத்தை தவிர அண்ட் இங்கே ஆரவில்ல ஒரு கோவில், அதெல்லாம் தவிர இங்கே நிறைய கோவில்கள் இருக்கு, லைக் கன்னிக பரமேஸ்வரி டெம்பிள், வரதராஜ பெருமாள் டெம்பிள், மலக்குல விநாயகர் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய டெம்பிள்ஸ் அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் திங் இஸ் பிரதீஸ்வரர் டெம்பிள், அதான் அதோட கோபுரம் அந்த டாம்போட ஷேடோ வந்து தரையில் படவே படாது. ஸோ யுனெஸ்கோ வந்து இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்றா நியமிச்சிருக்கு. அண்ட் இங்கே அதை தவிர இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளா டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம், நெக்ஸ்ட்டு கீழப்பெரும் பாலம் டெம்பிள், இந்த மாதிரி நிறைய அங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ இடங்கள் இருக்குது, நம்ம சவுத் இந்தியாவிலே இத்தனை இடங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய, இன்னும் நான் நிறைய இடம் விட்டு கூட இருக்கலாம். ஸோ நம்ம இன்னும் நிறைய பிளேசஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வரும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி we will go for a small break and come back. Still then, stay tuned. This is Traveler's Diary. Hey darling! நிறைய எவ்வளோ அழகாக இருக்குல்ல?
2: ஆமாம்மா, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம வந்து போன ஞாபகம் ஏதாவது பண்ணலாம்ல?
0: ஆமாம், நல்லாயிருக்கும்.
2: இங்கே நம்மளோட நேம் இந்த செவத்தில் எழுதிடலாம், அது என்றைக்குமே அழியவே அழியாது.
0: ஓகே,
2: என்னம்மா நீங்கள் இப்படி கெடுக்குறீங்க?
0: சார் போங்க சார், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு.

0: மா என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: சுற்றுலா தலங்களை பாதுகாப்போம், இந்தியாவின் பெருமைகளை நிலைநிறுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் ஷோ ட்ராவலர்ஸ் டைரி. திஸ் இஸ் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 எஃப்எம் அண்ட் ஐ எம் ஆர்ஜே ப்ரீத்தி. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஃபுல்லாக சவுத் இந்தியாவில் இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் பார்த்தோம். எல்லாம் இல்லை, ஏதோ ஓரளவு கவர் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த எபிசோட் ஃபுல்லாக நம்ம நார்த் இந்தியா பற்றி பார்க்கலாம். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த எபிசோடில் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவில் இருக்க பிளேசஸ் பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்து என்ன யாரும் பார்க்க போறோம் அப்படின்னா
3: ஹரித்வார். ஹரித்வாரை வந்து கேட்வே ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்ட்
2: போறோம் அப்படின்னா
3: ஹரித்வார். ஹரித்வாரை வந்து கேட்வே ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஹோலியஸ்ட் சிட்டி இன் இந்தியா. இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த இடத்துலதான் வந்து கடவுள் அடையிற வழி இருக்கு அப்படின்றாங்க இந்த பிளேஸ்ல. அண்ட் இட் இஸ் இந்த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் இமாலயாஸ் அட் உத்தரகாண்ட். அண்ட் ஹரித்வாரில் தான் வந்து ரிவர் கங்கா வந்து ஆரிஜினேட் ஆகுது. அண்ட் இங்கே எவ்ரி ஈவினிங் வந்து இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் அண்ட் டூரிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து விளக்கேற்றி ஆர்த்தி சொல்லுவாங்க. விளக்கேற்றி ரிவரில் அமைச்சிருவாங்க, அது பேர் ஆர்த்தி, ஈவினிங் ஆர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறது வந்து வாரணாசி. வாரணாசி இஸ் அகெயின் அதுக்கான ஒரு ஓல்டு ஹிஸ்ட்ரி, ஸ்பிரிச்சுவலிசம் மாதிரி எல்லாமே இருக்கு. இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் அட் உத்தரப்பிரதேஷ். அண்ட் இந்த பிளேஸில் வந்து சிட்டி ஆஃப் லார்ட் சிவா அப்படின்றாங்க. சிவானாலே யாக்கும் அழிக்கும் சக்தி இல்லையா, அவரோட பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட காட்ஸ், இங்கே இருக்க காட்ஸ் எல்லாம். அண்ட் இங்கே ரிவர் ஃப்ரண்ட்ல வந்து ஈஸியாக விசிட்டர்ஸ் வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் இங்கே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தசா சுவாமி கார். அண்ட் இன்னொன்று வந்து விஸ்வநாத் டெம்பிள். இதை கண்டிப்பாக இங்கே மிஸ் பண்ணவே கூடாத ஒரு இடம். ஸோ ப்ளீஸ் டூ விசிட் தீஸ் டெம்பிள்ஸ் அண்ட் பிளேசஸ். அண்ட் இங்கே வாரணாசியில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்னிங் கார். இங்கே தான் வந்து டெட் பாடிஸ் எல்லாம் வந்து எரிக்கிறாங்க. அண்ட் ஈவினிங் ஆனாலே ஃபுல்லா அப்படி இந்த சிட்டியே வந்து ஃபுல்லா லைட்ல க்ளோ ஆகும். சோ அண்ட் தீஸ் ஆர் தி இன்ட்ரஸ்டிங் திங்ஸ் அட் வாரணாசி. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா போத்கயா. இங்கதான் வந்து இங்கதான் லார்ட் புத்தா வந்து என்லைட் ஆனாரு போதி மரத்துக்கு அடியில அப்படின்னு சொல்லப்படுது. இட் இஸ் ஆக்சுவலி லொகேட்டட் அட் பீகார். இங்க நிறைய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் இருக்கு இந்த போத்கயால. அடுத்ததா அம்ரித்சர் கோல்டன் டெம்பிள். அம்ரித்சர் தான் வந்து இஸ் அ ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் சீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கோல்டன் டெம்பிள் வந்து நைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா மெஸ்மரைசிங்கா இருக்கும். அண்ட் மார்னிங்ல போனீங்கன்னா ஃபுல் ஆஃப் ப்ரேயர்ஸ், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா செம்மையா இருக்கும். அண்ட் பில்கிரிம்ஸ் டேக் பாத் அங்க இருக்க குளத்துல வந்து டேக் அ பாத். அது பேர் வந்து அம்ரித் சரோவர், அ சாக்ரட் வாட்டர் பூல் அரவுண்ட் கோல்டன் டெம்பிள். அண்ட் இது இந்த இடத்துல வந்து யார் வேணாலும் எந்த ரிலிஜனை சேர்ந்தவங்க வேணாலும் போய் போகலாம் இந்த இடத்துக்கு. ஸோ தட்ஸ் த மெயின் இன்ட்ரெஸ்டிங் திங் இன் திஸ் பிளேஸ். அண்ட் இங்கே இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, வாகா பார்டர் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பார்டர். இங்கே பரேட் ஆஃப் ட்ரூப்ஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் காட் இஸ் அ மஸ்ட் வாட்ச் செரிமனி. அவ்வளோ செம்மையாக இருக்கும் அந்த பரேடை பார்க்கவே. ஸோ அது மிஸ் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் அது. அடுத்ததா ஷீரடி. ஷீரடி இஸ் ஆக்சுவலி மகாராஷ்டிராவில் இருக்கு.

இந்த ஷீரடிக்கும் வந்து எல்லா ரிலிஜன், கேஸ்ட், கிரேட், எல்லா எவ்வளோ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே இங்கே அலவுட் இந்த பிளேஸில். ஸோ ஷீரடி சாய்பாபா வழிபடத்துக்கு தினமும் அத்தனை கோடி பக்தர்கள் வராங்க இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கே. இதுதான் ஷீரடி இஸ் ஆக்சுவலி சமாரி ஆஃப் சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா. இங்கே அடுத்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வைஷ்ணோ தேவி. வைஷ்ணோ தேவி டெம்பிள் இஸ் ஆக்சுவலி completely located dedicated for Shakti, and it is actually situated on the hills of Vaishno Devi, Jammu and Kashmir. இந்த அம்மன், மாதா வைஷ்ணோ தேவி அம்மன் வந்து ஒரு குகையில தான் இருக்கு அவங்களோட சிலை. அந்த குகை வந்து, அந்த குகை இருக்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5200 feet, and it is believed that அந்த அம்மனே வந்து கூப்பிட்டாதான் வந்து அந்த இடத்துக்கு போக முடியும். ஏன்னா அது கூப்பிடாம நம்மளால அந்த கேவை வந்து ரீச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்சிணேஸ்வர் டெம்பிள். இந்த தட்சிணேஸ்வர் டெம்பிள் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் கல்கட்டா, அண்ட் இங்கே தான் வந்து இம்பார்ட்டன்ட் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் லார்ட் ராமகிருஷ்ணா இருக்கு. ஹூ வாஸ் த ஹெட் பிரீஸ்ட் இந்த டெம்பிள், அண்ட் ஹி இஸ் அ கிரேட் டிவோட்டி ஆஃப் காளிமா. அண்ட் இட் இஸ் பிலீவ் டாட் அவர் வந்து காளியம்மனை வந்து நிஜமாலே வந்து அந்த கோவில் உள்ள பார்த்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த காளி கோவில் வந்து ரிவர் கங்காவோட கரையில தான் இருக்குன்றாங்க. அண்ட் இந்த டெம்பிள்குள்ளவே 7 சிவன் கோவில்கள் இருக்கு. காளி கோவிலுக்கான மெயின் பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கெல்லாம் போகலாம், போய் ப்ரே பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேதார்நாத். கேதார்நாத் இஸ் அ ஹோலி டவுன். அது எங்கே சுச்சுவேட் ஆயிருக்குன்னா லைக் உத்தரகாண்ட் அண்ட் ருத்ர ஹிமாலயா ரேஞ்ச். இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில், பில்ட் பை அ மேசிவ் ஸ்டோன் அபவுட் சம் 1000 இயர்ஸ் ஆகும். அண்ட் இங்கே வந்து என்ன, லார்ட் சிவாக்காக இந்த கோவில், அவர் வந்து ஜோடி லிங்கமாக வந்து இங்கே வழிபடப்படுது. அண்ட் கேதார்நாத் ஜேர்னி இஸ் சச் அ ஸ்கேட் அண்ட் மோஸ்ட் ரிலீஜியஸ் ஜேர்னி இன் ஒன் இண்டிவிஜுவல்ஸ் லைஃப். அந்த கோவிலுக்கு வாசல் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி சிலை இருக்கும். அண்ட் டெம்பிள் இஸ் ரியலி வெரி ஏன்ஷியன்ட். அடுத்ததா பீச்சஸ், இல்லை ஃபர்ஸ்ட் வந்து கோவா, அடுத்ததா பீச்சஸ், இல்லை பார்த்தீங்கன்னா குஜராத். ஃபர்ஸ்ட் குஜராத்தில் வந்து நிறைய பீச்சஸ் இருக்கு. அதில் சம் ஆஃப் த மெயின் ஃபேமஸ் பீச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமத்பூர், மான்வி, சோர்வால், கோப்நாத், மாதவ்பூர், டியூ பீச் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அகமத்பூர் மான்வியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மோஸ்ட் ஃபைனஸ்ட், பிரெட்டியஸ்ட் அண்ட் கிளீனஸ்ட் பீச்சஸ் இன் குஜராத். அண்ட் அங்கே இருக்க சாண்ட், சீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அண்ட் வெரி பெர்ஃபெக்ட் ஃபார் ஸ்விம்மிங் and other water sports. அப்புறம் டேமன் அண்ட் டியூ பீச், அதுவும் இட்ஸ் லைக் அ பாரடைஸ் ஃபார் அஸ். அங்கே இருக்க விண்டே ரொம்ப லைக் அவ்வளோ சாஃப்டாக, அந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போனீங்கன்னா ரொம்ப மைல்ட் விண்ட், ஸோ என்ஜாய் பண்ணலாம் அங்கே ஏரியாவை. அடுத்ததான் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் நார்மஸ் நம்பர் ஆஃப் பீச்சஸ் இல்லஸ், அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இங்கே இருக்க சம் ஃபேமஸ் பாப்புலர் அண்ட் எக்ஸாட்டிக் பீச்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுஹு பீச், கணபதி புலே பீச், பெசைன் பீச் இதெல்லாம். அண்ட் கொன்கன் கோஸ்டல் பீச்சஸ்லாம் எது ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா தேவகா, அலிபாக், கிஹிம், ஹரிஹரேஸ்வர், காசிட் அண்ட் டபோலி. இல்லை காசிட் பீச் இஸ் சச் அ most beautiful beach among all, and it is well known for its scenic beauty. And in the Konkan area like cuisines is the greater attraction for the tourists all over India land. So anga pona kandipa and cuisines vittiradinga. Adutha paathina Goa. Goa is like it's a land of most exotic beaches in India. Anga nariya tasty cuisines, and it has a mixed culture and another lens of coast called you can enjoy all popular water sports like scuba diving, snorkeling and swimming. எல்லாமே இங்க இருக்க எல்லா பீச்சஸ்லாம் நம்ம பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஃபேமஸ் பீச்சஸ் அட் கோவா அது என்னென்ன பார்த்தீங்கன்னா பாகா பீச், கலங்கட் பீச், கோண்டாலம் பீச், மஜோர்டா பீச் அண்ட் கோல்வா பீச். இல்ல கலங்கட்
பீச் இஸ் மோஸ்ட் பாப்புலர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வார்ம் சேண்ட் அண்ட் சன் பாத். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிசா. ஒரிசாவில் இருக்க பீச்சஸ் ஆர் ஆக்சுவலி இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கோல்டன் சேண்ட் அண்ட் ப்ளூ வாட்டர். இங்கே இருக்க ஃபேமஸ் எக்ஸைட் பீச்சஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரி, சந்திப்பூர், கோபால்பூர் பீச், தலாசாரி பீச் அண்ட் பலராம் காடி பீச். இதில் வந்து பூரி அண்ட் சந்திப்பூர் பீச்சஸ் ஆர் த பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட், இட் ஆஃபர்ஸ் அ பெஸ்ட் டிரைபல் டெஸ்டினேஷன் ஸ்பாட் அண்ட் வி கெட் சம் இன்க்ரெடிபிள் ட்ரைபல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் வி ஹாவ் த சிலிகா லேக் போட்டிங் ஆல்சோ ஓவர் ஹியர். ஸோ இதெல்லாம் அங்கே இருக்க ஃபேமஸ் திங்ஸ். அண்ட் நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் குவைட் லாட் மோர் ஹில் ஸ்டேஷன்ஸ். அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இங்கே இருக்க ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோனமார்க். சோனமார்க் இஸ் அ பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன். இட்ஸ் ஆக்சுவலி கிரேட் ஹிமாலயன் கிளேஷியர்ஸ் ஆஃப் காஷ்மீர் வேலி அண்ட் இட் இஸ் ஓவர் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 2,800 மீட்டர்ஸ் அண்ட் அ பேங்க் ஆஃப் நல்லா சென்ட் அண்ட் நெசல் வித் அ கிரேட் ஹிமாலயன் பீக்ஸ். டலௌசி இஸ் அ ஃபேமஸ் ஹில் சிட்டி. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுலடார் மவுண்டெயின் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் டவுலடார் மவுண்டெயின் ரேஞ்ச் அண்ட் இட் இஸ் சரவுண்டட் கம்ப்ளீட்லி பை ஸ்னோ கேப்டு பீக்ஸ். அண்ட் டல்ஹௌசி தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டிஸ்ட்ரிக்ட் சம்பா டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இங்கே நிறைய ஃபேவரட் ஸ்பாட்ஸ் ஃபார் டூரிஸ்ட்லாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் கரிலானு, அல்லா, டான்கோபி அண்ட் பக்ரோடா ஹில்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்மோரா. அல்மோரா இஸ் ஆக்சுவலி சிச்சுவேட்டட் அட் உத்தரகாண்ட் அண்ட் எட்ஜ் ஆஃப் குமாயோன் ஹில்ஸ் ஆஃப் த ஹிமாலயா ரேஞ்ச் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி சரவுண்டட் பை டென்ஸ் ஃபிர் அண்ட் பைன் ட்ரீஸ் அண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னோஃபால் கவர் ஆயிருக்கும். ஸ்னோஃபால் வரும் அண்ட் சீசன் ஸ்னோஃபால் சீசனும் இட் வில் பி ஃபுல்லி கவர்ட் வித் ஸ்னோ. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் த கிளைமேட் இஸ் ரியலி பிளசன்ட் அண்ட் கூல். அடுத்தது பார்த்தா தவாங். தவாங் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன். இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் அட் அருணாச்சல் பிரதேஷ். இஸ் அண்ட் ஹை சிச்சுவேஷன் அட் ஹை எலிவேஷன் இன் த மவுண்டெயினியஸ் ரீஜன். அண்ட் தவாங்ல வந்து வின்டர் சீசன்ல பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் வில் பி வெரி ஹை அண்ட் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி. இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தவாங் மொனாஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இன்னொரு மத்த ஃபேமஸான விஷயம் அங்க என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ், பிரிஸ்டைன் பியூட்டி அண்ட் ஃப்ரோசன் லேக் ஆஃப் தவாங். தீஸ் ஆர் த ஃபேமஸ் திங்ஸ் அட் தவாங். அடுத்தது பாத்தீங்கன்னா லாவா. லாவா இஸ் த என்ட்ரி பாயிண்ட் ஃபார் அன்எக்ஸ்ப்ளோர்டு டெரைன் கால் நியோரா வேலி நேஷனல் பார்க் இன் டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்ட் அட் வெஸ்ட் பெங்கால். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா லாவா இஸ் த ஒன்லி பிளேஸ் விச் ரிசீவ்ஸ் ஸ்னோஃபால் டியூரிங் வின்டர் சீசன் இங்க டார்ஜிலிங்ல. வேற எங்கேயுமே கிடைக்காது லாவா. அண்ட் இன்னும் ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா லெப்சர் ஜகாட். இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து வின்டர் சீசன்ல ஸ்னோஃபால் இருக்கும், மத்த எங்கேயுமே இருக்காது இங்க டார்ஜிலிங்ல. அண்ட் அலாங் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் டார்ஜிலிங் இந்த பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கு. அண்ட் மத்த இடம் பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா அண்ட் அசாம் இங்கெல்லாம் கூட வந்து ஸ்னோஃபால்ஸ் இருக்கும். ஒரு சில சம்டைம்ஸ் இட் கெட் ஸ்னோஃபால்ஸ், இட் ரிசீவ் ஸ்னோஃபால்ஸ் டியூரிங் த வின்டர் சீசன். ஏன் இப்போ நம்ம நிறைய நார்த் இந்தியாவை பத்தி பார்த்தோம், பிளேசஸ் பத்தி. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்மால் பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செக்மெண்ட் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த எபிசோட்ல. அந்த செக்மெண்ட் இஸ் இட் மே பி சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட். டில் தென் ஸ்டே டியூன். திஸ் இஸ் MOPCRS அண்ட் யூ ஆர் லிசனிங் டு டிராவலர்ஸ் டைரி வித் மியா ஜே பிரீத்தி. ஹே டார்லிங், நிறைய எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாம்மா, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நம்ம வந்தப்போ நான் ஞாபகமாக ஏதாவது பண்ணால. ஆமாம், நல்லாயிருக்கும். இங்கே நம்மளோட நேம் இந்த செவத்தில் எழுதிடலாம், அது என்றைக்குமே அழியவே அழியாது. ஓகே, என்னம்மா நீங்கள் இப்படி கெடுக்குறீங்க? சார் போங்க சார், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு.

0: தெரியுமா? சுற்றுலா தலங்களை பாதுகாப்போம், இந்தியாவின் பெருமைகளை நிலைநிறுத்துவோம். புலனலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: ஓகே, இந்த செக்மெண்ட்டில் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்தியாவில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் பிளேசஸ் அலைக் அப்ராட், இந்தியாவில் இருக்கிற பிளேசஸ் விச் லுக் லைக் பிளேசஸ் இன் அப்ராட் என்னென்ன அப்படின்னு ஒன்றுனா நம்ம நிறைய பிளேசஸ் இருக்குது, ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட் இஸ் ஷிலாங். ஷிலாங் வந்து என்னன்னு சொன்னால் ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு, ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மெடோஸ் அங்குலேட்டிங் மெடோஸ் ரிவர்ஸ் அண்ட் French town. And in the Pondicherry இருக்க architecture எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அந்த architecture எல்லாமே like போர்ச்சுகீஸ் டச் அண்ட் ஃப்ரெஞ்ச் அந்த ஊர் ஸ்டைலில் இருக்கும். ஸோ போகும்போதே லைக் ஃப்ரான்ஸில் இருக்க மாதிரியே இருக்கும் அந்த ஏரியா போனீங்கனாலே. அலப்பே, இது வந்து வாட்டரி வெனிஸ் அப்படின்னாங்க. ஏன் வெனிஸ் அப்படின்றாங்கன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் மெயின் டிரான்ஸ்போர்ட்டே பார்த்தீங்கன்னா த்ரூ வாட்டர் தான். ஃப்ரம் ஹவுசஸ் டு அதர் பிளேசஸ்க்கு ஒன்லி வாட்டர் இஸ் த மெயின் டிரான்ஸ்போர்ட். ஸோ இட் இஸ் கால்ட் இஸ் வாட்டரி வெனிஸ். காசோல் அடுத்தது வந்து காசோல், இது வந்து லிட்டில் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் it has massive Israel population and inga nariya Hebrew signs ella irukku solranga. Attadu Ran of Kutch. Ran of Kutch vandu mini Bonneville's salt flats abindranga. Inga vandu night time la stars paakkar padatha andha edathila stars paakalam, avlo alaga irukum. And it's beautiful expand of nothing, எதுவுமே இருக்காது, சுத்தி நீங்க மட்டும் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அழகான இடம் ரான் ஆஃப் கட்ச். அடுத்தது கோவா. கோவாக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா ரெஹிபி ஆஃப் ரெஹிபி பாரடைஸ். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய 60 ஸ்டைல நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் கல்ச்சர். அடுத்தது மும்பை. மும்பை வந்து மியாமி ஃப்ரம் த 80s. 80s இருந்த மியாமி எப்படி இருந்துச்சோ அதே வந்து நீங்க இப்ப இருக்க மும்பையை வந்து பார்க்கலாம். அடுத்தது காஷ்மீர். காஷ்மீரை வந்து இந்தியாஸ் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்னோவி மவுண்டெயின்ஸ், ஸ்டன்னிங் லோக்கல்ஸ் அண்ட் சம் மேசிவ் கவ்ஸ் அதனால. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இதை வந்து த கோ பை பை ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இட் ஹஸ் டிண்டட் ப்ளூ அண்ட் கிரீன், என்ன சொல்றது, சீ அலைக் ஐலாண்ட். அண்ட் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஸ்கியூபா டைவிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்ரகூட் ஃபால்ஸ். இதை வந்து த நயாகரா ஃபால்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேசிவ் ஃபால்ஸ். அடுத்தது தார் டெசர்ட். இதை இந்தியா சஹாரா டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் இட் ஹாஸ் வைட் ஸ்ப்ரெட் டெசர்ட். எங்க பார்த்தாலும் ஃபுல்லா டெசர்டாவே இருக்கும். இட் ஹாஸ் ஸ்கார்பியான்ஸ், சாண்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் நைட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அழகா ஸ்டார்ஸ், ஸ்கை வில் பி ஸ்டட்டர்ட் வித் ஸ்டார்ஸ். ஸோ அதுவும் நல்லா இருக்கும் பார்க்க. அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸை வந்து டெசி அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மிஸ்டீரியஸ் வைல்ட் லைஃப் அண்ட் டெக் அண்ட் திக் லஷ் கிரீன் ஃபாரஸ்ட். லைக் அமேசான் எப்படி இருக்கோ அந்த மாதிரி திக் ஃபாரஸ்ட் இருக்கனால இட்ஸ் டெசி அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கூர்க். கூர்க் வந்து ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னாங்க. இட்ஸ் ஆல்சோ இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா தட் இஸ் ஷிலாங். அதே போல கூர்க் இஸ் ஆல்சோ த ஸ்காட்லாண்ட், ஷிலாங் இஸ் ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் கூர்க் இஸ் நோன் ஆஸ் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் ஆஃப் சேம் ரீசன், ஃபுல் ஆஃப் கிரீன் மெடோஸ் அண்ட் எங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் கிரீன் மெடோஸே தான் இருக்கும். அடுத்தது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அட் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் இட் இஸ் ஆக்சுவலி நோன் ஆஸ் இந்தியாஸ் ஆன்டிலோப் வேலி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சீனிக் பியூட்டி ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஃப்ளார்லேண்ட். ஃபுல்லாக பூவாவே இருக்கும். அண்ட் இட் லைக் ஆக்சுவலி லுக்ஸ் லைக் ஆன்டிலோப் வேலி. அடுத்த டாபிக் எதை பத்தி பார்ப்போம்னா, பிளேசஸ் லுக் ஸ்பெக்டாகுலர் ஈவன் அட் நைட் இன் இந்தியா. என்னென்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் ஹர்மந்திர் சாஹிப் ஆர் கோல்டன் டெம்பிள். அம்ரித்சர்ல இருக்க கோல்டன் டெம்பிள் அது நைட்ல பார்க்கவே அவ்வளோ அழகா அந்த எல்லோ லைட்ஸ் லிட் பண்ணி சுத்தி, அந்த நைட் டைம்ல அங்க மட்டும் எல்லோ கலர்ல பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ பிளீஸ் டோன்ட் மிஸ் தட். அண்ட் அடுத்தது தாஜ்மஹால், அதுக்கப்புறம் லோட்டஸ் டெம்பிள் அட் டெல்லி அண்ட் கேட்வே ஆஃப் இந்தியா அட் மும்பை. அடுத்தது அம்பா விலாஸ் பேலஸ் அட் மைசூர். இங்க வந்து மோர் தேன் 1 lakh லைட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் புத்தா ஸ்டாச்சு, இட் இஸ் அட் ஹுசைன் சாகர் லேக் ஹைதராபாத்ல இருக்கு. அதுக்கப்புறம் நீர்மஹால், திரிபுரால இருக்கு நீர்மஹால். ஜெய்சல்மர் ஃபோர்ட் அட் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் சிக்மங்களூர் அட் கர்நாடகா. அங்க வந்து லைக் பிளான்டேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அங்க நைட் டின்னர் சாப்பிடுறது ஸ்பெஷல் திங், தனியா ரொமான்டிக்கா இருக்கும் சீரியஸ்லி. அண்ட் இட் வில் பி சரௌண்டட் பை பிளான்டேஷன், சிக்மங்களூர் பிளான்டேஷன் அண்ட் லைட்ஸ் லைக் ஸ்டார்ஸ் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கவே. நெக்ஸ்ட் கோல்கொண்டா ஃபோர்ட் ஹைதராபாத். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா ஃபோர்ட் அட் ஹைதராபாத். இங்கே வந்து ஆன் வீக் டேஸ் எக்ஸப்ட் ஆன் மண்டே எல்லா நாளும் வந்து 7 to 8 லைட் ஷோ நடத்துறாங்க, ஷோயிங் த பாஸ்ட் ஆஃப் தட் ஃபோர்ட். அதுக்கப்புறம் அலப்பே ஹவுஸ் போட் கேரளா. இங்கே வந்து 900 kilometer ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்லா தண்ணி தான். 900 meters கிலோமீட்டர்ஸ் நாட் மீட்டர்ஸ், 900 kilometers ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் ஹர்கி பௌரி ஹரித்வார். இங்கதான் வந்து கங்கா வந்து காட்ஸ்ல இருந்து பிளெயின்ஸ்க்கு வருது இந்த இடத்துல தான். நெக்ஸ்ட் அம்பேத்கர் மெமோரியல் பார்க் அட் லக்னௌ. இட் வாஸ் ஆக்சுவலி பில்ட் பை பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அங்க ரூல் பண்ணிட்டு இருக்க டைம்ல பில்ட் பண்ணாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் பை ரெட் சாண்ட் ஸ்டோன் விச் வாஸ் ப்ராட் ஃப்ரம் ராஜஸ்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவா மஹால் அட் ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் இஸ் ரெட் ஃபோர்ட். நெக்ஸ்ட் பிருந்தாவன் கார்டன்ஸ் அட் மைசூர். அங்க ஒரு மியூசிக்கல் ஃபவுண்டைன் கூட இருக்கு, சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மெரைன் டிரைவ் மும்பை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நஹவ்கார் ஃபோர்ட் ஜெய்ப்பூர். அடுத்த டாபிக் என்ன எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம் அன்யூஷுவல் திங்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயோங் அசாமில் இருக்கு. மயோங் வந்து மரிகயான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அசாமில் இருக்கு, இந்த பேங்க் ஆஃப் ரிவர் பிரம்மபுத்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் லேக் ஆஃப் ரூப்கண்ட். இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் அட் ஹிமாலயாஸ் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 5,029 meters உத்தரகாண்டில் இருக்கு. இந்த மிஸ்ட்ரி லேக் எதுக்கு ஃபேமஸ் பண்ணா, இட் ஹாஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் அட் எட்ஜ் ஆஃப் த லேக் அண்ட் இட் இஸ் அ பாப்புலர் ட்ரெக்கிங் டெஸ்டினேஷன் கூட. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனஸ்ட் வில்லேஜ் மாலிங்னாங் அட் மேகாலயா. இந்த மாலிங்னாங் வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லொக்கேட்டட் அட் ஈஸ்ட் காசி ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மேகாலயா ஸ்டேட். அண்ட் இந்த இடமே வந்து அவ்வளோ கிளீனாக இருக்குமா, அண்ட் இட் வாஸ் டிஸ்கவர் இந்தியாவால் கிளீனஸ்ட் பிளேஸ் இன் ஏஷியா அப்படின்னு சொல்லி 2003 டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் கிளீனஸ்ட் இன் இந்தியான்னு சொல்லி 2005 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ. அண்ட் அடுத்தது மேக்னட் ஹில்ஸ். மேக்னட் ஹில்ஸ் இதை வந்து கிராவிட்டி ஹில்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் ஆன் லே கார்கில் ஸ்ரீநகர் நேஷனல் ஹைவே நியர் லே இன் லடாக். இங்க வந்து எல்லா டொமஸ்டிக் டூரிஸ்டும் வந்து அவங்க வண்டியை நிறுத்திட்டு அண்ட் தே செக் தட் கிராவிட்டி பவர் அந்த இடத்துல. அண்ட் இன்னொரு விஷயம், லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஷேட்பால் மகாராஷ்டிரால இருக்கு. இந்த வில்லேஜ்ல, இந்த வில்லேஜ் இஸ் இன் சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த வில்லேஜ்ல எல்லா ஒரு ஒரு வீட்லயுமே வந்து தே ஹேஸ் அ ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் லைவ் கோப்ராஸ் ஆன் தேர் ராப்டர்ஸ், சீலிங்ல இருக்க ராப்டர்ஸ்ல வச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு பாம்பு கடி கூட இருந்ததில்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லப்படுது. ஹேங்கிங் பில்லர் ஆஃப் லெபாக்ஷி இஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டீரியஸ் பிளேசஸ் இன் இந்தியா டு விசிட். இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்லர்ஸ் வந்து கிரவுண்ட்ல இருக்காது, பட் தே ஆக்சுவலி ரெஸ்டோண்ட
0: roof. In Lepakshi is a small village. It is at Anandpur district of Andhra Pradesh. And it has many other attractions such as Nandi Bull, multi-hooded serpent nag, paintings of Vijayanagar king and Kannada inscriptions. And innon pathina Cherrapunjil irukka living root bridges. It is a double-decker living root bridge in Meghalaya state of northeast India. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து இன்னும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரிட்ஜ் ஆஃப் த ரப்பர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது த கிரேட் பேனியன் ட்ரீ இன் த இந்தியன் பொட்டானிக் கார்டன் ஓ காமன்லி நோன் அஸ் கல்கட்டா பொட்டானிக்கல் கார்டன். அண்ட் இந்த பேனியன் ட்ரீ தான் வந்து இஸ் த வைடஸ்ட் ட்ரீ இன் த வேர்ல்ட் இட்செல்ஃப். அண்ட் அதர் ஒன் இஸ் லோக்டாக் லேக் இஸ் த லார்ஜஸ்ட் freshwater lake in northeast India and it is famous for its floating pumdis and Kabul Lamjao is the only floating national park in the world. And even in the ancient lake vandu plays important role for those people at Manipur for the rural fishermen, for the livelihood of rural fishermen. And it is a home for endangered sangai or Manipur brow antler deer. And other one is Chandipur hide and seek beach. The Chandipur beach vandu pathingana suddenly vandu disappear aidum beach sea vandu disappear aidum. And it is located at Baleshwar district of Odisha.
1: Yeah, ipo nambu north india south india idha patti nariya paathom first episodes la. So nambu loda next episode la inno nariya vyathyasamana topics பத்தி பார்க்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். டில் தென் ஸ்டே டியூன்ட். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். திஸ் இஸ் MOPCRS 107.8 FM. யூ ஆர் லிசனிங் டு டிராவலர்ஸ் டைரி வித் மீ ஆர்ஜே பிரீத்.
2: டூட், யூ வாண்ட் திஸ் சாக்லேட்?
3: யா, ஐட் லைக் ஒன். தேங்க்ஸ்.
2: டூட், வாட் ஆர் யூ டூயிங்? திஸ் இஸ் மை கார், டோன்ட் லிட்டர் இட்.
3: Dude, what are you doing? This is my nation. When you can litter my nation, I can litter your car, okay?
4: If it is your house, you keep it neat. If it is your car, you keep it neat. But isn't it also your nation? You need to keep it neat.

to our show Traveler's Diary. You are listening to MOPCRS 107.8 FM with me, RJ Preeti. So last two episode full நம்ம நிறைய பிளேசஸ் நார்த் இந்தியா சவுத் இந்தியா பற்றி நிறைய பார்த்தோம். அண்ட் இந்தியாவில் இருக்க ரொம்ப வித்தியாசமான பிளேசஸ் பற்றிலாம் பார்த்தோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போது நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு விஷயம், லைக் நம்ம ட்ராவல் இந்தியாவில் ட்ராவல் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணலாம், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். டாக் டு ஆஸ் மெனி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆஸ் யூ கேன். நீங்கள் வந்து பழகாதவங்க கிட்ட பேச பேசதான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் இங்கே. அண்ட் இந்தியாவில் பார்த்தா எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் யுவர் ஏர்லி ஸோ ஸ்வீட். ஸோ நீங்கள் ஈஸியாக எல்லா கூடயும் நல்லா மிங்கிள் ஆகிடலாம். அண்ட் ட்ராவல் அப்போது ஏதாவது சம்திங் ரொம்ப க்ரேஸியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் அந்த ஒரு ட்ரிப்பை வந்து உங்களால் லைஃப் டைமுக்கு மறக்கவே முடியாது. யூ வில் பி ஸோ என்ன சொல்கிறது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு மொமெண்ட்டும் அதை பற்றி, ஓ நம்ம இங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும், நான் இந்த மாதிரிலாம் பண்ணும் அந்த மாதிரி யோசிக்க முடியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் உங்கள் ட்ராவல் அப்போது யூ ட்ரை டு ஸ்பீக் தட் லோக்கல் லாங்குவேஜ். அந்த லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அது ஒன்றும் லாங்குவேஜை கற்றுக்கிறது ஒன்றும் ஒரு தப்பான விஷயம் இல்லை. நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குனா நல்லது இல்லையா? ஸோ அங்கே எங்கே போகிறீங்களோ அந்த இடத்தோட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா இட் வில் பி ரியலி செம்மையாக இருக்கும் அது. அப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை தவிர்த்து வேறு மற்ற இடங்களுக்கு கூட போங்க. ஸோ அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களோட ட்ராவல் அப்போ இன்னொரு உங்களோட கம்பெனியை ட்ராவல் கம்பெனியனா உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக யார் யோசிக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் அக்கம்பெனி ஆகிட்டு ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக உங்களால் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ அ குட் பெட்டர் செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லைஃப் லாங் மெமரிஸ் அது. நீங்கள் எப்போ எடுத்து அந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் வா இந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதை எவ்வளோ என்ஜாய் பண்ண இடம், இந்த இடத்துல இந்த இடம் எவ்வளோ அழகான ஒரு இடம், அந்த மாதிரி செல்ஃபீஸ் இல்லை ஓகேவா, ஒன்லி ஃபோட்டோஸ் நான் சொல்கிறது, நோ செல்ஃபீஸ். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் அந்தந்த ஏரியாக்குன்ட்டு ஸ்பெஷல் ஃபுட்ஸ் குசைன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் போகும்போது டேஸ்ட் பண்ணலாம். யூ கேன் டேஸ்ட் தோஸ் ஃப்ளேவர்ஸ் அண்ட் என்ஜாய் தட் அண்ட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. அண்ட் ட்ராவல் அப்போ யூ டூ சம்திங் தட் இஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கெலாம் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் இல்லை நான் சொல்கிறது, சம்திங் த்ரில்லிங்காக ஏதாவது பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, உங்களோட மெமரிஸ் தானே, என்ஜாய் பண்ணலாம் அதையும் நீங்கள் ஃப்யூச்சரில் எப்பயாவது யோசிக்கும் போது. வேறு என்னெல்லாம் ட்ராவலில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மொனாஸ்ட்ரீஸ் போயிட்டு யூ கேன் பி டே ஃபார் சம் டேஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. ஸோ இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ அ குட் மெமரிஸ் ஓவர் தேர். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ அந்த எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாம், வித்தியாசமான ஆளுங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம். அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ பெட்டர் அண்ட் செமையான மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் நாம் நிறைய விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா இந்த எபிசோட்ஸில். ஸோ இதோட நான் வந்து என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஸோ யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107

0: மேட்ச்சு. ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம் நேயர்களே, இது உங்களுடைய அபிமான MOP கம்யூனிட்டி ரேடியோ MOP சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய அபிமான நிகழ்ச்சி. வாரம் வாரம் நம்ம சந்திக்கிற தொண்டு நிறுவனங்களுடைய சேவைகள் பற்றி. இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து தொண்டு நிறுவனம் NGO யாருன்னு கேட்டிங்கனாக்கா, த நியூ லிபரேஷன் எஜுகேஷன் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். அங்கிருந்து அவங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு எலிஜா ஜான் மேத்யூ இவங்க வந்திருக்காங்க. ஸோ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ டீட்டெயில்டாக நம்ம அந்த பேட்டியில் பார்க்க போகிறோம். வணக்கம் சார்.
5: வணக்கம்
4: சார். இந்த நியூ லிபரேஷன் எஜுகேஷன் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க?
5: பேசிக்கலி இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு NGO. அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட கல்விக்கு முன்னேற்றத்துக்காக நாங்களுக்கு பயன்படுத்துறது. இட் இஸ் ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ். அதாவது கார்ப்பரேஷன் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் வந்து எங்கள் கூட வந்து எஜுகேஷன் சம்மந்தமான கிளாஸஸ் நாங்கள் தயார் செய்யறது.
4: ஓகே, இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்தது?
5: லீடுனால இதை விடுதலை கல்வி பொருளாதார முன்னேற்ற அறக்கட்டளை அது 1986 ஆரம்பித்தது. அதுலேருந்து இந்த இயர் 2000 ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் கொண்டு கண்டினியூ பண்ணி இருக்கிறேங்க. இதில் தலைப்பு ஆகிட்டு நான் 95 இது பண்ணி இருக்கிறேன். பேசிக்கலி நான் ஒரு கிராஃபிக் டிசைனர். இருந்தாலும் என்னுடைய சொந்த இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் ஓன் இன்ட்ரெஸ்டால் நாங்கள் இது மக்களுக்கு கல்வி எப்படி, அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எப்படி கல்வி பயன்படுத்தலாம், அதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஐடியா கொடுக்கும். ஏன்னா எங்கே பெற்றவங்க, அதாவது இஃப் லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாதா இன்னொரு கேள்வி வந்து மனசில் எப்போவுமே வந்திருந்தது. அதனால இதுக்கு எனக்கு நிறைய வெல்விஷர்ஸ் சப்போர்ட் பண்ணி அதனால இது
4: மிச்சவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச கல்வி மாதிரி கிடைக்கல அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டறிஞ்சிங்க?
5: நான் மெட்ராஸில் வரும்போது 94 வரும்போது நான் கேமஸ் கிராஃபிக் டிசைனர் ஸ்டூடெண்டாக வந்துட்டு நான் இது பண்ணும்போது நான் ட்ரிப்ளிகேனில் ஏரியாவில்தான் தங்கி இருந்தது, பேச்சுலர்ஸ் மேன்ஷன். அப்போ அங்கே மழை வரும்போதும் இல்லைனா டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் வரும்போதும் நிறைய குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த தெருவு ஓரமெல்லாம் அவங்க வீடாக இருந்ததும் அவங்க நிறைய பேரோட ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் எல்லாம் மழையில் நனைஞ்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும்போது இட் இஸ் 94 ஃப்ளட்ஸ், ஒரு மழை வந்தாலே ஃப்ளட்ஸாக வந்து எந்த சாக்கடை தண்ணியில் மிக்ஸ் கலந்து வந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுறது நான் தெரிஞ்சுது. அது இல்லாமல் நான் காலேஜ் கல்லூரி இந்த நிறைய கல்லூரியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நிறைய எம்டிசி காலேஜ் டு குருகுல் தியாலஜிக்கல் காலேஜ் டு ஐ மீன்ஸ் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸாக மிங்கிள் பண்ணி அவங்க எஜுகேஷன் ஸ்கூல் கார்பரேஷன் ஸ்கூல்லாம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நேரத்தில் பார்க்கும்போது நிறைய ஒரு இவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த டைமில் மீன்ஸ் இட் இஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட், மீன்ஸ் நான் இப்போ சொல்ல மாட்டேன் இப்போ கூட ரொம்ப மோசமாக இருக்குது, இருந்தாலும் அந்த பெற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. இந்த எங்கள் பையனா எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வேலைக்கு அனுப்பணும், அவங்க சம்பாதிச்சுட்டு வரணும், அந்த மாதிரி நோக்கம் தான் இருக்குது. அவங்க படித்து நல்லா பெரிய ஒரு நல்ல ஒரு அறிவாளி அல்லனா ஒரு பொறுப்பான லைஃப்பில் சூஸ் பண்ணுறது, ஸ்கில்ஸ் சூஸ் பண்ண முடியும், அதாவது ஒரு மேனேஜராக இல்லைன்னா ஒரு போஸ்டாக மாறதுக்கு அவங்க சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க ஐடியாஸே கிடையாது. ஆக்சுவலி தே ஹாவ் டு மேக் மணி, தட்ஸ் ஓன்லி த திங். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்னோட பாருங்கள் என்ன பெற்றவங்களை எப்படி எங்கள் ஸ்கூலில் நல்லா ஸ்கூலில் சேர்த்து விட்டதோ அல்ல படிப்பு முக்கியமாக கொடுத்ததோ இவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன், பெற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதனால ஏன்னா கல்வியின் ஃபியூச்சர் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் இருந்ததுனால அதனால அது மாதிரி ஐடியாஸ்ல வந்தது.
4: ஓகே, பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க, கார்பரேஷன் ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த சர்வசிக்ஷா அபியான் மூலமாக அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் வந்து கல்வி கிடைக்குது. ஸோ உங்களுடைய பணி வந்து சென்னையில் தேவை இருக்கா அதுக்கு?
5: ஆமாம், ஆக்சுவலாக பார்க்கும்போது லீடோட ப்ரொஜெக்ட் ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு சென்னை மட்டும் இல்லை, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கல்யாணபுரம் என்ன ஊரில் இருந்தது, செய்யார் காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் இருக்க செய்யார் என்ன இடத்துல கூட இங்கே இந்த மாதிரி ஈவினிங் ஸ்கூல்ஸ் இருந்தது, சூளமேட்டில் இதை மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கேயெல்லாம் பார்க்கும்போது எஜுகேஷன் அவ்வளோ அளவில் கல்வி அதுக்கு அவ்வளோ இல்லை, இவங்களுக்கு சேரலை, not benefited them. ஸோ இந்த மாதிரி காரியத்தில் இருக்கும்போது ப்ராப்பராக எப்படி வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். அதாவது நாங்கள் நான் எங்கே பிலீவ் பண்ணுறதுன்னா ஆல்டர்னேட்டிவ் மீடியா ஆஃப் எஜுகேஷன், அதாவது ஆக்டிவிட்டி பேஸ்ட்
4: கல்விக்கு மாற்றம்
5: ரெகுலராக நாங்கள் படித்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், லைஃப் சயின்ஸே கிடையாது, ஐ மீன்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகுது இல்லை. இப்போ ஆக்டிவிட்டி பேஸ்ட் இல்லைன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் மீடியா ஆஃப் எஜுகேஷன் வழியே ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அவங்களோட எபிலிட்டி ப்ரைஸ் அவங்க சூஸ் பண்ணி அதுக்காக டெவலப் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் அ பெயிண்டர் வாண்ட் டு பிகம் எ கிராஃபிக் டிசைனர் ஆர் மேபி அ குட் டிசைன் ஆர் மீன்ஸ் எ கார்பென்ட்ரி விச் இட் சஸ்டெயின் தெம் டு லீவ் இன் அ லைஃப். இப்போ டென்த் முடித்த அப்புறம் என்ன பண்ண முடியும், அப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு டென்த் முடித்த ஸ்டூடெண்ட்டை நம்ம தெருவில் விட்டோன்னா தனியாக நீ இதுதான் நீ பண்ணி தொழில் கண்டுபிடிக்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட என்ன தொழில் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அன் எஜுகேஷன் சிஸ்டம் வித் skill development so that they are sustainable in their life skills, so they survive without anybody's help. So idu mari or situation namba kondu varano and akral da naanga village projects aarambichathu adu konja naal odunadhu adukapram and ange irukka students ipo
4: equip
5: aitara avanga tailoring typing classes embroidery file folders and mari illa landmark mari kadaila illa naanga vittirundathu. So idu continue panni
4: இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்கற ட்ரைனிங்ல அவங்க வந்து என்டர்பிரினர்ஸா வந்து டெவலப் ஆயிட்டாங்களா?
5: ஆமா, நிறைய ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டென்த் சொன்ன மாதிரி 86ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இவங்க டுவெல்த் முடிச்சிருக்கு. இதெல்லாம் பண்ண டைம்ல நாங்க இது சம்மர் கேம்ப் மாதிரி டெரக்கோட்டா ஜுவல்லரிஸ் ஹேண்டிகிராஃப்ட் பேப்பர் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பண்றதுக்கு
4: இந்த குழந்தைகளுக்கு இந்த மாணவர்களுக்கு
5: அப்ப அதுல இருந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண டிகிரி எல்லாம் படிக்காம போக முடிச்சுங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலக்ட் பண்ண முடியும். அந்த செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு மெயின் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க இப்போ பேப்பரால் நியூஸ் பேப்பரால் நிறைய ஆர்டிகல்ஸ் அதாவது பாஸ்கெட் லேம்ப் ஷீட்ஸ் டீ கோஸ்டர்ஸ் பென் ஹோல்டர்ஸ் இது மாதிரி நாங்கள் தயார் செய்யறது இப்போ நிறைய கடைகளில் கொடுக்குறது எக்ஸிபிஷன்ஸ் கொடுக்குறது. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் இந்த எம்ஓபி பஜாரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருந்தது, அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஐ மீன் நிறைய சேல்ஸ் ஆகுது. ஒரு என்டூர் ஃபியூச்சரிஸ்டிக் ஆக முடிஞ்சது.
4: அவங்க செய்யற பொருட்களை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் நீங்க வழிகாட்டுறீங்க.
5: ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரெயின் பண்றதுங்க, அவங்களே ஒரு கோஆபரேட்டிவ் மாதிரி, அதாவது ஒரு கூட்டுரிமை
4: ஃபெடரேஷன்
5: மாதிரி. அப்போ எல்லா பண்றவங்களும் விற்கு மார்க்கெட் பண்றவங்களுக்கும் அது பெனிஃபிட் அவங்களுக்கே சேருது. இப்போ இன்வெஸ்ட் பண்ண நியூஸ் பேப்பர் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எஸ்எம்எஸ் வழியா மக்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து, ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் வெல்விஷ் இருக்கட்டும் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு இவ்வளவு கிலோ பேப்பர் இருக்கு, அவங்க கடையில் போட்டுனா ஒரு கிலோவுக்கு 6 ரூபா கிடைக்கும்.
4: மாதிரி
5: எங்களுக்கு வரும்போது இவங்க அது வச்சுட்டு பாஸ்கெட்ஸ்
4: ரா மெட்டீரியல்ஸ் ஆன அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு உதவுறாங்க.
5: பாஸ்ட் 2 வருஷமா இது செய்து இருக்குது. டில் டுடே வி ஹவ் நாட் பாட் எனி நியூஸ் பேப்பர்ஸ், வி ஹவ் பீன் டொனேட்டட் பை நியூஸ் பேப்பர். அது வச்சு நாங்க ப்ராடக்ட்ஸ் ஆர்பிஞ்சு அவங்களுக்கு கிஃப்ட் ஆகும், காம்ப்ளிமெண்ட்ரியா கூட கொடுக்குது. இல்லாமே நாங்க
4: ஆர்டர்ஸும் கொடுப்பாங்க இல்லையா?
5: ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க எங்க கார்ப்பரேட் ஆர்டர்ஸ், லைக் ஃபார் பென் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஒரு பிபிஓ கம்பெனிக்கு எல்லா டேபிள்லும் ஒரு பென் ஹோல்டர் வேணும், ஒரு வேஸ்ட் பாஸ்கெட் வேணும். நாங்க எங்க அது மாதிரி ஆர்டர் வரும்போது நாங்க ஃபயர் பண்ணது. இது இல்லாமல் பெங்களூர் ஊட்டி இந்த மாதிரி இடத்துல இருக்கிற பேப்பர் விச் இஸ் நாட் பயோடிகிரேட் விச் இஸ் பயோடிகிரேடபிள் என்வாயன்மெண்ட் பேஸ்
4: இட்ஸ் ஃபார் குளோபல் வார்மிங். ஓகே சார், இப்போ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு காஸ்ட் வந்து இப்படி அவங்களுக்கு இது வச்சு அவங்களால விற்கிறது அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகுதா?
5: ஆமாம், பிகாஸ் வி கேவ் அவங்களுக்கு இந்த பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது மாதிரி நாங்கள் கைட் பண்ணுவோம். எப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இஃப் வி பை த மெட்டீரியல்ஸ் வாட் இல் பி காஸ்ட், ஹவு மச் அவர் இண்டஸ்ட்ரி
4: ப்ராஜெக்ட் எப்படி ஒரு காஸ்டிங் எப்படி வைக்கிறதுன்னு
5: சொல்லி கொடுக்குறீங்க? அதாவது ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் டு மேனுஃபேக்சர் எ பாஸ்கெட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ வாட் ஷுட் பி யுவர் ப்ராஃபிட் ஆஃப் செல்லிங் இட்? அப்போ இதில் அட்லீஸ்ட் 20-20% ப்ராஃபிட் இல்லைனா இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் செல்லிங். ஸோ அது வச்சு அவங்களே மேனேஜ் பண்ணி அவங்களே ப்ரைஸ் பண்ற. இட் இஸ் நத்திங் டு டூ வித் மை பர்சனல் இன்டர்வியூஸ். சின்ஸ் ஐ எம் எ கிராஃபிக் டிசைனர், ஐ ஹாவ் திஸ் ஐடியா ஆஃப் டீச்சிங் தெம் ஹவு டு யூட்டிலைஸ் திஸ் paper as a media for making as a handicraft product. So that has been done. Like
4: ஓகே, இப்போ அந்த மாதிரி வந்து அவங்க விற்கும் பட்சத்தில் அந்த பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி அண்டர் பிரிவிலேஜ் இல்லை வந்து பேப்பரில் செய்கிற பொருட்களை வந்து அதிக அளவில் வாங்கி அவங்க பயனடைகிறாங்க இல்லையா?
5: மார்க்கெட்டிங் பார்க்கும்போது பெரிய பிரச்சனைனா இட் இஸ் நாட் ரீச் டு தட் லெவல், பட் இட் இஸ் த்ரூ வாய்ஸ் மவுத் ஐ மீன் எஸ்எம்எஸ், லைக் வி ஹவ் இன்ஃபார்ம் பீப்புள் லைக். அதனால அவங்க தெரிஞ்சவங்க எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி இது லீடில் வெப்சைட்டில் கூட போய் நான் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எத்தனை ஆர்டர்ஸ் வேணாலும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன்ட்லி வி ஹேட் திஸ் இன்ஃபோசிஸ் கம்பெனி எங்கே கேட்டிருக்கு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கு. இது வச்சு நாங்கள் ஆர்டர் அட்லீஸ்ட் 1 month இன் அட்வான்ஸ் வி ஆஸ்க் தெம் டு கிவ் அன் ஆர்டர். ஸோ வி கிவ் அ காஸ்ட் ப்ரைசிங், ஸோ இட்ஸ் அப் டு தெம் டு கிவ் அஸ்.
4: சரி சார், இந்த உங்களுடைய ட்ரைனிங் வந்து இந்த மாதிரி பேப்பரில் வந்து இந்த பேஸ்கெட் பண்ணுறதோ பென் ஸ்டாண்ட் பண்ணுறது அப்புறம் ஃபைல்ஸ் இல்லையா ஃபைல் ஹோல்டர் பண்ணுறது
5: டீ கோஸ்டர் பார்க்கும்போது நல்லா அழகா இருக்கு, பேப்பர் செய்திருங்களா, இது மாதிரி அல்ல இது மண்ணில் செய்திருங்களா, டெரக்கோட்டா ஜுவல்லரி செய்திருங்களா, இது மாதிரி அந்த என்தூசியாஸ்டிக்கில் கொஞ்சம் இப்போ கிளாஸ்க்கு வருது மட்டும்தான் இல்லை, அது பயன்படுத்தாமல் போகும்போது எங்களுக்கும் கஷ்டம் சொல்லி கொடுக்கவங்களுக்கு.
4: அது ஒரு ஆர்வத்தில் மட்டும் வர்றவங்களை விட அதை ஒரு தொழிலா எடுத்து ஒரு சீரியஸா எடுத்து வர்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். இதுக்கு ஏதாவது ஃபீ வாங்குறீங்களா இல்ல?
5: இட்ஸ் வெரி டோட்டலி ஈவன் டியூஷனா இருந்தா சரி, டைப்ரைட்டிங் டெய்லரிங் கிளாஸா இருந்தா சரி, இதெல்லாம் நாங்க ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறீங்க.
4: ஓகே ஓகே சார், நீங்க காஞ்சிபுரம் அந்த செய்யாறு பகுதியிலிருந்து எப்படி வந்து சென்னைக்கு?
5: சென்னையில ஆரம்பிச்சிருந்தேன். பிகாஸ் ஒன்ஸ் வி ஆரம்பிக்கும் போது எங்க இது வாலண்டியர்ஸ் வந்தது பச்சைபாஸ் காலேஜ் படிக்கிறவங்க, லேடா காலேஜ் படிக்கிறவங்க, கல்லூரி மாணவர்கள் தான், அவங்க தான் இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணி இது மாதிரி ஒரு டியூஷன் நடத்தலாம், அதுக்கு மோட்டிவேட் பண்ணி நாங்கள் ரெண்டட் ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்டட் பிளேஸ் டெரஸ் எடுத்துட்டு அது குடிசை போட்டுட்டு அதில் பிளாக் போர்டெல்லாம் செட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இப்போ அதெல்லாம் மாற்றி இப்போ கும்பகோணம் நிகழ்ச்சினால நாங்கள் எல்லாம் இது ஓலை எல்லாம் மாற்றி மாற்றி வந்துட்டு நாங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக பண்ணி வாடகைகள் இருக்கிறீங்க. அப்போ இந்த பஸ் இந்த மாணவங்கள் ஒருத்தர் சேரில் இருந்தது, ஒருத்தர் திருவண்ணாமலையில் கல்யாணபுரம் என்ன ஊரில் இருந்தது, அவங்க மோட்டிவேட் பண்ணி எங்கள் ஊரில் ஆரம்பிக்குங்க சொல்லி அப்போ தான் நாங்கள் டெவலப் ஆச்சு. சூளமேட்டிலேருந்து ஆரம்பத்திலே இருந்தது, ஈஸ்ட் நமசேபுரம் பகுதியில் இந்த ஸ்லம்ஸ் ப்ராஜெக்டில் ஆரம்பத்திலே இருந்தது. இப்போ அதனால தைரியமாக சொல்ல முடியும்னா அங்கே இருக்கிற நிறைய யூத்ஸும் இது எங்களால் பெனிஃபிட்டாக இருக்குது.
4: ஓகே ஓகே சார், அந்த சூளமேட்டில் வந்து நீங்கள் என்னென்ன திட்டங்கள் போட்டீங்க, எப்படி அந்த மக்கள் உங்களை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டாங்க?
5: நாங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது அட்லீஸ்ட் இப்போ நாங்கள் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் பெற்றவங்க மாணவங்களுக்கு கிளாஸ் எடுக்குது, மாணவி மாணவங்களுக்கு கிளாஸ் எடுக்குது. அது ஃபஸ்ட்டு பெற்றவங்களுக்கு வரும், எங்கள் பையனை சேர்த்துடுங்க டியூஷன் சென்டர் சேர்த்துடுங்க சொல்லும்போது நாங்கள் அது கூட ஒரு சர்வே எடுக்குவார். சர்வேன்னு சொன்னால் அவங்க பர்சனலாக அவங்க ஃபேமிலியில் வீட்டில் சந்திப்பிட்டு குவஸ்டின்ஸ் கேட்குவார், இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாய்டாங்களா, எதுக்கு நீங்கள் டியூஷன் காண்பணும், பர்சன் நீங்களால் பார்க்க முடியாதுங்களா, இது மாதிரி கேள்வியை கொடுக்கும்போது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும்போது நாங்கள் சொல்லுவார் அட்லீஸ்ட் ஃபார்ம். நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ரீதியில், அதாவது ஷுட் பி கிவன் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் எ ப்ராப்பர் எஜுகேஷன். ஸோ அதனால நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இந்த அறக்கட்டளை மூலமாக நாங்கள் செய்கிறோம்.
4: சார், நான் வந்து சமீபத்தில் அந்த ஒரு பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது, அந்த சூளமேடில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு வந்து அவங்களாவே வந்து ஒரு நிகழ்ச்சிகள்லாம் தயாரித்து அதை வந்து இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியாவை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஐ திங்க் அதை கூட நீங்கள் தான் வந்து எடுத்து பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுங்களேன்.
5: இந்த லாஸ்ட் சம்மர் கேம்பில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸில் நாங்கள் ஒரு சம கேம்ப் நடத்தியிருந்தா இல்லை 35 ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டின ஸ்டூடெண்ட்ஸ் பங்கு சேர்ந்தது. நாங்கள் ஆக்சுவலாக பண்ணது கம்யூனிட்டி ரேடியோ ப்ரொஜெக்ட் ஒர்க் ஷாப் தான் கொடுத்துருந்தது.
4: அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி ரேடியோ பற்றின அவேர்னஸ் அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா?
5: இல்லை, நாங்கள் வி ஹேட் கிவன் நாங்கள் சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரி ஆஃப் ஆடியோ டாக்குமெண்ட்ரிஸ் வீடியோ டாக்குமெண்ட்ரிஸ் பேப்பர் நியூஸ் ஆர்டிகல்ஸ் விச் இஸ் ஹேப்பன்ட் இன் கேரளா. கேரளாவில் இந்த பஞ்சாயத்து லெவலில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ எங்கள் ட்ரெயினர்ஸ் பண்ணுறது கம்யூனிட்டி ரேடியோ ப்ரோக்ராம் நடத்துது பஞ்சாயத்து வித் ஹெல்ப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா. ஸோ பஞ்சாயத்து லெவல் பண்ணும்போது அது அதே மாதிரி நாங்கள் சூளமேட்டில் பகுதி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினது, அது வச்சு நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் தயார் செய்து ஃபைவ் டே ஒர்க் ஷாப் நடத்தியிருந்தேன், அது ஆர்டிகல் தான் இந்த ஹிந்து பேப்பரில் கவர் பண்ணியிருந்தேன்.
4: ஓகே, இப்போ இந்த கம்யூனிட்டி ரேடியோனால இந்த மாதிரி அண்டர்பிரிவிலேஜ்டு குரூப்புக்கோ சில்ட்ரன்கோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப அவங்களை இன்னும் ஆர்வமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ஃப்ரம் த சில்ட்ரன்.
5: நாங்கள் ஆக்சுவலாக கொடுத்தது டெக்னிக்காக ஹவு ஏ கம்யூனிட்டி ரேடியோ நிகழ்ச்சிகள் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க தான் இந்த மூணு குரூப்பாக தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அன்வி பண்ணிவிட்டு அவங்க நாடகம் ஆகிட்டோம், டிஸ்கஷன் ஆகிட்டோம், நியூஸ் ஆகிட்டோம், அவங்க பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் எடிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். எதுக்கு இப்படி நேரோகாஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த broadcasting. Broadcasting is something with communication, what MOP Vaishnavas could doing it. நேரோகாஸ்ட் பண்ணும்போது பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஹாஸ் பீன் யூஸ்ட், அதாவது சின்ன ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சுட்டு ஒரு மீட்டிங் கூட்டு வந்துட்டு அவங்கள இது கேட்க வச்சுட்டு அவங்க கேட்கும்போது அதில் வச்சு டிஸ்கஷன் பேனலாக பண்ணிவிட்டு பெற்றவங்களும் அவங்க இருக்கிற லோக்கல் மக்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இவங்களெல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்களோட ஐடியாஸ் கொள்ளுவோம், அதுதான் நேரோகாஸ்டிங். இப்போ இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க, இப்போ எதுக்கு நான் இங்கே இப்படி பண்ணும்போது நீங்களே உங்கள் ஏரியாவோட பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணால் நீங்களே அதுக்காக நம்ம என்னென்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியும், தான் நம்ம ஐடியாஸ் கொடுக்க முடியும், அதாவது அரசாங்கம் லோக்கல் ஏரியா மக்களுக்கும் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் குப்பா பெரிய பிரச்சனையாக இருக்கு, எப்படி குப்பா கேன் பி செக்ரிகேட்டட் அல்லங்கி நல்ல ரீதியில் பயன்படுத்தலாம், ஹவு கேன் வி ஆர்கனைஸ் இன் ப்ராப்பர் செக்ரிகேஷன் வே, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும், எதுக்கு குப்பா போடக்கூடாது தெருவில் போடக்கூடாது, இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
4: ஓகே, நீங்கள் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து அந்த மாணவர்கள் வந்து பண்ணதெல்லாம் வந்து எப்படி இம்பேக்ட் வந்து ஏற்படுத்துச்சு அவங்க அந்த குரூப்பில் இருக்கிற
5: நாங்கள் இது ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்தோன்னு சொன்னவங்க, அதுக்கப்புறம் சிடி அதை ஃபைனல் ப்ராடக்ட் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லுவோம்.
4: அவங்களே தயாரிச்சாங்க,
5: அவங்களே தயார் செய்யுது. வி ஓன்லி ஹெல்ப் தெம் இன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்டிங். அவங்க டிஜிட்டல் ரெக்கார்டு அவங்க கையில் கொடுத்தாச்சு, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி அவங்க தான் எல்லாமே போய் இன்டர்வியூ எடுத்தது மக்கள்கிட்டும். இதெல்லாம் ஃபைனல் ப்ராடக்டாக இந்த வாய்ஸ் எல்லாம் ஏரர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் எடிட் பண்ணி அவங்க முன்னே அவங்கள முன்னாடியே சிஸ்டத்தில் காட்டினா சிம்பிள் சிஸ்டம் தான், சிம்பிள் டவுன்லோடபுள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அது

0: அது வச்சு அவங்கள திரும்பி இது பண்ணும்போது தே தெம்செல்ஃப் கிரியேட் அன் அவேர்னஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வை கார்பேஜ் இஸ் ஷுட் நாட் பி புட் இன் த ரோட் இஸ் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஹேபிட் வைஸும் ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் அவேர்னஸ் கொடுக்கும்போது அந்த ஏரியா மக்கள் இட் இஸ் பிகம் அ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் லைக் அது அவங்களே இதுக்காக என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ண முடியும் ஏன்னா டுமாரோ ஜென்ரேஷன் இவங்க கிட்ட தான் இருக்கு இந்த யூத்ஸ் இந்த சில்ட்ரன் தான் யூத் ஆகும் இதுக்கு நாளைக்கு வரும் இப்போ இவங்ககிட்ட நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்தோம் இது ஆல்சோ பி பிளானிங் டு ஹாவ் திஸ் 20 ஒர்க் ஷாப் ஆன் கம்யூனிட்டி ரேடியோ நாட் ஒர்க் ஷாப் 20 ப்ரோக்ராம்ஸ் ஆன் கம்யூனிட்டி ரேடியோ ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் செப்டம்பர் மந்த் ஆன்வர்ட்ஸ்
1: அவங்களே தயாரிப்பாங்க
0: அவங்களே தயாரிப்பாங்க வீல் கிவ் த இஷ்யூஸ் லைக் குட் பி அன்
1: எவ்வளோ மக்கள் இருப்பாங்க சார் அந்த ஏரியாவில்
0: இந்த சுருக்கமாக சொன்னோன்னா அட்லீஸ்ட் 1500 ஓட்டர்ஸ் இட்ஸ் அப்போ அட்லீஸ்ட் 5 மெம்பர் இன் அ ஃபேமிலின்னு சொல்லலாம்
1: ஓகே 1500 மக்கள் இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே தயாரித்து அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள தயார் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய பெரும்பாலான மெயின் ப்ராப்ளம்ஸ் என்ன நினைக்கிறீங்க
0: ஒன் இஸ் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹவுசிங் எல்லாம் கிடையாது தண்ணி
1: பிரச்சனை குடிசையில் இருக்கிறவங்கள
0: ஈஸ்ட் நமஷாபுரம் அங்கே ஸ்லம்ஸ் கிளியரன்ஸ் போர்டு கிடையாது எல்லாமே குடிசைதான் இருக்கு நிறைய பேருக்கு சொந்தமான இடம் கிடையாது டெம்பரரி ஷெட்டிங் டெம்பரரி ஃபெசிலிட்டிஸ் அது இருக்கு
1: ஓகே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயினாக இல்லை உங்களுக்கு
0: ஆமாம் அதுக்கு இன்னும் சொன்ன வி ஹாவ் சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அதர் என்ஜிஓஸ் ஹூ டூயிங் ஆன் திஸ் ஹவுசிங் ஸ்கீமில் அதாவது ஃபார் ட்ரிவாண்ட்ரம் பேஸ்ட் என்ஜிஓ கால் காஸ்ட்வோர்ட் விச் இஸ் ஃபவுண்டட் பை லாரி பேக்கர் ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் ஹி ஹஸ் டன் எ லோ காஸ்ட் ஹவுசிங் ஹவு கேன் ஸ்லம் எல்லாம் குடிசை எப்படி நல்ல ரீதியில் மாற்ற முடியும் ஒரு நல்ல ஒரு ஏரியா மாற்ற முடியும் ஏன்னா ஸ்பேஸ் கேன் பி சேவ்ட் வி கேன் யூஸ் ஃபார் ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் there can be parks and all so idu anda details ella naanga ennoda ideas irundhathu means it is not possible to implement because ella family convince pannite ungalku ella family ku sunlight kedaikana ella family ku kaathu vasthi air kai kaathu varano idu maadhiri ideas namba building plan pannum bodhu use pannana ellathukku benefit aagum first community feeling kuda develop aagum
1: okay ipo perumalana prachana enna na indha maadhiri evlo vandha namma vandha the community people ku pannalum முதல்ல ஒன்று அவங்களுக்கு அன்றாட அவங்களுடைய அடிப்படை தேவை அதாவது அந்த வறுமை கோட்டுக்கீழ இருக்கா அன்னைக்கு அவங்களுக்கு அந்த வருமானம் வரணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இது இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களை வந்து டியூன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம் இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொழுதுபோக்கு சாதனங்கள் அதாவது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் வந்து தொலைக்காட்சிக்கு அதிக முக்கியத்துவம் சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிற அந்த மென்டாலிட்டியை மாற்றி ஒரு கம்யூனிட்டி ரேடியோ வந்து மூலமாக சொல்ல வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்கள மனசை வந்து தயார் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் கவுன்சிலிங்லாம் கொடுத்தீங்க
0: நாங்கள் கம்யூனிட்டி ரேடியோவில் வேறு இன்னொரு ஐடியாஸ் நாங்கள் நான் பார்க்குறது என்னென்னா டு நல்ல சினிமா இப்போ கமர்ஷியல் மூவிஸ் கூட நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணீர் நிறைய நல்ல மூவி இருக்குது உன்னால் முடியும் தம்பி ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் அவங்களே பார்க்கும்போது நல்ல காரியங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊரில் இதுமே ஏன் நடக்கும் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஒன்று ஒத்துழமையாகி சேர்ந்து வந்து ஒரு இஷ்யூஸை நேரிட முடியும் இப்போ சைல்டு மேரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராப் அவுட் ஆஃப் சில்ட்ரன் இதெல்லாம் ஏன் படிக்கக்கூடாது ஏன் கல்யாணம் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணணும் இது மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது எங்களால் முடிஞ்சது அது பெரிய காரியங்கள் தான் ஏன்னா அது வில்லேஜாக இருந்தாலும் சரி இது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணும்போது இப்போ அதே டைமில் அவேர்னஸும் என்டர்டெயின்மெண்ட்டும் எல்லாம் குழந்தை சேரும்போது எதுக்காக பண்ணும்போது ஐடியா வரணும் ஃபர்ஸ்ட் இப்போ இது இட் இஸ் ஈஸி பாசிபிள் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அது அந்த மாதிரி நான் நம்பிக்கிறேன் அது மாதிரி நடக்கும்
1: உங்களுடைய ஃபியூச்சரில் இன்னும் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க
0: இப்போ எங்களுக்கு ரெண்டு மூணு பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்கஷனில் இருக்குது ஒன் இஸ் திஸ் ஒர்க் ஷாப் ஐ மீன்ஸ் மீடியா எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல் ரெசிடென்ஷியல் கைண்ட் ஆஃப் திங் விச் ஆல்சோ ஃபார் ட்ரைபல் சில்ட்ரன் இன் மேகமலை ஏரியா தட் இஸ்
1: வேர் இஸ் இட்
0: தேனி நியர் தேனி டிஸ்ட்ரிக்ட் யா கம்பம் தேனி டிஸ்ட்ரிக்ட் ஸோ ஒன் இஸ் தே ஒன் இஸ் பிளானிங் டு ஹாவ் இன் வெல்லோ
1: ஓகே
0: அது ஃபார் சில்ட்ரன் ஆஃப் த பிரிசனர்ஸ் சி தெர் இஸ் லாட் ஆஃப் இஷ்யூ இமோஷனல் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் ஹேட் கமிட்டட் X number of crimes, it is not my responsibility to suffer because my parents had done it. So, பெற்றோர்கள் பார்க்கும்போது பசங்களை பார்க்கும்போது எங்க தப்பு கிடையாது. அவங்களுக்கு அட்லீஸ்ட் சட்டப்பிரகாரம் 5 இயர்ஸ் வரை அம்மா தாய் கூட குழந்தை இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவங்க கழிச்சு யார் அவங்க எடுக்க முடியும். இப்போ ஒரு அம்மாவோட கூட இருக்கிற குழந்தை 5 வயசு கழிச்சு வெளியில் பிரிசனுக்கு வெளியில் போனோம், செல்லுக்கு வெளியே போனோம்னா அவங்க யார் பார்க்குவார், அவங்க சொந்தக்காரர் யாருமே பார்க்க மாட்டார். இது மாதிரி அந்த சுச்சுவேஷன் அனாதாய போயிடும். அப்போ அப்போ அந்த பத்திரங்களுக்கு எப்படியோ அந்த பசங்களை கூட்டு வந்து ரெசிடென்ஷியல் கைண்ட் ஆஃப் செட்டப்பில் கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ரெகுலர் கல்வி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனாக வழியாக இல்லை ரெகுலர் கல்வி கொண்டு வரதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இது we are still working on it. And also
1: இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சிறுத்திருத்த பள்ளியிலேருந்து வெளிவர்றாங்க இல்லையா குழந்தைகள், குழந்தையாக இருக்கும் போதே கிரைம்ஸ் பண்ணி அந்த சிறுத்திருத்த பள்ளி, இன்ஸ்டெட் ஆஃப் ஜெயில் தேர் கோயிங் ஃபார் த சிறுத்திருத்த பள்ளி, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ப்ரிசனில் இருக்கிற தவறு செய்தவர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணுறீங்க
0: பெற்றவங்க சொல்லுவாங்க how can we communicate education through art. There are organizations working in Bangalore called Sita. They are doing with a famous artist who teach in the painting mugalama eppadi education file padatha mudiyum. There's an organization in Kerala in Wayanad district called Kanav. It is about folk song and artists for tribal children. How can media, I mean this art, can we use as a education point of education. So idellame kalandu kondu vanda or alternative education கொண்டு வந்தா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். வி வாட் வி கிவிங் எ ஜென்ரல் எஜுகேஷன் ஆஃப் திஸ், நாட் கிவிங் எ ஸ்பெசிஃபிக் அக்கார்டிங் டு த டேலண்ட்ஸ் ஆஃப் த சைல்டு. இப்போ சம்ம குட் இன் மேத்தமேட்டிக்ஸ், வி ஷுட் கிவ் எ ப்ராப்பர் எஜுகேஷன் ஆன் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ த டே ஆர் வெல் எஃபர்ட்.
1: குழந்தையோட தனித்திறமை அண்ட் டேலண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை நர்ச்சர் பண்ணி அதன் மூலமா அவங்க வந்து ஒரு வெற்றியாளரம் மாறுறது. பட் அது வந்து நீங்க ஒரு நார்மல் ஸ்கூல்லயோ இல்ல நார்மல் அந்த பள்ளி திட்டத்துல, நம்மளோட பள்ளி திட்டத்துல நிறையவே இப்போ அந்த ஆசிரியர்களும் சரி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் சரி அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதுக்கு நிறைய இது இருக்குங்களே இப்போ.
0: Yeah, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட HRD மினிஸ்ட்ரிக்கு ஓப்பன் ஸ்கூல், நேஷனல் ஓப்பன் ஸ்கூல் வழியா நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு
1: பண்றாங்க.
0: இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரெகுலராக 10 இயர்ஸ் காலேஜ் ஸ்கூல் போகாம ஆல்டர்னேட்டிவா படிச்சுட்டு 10th இயர்ல ஒரு ஓப்பன் எக்ஸாமினேஷன் ரைட் பண்ணா அது இஸ் ஈக்குவல் டு த 10th ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ரெகுலர் ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. அப்போ ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் இட் இஸ் பிகாஸ் ரெகுலர் நான் என்ன பண்ணது ட்ராப் அவுட் ரேட்ஸ் இது கம்மி பண்ண முடியும். ஏதோ ரீசன்ஸ் இப்போ மேக்ஸ் இங்கே டீச்சர் சொல்றது புரியாமல் இருந்திருக்கலாம், சயின்ஸ் எனக்கு பிடிக்காத விஷயம், இது மாதிரி பண்ணி பசங்கள் இல்லைங்க கட்டமாக பண்ணி நம்ம ஸ்கூல் அனுப்பும் போது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் எதுக்காக பண்ணலாம் நம்ம சொல்லிட்டு அவங்க ட்ராப் அவுட் பண்ணுவார். இல்லைன்னா ஸ்கூலில் ஏன்னா எங்கள் சூளமேட் பகுதியில் சொல்லும்போது நிறைய பெற்றவங்களும் தே ஆர் ரன்னிங் ஃபார் தட் பிரெட். ஆக்சுவலி அவங்க டெய்லி வேஜஸ் பண்ணுறீங்க இந்த பூ சில விற்கிறது ரயில்வே ட்ராக் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பூ விற்குது, பழங்கள் விற்குது, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர், ரிக்ஷா ஓட்டுறீங்க, இவங்க மக்களுக்கு இவங்க பசங்களுக்கு அவங்க டைம் கிடைக்காது, ஃபேமிலிக்கு இன்வால்வ் பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்காது, பசங்க சொல்லி கொடுக்கறதுக்கும் எஜுகேஷன் உட்கார்ந்து நீங்கள் பண்ணுறீங்களா படிச்சிங்களா கேட்கறதுக்கும் ஒன்றும் டைம் கிடைக்காது. அப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் ஹேபிட்டு இந்த எஜுகேஷன் இது ஒன்றும் வராமல் அப்போ அந்த நேரத்தில் எங்கள் மாதிரி அறக்கட்டளை மூலமாக இது வாலண்டியர்ஸ் மூலமாக இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். அப்போ ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இது ஸ்கூலில் கார்பரேஷன் ஸ்கூலோட ட்ராப் ரேட்ஸ் கம்மி பண்ண முடிஞ்சது. ஏன்னா நிறைய பேர் இப்போ சூளமேடில் சர்வே எடுத்தால் தெரியும், 16 இயர்ஸ் தேர் லாட் ஆஃப் சைல்ட் லேபர்ஸ். இப்போ இவங்களெல்லாம் ஏன் பண்ண முடியலன்னா இவங்களுக்கு எக்கனாமிக்கல் ஃபெசிலிட்டிஸில் தனியாக சம்பாதிக்க முடியலன்னா நம்ம எப்படி இங்கே ஊரில் இருக்க முடியும்? அது மாதிரி ஐடியாஸ் வந்து சிலவங்களெல்லாம் ஷார்ட் டேர்ம் ஜாப்க்கு போகுது, பார்ட் டைம் ஜாப் வந்து. அப்போ இவங்களெல்லாம் நம்ம நான் எங்கள் மூலமாக ஒரு அளவு வரேன் இவங்க கண்டினியூ ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீங்க, இது மாதிரி கொடுத்துட்டு அவங்க மேல் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. ஸோ அப்போ தே கெட் என்கரேஜ், ஒன் இஸ் டு டீச் இன் த ஆர்கனைசேஷன், அதே மாதிரி அவங்களும் படிக்கிறதுக்கு. இப்போ அவங்க இப்போ படிக்க முடிஞ்சது அப்போ, ஸோ தே டோன்ட் ஹவ் அன் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம். ஸோ வி கிவ் அ ஸ்டைஃபன், வி கிவ் அ சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ தட் தே ஹாவ் சம்திங் ஆஃப் தேர் ஓன் டு ஸ்டடி ஃபர்தர். ஸோ அவங்களுக்கு இப்போ இன் கேஸ் தே ஹாவ் டு பே அ காலேஜ் ஃபீஸ் ஆஃப் சம்திங் தட் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்போ அது மாதிரி இருக்கும்போது இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல் ஆக முடியும்.
1: சார், இப்போ உங்களுக்கு நிறைய வந்து அந்த கம்யூனிட்டியில் இப்போ போய் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த குழந்தைங்களுக்கு டியூஷனாக இருக்கட்டும் இல்லை இந்த வொக்கேஷனல் ட்ரைனிங், அந்த எம்ப்ராய்டரி அந்த மாதிரி ட்ரைனிங், அதெல்லாம் யார் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க?
0: விமென்ஸ், ஆக்சுவலி விமென். இப்போ ட்ரெயின்டு விமென் இருக்காங்க, அப்புறம் டென்த் இதில் முடிச்சு அப்புறம் டுவெல்த்தில் முடிச்சு எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்து கொஞ்ச நாள் வேலை செய்துட்டு இன்னும் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க அவங்க என்ன ஸ்கில், சிலவங்கள வெரி குட் ஸ்கில் தே ஹாவ் ஹாவ் சீன் தட். ஸோ அவங்களே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்க மிஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க மற்றவங்களுக்காக ஒரு கிளாஸ் எடுக்க முடியுமா உன்னால் சொல்ல முடியும். இப்போ இது இந்த பாஸ்கெட் பார்க்கும் பேப்பர் பேஸ் பாஸ்கெட் பண்ணணும், நான் ட்ரெயின் பண்ணி ஒரு லேடிஸ் தான் ட்ரெயின் பண்ணேன் நான். அவங்க இப்போ எங்க கூட ஸ்டாஃபாக இருக்கு, அவங்களே பெரிய ட்ரைனிங் மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு நிறைய 3-4 பேர் சேர்ந்துட்டு அவங்க ப்ரொடக்ட்ஸ்லாம் தயார் செய்தது. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரொடக்ட் இட்ஸ்எல்ஃப், நம்ம ப்ராடக்ட் பார்க்கும்போது இந்த குவாலிட்டி ஹஸ் இம்ப்ரூவ்ட், நிறைய வைட் ரீஜனில் எடுக்க முடியும்.
1: உங்களுக்கு வந்து இந்த சியோசா அப்படிங்கிற அமைப்பு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க?
0: சியோசான்னு சொல்லும்போது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்கனைசேஷன் ஃபார் சர்வீஸ் அண்ட் அட்வொகசி, இது மாஃபோன்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் ஆர்கனைசேஷனோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு விங் தான். சியோசா மூலமாக தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடிஞ்சதும், இந்த எம்எம்பி பசாரில் வந்து முடிஞ்சதும், அதே மாதிரி சேவா மேலாம் இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துது. இது நெட்ஒர்க்கிங் ஆஃப் என்ஜிஓஸ், அதாவது எங்கள் மாதிரி நிறைய என்ஜிஓஸ்க்கு நெட்ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு அவங்களால கோஆர்டினேட் பண்ணுறது. அதே மாதிரி அவங்க திஷா ஸ்காலர்ஸ், அதாவது அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரனோட பெஸ்ட் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடத்திட்டு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கார்பரேட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ எங்களை நாங்கள் மெம்பராக இருக்கிறதுனால இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெட்ஒர்க்கிங் மூலமாக கிடைக்குது.
1: இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸிபிஷன்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு ப்ராடக்ட்ஸுக்கு?
0: நிறைய பேர் இது எங்கள் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் அது பயோடிக்ரேடபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்கு, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இருக்கு, இதனால தான் 95 பண்ண வாங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் பாஸ்கெட், பிளாஸ்டிக் வேஸ்ட் பாஸ்கெட் வாங்கினான்னா இந்த ரேட்டாக இருக்கும், எங்களுடைய பாஸ்கெட் வாங்கினா இந்த ரேட்டாக இருக்கும். எங்கள் ரேட்டில் அதிகமாக இருக்கு சொன்னால் அது காஸ்ட் இருக்கு, அதில் ஒர்க்மேன்ஷிப் இருக்கு, ஸ்கில் டெவலப், ஐ மீன் ஸ்கில் யூஸ் பண்ணியிருக்கு, ஹியூமன் ஸ்கில் மட்டும் மிஷினாக பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்காக இருக்கு, அது எங்கள் ஏற்கனவே தெரியும் இயற்கைக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவோம். அப்போ வி ஹாவ் ஃபர்ஸ்ட் யூ ஐடென்டிஃபை த எஃபோர்ட் டேக்கன் இன் டு த மேக்கிங் அ கிரியேட்டிங் அன் ஆர்ட் ஏ ஹேண்டிகிராஃப்ட் அண்ட். ஸோ அது மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் இது பார்த்து வாங்க வருது.
1: இதை எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்களா?
0: ஸோ ஃபார் நோ, இல்லை
1: இல்லை பண்ண. இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குழுக்கள் மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி அமைச்சு பணியாற்றாங்களா உங்கள் அமைப்பு உங்கள் கூடையும் கீழே?
0: எங்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் இல்லை, ஏன்னா நிறைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். எங்கள் ஐடியாஸ் என்னன்னு சொன்னால் இனி ஒருத்தர்கிட்ட காம்படிஷன் வைக்கிறது ஐடியா கிடையாது. இப்போ எங்களால் நல்லா ரீதியில் சூளமேடில் மற்ற ஏரியாவில் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலாக வி ஆர் நாட் இன் அ காம்படிஷன், பிகாஸ் நாங்கள் எல்லாம் செய்தது கமிட்மெண்ட். அதாவது நான் கேரளாவிலேருந்து இங்கே வந்துட்டு கிராஃபிக் டிசைன்ஸ்லேருந்து டைவெர்ட் பண்ணி வை ஐ டூ கேர்ஸ் சோஷியல் ஒர்க் ஆஸ் மை ப்ரொஃபஷன், பிகாஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அ மோட்டிவ் ஃபேக்டர் விச் நம்ம எங்களுக்கு கிடைக்காமது மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. ஐ மீன்ஸ் எனக்கு கிடைக்காம எங்கிட்ட கிடைக்காம கிடைக்கல அந்த ப்ரோக்ராம்ஸ் மற்றவங்க கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அந்த ஐடியா வச்சது மட்டும்தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அப்போ ஸோ தேர் ஷுட் பி அ ஸ்கில் டெவலப்மெண்ட், தேர் ஷுட் பி அன் எஜுகேஷன் சிஸ்டம் அவேர்னஸ், எவ்ரி திங் கேன் பி லிங்க்ட் இன் டு இட்.
1: சரி, இப்போ சென்னையில் வந்து வேற ஏதாவது பகுதியில் நீங்கள் பண்ணுறதுக்கு திட்டம் வச்சுருக்கீங்களா?
0: வி ஆர் பிளானிங் டு அடுத்த ஸ்லம்ஸ் ஏரியாஸ் எல்லாம். இப்போ ஈஸ்ட் நமேஷாபுரம் சொல்லும்போது இட் சரௌண்டட் பை டிஃப்ரெண்ட் ஸ்லம்ஸ், ஸ்டாலின் நகர், அவயபுரம், சௌராஷ்டிர நகர், கிழக்கு நமேஷாபுரம், சூலிமேட்ல, இது சரௌண்ட் சும்னி ஸ்லம்ஸ் ஹேம்லெட்ஸ். ஸோ அவங்களுக்கு பசங்க வருது. இதே மாதிரி நாங்கள் டிவி சத்திரம் ஏரியாவில் அது மாதிரி நாங்கள் சர்வே பண்ணினே இருக்குது. மீன்ஸ் வி நீட் ஆல்சோ வாலண்டியர்ஸ் ஃபார் டூயிங் திஸ், வி நீட் ஆல்சோ ஃபண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்து நாங்கள் செய்யுது. எங்கள் இப்போ இருக்குது வெல் விஷர்ஸ். இப்போ நான் நிறைய என்னோட பெயிண்டிங்ஸ் ஆக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது இது கிரீட்டிங் கார்டு, ஹேண்ட் பெயிண்ட் கிரீட்டிங் கார்ட்ஸ், இதெல்லாம் செய்யறது தான் நாங்கள் ஃபண்ட் ரேஸ் பண்ணுறீங்க. இப்போ தென் வி ஹாவ் லாட் ஆஃப் வெல் விஷர்ஸ் இன் சென்னை இட் செல்ஃப் ஹூ சப்போர்ட் அ ப்ரொஜெக்ட் பை கிவிங் அ இயர்லி கான்ட்ரிபியூஷன்ஸ், மந்த்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் த சேலரி, இது மாதிரி பண்ணிட்டு நாங்கள் செய்யணும் இருக்கோம்.
1: ஓகே, நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்னீங்க இந்த ஹேண்ட்மேட் கிரீட்டிங்ஸ் கார்டு அதெல்லாம், ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இட்ஸ் அ ஹேண்ட் பெயிண்டிங் கிரீட்டிங் கார்ட். ஐ டூ லாட் ஆஃப் திங்ஸ், அதாவது கிளாஸ் பெயிண்டிங்ஸ் டு ஃபேப்ரிக் டிசைனிங் டு பேப்பர் பேஸ்ட் ரீசைக்கிள். வி மேக் அவர் ஓன் பேப்பர் இன் சென்ஸ் ஃபார் பெயிண்டிங் ஸ்கெச்சஸ் டெக், விச் இஸ் ஆல்சோ இன் மெனி ஆஃப் த திங். பட் ஐ டோன்ட் ஹாவ் அ கேலரி, எங்களுக்கு சொந்தமான ஒரு கேலரி கிடையாது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இங்க தெரிஞ்சவங்க இருக்கவங்க வந்து கேன் யூ டூ சம் கிளாஸ் பெயிண்டிங் இன் மை ரெஸ்டாரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் டன் த்ரீ பிளேசஸ் இன் சென்னை. அண்ணா நகரில் கயர்லி ரெஸ்டாரண்ட்ல நான் 6 பெயிண்டிங் கிளாஸ் பெயிண்டிங் செய்திருக்கேன். தாம்பரத்தில் லயன்ஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் இருக்கு, அது அங்கே 3 பெயிண்டிங் செய்திருக்கேன். அது இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் லிட்டில் மவுண்டில் கிளாஸ் பெயிண்டிங் செய்திருக்கேன். இதுதான் மெயின் இந்திய சேனல் செய்திருக்கு. திருவண்டத்தில் ஒரு ஹவுஸில், நிறைய திருவண்ட சிட்டியில் ஒரு லாரி பேக்கரில் லோ காஸ்டிங் ஹவுஸில் நேச்சுரல் அத்தஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நான் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நான் இப்போ எல்லா வேஸ்ட் பேப்பர் எல்லாம் பல்பை பண்ணிவிட்டு நாங்கள் பேப்பரை தயார் செய்துட்டு அதில் எட்ஜஸ் எல்லாம் நல்லா பண்ணும்போது நீங்கள் நேச்சுரலாக பண்ணிவிட்டு அதில் பெயிண்டிங் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நாங்கள் விற்கிது. இது இல்லாமல் இதெல்லாம் ஆர்ட் ஆக்சுவலி எப்படி மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும். இப்போ என்னோட வெப்சைட்லலாம் போய் கூட ஆர்டர் வருவாது, elijah.in சொல்லியிருந்த வெப்சைட் பேர். இதில் ஆர்டர் வரும்போது இதெல்லாம் மேக்ஸிமம் இட்ஸ் கோஸ் டு த ஆர்கனைசேஷன், பிகாஸ் சி ஐ ஹவ் கேம் அவுட் ஆஃப் திஸ் திங் டு இந்த ஆர்கனைசேஷன் பார்க்கறதுக்கு. ஸோ இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் இட் ஃபார்வர்ட்.
1: ஓகே, உங்களுடைய சொந்த ஊர் கேரளாவா? ஓகே, நீங்கள் கேரளாவில் விட்டுட்டு இங்கே தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையை தேர்ந்தெடுக்க காரணம்?
0: நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ கேம் ஃபார் கிராஃபிக் டிசைன்ஸ் கோர்ஸ் இன்
1: சென்னை.
0: ஸோ அதுக்கப்புறம் நான் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் காலேஜ் வாலண்டியர்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பங்கு சேர்ந்து சோஷியல் ஒர்க்கில் சேர்ந்துட்டு அதே டைமில் நாங்கள் யூட்டிலைஸ் இட் மேக் மீ அ சேஞ்ச். ஐ நீட் டு டூ சம்திங் ஃபார் திஸ். தென் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் ஓவர் திஸ் ஆர்கனைசேஷன் டு ரன் இட் டில் டுடே.
1: சார், இப்போது நீங்கள் இந்த கொடுக்குற அந்த பயிற்சி எல்லாம் கவர்மெண்டில் அங்கீகரிக்கப்பட்டதா? அதுக்கு ஏதாவது வந்து சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா?
0: இல்லைங்க, வி டோன்ட் ஹாவ் எனி ஹெல்ப் ஃப்ரம் த கவர்மெண்ட். எங்கள் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே ஹெல்ப் கிடைச்சது இல்லை இதுவரை. நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ பிக் ப்ரோசஸ் டு கெட் திங்ஸ் தான். ஸோ இட் ஸோ எங்களோட ஐடியா என்னென்னா, இது இட் ஹேஸ் டு கோ ஆன், த ப்ரோக்ராம் ஹேஸ் டு கோ ஆன் வித்வுட் எனிபடி டச் டெக்னிக்கல் ஹெல்ப்ஸ். ஸோ இது மாதிரி நாங்கள் கொண்டு போயிருக்குது. அதே டைமில் ஐ ஃபீல் இட் நிறைய இந்த சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி மற்றவங்களுக்காக ஏதோ செய்யணும் ஐடியாஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக தே கேன் காண்டாக்ட் மீ. ஸோ ஐ கேன் ஆல்சோ கிவ் தெம் அட்வைஸஸ் ஆன் தட்.
1: உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லலாம் சார் நீங்கள்?
0: மை ஃபோன் நம்பர் இஸ் 98400-29773.
1: நேர்களே, நீங்கள் வந்து இப்போது சாரோடைய, அதாவது வந்து திரு எலிஜா ஜான் மேத்யூ அவங்களுடைய பேட்டி நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். லீட், அதாவது சுருக்கமாக லீட்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய முழு தொண்டு நிறுவனத்தோட முழு பேர் வந்து தி நியூ லிபரேஷன் எஜுகேஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த ட்ராப் அவுட்ஸ்க்கும் ஸ்கூலுக்கு அப்புறமும் நிறைய ட்ரைனிங் கொடுத்து, எஸ்பெஷலி வந்து இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த பேப்பர்லேருந்து தயாரிக்கிற ஃபைல்ஸ், அப்புறம் வந்து இந்த பேஸ்கெட்ஸ், பென் ஹோல்டர், இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உதவுறாங்க. இப்போ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுடைய தொலைபேசி எண்ணை வந்து சொல்லியிருக்காங்க. நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, அவருடைய தொலைபேசி எண்ணை சொல்கிறேன், நீங்கள் அது வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். 9840029773. நான் தமிழில் ஒரு தடவை சொல்கிறேன், 9840029773. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களோட ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் அவங்க செய்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக அதில் போய் வாங்கலாம். www.leee

திரு எலிஜா சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இந்த சூளைமேடு பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே வந்து அந்த குறைகள் எல்லாம் வந்து ஒரு செய்தியாக தயாரிச்சு அதை வந்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டி ரேடியோவில் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் அந்த நடத்தியிருந்திருக்காங்க. அங்கே இருக்கிற குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்புறம் அவங்களுடைய சாதனைகள், பாராட்டுகள் இதெல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் ஷாப் அவங்களுக்கு ரொம்ப பெருசா வந்து உபயோகமா இருக்கு அப்படின்னும் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே தயாரிச்ச அந்த நிகழ்ச்சிகளை நம்ம இப்போ உங்களுக்காக நாங்கள் வழங்குறோம். நீங்கள்லாம் கேளுங்க, வேற எந்த கம்யூனிட்டிலும் இந்த மாதிரி முயற்சிகள்லாம் கூட தொடங்கலாம். ஏன்னா சமுதாய வானொலி அப்படிங்கிறதே சமுதாயத்துக்காக சமுதாய மக்களால் தயாரிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்கள் பிரச்சனைகள், உங்கள் அதுக்கும் தீர்வுகள் எல்லாமே அந்த சமுதாய வானொலியில் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பகுதி மக்கள் பண்ணியிருக்கிற இந்த முயற்சியை நீங்களும் கேட்டு ரசியுங்க, நீங்களும் பின்பற்றலாம் இதையே.

0: வணக்கம். சூலே மேடு மக்கள் ரேடியோ செய்திகள் வாசிப்பது ஆர் ரமணாதேவி,
1: ரா தினேஷ்குமார்.
0: 13ஆம் நாள் நடந்த தேர்தல் முடிவுகள். நேற்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். நடந்த நிகழ்ச்சி. இப்பகுதியில் குடிநீர் பிரச்சனை. சூளைமேடையில் உள்ள சுற்றுப்புற பாதிப்பு. உள்ள
1: இப்பகுதியில் இக்குழந்தைகள் தொழிலாளர்கள் காணப்படுகின்றனர். குடிப்பவர்களுக்கு வரும் நோய்கள். கோவில் நிகழ்ச்சிகள். இப்பகுதியில் தனிநபரின் சாதனை.
0: விரிவாக்கம்.
1: சூளைமேட்டு மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமைகளை தங்கள் ஓட்டுரிமை மூலம் வெளிப்படுத்தினர். சூளைமேட்டு மக்கள் சிலர் தங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருந்தும் அவர்கள் வாக்களிக்க இயலவில்லை. சூளைமேட்டு பகுதியில் திமுக வேட்பாளர் 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளனர்.
0: நேற்று திடீரென்று பெய்த பலத்த மழையின் காரணமாக சூளைமேடு பகுதியில் உள்ள மக்கள் பெரும் அவதிப்பட்டனர். அத்துடன் தெருவிளக்குகள் மின்தடை செய்யப்பட்டன. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மற்றும் சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. இதன் காரணமாக சூளைமேடு பகுதியில் கூவம் ஆற்றில் அதிக நீர் பெருத்தோடியது.
1: சூளைமேட்டு பகுதியில் உள்ள த நியூ லீட் மையத்தில் இலவசமாக மாணவர்களுக்கு மாலை கல்வி கற்றுத்தரப்படுகிறது மற்றும் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக சில கல்விகள் சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகின்றது. சூளைமேட்டு பகுதியில் வீட்டிற்கு வீடு குழாய் போடுவதால் நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து காணப்படுகிறது. அப்பகுதியில் குடிநீர் பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக விளங்குகிறது.
0: சூளைமேடு பகுதியில் இளைஞர்களும் பெரியவர்களும் தேவைக்கு அதிகமான புகைப்பிடிப்பதால் அச்சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள பெரியவர்கள், சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் நோய் கிருமியில் பாதிக்கப்பட்டனர்.
1: சூளைமேட் பகுதியில் உள்ள மகளிர் பலர் கூடை பின்னுதல், எம்ப்ராய்டிங், டெய்லரிங் வேலைகளில் சிறந்து மகளிர் முன்னணி வகிக்கின்றனர்.
0: குழந்தை தொழிலாளர்கள் சிலர் படிப்பின்மை காரணமாக உணவு விடுதல்கள் மற்றும் மெக்கானிக் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு அவதியில் சிக்கியுள்ளனர்.
1: சூளைமேட்டு பகுதியில் உள்ள மதுக்கடை அதிக அளவில் இளைஞர்களும் பெரியோர்களும் குடிப்பதால் அவர்களுக்கு சிறுமூளை பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி, குடல் புண் போன்ற பல நோய்கள் பரவுவதால் சிலர் இறந்து விடுகின்றனர். அதனால் அவர்களுக்குடைய மனைவிகளும் குழந்தைகளும் அனாதையாக நிற்கின்றனர்.
0: அப்பகுதியில் உள்ள கோயில்கள் வரும் ஆடி மாதம் திருவிழா நடைபெற இருக்கிறது என்று ஊர் தலைவர் உறுதி அளித்துள்ளார். ஒருவர் தனது 12ஆம் வகுப்பில் பெரியன்மை நோயின் வந்திருந்தும் அப்படிப்பை மேற்கொள்ள பெரும் அவதிப்பட்டு அதில் அதிக மதிப்பெண் எடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 13ஆம் நாள் நடந்த தேர்தல் முடிவுகள். நேற்று பெய்த மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள். த நியூ லீட் ட்ரஸ்ட் நடந்த நிகழ்ச்சிகள். உள்ள குடிநீர் பிரச்சனைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு.
1: பகுதியில் குழந்தைகள் தொழிலாளர்கள் காணப்படுகின்றன. குடிப்பவர்களுக்கு வரும் நோய்கள். இப்பகுதியில் கோயில் நிகழ்ச்சிகள். சூளைமேட்டு தனிநபரின் சாதனை.
0: இத்துடன் சூளைமேட்டு மக்கள் ரேடியோ செய்திகள் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: சோலைமேடு மக்கள் ரேடியோ வயங்கோது ரேடியோ ஃபியூச்சர். பழுதடைந்த சாலையை சீரமைத்தல். எழுதியவர்கள் ஆ சந்திரசேகர், ரா ரமணாதேவி, ரா தினேஷ்குமார், ப திருமூர்த்தி, எம் மணிகண்டன், மா திவ்ய பாரதி, க பவானி, சி செந்தமிழ். தயாரிப்பு டேலன் கேசி. குயிலில் உள்ள ஆ சந்திரசேகர், ரா ரமணாதேவி.
1: எங்கள் பகுதியில் உள்ள சாலைகள் சரியான முறையில் அமைக்கப்படாமல் இருப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் பழுதடைந்த சாலையை சீரமைத்தல்.
0: பழுதடைந்த சாலையால் எங்கள் பகுதியில் அவசரத்திற்கு ஒருவர் சிகிச்சையை அளிக்க முடியவில்லை மற்றும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வகையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விடுகிறார். எங்கள் பகுதியில் பாதாள சாக்கடை மூடாமல் இருப்பதால் மயக்காலங்களில் மயநீர் சாலைகளில் தேங்குவதால் அந்த பாதாள சாக்கடை இருப்பது அந்த பகுதியில் சிலருக்கு காயம் ஏற்படுகிறது. பலர் சிகிச்சை அளிக்கும் போது சிலர் உயிரிழந்து விடுகின்றனர். இதை பற்றி கவுன்சிலரிடம் சொன்னபோது அவர் மூடலாம் மூடலாம் என்று பல வருடங்கள் இதே பதிலை சொல்லி வருகிறார். சாலையில் உள்ள பாதாள சாக்கடை ரொம்பி எங்கள் வீடுக்குள் தண்ணீர் புகுந்து குடிசைகள் இருந்து விடுகின்றன. அதனால் பலர் குடிசை இழந்து நிற்கின்றனர். மயநீர் தேங்கி நிற்பதால் இந்த பகுதி மக்களுக்கு மலேரியா, டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா, யானைக்கால் நோய் போன்ற பல நோய்கள் வருகின்றன. அதனால் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றனர். எங்கள் பகுதி சாலைகள் கரடுமுரடாகவும் மிகவும் சிறிய சாலையாக இருப்பதால் வாகனம் வர வையில்லை. அதனால் அவசர சிகிச்சைக்கு யாரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியவில்லை. அதனால் சிலர் சிகிச்சை பலனின்றி

0: வண்டி பெரிய வண்டிமா, இதுங்கெல்லாம் வர முடியாதம்மா. வேறனா சுத்த வழிதாம்மா வர முடியும். சீக்கிரம் வாங்க, அந்த பக்கமா ஒரு வழி இருக்குது, வாங்க. ஆ சீக்கிரமா வரம்மா, போங்கம்மா. நல்ல வழியா காட்டுமா.
1: ஐயோ என் வீடு எரிஞ்சு போச்சு, என் வீடு எரிஞ்சு போச்சு. சீக்கிரமா வாங்க, வந்திருந்தா என் வீட்டை காப்பாத்திருக்கலாம்ல.
2: ஐயோ என் புள்ளிக்கு நான் சர்டிபிகேட் வச்சிருந்தேனே, அதெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ,
3: ஸ்கூல் ஃபீஸ் கட்ட என் பையனுக்கு வச்சிருந்த பணம் கூட எரிஞ்சு போச்சு.

0: ரோடு வந்து தண்ணி போனாலும் சரி தண்ணி அப்படியே நிற்கும், மழை பெஞ்சாலும் நிற்கும், தண்ணி கீழே ஊத்தினாலும் சரி அந்த ரோட்ல தான் நிற்கும். இந்த ஒரு தெருவு மட்டும் என்ன போடாம போயிட்டாங்க. அது
1: கண்டிப்பா இந்த ரோடே போடல, ராஜியான ஒரு ஒரு அலட்சியமான பகுதி நினைக்கிற மாதிரி இந்த ரோடே போடல. இந்த ரோட்டுக்கு எப்படி இந்த பணம் எங்க போச்சு, இது யார் தீர்வு காணது அப்படி என்னுடைய பேச்சு மூலமா தீர்வு காணுன்னா அதுக்கு ஒரு நல்ல நன்றி தான். அதனால வந்து இனிமேல் செய்ய வேண்டிய ஒரு முறை தான், ரோடு எப்படி இத்தனை அடி இருக்கணும் இத்தனை அடி இருக்கணும் சொல்லி சொல்றீங்களே தவிர அந்த ரோடு இன்னுமே போடல. எனக்கு மட்டும் போடலையே, நான் மட்டும் இல்லை என்னுடைய சமுதாயத்தையே போடல, என்னுடைய சமுதாயம் இல்லை என்னுடைய நாட்டு மக்களுக்கு போடல.

0: சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஆகியோர் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்வதற்கு மிகுந்த சிரமமாக உள்ளது. இதனால் அவர்களின் கல்வி அறிவு பாதிக்கப்படுவ வழிவகுக்கிறது. வயது முதிர்ந்தோர் போன்றவர்கள் வீட்டை விட்டு வெளிவருவதற்கு மிகுந்த இடையூறாக உள்ளது. இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் நேரம் தவறி அவர்களின் இயல்பு வாழ்க்கை சற்று மாற்றம் உருவாகிறது. சாலைகளை சீரமைக்க ஒருவரின் முயற்சி மட்டும் போதாது, அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை. தெரியாத நபர் ஒருவரை பதவியில் அமர்த்திவிடு, நம் பகுதியில் உள்ள ஒருவரை பதவியில் அமர்த்தி அவர் மூலம் மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கலாம். அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம். அனைவரும் ஒன்றுபட்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு.
1: ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பழுதடைந்த சாலையை சீரமைக்கும் பணியை உரிய அலுவலரிடம் மனு கொடுத்து இந்த சாலையை சீரமைக்கலாம்.
0: பீச்சர், பழுதடைந்த சாலை சீரமைத்தல் இத்துடன் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

வணக்கம். சூளைமேடு மக்கள் ரேடியோ, ரேடியோ ஃபியூச்சர். வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டிய காரணங்கள் மற்றும் முடிவுகள். டீம் நேம் சேலஞ்ச் கைஸ். உறுப்பினர்கள் பிரியங்கா, பாக்கியா, அனிஷ், மணிகண்டன், அருண்குமார், புருஷோத்தமன். டைரக்டர் மகாலிங்கம் மற்றும் நிர்மலா. வரும் நாடுகளில் இன்று வேலை வாய்ப்புகள் கிடைப்பது அரியதாகும். ஆனால் இன்று வளர்ந்து வரும் நாடுகளில் முக்கிய பங்கு வகிப்பது இந்தியா ஆகும். ஆனால் இப்பொழுது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் அநேக ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் உள்ளனர். மேலும் படித்தவர்களுக்கும் படிக்க தெரியாத மக்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பது கடினம். சூளைமேடு பகுதியில் வாழும் மக்கள் சிலர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர். அதனால் அவர்களால் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் நிலை ஏற்படுகிறது. மேலும் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவதி உறுகின்றனர். வேலை கிடைக்க பெறாமல் இருக்க வேண்டிய முக்கிய காரணங்கள்: வறுமை காரணமாக படிப்பறிவின்மை, முயற்சியின்மை, ஆர்வம் இல்லாமல் இருப்பது, கடின உழைப்பின்மை. பகுதிகளில் வேலை வாய்ப்பு இல்லாத ஆண்கள் 50%, வேலை வாய்ப்பு இல்லாத பெண்கள் 25%, படிப்பறிவு இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்காத மக்கள்

0: படிப்பறிவு இல்லாம குடும்ப சூழ்நிலை காரணமாக படிக்க முடியாம என்ன பண்றாங்க இந்த ஏரியால இருக்காங்க. இப்ப உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அதாவது முதல்ல வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர் எல்லாருக்கும் வந்து விழிப்புணர்வு தரணும், கல்வியை பத்தி விழிப்புணர்வு தரணும், எங்க எல்லா வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றத முதல்ல அவங்களுக்கு தெரிவிக்கணும், கல்வியின் முக்கியத்துவம் சொல்லி அதன் மூலயமா நம்ம எப்படி வந்து நம்ம குடும்பத்தை முன்னேற்ற முடியும்ன்றத சொல்லணும். விழிப்புணர்வு கொண்டு வந்தா தான் அந்த சமுதாயத்தை முன்னேற்றம் அடைய முடியும். அதுக்கு முதல் இது கல்வி.
0: அதுக்கடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா இது யாரால முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது ஒரு தனிநபரால வந்து எல்லா குடும்பத்து இளைஞர்களையும் வந்து சரி பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஒரு என்ஜிஓ அதாவது நானா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு ஏதாவது அரசு மூலமா முகாம் நடத்தி அது மூலயமா தீர்வுக்கலாம்.
0: இப்போ படிக்கிறதுக்கு ஹெல்ப் இல்லாத பசங்களுக்கு நீங்க படிக்கணும்னு சொல்லி நீங்க உற்சாகப்படுத்துறீங்களா?
1: ஆமா கண்டிப்பா சார்.
0: தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி நீங்க சொன்ன இந்த

0: கிடைக்க தீர்வு. படிப்பு தேவை, முயற்சி தேவை, ஆர்வம் தேவை, கடின உழைப்பு தேவை, அது மட்டுமல்லாமல் லட்சியமும் தேவை. அனைத்து மக்களும் கல்வி அறிவில் சிறந்து விளங்கினால் வேலை கிடைப்பது அரியதாகும்.
1: வேலை கிடைக்க அனைத்து படித்த மக்களும் ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும்.
0: வேலை கிடைக்க முதலாவது பிளான், அதாவது திட்டம் போட வேண்டும்.
1: அடுத்தது கடின உழைப்பில்லாமல்

0: போன்ற தொழில்கள் உள்ளன.
1: இதில் ஆர்வம் காட்ட அநேக சூளைமேடு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் உள்ளன. இவர்கள் அனைவரும் இந்த பகுதி கவுன்சிலரிடம் மனு கொடுத்து இந்த வேலையில் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் இருந்தால்தான் வேலை கிடைக்க வேண்டும் என்று அதிக வாய்ப்புள்ளது.
0: இந்த சமுதாயத்தில் உயர்கல்வி கிடைத்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. அவர்கள் படிக்க தெரியாதவர்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்து அவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதிகளும் சமூக தொண்டர்களும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த ரேடியோ ஃபியூச்சர் வேலைவாய்ப்பு காரணங்களும் முடிவுகளும் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: சூளமேடு மக்கள் ரேடியோ வழங்கும் ரேடியோ ஃபீச்சர். குப்பையால் வரும் மக்களின் பிரச்சனைகள், அவற்றின் தீர்வுகள். எழுதியவர் ஆனந்தி வினோத்குமார். தயாரிப்பு ஸ்டார் ரோசியில் உள்ள ஆனந்தி, வினோத்குமார், உமாபிரியா, செல்லமுருகன், அருண்குமார், சதீஷ்குமார், சுகுணா.
1: குப்பைகளை அதிகமாக குவிப்பதன் மூலமாக பலவிதமான கொசுக்கள் உண்டாகிறது. இவை மக்களின் கடிப்பதன் மூலம் அவர்களுக்கு மலேரியா, காலரா, எலிஜுரம் போன்ற பலவிதமான உடல்நலம் குறைவு உண்டாகிறது. குப்பைகளை இரண்டு வகையாக பிரிக்காமல் அவற்றை ஒன்றாக போடுகிறார்கள். இதனால் நம்முடைய சுற்றுச்சூழலும் பெருமளவில் பாதிப்பு உண்டாகிறது.
0: எங்கள் தெருவில் சரியான முறையில் குப்பை வண்டி வரவில்லை. குப்பையை கொட்ட சரியான இடம் இல்லை. இதனால் நாங்கள் கண்ட இடத்தில் குப்பைகளை போட வேண்டிய சூழ்நிலை வந்துள்ளது.
2: வணக்கம், நாங்கள் மக்கள் ரேடியோலும் பேசுகிறோம். இப்போ உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்புல சொல்கிறீங்க, நிறைய பேருக்கு தோலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
3: கொசுனால தாங்க காரணம். குப்பை வண்டி வந்து டெய்லி ஒழுங்காக வரமாட்டேன்து, அங்கங்கே குப்பைங்களை போடவே அதில் கொசுங்கள்லாம் உட்காந்து மேலே கடிக்கிறதுனால நோவுங்க உண்டாகுது, வியாதி வருது.
2: சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்கிறீங்க?
3: டெய்லி குப்பை வண்டி வர மாதிரி பண்ணணும், இல்லைன்னா இடம் எங்கன்னா எங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு இடம் அமைச்சு கொடுங்க.
2: இப்போ உங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்பு தெரியாமல் போகுது, ஜூரம்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தோலில் இதை பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
4: எங்களுக்கு குப்பை கொட்ட சரியான இடம் இல்லாததுனாலையும், எடுத்துகிட்டு போய் ஆற்றில் கொட்டுறதுனாலையும் அங்கே இருக்க கொசுவால் எங்களுக்கு பாதிப்பு வரும்.
2: இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
4: குப்பை வண்டிலாம் ரெகுலராக வந்துச்சுன்னா அதை இல்லை, நாங்கள் எடுத்து கொட்டுறதுக்கு எதுனா ஒரு இடம் இருந்தாலும் அந்தமாரி வராது.
2: இப்போ இந்த நமச்சிவாயபுரத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியாக போகுது, மலேரியா வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு மாதிரி புண்ணு போல் ஏற்படுது. இதெல்லாம் எப்படி ஏற்படுது?
5: வந்து குப்பை வண்டி வராமல் இருக்கிறதுனால குப்பை சேர்ந்து நாங்கள் ஆத்தோரத்தில் ஓட்டுறோம். அதனால குப்பை வந்ததுனால கொசு நிறைய வரதுனால எங்களுக்கு ஜுரம் வருது, உடம்பு சரியாமல் இருக்குது, மலேரியா ஜுரம் வருது, உடம்புல வந்து அரிப்பு வருது, வழுத்து போக்கள் வருது.
2: சரி, உனக்கு ஏன் உடம்புல இப்போ ஒரு மாதிரியா இருக்கு? சரி, போல
6: நாங்கள் வந்து ஆற்று ஓரத்தில் இருக்கிறோம், அங்கே குப்பைலாம் அதிகமாக கொட்டுறாங்க, அதனால எனக்கு கொசு கடிச்சு இது மாதிரி ஆகுது. ஸ்கூலுக்கு போனால் பசங்க ஒரு மாதிரி

0: ஏன்டி இங்க குப்பை கொட்டுற?
1: இங்க கொட்டாம எங்கடி கொட்டுறது?
0: நிறைய பேர் வந்து இங்க குப்பை கொட்டி என் பொண்ணுக்கு மலேரியா வந்து கொசு அதிகமாகி கையெல்லாம் கண்டு கண்டாயி ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருக்கா. இன்னும் நீங்க வந்து இன்னும் கொசு எல்லாம் அதிகப்பத்தி இன்னும் கையெல்லாம் இதுவாயிடுது.
1: ஆமா, நம்ம தெரு நம்ம சுத்தமா இருக்க மாதிரி நான் மட்டும் குப்பை கொட்டுற மாதிரி பேசுற. தெரு ஃபுல்லா குப்பை கொட்டி வச்சிருக்காங்க. இது இங்க குப்பை போடுறாங்க, அங்க கொட்டி இருக்காங்க. அதெல்லாம் அவனுக்கு கேட்காம இதை மட்டும் வந்து கேக்குறேன்.
0: நீங்க இன்னும் கொட்டுறீங்க. எங்க வீடுதான் கந்திச்சா அதுக்கு?
1: ஆமா, அங்க ஃபுல்லா எங்க வீடு. அப்ப எங்களுக்கு குப்பை கொட்டுருவா?
0: இங்க எல்லாம் கொட்டாதமா.
1: நாங்க தானே கொட்டுவேன். எங்களுக்கு வேற இடமே இல்ல குப்பை.

0: நீங்க கொட்டக்கூடாது.
1: மலேரியா ஜுரம் வந்து கிடக்குது. குப்பைகள் கண்ட இடத்தில் போடாமல் மக்கும் குப்பை தொட்டியில் போடுவார்கள். இதனால் அவர்களுக்கு எந்த நோயும் வராது, அவர்களிடம் சுத்தமாக இருக்கும், நம்முடைய சுற்றுச்சூழலும் பாதுகாப்பாக இருக்கும். இத்துடன் மக்கள் ரேடியோ ஃபியூச்சர் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.

0: ஆக இருந்தது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைவாக உள்ளது.
1: இந்த புதிய லீடு மையத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மாணவர்களுக்கு நன்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது. அவர்களின் திறமையை கொண்டு வருவதற்காக சனிக்கிழமை வரைதல் போட்டி, பேச்சு போட்டி, நடனம், நாடகம் போன்றவை நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு பிறந்தநாள் அன்று கேக் வெட்டப்படுகிறது. சம்மர் கேம்ப் வைத்து அவர்களை சுற்றுலா அழைத்து செல்லப்படுகிறது.
0: இந்த பகுதியில் அடிக்கடி மின்சாரம் தடை ஏற்படுகிறது. இதனால் மக்கள் பெரும் தொல்லைக்கு ஆளாகியுள்ளனர். இதனால் பள்ளி, தொழிற்சாலை, வீடுகளில் உள்ள மக்களின் நிலை பாதிக்கப்படுகிறது.
1: புதிதாக சாலை அமைக்கப்பட்டுள்ள காரணத்தினால் கால்வாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் கால்வாய்கள் நிரம்பி மக்களின் வீட்டுக்குள் செல்லும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது.
0: இப்பகுதியில் நிறைய மகளிர் குழுக்கள் உள்ளது. இதில் அவர்கள் சிறு சிறு தொழில்கள் மூலமாக வருமானம் பெற்று வருகிறார்கள். இதில் அவர்கள் சிறு துளி வெள்ளம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேமித்து வைக்கின்றனர்.
1: இந்த பகுதியில் சிலர் வறுமையின் காரணமாக தங்களுடைய குழந்தைகளை வேலைக்கு அனுப்பும் கொடுமை நடைபெறுகிறது. அவர்கள் படிக்க நினைத்தாலும் அவர்களால் படிக்க முடியவில்லை.
0: இந்த பகுதியில் சிறுவர் முதல் பெரியவர்கள் முதல் குடிப்பழக்கத்தில் ஆளாகி உள்ளனர். இதனால் அவர்கள் உடல் நலம், குடும்ப சூழ்நிலை ஆகிய பாதிக்க அடைகின்றது.
1: இந்த பகுதியில் கோயில்கள் அதிகமாக காணப்படுகிறது. அவற்றில் வருடத்தில் ஒரு முறை திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவை காண மக்கள் வெளியூர்களில் இருந்து இந்த பகுதி வருவார்கள். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர்.
0: இந்த பகுதியில் பரிமலா என்ற பெண் கேரம் விளையாட்டு சிறப்பாக விளையாடி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நிறைய பரிசு பெற்று உள்ளனர். இது இந்த பகுதியில் பெருமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது.
1: இந்த பகுதியில் நிறைய பெண்கள் மகளிர் குழுவின் மூலமாக நிறைய முன்னேற்றம் அடைந்து வருகிறார்கள். இந்த குழுவின் மூலமாக அவர்கள் சொந்தமாக வருமானம் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த குழுவில் எல்லா விதமான மக்கள் ஒன்றாக சேர்ந்து முன்னேறி வருகிறார்கள்.
0: வணக்கம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேற்று பெய்த மழையினால் வரும் நன்மைகள். த நியூ லீட் டெஸ்ட் நிகழ்ச்சிகள். மின்சார பிரச்சனை மக்கள் பாதிப்பு. கால்வாய் பிரச்சனை மக்கள் மிகவும் தொல்லை. குழந்தை தொழில் பிரச்சனை வரும் மன கஷ்டம்.
1: நன்றி. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: சூளைமேடு மக்கள் ரேடியோ செய்திகள். செய்திகள் வாசிப்பது நிர்மலா மற்றும்
3: மகாலிங்கம்.
2: இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்று வாக்கெடுப்புகள் நடைபெறுகின்றன. நேற்று பெய்த மழையின் காரணமாக இன்று சூளைமேடு பகுதி குளிர்ச்சியாக காணப்படுகிறது. குடிநீர் பொது குழாய்கள் அமைக்க மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேலும் மழையின் காரணமாக மின்சாரம் இன்று தடைபெற்றுள்ளது. தீ புதிய லீடு மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன.
3: இன்று காலை 8 மணி அளவில் வாக்கெடுப்புகள் தொடங்கியது. 247 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது. மற்ற தொகுதிகள் பின்னிலையில் காணப்படுகின்றன. வாக்கெடுப்பின் காரணமாக 8000 போலீசார்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். சூளைமேடு பகுதியில் வாக்கெடுப்பின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. மதுவிலக்கு கடைகளும் அடைக்கப்பட்டன.
2: சூளைமேட்டில் ராஜீவ்காந்தி நகரில் பொது குழாய்கள் இல்லாத காரணத்தினால் அங்குள்ள மக்கள் அவதி உறுகின்றனர். மேலும் இந்த பிரச்சனையை தடுக்க சூளைமேட்டு ஊ தலைவருக்கு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை பரிசீலித்து குழாய் அமைத்து தருமாறு வேண்டுகோள் இடுத்துள்ளனர் மக்கள்.
3: தி புதிய லீடு மையத்தில் ஆண்டுதோறும் சம்மர் கேம்ப் நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டும் அதே போல் மே மாதம் 18ஆம் தேதி வரை மக்கள் ரேடியோ நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இதில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு பயன்பெறுகின்றனர்.
2: சூளைமேடு பகுதிகளில் குப்பை வண்டிகள் வராத காரணத்தினால் ஆங்காங்கே வீடுகளில் குப்பைகள் அதிகமாக காணப்படுகின்றன. இதனால் மக்கள் நோய்களினால் அவதியுற வாய்ப்புள்ளது.
3: இந்த சூளைமேடு பகுதியில் கடந்த 5 வருடங்களாக சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகின்றன. அவர்களுக்கு வீட்டிலேயே கைத்தொழில் மற்றும் பண வசதி செய்து கொடுத்து அவர்களுக்கு உறுதுணையாய் இருக்கின்றன. இதனால் மக்கள் பயனடைந்துள்ளனர்.
2: வறுமை கொடுமையின் காரணமாக சிறு வயதிலேயே குழந்தைகள் தீப்பட்டி தொழிற்சாலை மற்றும் கட்டிட வேலைக்கு அனுப்பப்படுகின்றன. இதனால் அவர்களின் கல்வி பாதிக்கப்படுகிறது.
3: மேலும் இந்த பகுதிகளில் காணப்படும் மது கடை காரணமாக அநேக தொழிலாளர்கள் குடிப்பழத்துக்கு அடிமையாகின்றனர். இதனால் அவர்கள் குடும்பமும் பாதிப்புக்குள்ளாகிறது.
2: சூளைமேடு பகுதியில் உள்ள கோயில்களில் கட்டிட வேலை நடைபெறுகின்றது. கட்டிட வேலை முடிந்தவுடன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறவும் உள்ளது.
3: சிறப்பு பார்வை சூளைமேடு கோயில். இந்த சூளைமேடு பகுதியில் பெரிய கோவில் ஒன்று காணப்படுகிறது. ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. மேலும் அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். அதே அநேக மக்கள் பல்வேறு வேண்டுதல்

0: செய்து மன திருப்தி மகிழ்ச்சி அடைகின்றனர்.
1: வானிலை அறிக்கை. நேற்று பெய்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் மழை நீர் தேங்கியுள்ள காரணத்தினால் ஆங்காங்கே சாலை கோரங்களில் நீர்த்தேக்கங்கள் அடங்கியுள்ளன. மேலும் இன்று வானிலை மிதமாக காணப்படுகிறது. இத்துடன் மக்கள் ரேடியோ செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
2: நன்றி.
3: ரொம்ப நல்லா இருந்தது இந்த நிகழ்ச்சி. வந்து ரொம்ப அந்த கிளாரிட்டி கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல சார். நீங்க வந்து எந்த அந்த ஃபார்மட்ல நீங்க அதை பண்ணீங்க? ஆர்டினரி
4: இட்ஸ் எ டவுன்லோடபிள்
3: சாஃப்ட்வேர்
4: ஃப்ரீ டவுன்லோடபிள் சாஃப்ட்வேர் ஆடியோ சிட்டி. அது MP3 ஃபார்மட்டா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும்.
3: இது வந்து இந்த குழந்தைகள் அந்த பெண்கள் அவங்களே அங்க தயாரிச்சாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது சார். இவ்வளோ நேரம் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய அமைப்பு பற்றியும் அந்த மக்களுடைய பகுதி பிரச்சனைகள் அப்புறம் நீங்கள் என்னென்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ஸோ எங்கள் MOP சமுதாய வானொலி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
4: தேங்க்யூ மேடம். ஐ வாண்ட் டு தேங்க் சியோசா அண்ட் MOP வைஷ்ணவ் ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கம்மிங் ஆன் ஏர். தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். என் அன்பான மாணவ மாணவிகளே, நீங்கள் கேட்டுட்டு இருக்குது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. ஒரு வீட்டுக்கு பொருள் இல்லாமல் கூட இருக்கலாங்க, ஆனால் பொறியாளன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. என்னடா ஏதோ பொடி வச்சு பேசலன்னு பார்க்குறீங்களா? அதே தாங்க, கண்டிப்பாக இல்லை பாதி பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆரம்பிக்கும் போதும் மாணவ மாணவிகளேன்னு சொன்னேன், இப்பவும் பொறியாளன் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக் தாங்க நான் பேச போகிறேன். கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரிங் பற்றி தான் பேச போகிறேன். ஏன்டா செப்டம்பர் 15 இன்றைக்கி ஏன் இவ இதை பற்றி பேசணும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இத்தனை நாள் பேசாமல் இன்றைக்கி தாங்க நம்மளோட இன்டர்நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டே. இவனடா பெருசாக இன்ஜினியரிங் பற்றி பேசிட போகிறா? நம்மளா விஐபி வேலையில் பட்டதாரி விஐபியே பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு யோசிக்கலாங்க. உங்களுக்கு ஏன்டா இந்த இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடுறோன்றது யாராவது ஒருத்தவங்களாவது யோசிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது இல்லை, முக்கால்வாசி பேர் யோசிச்சிருக்க மாட்டோங்க. இந்தியாவில் முதல்ல பொறியாளன் பட்டத்தை வாங்கினது யாருன்னு தெரியுமாங்க? வில்வேல் வரையா மட்டும்தாங்க. வில்வேல் வரையாவோட நினைவு நாளாக தாங்க நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டேவை கொண்டாடுறோம். இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்க்கலாமா? நம்ம இப்போ கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர் தாங்க நம்மளோட வில்வேல் வரையா. இவர் பூனே பல்கலைக்கழகத்தில் நம்மளோட படிப்பை முடித்தார். அதுக்கப்புறமா மும்பை பொதுப்பணித்துறையில் கொஞ்ச நேரம் பணியாற்றினார். இவரோட நினைவு நாளாக தான் இன்டர்நேஷ்னல் இன்ஜினியர்ஸ் டேவை நம்ம கொண்டாடுறோம். இப்போது முன்னாடிலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் பொறியியல் படிக்கிறான்னு சொன்னாலே எல்லாம் பெருமையாக பார்ப்பாங்க, மதிப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஏன், அதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக இத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் போய் சேர்கிறதுக்கான காரணமே வில்வேல் வரையா தான் சொல்லலாம். அவர் மட்டும் அன்னைக்கு அப்படி ஒரு பட்டத்தை முதல்ல வாங்கலை அப்படின்னா இன்னைக்கு இந்த காலத்தில் யாருமே இத்தனை பேர் போய் அந்த ஒரு காலேஜில் அட்மிஷன் கொடுத்துருக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஏன் நான் இவ்வளோ இன்ஜினியர்ஸ் பற்றி இவ்வளோ பேர் சேர்றாங்க போய் அப்படின்னு நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம், இந்தியாவில் இருக்க 100% மாணவர்களில் 70% மாணவர்கள் இன்ஜினியர்ஸ் தாங்க படிக்கிறாங்க. அதுக்காக ஆர்ட்ஸ் மட்டும் அப்படின்லாம் சொல்ல வரல. உங்களுக்காக ஒரு சின்ன இது படிக்கிறேன், சின்ன ஒரு கவிதை படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. உருக்கி கரைந்து மெழுகுவர்த்தி, ஒளியை விடுதல் தியாகமே. உன்னை பெற்ற அன்னை தந்தை உழைப்பும் கூட தியாகமே. இன்னவென்ன வந்த போதும் ஏற்று படிக்க வைக்கின்றனர். இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்கிறீங்களாங்க? மெழுகுவர்த்தி எப்படி தன்னை தானே உருக்கி மற்றவங்க எல்லாருக்கும் வெளிச்சம் தருதோ அந்த மாதிரி தாங்க அப்பாவும் அம்மாவும் அவங்களோட ரத்தத்தை வேர்வையை சிந்திதாங்க நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அதுக்காக இன்ஜினியரிங் படிக்கிறவங்க அப்பா அம்மா மட்டும்தான் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, ஆர்ட்ஸும் அப்படி தான் இருக்காங்க. இதில் அதிகமாக சொல்கிறதுக்கு காரணம் உங்களே நான் சொன்னேன், 100% மக்களில் 70% மக்கள் கண்டிப்பாக இன்ஜினியரிங்ஸ் தாங்க படிக்கிறாங்க. இந்த காலத்தில் தெருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கூட இல்லாமல் இருந்த காலம் போய் இப்போலாம் தெருக்கு 40 இன்ஜினியரிங் காலேஜ் வந்த காலமும் வந்துருச்சு. நான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்கெல்லாம் யாரும் பேரண்ட்ஸோட கம்பல்ஷனுக்காக இன்ஜினியரிங் எடுக்காதீங்க. உங்கள் ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது தரமாக இருக்குமா, நமக்கு தகுதியானதா, நமக்கு இது செட் ஆகுமா, நம்ம மூளைக்கு இது ஒத்து வருமா அப்படின்றத முதல்ல யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாமே சரின்னு தோணுச்சா அப்போது இதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வரும். இன்ஜினியரிங்கில் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நன்மைகள் என்னென்னு பார்க்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் தேர்வாயிடுறீங்க, அதுக்குள்ளே போகிறீங்க, அது நன்மை. இப்போது தேர்வாகி உள்ளே போகிறதே நீங்கள் படித்த படிப்புக்கு தகுதியானதாக இல்லைன்னா கண்டிப்பாக அது ஒரு தீமை தாங்க விளைவிக்கும். உங்கள் வீட்டுக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் ஃப்யூச்சருக்காகவும் இருக்கட்டும். அதனால் உங்களோட லைஃப், உங்களோட ஃப்யூச்சர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும்தாங்க இருக்குது. அதனால் இந்த இன்ஜினியரிங் டேவை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஏன் கொண்டாடுறோன்றதை சுற்றி தெரிவிங்க. இந்த இன்ஜினியர்ஸ் டேவை ஏன் கொண்டாடுறோன்றதை எல்லாரும் தெரிஞ்சுட்டு கொண்டாடுங்க. இது மட்டும் கிடையாது, எல்லா தினத்தையும் நம்ம ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம் தெரிஞ்சுட்டு கொண்டாடணும். ஓகேவா? இன்ஜினியரிங்ஸ் எடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை உங்கள் மனசுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு செய்யுங்க, வேறு யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி ஜோதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஹோபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: இப்ப நம்மளோட சிஆர்எஸ் எம்ஓபி சிஆர்எஸ் கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அபி சரவணன் சார் இருக்காங்க. நம்மளோட காலேஜ்ல இன்னைக்கு நடக்கிற ஈவெண்டோட சீஃப் கெஸ்ட் நம்ம அபி சரவணன் சார் தான். சார், இன்னைக்கு நடந்த ஈவெண்டோட ஈவெண்ட் எப்படி இருந்ததுன்னு ஃபீல் பண்றீங்க?
1: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். பேசிக்காக என்னோட கேரியர் ஒரு ஆர்ஜேவை தான் ஸ்டார்ட் பண்ணேன். தென் விஜே, தென் தான் இப்போது ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டாக மாறியிருக்கேன். அண்ட் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் ஒரு லேடிஸ் காலேஜில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் அட்டன் பண்ணுறது. பிகாஸ் டியூரிங் மை காலேஜ் டேஸ்லலாம் ஏதாவது காலேஜஸில் ஃபங்க்ஷன் வந்தால் ஒவ்வொருத்தர் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்த இந்த மீடியா ஃபீல்டுக்கு எல்லா தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இன்வைட் பண்ண உங்கள் டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சென்னையில் எவ்வளோ காலேஜ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேசிக் ஐம் ஃப்ரம் மதுரை. ஸோ சென்னை போனங்கனாலே ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த டைமில்.
0: சார், ஆக்சுவலி நீங்கள் படித்தது ஐடி ப்ரொஃபஷனலில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, பட் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து எப்படி ஆக்டிங் ஃபீல்டுக்கு வந்தீங்க? அது ஏதாவது உங்களுக்கு லைக் இவங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபீல்டுக்கு வந்த அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார்?
1: ஆக்சுவலாக அதுக்கு யாரும் இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பேப்பர் ஒரு ஆட் பார்த்தேன், விச் மீன்ஸ் ஒரு டைட்டில் ஒன்று பார்த்தேன். யூஸ்வலாக நாங்கள் இருக்கப்போ அந்த ஃபிலிம் சம்மந்தமான நியூஸஸ்லாம் பார்த்துட்ருப்பேன். ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஒரு படத்தோட ஆட் வந்து எந்த ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஒரு டைட்டில் மட்டும் இருந்தது. அண்ட் த டைம் ஆஸ் திங் லைக் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டைட்டில் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் ஆஃப்டர் தட் நான் இங்கே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு இந்த கேரளா நாட்டு இளம் பெண்களை படத்தோட சான்சஸ் கிடச்சிது. அங்கே போய் நான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு அதே ஆட் வந்தது, கேரளா நாட்டு இளம் பெண்களே பின்னாடி ஹீரோனா.
0: சார், நீங்கள் லீட் ரோலாகவும் நடிச்சிருக்கீங்க, அது இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலாகவும் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், நீங்கள் ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃப்ரென்ஸ்?
1: ஒரே ஒரு விஷயந்தாங்க, கேமரா எப்போ நம்ம முன்னாடி ஆனாதோ அப்போ நம்ம எல்லாமே ஹீரோ தான். நான் வந்து ஆட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்கட்டும், ஸோ சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும், ஐ நெவர் மைண்ட். என் முன்னாடி எப்போ கேமரா ஆன் ஆகுதோ அப்போ நான் தான் ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பண்ணுவேன். எனக்கு கொடுக்குற எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் ஐ டூ த மை பெஸ்ட்.
2: எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் உமன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் மீடியாக்காகவே படிக்கிறோம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னே. ஆனால் நிறைய ஃபியர் இருக்குது, அங்கே போனால் எப்படி இருக்கும், நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது? அண்ட் இஸ் இட் ஹவு டு யூ திங்க் உமன் ஷுட் கோ அபவுட் கெட்டிங் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டெல் யூ ஒன் திங், மீடியா இஸ் ஓப்பன் டு ஆல். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மேலு ஃபிமேலு, வயசு பெரியவங்க சின்னவங்க, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எப்பயுமே கிடையாது. அண்ட் ஐ டூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். யூனோ ஃப்ராங்க்லி டெல்லிங், நீங்களாம் மீடியா ஸ்டடிஸ் படிச்சுட்டு யூஆர் வெயிட்டிங். நாங்களாம் அந்த சான்சஸ் கிடைக்காம ஒரு வேலை உள்ளே வந்துட்டோம். பட் இப்போ தான் ரைட் நோ வி ஃபீல்ட் ஐயோ நம்மளுக்கு அந்த மீடியா ரிலேட்டட் ஏதாவது படிச்சுருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். யூஆர் பிளெஸ்ட் ஆக்சுவலி. யூ டோன்ட் ஹாவ் எனி ஃபியர் அபவுட் தட். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. தெரியாமல் தான் உள்ளே வந்தோம், இன்றைக்கி நாங்கள் அதில் வந்திருக்கோன்னா தெரிஞ்சு நீங்கள் உள்ளே வர போகிறீங்க. யூஆர் ஆல்மோஸ்ட் வெல்கம். உண்மையாக சொல்லணும்னா ரெட் கார்பெட் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல்.
2: தேங்க் யூ சார். சார், நீங்கள் வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் ஆடிஷன்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. எம்ஓபியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்பைரிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க மூவியில் நடிக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களோட ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். இப்போ ஆடிஷன் போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற டிப்ஸ்?
1: ஆடிஷன், இந்த வார்த்தை கேள்விப்பட்டவொடனே எனக்கு ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேபி இப்போது கபாலி ரஜினி சாரோட மூவி போயிட்டுருக்கேன், அதில் உள்ள டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் ஆடிஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த ஆடிஷன்ஸில் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆடிஷன் நடக்கிறப்போ அதில் கலந்துட்டு ஒரு விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார். ஸ்டில் அவர் வந்து அவர் எங்கே இருந்தாலும் உள்ளே வர ஏன்னா இன்ட்ரெஸ்டட். ஆடிஷன் இஸ் நத்திங் அபவுட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கோ அதுதான் ஃபைனல் வரைக்கும் போகும். ஸோ ஆடிஷன் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சான்சஸ் கிடச்சிடும். இட்ஸ் லைக் எ டீசர் ஆர் ப்ரொமோ சம்திங், ட்ரெய்லர் அது மாதிரி தான். உங்களோட ட்ரெய்லரோ டீசரோ தான் அந்த ஆடிஷன்றது. உங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு நிமிஷத்துலையோ இல்லை ஒரு டைலாக்கையோ என்னென்ன வேரியேஷன்ஸ் பண்ண முடியும்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். விச் மீன்ஸ் முதல் எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்கன்னே அதை படிச்சுட்டு உடனே போய் பண்ணிடலான்னு ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை ஃபுல்லாக டைலாக் வாங்கி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு 4-5 வெரைட்டி பண்ணி பார்த்துட்டு விச் இஸ் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் அதை பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி மீடியா ரொம்ப இட்ஸ் வைட், சினிஃபீல்டும் சரி இல்லை மீடியாவும் சரி வைடு. உங்களுக்கு ஆஃபன்ஸ் ஆடிஷன்ஸ் வச்சு வைடாக தான் எடுக்கிறாங்க. ஸோ யூ ஹவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாங்கள் வந்து இப்போ அந்த மாதிரிலாம் தெரியாது, எங்கே ஆடிஷன் நடக்குது, எங்கே என்ன நடக்குதுன்னா தெரியாது. பட் இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோன்னா ப்ளீஸ் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எடுத்தோடனே ஒரு பேப்பர் கொடுத்தோடனே யூ கான்ட் ஆடிஷன் சம்திங். ஒரு உங்களுக்கு பிடிச்ச படத்தில் பிடிச்ச டயலாக்காக நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் மிரரில் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் வேரியன்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சாஃப்டான பொண்ணாக பண்ணுறதை விட ஒரு போல்டான வில்லேஜ் பொண்ணாக இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, இது இது உங்களுக்கு ஒரு அன்னி கேரக்டர் கொடுத்தா எப்படி பண்ணுவீங்கன்றது ஒரு வெரைட்டி பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த மாடலேஷன்
2: சொன்னோன்னே எனக்கு நிஜமாவே பண்ணி பார்க்கணும்னு தோணுது சார்.
1: ஷூர் வில் டூ இட்.
2: இப்போ பியூட்டிஃபுல் கேம்பெயினுக்கு வந்திருக்கீங்க, பியூட்டிஃபுல்ங்கிறத எப்படி சார் டிஃபைன் பண்ணுவீங்க?
1: பி யூ அந்த டீக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஃபுல் பியூட்டிஃபுல், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ற விஷயம் தான். அஃப்கோர்ஸ் எல்லாருமே நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும்னு விரும்புகிறேன். இந்த ரேடியோ எவ்வளோ பேர் கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் காலையில் எழுந்திருக்கிறீங்க, ரெஃப்ரெஷ் ஆகிறீங்க, ட்ரெஸ் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒவ்வொரு மேக்கப் பண்ணுவீங்க, லைக் ஆயில் வைப்பீங்க, ஃபோம் பண்ணுவீங்க, சம்திங் யூல் டூ இட் ரைட். எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுவீங்க, ஃபைனலாக அந்த கண்ணாடி பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுவீங்க, டு பி ஹானஸ்ட் ஆ நல்லா இருக்கேன். அந்த ஒரு ஃபீல் அது எல்லாருக்கும் எப்பயுமே இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் அந்த டாபிக் என்ன வச்சிங்களோ அதுதான் அதோட ரியல் கான்செப்ட். நான் எப்பயும் அழகாக இருக்கேன் நம்மளுக்குள்ள ஃபீல் வந்தாலே, விச் மீன்ஸ் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும்னா, இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ கோவமாக இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், செல்ஃபி அப்படின்னு வச்சுனே ஒரு ஸ்மைல் ஒரு ஒரு செகண்ட் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. அது அது அசிங்கமாக நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க, உங்கள் ஃபேஸ் அழகாக தான் வச்சுக்குவீங்க. ஸோ எப்பயுமே நம்ம முன்னாடி ஒரு செல்ஃபி கேமரா இருக்குன்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை எப்பயுமே நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதை மாற்றி நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பியூட்டிஃபுல் அப்படின்றது நம்மளோட அவுட் சைடில் டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா நீங்கள் பிறந்தப்போ சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க, இப்போது ஒரு டீனேஜில் இருக்கீங்க, இன்னும் போக மேரேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், நீங்கள் வயசாவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபேஷன்றது வந்து மாறிட்டே இருக்கும். பட் இன்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கேரக்டர் என்ன, உண்மையான பியூட்டிஃபுல்ன்றது அது தான். வாட் எவர் யூ ஆர், நீங்கள் குண்டாக இருங்க, குட்டியாக இருங்க, கருப்பாக இருங்க, அழகாக இருங்க, எப்படி வேணா இருங்க, உங்களோட கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாராலையும் கவனிக்கப்படுவீங்க. ரெண்டாவது விஷயம், கேரக்டர் கூட அப்படி இப்படி இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இன்டர்னல் டேலண்ட்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். அன்னை தெரசா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி, அவங்க பார்க்குறதுக்கு முகம்லாம் சுருக்க சுருக்கமாக இருப்பாங்க. யாருக்காவது அவங்க பிடிக்காமல் இருக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அவங்களோட அவங்களுக்குள்ளே வளர்த்துக்கிட்ட கேரக்டர் அது. அஞ்சு ஜார்ஜ் அவங்களுக்கு கண்ணால் ஒட்டி போயிருக்கும். பிடி உஷா இந்தியாவின் தங்க முகம்னு சொல்கிறோம், அவங்க ஃபேஸே இருக்காது. ஏன் ஆனால் அவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக தான் அவங்க வந்து அவார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, ப்ரைஸஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட கேரக்டரும் நம்மளுக்குள்ள நம்ம வளர்த்துக்கிற டேலண்ட்டும் மட்டும்தான் உண்மையான பியூட்டி நம்மளுக்குள்ள. அதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும். நெவர் மைண்ட் அபவுட் வாட் யூ ஆர் ஹூ யூ ஆர், நீங்கள் எப்போ இருக்கீங்கிறத பற்றி யோசனை பண்ணவே வேணாம். உங்களுக்குள்ளே உள்ள கேரக்டரும் உங்களோட டேலண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போய் ரெட் கார்பெட்டில் நிப்பாட்டும் ஒன் டே ஃபார் ஷோ.
2: நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி அட்டகத்தியில் உங்களை நீங்கள் முதல் தடவை பார்க்குறச்சி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஆனால் ஃபேமிலிக்கிட்டேருந்தே நினச்ச சப்போர்ட் கிடைக்கல. நிச்சயமாக மற்றவங்க கூட இருந்தவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்னால தான் உங்களுக்கு அடுத்த படம் போகணுன்னே தோணிருக்கும், கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். அப்படி வந்ததில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்னா யார் கொடுத்தது?
1: நீங்கள் கேட்கறதுனால இந்த கேள்வி நான் சொல்லியிருப்பேன். என்னோடய ஃபேமிலி தாண்டி எனக்கு வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஐ ஷுட் ரெஃபரன்ஸ் தெம், பத்மநாபன், முனியராஜன், சுரேன், என்னோடய செந்தில் அண்ணா, இவங்க நாலு பேர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷேஷன். என்ன பார்த்தீங்கன்னா, நான் சவுத்துலேருந்து வந்தாலும் எனக்கு இங்கே பண்ண முடியுன்ற பயம் இருந்தது. பிகாஸ் உங்களுக்குலாம் மேபி நீங்களாம் சென்னைன்னு நினைக்கிறேன், உங்களுக்குலாம் இங்கே வீடு இருக்கும், ஸோ எப்படினாலும் வீடு போனேன், சாப்பாடு கிடச்சிரும், தங்க இடம் கிடச்சிரும். பட் நாங்கள் அப்படி இல்லை, ஃப்ரம் சவுத், அது வீட்டை விட்டு வெளியே வந்த பசங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு அக்கமடேஷன் ரெடி பண்ணணும், எங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த சான்சஸ் தேணும். இந்த ஹோப்லாம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் யூஆர் பிளெஸ்ட், உங்களுக்குலாம் ஆல்ரெடி ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்து கோயம்பேட்டில் இறங்கி அதுக்கப்புறம் சான்சஸ் தேடி நாங்கள் வர்றதுக்கு டிலே. அப்படி இருக்க நாங்களே இப்போ லீடிங் வந்துட்டோம்னா உங்களுக்குலாம் எவ்வளோ ஈஸி இல்லை. யூ கேன் ஈஸிலி வைட் அப், உங்களுக்கு பெரிய சப்போர்ட் உங்கள் அப்பா அம்மா. தயவு செஞ்சு அவங்கள மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நான் ரெண்டு வருஷம் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் என் அம்மா அப்பாட்ட போய் சொன்னேன், அப்போ தான் அவங்க ஹாப்பியானாங்க, ஓகே அட்லீஸ்ட் அப்படின்னு. ஸோ நீங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, அவங்களோட பிளெஸிங்ஸ் எடுத்துக்கோங்க, டெஃபினட்டாக நீங்கள் அதில் வின் பண்ணிடலாம்.
2: சார், உங்களை ஹீரோவாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இனிமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க வெளில போனால்.
1: ஆஃப்கோர்ஸ்.
2: ஸோ பியூட்டிஃபுல் கேம்பெயினை பற்றி நீங்கள்
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நடத்தின காலேஜில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க.
2: தேங்க்யூ சார்.
1: எல்லாருமே அழகாக இருந்தாங்க. அதையும் தாண்டி உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் ஹெச்ஓடி மேடமாக இருக்கட்டும், இல்லை காயத்ரி மேடமாக இருக்கட்டும், பிரியாவாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ரொம்ப டெடிக்கேஷனாக அவுட் பண்ணாங்க. அஸ் வெல் அஸ் உங்களோட நேம்ல எனக்கு சரியாக ரிஜிஸ்டர் ஆகலை. சனா அண்ட் ஸ்ருதி ஹேமா இவங்க என்கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்வியூ பண்ணாத எவ்வளோ பேர் இருப்பாங்க. வாட் ஆர் இட் இஸ், உங்களோட டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது யாரோ ஒருத்தன் வந்திருக்கான்னு பார்க்காம யார் இருந்தாலும் அவங்களை கெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. டெஃபினட்டாக உங்களோட இந்த சர்வீஸும் இந்த கேம்பெயினும் வந்து என்னோடய லைஃப் டைம் நான் மறக்க முடியாது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கேன். நான் கெஸ்ட்டாக போயிருக்கேன், சீஃப் கெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அது நான் ஆசைப்பட்டு பார்த்த ஒரு காலேஜில்.
2: நிறையா இடத்துக்கு போவீங்க சார் நீங்கள் நிச்சயமாக.
1: உங்களோட எல்லா சப்போர்ட் இருந்தால் டெஃபினட்டாக அது கண்டிப்பாக நடக்கும். என்னோடய மூவி அடுத்து சாகசம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பாருங்கள்.
2: பெஸ்ட் விஷஸ் சார்.
1: தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு ஆல்.
2: Thank you so much for coming to my show. I think listeners ellarum unga kitta nariya pesi enjoy panirpaanga nambrom. Neenga kettukondirupadhu MOP samudaya vanali 107.0. ellarum unga kitta nariya pesi enjoy panirpaanga nambrom. Neenga kettukondirupadhu MOP samudaya vanali.

0: அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிர உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஹே ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.

0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி, பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்கள் டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லதில்லை, உங்களை சுற்றி மற்றவங்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: ഏഴ് സ്വന്തങ്കലിൻ താലത്തോട് ആലവം പൈ ഉറുമിടിസൈ തുന്തുബിയോട് ആമാൻ തുന്തുബിയോട് വില്ലിനിൽ പാട വന്നരുൾ വൈഗണപതിയേ.
1: சரி, கடவுள் வாழ்த்து பாடியாச்சு, இப்ப என்ன என்ன பண்றது?
2: இது கூடவா தெரியாது, வந்தவங்களெல்லாம் வரவேற்கணும்.
1: சரி வா, வந்தவங்களெல்லாம் வரவேற்கலாம்.
0: வந்தன

0: காதலே வந்தனோ.
1: சரி வந்தவங்கெல்லாம் வரவேற்றாச்சு, வாங்க கிளம்பலாம்.
2: அட, வந்த விஷயத்தையே மறந்துட்டோமே.
1: எதுக்காக நம்ம இப்ப வந்திருக்கோம்?
3: நாம இப்போ நிறைய செய்தி சொல்ல வந்திருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாமா?
1: எப்படி நான் வணக்கம் சொல்ல போறீங்க?
3: தோ சொல்றோம்.
0: ஹலோ.

0: மக்கள் உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் மக்கள் உண்டு உண்டு என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் உண்மை சொல்லிய வார்த்தையடா இது நிக்காது ஒரு போதும்.
1: நம்ம முதலாம் ஆண்டு எம்ஏ கம்யூனிகேஷன் பசங்க சேர்ந்து எம்ஓபி எஃப்எம்ல ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட் பத்தி பேச போறாங்க.

0: சிங்கிள் பேரண்டிங்கா அப்படின்னா என்னன்னு
1: நான் சொல்றேன் நான் சொல்றேன்
0: முந்திரி கொட்டை
2: நீ இருடா நான் சொல்றேன். சிங்கிள் பேரண்டிங் அதாகப்பட்டது, நாம சின்ன குழந்தையா இருந்தப்போ அப்பா இல்லனா அம்மா நம்மள பாத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ மாறி வரும் கலாச்சாரத்தை ஒற்றி அப்பா இல்லனா அம்மா அப்பா இல்லனா அம்மா குழந்தைய பாத்துக்கிறதுக்காக பிரிஞ்சு இருக்காங்க.
0: எப்படி இருக்காங்க?
2: பிரிஞ்சு இருக்காங்க. இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
3: இந்த பிரிவு மனசளவுல இல்ல.
4: எவ்வளவு பெரிய விஷயம்.
0: அடுத்து என்னத்த பத்தி என்ன சொல்ல போறீங்க?
2: அடுத்தது ஒரு புதுவிதமான விஷயம்தான், அதையும் பாட்டுலயே சொல்லிடலாம்.
1: சரின்னு.
3: தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா, கேளுடா கேளுடா லிவிங் டுகெதர் கேளுடா, திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழும் ஒரு ஜோடி, அதை பற்றி நீயும் கேளுடா.
0: ரிப்பீட்.
3: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழும் ஒரு ஜோடி, அதை பற்றி நீயும் கேளுடா.
1: அது என்ன? லிவிங் டுகெதர்.
2: லிவிங் டுகெதர். இந்த காலத்தில் திருமணத்திற்கு முன்னாடி காதலர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்களாம்.
0: ஐயோ ஐயோ என்னடா சொல்றீங்க, இது தப்பாச்சு.
4: நீ ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆற?
2: இது புதுவிதமான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சென்னை மாநகரத்துல இது ரொம்ப பிரபலம்.
1: நம்ம இப்ப ரெண்டு புது விஷயத்த பத்தி பார்த்தோம், வேற ஏதாவது புதுசா சொல்ல போறீங்களா? எங்களுக்கெல்லாம்
2: இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க.

0: You all heard this kid, and you must have known what the child goes through by now. This is the scenario in most of the single parenting house. The husband and wife, the parents, stay away from each other to meet the financial needs and tackle the career demands of their family. What the child goes through is its own problem, but the growing scenario has left no question to be answered. Now the next segment would be Sagrika and Saujanya on myths and reality of single parenting. Hi Sagrika.
1: Hi Saujanya.
0: How are you?
1: I'm doing good. How are you? It's so nice to see you after so long.
0: Yes, I'm fine. How is college going?
1: College is going on well. It's as hectic as always.
0: Okay, you know what? I have my vacation now and I was just thinking about how Chennai is changing these days.
1: I totally agree with you. It's so astonishing, no, to see such new trends coming up in our society also.
0: Yeah, I always keep comparing my childhood to these days. It was so different. I mean, in these 20 years, there are a lot of things which are changing in Chennai.
1: Agreed. I totally agree. But you know, we can't really stop ourselves from all this because with time, people change and that's why society also changes.
0: Yeah, I accept change is the only permanent thing. Okay, I heard from one of our common friend that you're doing a major study on single parenting and all.
1: Well, it'll be more major if you help me out on it.
0: Okay, well, otherwise also, I don't think I can help you out in a great way. But I have few doubts within me, I mean, about the single parenting. So, can we like clear ourselves about what the myth is and what reality is about single parenting?
1: I'll be most glad to help you out.
0: Okay, Sagrika, single parents and their children often seem to face stigma, violence and social problems. And I know these are based on myths, stereotypes, half-myths and prejudices. What is your opinion on this?
1: See, Saujanya, sometimes the taunts can be subtle and leave subconscious effects. So the best approach is to confront them and understand what is true and what is not. Why don't we just examine some myths over here?
0: I'm sure I know a dozen of myths about this. Okay, let me start out with this. I'm little confused about the myths. Since culturally, traditionally, nuclear families are the norm and predominant in India and basically in Chennai, single parenting is an aberration and single parents are often left lonely and isolated. That's what I've been hearing for the past many years. What do you think this is all about? What do you have to say about this?
1: Yes, Saujanya, to an extent it is true. But I'll explain this more clearly by taking the example of America. Recently, single parent families have shown a sharp rise. About 59% of the American children have lived in a single parent home at least once during their minor years. That is quite astonishing. But this trend is catching up in India also at a much faster pace.
0: Wow, that's indeed a sharp rise. Then what about this? Is it true that children from single parent families have emotional and behavioral problems and are average or below average students in school?
1: Well, these conclusions are completely false, Saujanya. Research by scholars such as that of Richards and Smige states that these children of single parents can be as healthy and as equally emotionally secure as those from the traditional families. So I don't think anything what these people say is true.
0: Then why do you think such myths go around in the society?
1: You know, it's just the way society perceives certain things. It's personal opinion basically.
0: Okay, and I always hear this thing, you know, single parent families are broken homes. What is that all about? Is that true?
1: No, not at all. Many times it turns out to be the healthiest choice to give their children a peaceful and stable home environment in positive outcomes in single parent families. And this phenomenon is not uncommon. Single parents are often more multitasking and their children actually learn to handle greater responsibility over time if you actually notice.
0: Okay, so you mean to say it's a separation by comfort or for comfort.
1: Yeah.
0: Thanks, Sagrika, for clearing all my doubts on single parenting. Now, I clearly understand the outcome of single parent families actually depends on the social network and support to the family.
1: That is not enough, Saujay, I must add. Parents should not become too dependent on children for their social and psychological support. Families should also engage in volunteering within community so that they learn to balance between nurturing and being nurtured, and each family member can become matured and independent.
0: Marriage as an institution is very old and popular in most parts of the world. But recent trends show that many people are opting out of this and prefer the less committed form of living in relationship. It has been a popular thing in the western part of the world, where people are afraid of going through another marriage, so another divorce, and the problems that come with divorce, dividing property, alimony, issue of child custody, etc., etc. But in India too, it has become a common thing, not yet popular. But still, you hear of people living in with each other. You hear it in most circles where people are in advertising, hotel, airlines, or in people of art industry. We still see living in a choice by what we consider modern thinkers or crazy arty people. Marriage in India still remains a strong institution, and we have a lot more respect for it over the years. Now it's over to Hema, who has done documentary on living together relationship with quotes from eminent people of the society. Over to you, Hema.
2: மேற்கிலிருந்து இறக்குமதியான பர்கர், பீஸா, டிஸ்கோ, டேட்டிங் வரிசையில் சமீபமாக சேர்ந்திருக்கிறது லிவிங் டுகெதர். அதென்ன லிவிங் டுகெதர்? திருமணம் செய்து கொள்ளாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது. இன்னும் நெருக்கமாக சொன்ன போனால், நோ கல்யாணம், நோ குழந்தை. விரிவாக சொன்னால், ஒன்றாக உண்பர், ஒன்றாக உறங்குவார்கள், ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக்க முடியாது, ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்த முடியாது. போரடித்து விட்டால் கை குலுக்கிவிட்டு குட்பை சொல்லலாம். லிவிங் டுகெதர் என்ற பெயரை பார்த்ததும் ஏதோ மேல்தட்டு வர்க்கத்திற்கான விஷயம் போல தோன்றும். ஆனால் திருப்பூரில் தினக்கூலியாக பனியன் கம்பெனியில் வேலை செய்பவர்களில் இருந்து சென்னையில் மாதம் 50,000 சம்பாதிக்கும் சாப்ட்வேர்காரர்கள் வரை வர்க்கபேதம் இல்லாமல் லிவிங் டுகெதர் வாழ்க்கை எல்லா மட்டத்திலும் ஊடுருவி வருகிறது. திருமணத்திற்குள் சிக்கிக்கொண்டால் குழந்தை, குடும்பம் என்று வேலையிலிருந்து திசை திருப்ப வேண்டியிருக்கும். லிவிங் டுகெதர் டிவி காரர்கள் மத்தியில் அதிகமாக பரவி வருகிறது. நடிகை காவேரி திருமண விவகாரம் சர்ச்சைக்கு பிறகுதான் இந்த புது கலாச்சாரம் பற்றி கேள்விகள் அதிகமாக எழுந்திருக்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு முன் விஜய், சிம்ரன் நடித்து வெளிவந்த பிரியமானவளே படம் கூட கிட்டத்தட்ட இது போன்ற கான்ட்ராக்ட் உறவை அடிப்படையாக கொண்டு பின்னப்பட்டதுதான். சேர்ந்து வாழறதுன்னு முடிவு செய்த பிறகு பின்னால் வரப்போகும் பிரச்சனையை பற்றி யோசிச்சு பார்க்கிறார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. தங்களுடைய மகனோ மகளோ வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கையை வாழறாங்கன்னு தெரியும் பொழுது குடும்பத்திலிருந்து இவங்க ஒதுக்கி வைக்கப்படலாம். இன்னும் சொல்ல போனா இது அந்த 2 பேருடைய குடும்பத்திற்கும் கரும்புள்ளியா இருக்கலாம். வெறுமனே உடல் ரீதியா பண ரீதியா 2 பேரும் ஒத்துப்போகலாம். உணர்வு ரீதியாக ஒத்து போகும்போதுதான் குடும்பத்தையும் சமூகத்தையும் எதிர்கொள்வதற்கான தைரியமும் பக்குவமும் இருக்கும். ஏதோ ஒரு உடன்பாட்டில் வாழ்றாங்க, ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை சரிபடலன்னு தோணும்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் பிரிந்து தனித்தனியாக வாழ்க்கை ஆரம்பிச்சுக்க விரும்பினால் சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படியே ஒரு வாழ்க்கை அமைந்தாலும் புதிய வாழ்க்கையில் தனக்கு துணையாக வந்திருப்பவர்கள் சந்தேகப்படுறது, தன்னம்பிக்கையின்மை, மரியாதை கொடுக்காம இருக்கிறதுன்னு நிறைய பிரச்சனைகள் தலை தூக்கி ஆரம்பிக்கும். இன்னொருத்தியோட வாழ்ந்தவனை ஒரு பெண் கணவனா ஏத்துக்கிட்டாலும் இன்னொருத்தரோடு வாழ்ந்தவளை ஏற்றுக்கொள்ளும் சிறந்த மனது எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? இப்படி மனம் ஒன்று போய் முடிவுகளை எடுக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைகள் வரும்போது அந்த 2 பேரில் ஒருவர் அந்த உறவில் நீடிக்க விரும்பினால் வேறு விதமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அந்த ஆணையோ பெண்ணையோ சொல்ல முடியாது. தனிப்பட்ட விருப்பத்தில் ஒரு முடிவை எடுத்துட்டு அது சட்டரீதியான தீர்வு எதிர்பார்க்கும் பொழுதுதான் அது சமூக பிரச்சனையாக மாறிவிடுகிறது. எதிர்காலத்தில் திருமணம் அமைப்பு தேவையா என்கிற எண்ணம் கூட வரலாம். திருமணம் என்ற அமைப்புக்குள் செல்ல விரும்பாமல் ஃப்ரீக் அவுட் வாழ்க்கையை வாழ விரும்புகிறவர்கள் ஒரு கட்டத்தில் திருமணத்திற்கு ஏங்க ஆரம்பிக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்னால் சேர்ந்து வாழும் கலாச்சாரம் வேகமாக சென்னையில் பரவி வந்தாலும் இதுபோன்ற உறவுகளை சட்டம் அங்கீகரிக்கவும் இல்லை, தடை செய்யவும் இல்லை. ஆனால் சமீபத்தில் வந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் மனைவி, மகள், திருமணம் போன்ற உறவில் உள்ள பெண்கள் மீது வன்முறை செலுத்தப்பட்டால் அதை தடுக்க வழி இருக்கிறது. ஆனால் சொத்துக்களில் பங்கோ ஜீவனாம்சமோ கேட்க முடியாது. அதுபோல்தான் இதுவரை நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம், இனியும் அவருடன் சேர்ந்து வாழ விரும்புகிறேன் என்று அந்த பெண்ணோ ஆணோ சொன்னால் அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணங்களிலேயே நாளுக்கு நாள் பெண்கள் மீதான வன்முறை புதுப்பித்து வடிவம் எடுத்து வருகிறது. இப்படி சமூகத்தாலோ சட்டத்தாலோ அங்கீகரிக்கப்படாத உறவுகள் ஆண்களுக்குதான் சாதகமாகும். மத சட்டங்களுடன் நடக்கும் திருமணங்களையே பதிவு செய்யும்படி வலியுறுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை வேண்டாத ஒன்று. ஆண்களை விட பெண்களே இந்த வாழ்க்கை முறையை விரும்புகிறார்களாம். இதற்கு காரணம் என்னவென்றால் மாறிவரும் கலாச்சாரம் மற்றும் மேல்நாட்டு மோகம்தான். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்ற நமது இந்திய இளைஞர்கள் இடையே மிகப்பெரிய கனவாக மாறி வருகிறது. திருமணம் என்கிற புனிதமான பந்தத்தில் இன்னும் சில நாட்களில் மறைந்துவிடுமோ என்ற அச்சம் பெரியோர்களிடையே பீதியை கிளப்புகிறது. இந்த கலாச்சார சீரழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்று பலரும் அஞ்சி வரும் ஒரு விஷயமாக லிவிங் டுகெதர் தோன்றுகிறது. வளர்ந்து வரும் மற்ற நாடுகள் மத்தியில் இந்தியாவில் ஊடுருவியுள்ள லிவிங் டுகெதர் ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்திவிடுமோ என்று பலரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. மேற்கிலிருந்து எத்தனையோ விஷயத்தை நாம் பின்பற்றியுள்ளோம், உணவு, உடை மற்றும் எத்தனையோ பல விஷயம். இவையெல்லாம் நமது நாட்டுக்குள் வந்தபோது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் லிவிங் டுகெதர் ஒட்டுமொத்தமாக நமது பண்பாட்டிற்கு எதிரான ஒரு விஷயம். இன்று பெண்கள் ஆண்களை விட ஒரு மடங்கு அதிகமாகவே எல்லா துறைகளிலும் முன்னேறி வருகிறார்கள். பெண்களுக்கு வாழ்க்கையில் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்ற ஆசை அதிகரித்து வருகிறது. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிவிட்டால் பெண்கள் திருமணத்திற்கு தடை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் வரும் அந்த புது உறவு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம் என பயம் பெண்களிடையே அதிகரித்து வருகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக வாழ விரும்புவதில்லை. லிவிங் டுகெதரில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக உண்ணலாம், ஒன்றாக வெளியே செல்லலாம், ஒருத்தரை ஒருத்தர் அடிமைப்படுத்தி வாழ வேண்டாம். பிடித்தவரை ஒன்றாக இருக்கலாம், போர் அடித்துவிட்டால் குட்பை சொல்லி சுலபமாக விலகிக் கொள்ளலாம். இந்த வாழ்க்கை முறை பலரையும் கவர்ந்துள்ளது. பெற்றோர்கள் சிலர் இந்த முறைக்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றாலும் நாம் வாழும் இந்த சமுதாயம் நம்மை மற்றும் லிவிங் டுகெதர் என்ற இந்த விஷயத்தையும் எதிர்க்கும். கலாச்சாரம் என்று ஒன்றியுள்ள நம் முன்னோர்களுக்கு லிவிங் டுகெதர் ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக இருக்கிறது.
3: Living in relationship, which is a phenomenon which has been there among the youth from the 70s onwards in India. But as a parent, I would not, encourage this kind of a relationship because if we are going to encourage this kind of a relationship, then the basic structure of the society would break. The whole institution of family and marriage would become meaningless. It's very easy to say that, we are living in, we are having a trial run. Yeah, you can even find out about people, whether, you would be compatible with them or not, without having a live-in relationship. A living-in relationship is where you're making a lot of commitments inside your heart, but superficially you don't want to accept those commitments. and it will go a long way in affecting the kind of family that, base that we have, or the marriage commitment, the social commitment base we have. So I don't think it's right to encourage living in relationship.
2: திருமணத்திற்கு முன்னாடி சேர்ந்து வாழ்வது சரியா தவறா என்று கேட்டதற்கு மிஸ்ஸஸ் பத்மா ராணி, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் எம்ஏ கம்யூனிகேஷன், மிஸ்டர் டி ரங்கராஜன், ரிட்டையர்ட் ஆபீசர் ஃப்ரம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ், மிஸ்ஸஸ் கமலா ராமன், அன் எல்டர்லி பர்சன், மிஸ்டர் ராஜகோபால், அ சிவில் லாயர்.
4: The English department, MOP Vaishnav College, regarding living together, I strongly believe in individual rights, and no authority has a right to infringe upon individuals' rights. So I'm not going to talk about whether you can go ahead with living together or not or whatever, but I personally feel that living together would affect the very social structure, and it's a great blow to the obviously a great blow to the institution of marriage, but then that in turn would affect the future generation. I think
5: I'm D. Rangarajan, retired executive of a public sector undertaking. The concept of living together is new to our culture and has been borrowed from the West. It is alien to our country, which has defined the what a family is to the world. The new concept is an offshoot of globalization process, where with more strangers of varied hues working together in call centers, BPO, MNCs, etc. I am of the opinion it is good because it brings like-minded people together, so that people understanding is achieved, culminating in successful marriages. But it may take, but given the mindset of our people, it may take years before the concept is accepted as a way of life.
6: I am Rajagopal, a middle-aged man. Our Indian cultural heritage has been in existence since time immemorial. The concept of living together is a fatal blow to the community and our culture. A strong foundation had been laid by our forefathers with regard to marriage and its significance. Elderly people should not encourage the concept of living together. If the foundation of the concept of marriage is broken, our future generation will go haywire and confusion and chaos will prevail in the society.
1: Well, after hearing the documentary on Living Together by Hema, it does seem astonishing, doesn't it? What we imagined was only portrayed in the movies, and it's hard to believe in relation to the reality. I think we should take a look into how cinema has affected this live-in concept and how it is on race. Let's hear what interesting facts Soumya has to share with us. Now, Soumya will take over to speak on Living Together, a look into cinema.
7: Is it all right to move into your guy's place and live together and vice versa? My thought on this is that you lovebirds should wait for marriage before you do so. A little patience always pays. Do I sound moralistic? My reasons for disapproving this from premarital arrangements are rather practical. You may have your own solid reasons, and they are probably along these lines: to save money, to test run a marriage, or to starve off loneliness. People have the most liberal ideas on anything from the way they dress, work, live, socialize, and play. In their society, almost anything can pass as normal as long as it doesn't infringe into others' life. Nobody will bat an eyelid at you for your personal preference, however awakened they are. You can be straight, bisexual, or homosexual in your orientation, but you are not going to lose sleep because of it, for the simple reason it is not an issue for them. It's my life attitude regime supreme there. It's not only the real life which influence people from such relationship. Cinemas too inject such ideas. Movies like Anbe Arure and Salaam Namaste walks into a new alley altogether. Live in relationship. The concept of living together without taking the sacred oath of matrimony is not aligned by any standards in the real life. In real life, yes, not many filmmakers in Bollywood and Hollywood have looked into the intimate relationship shared by the two consenting adults. In that respect, Salaam Namaste does make an effort to push the envelope in Hindi film industry and Anbe Arure in Tamil. It's a myth that Indian audience have still not come of age and continue to the orthodox about certain issues. But debut director Siddharth Raj Anand and S.J. Surya handled the subject with utmost maturity, serving the pill in the sugary sweet format. And that's one of the vital reason why the viewer doesn't really raise an eyebrow or feel stunned while watching the flick. Among the 15 films being screened in the French Oscar entry, IFFI organizers said that 6 films of the Living Together collection prepared by the French Ministry of Foreign Affairs are modern day fables about French society. Living Together will include the film Samia by Philip. Samia is a teenage girl belonging to a family of Algerian Muslims who have settled in the southern French town. Samia is continuously restricted by her family. Naturally, they expect her to follow their tradition to the letter, and for a woman, this means staying at home all days looking after their menfolk. In the end, Samia has no option but to rebel against her family and find a new life for herself, who fall in love with a guy opting for living together relationship. Though it's a Western culture, such relationships are also adapted in Indian culture and portrayed in cinema, which influences the public in their personal life. As films portray such relationship, you take an idea of yours and own it. Develop this and train yourself to let go of what others expect of you. Consider less of what you thought you need to do and more of what plans for you to perform.
1: A lot has changed in the lifestyle of the average modern day Indian couple. Both partners these days may have jobs with long hours in heavily competitive environments. Call it a need or a want, many couples seem to be welcoming this additional income. Often young couples leading such a lifestyle tend to put off having a baby. The dink lifestyle can be a shallow one, adding nothing to the propagation of race and contributing to the decline of Western culture. Dinks will never have the joy of bringing up their children. Double income, no kids, meaning plenty of money for couples, and no kids to attend to at 5 o'clock in the morning. It can also mean sleep till 10:30 a.m. on Saturdays, followed by a champagne lunch, lobster dinner, and whatever pleasure the weekend has to offer. Saujanya, I think we should not waste any further time and initiate our debate on dink. I think our participants of Sita Lakshmi and Deepika, who are second-year journalism students of MOP Vaishnav College, are all geared for this, and I'm eagerly waiting to hear what they have to say about this. We welcome you all to this show. In this show, Deepika is going to speak for the concept of dink and Sita Lakshmi against. Let's not waste any time and get started on this.
8: குழந்தைங்க இல்லாத வாழ்க்கை சத்தியமாக வந்து சந்தோஷமாகவே இருக்காது தான் என்னோட ஒப்பீனியன். அவங்க சிரிக்கிறது, அவங்க பேசுறது, அழகுது, அதெல்லாம் நம்ம ரசிக்கணும். அதுதான் ஒரு கணவன் மனைவியோட முக்கியமான அம்சமே. அவங்க வாழ்க்கையும் அப்போ தான் பூர்த்தி ஆகும்.
9: ஓகே சீதா லட்சுமி, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். அவங்க சிரிக்கிறது அழுகிறது எல்லாமே கஷ்டமா இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா வந்து உங்ககிட்ட காசு இல்லனா, அவங்களை வளர்க்கறதுக்கு உனக்கு காசு இல்லனா என்ன பண்ணுவ நீ? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த லைஃப். நீ சந்தோஷத்துக்காக குழந்தைங்களை பத்துக்கிட்டனா, அவங்களை நல்லா வளர்க்கணும்னா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்படுவ.
8: அப்போ உனக்கு வந்து காசு தான் வந்து சந்தோஷம் கொடுக்குது
9: அப்படின்னு நான் சொல்லல. இப்ப நீ என்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இப்ப காசு இருக்கு நீ தோணுதா, அப்ப நீ குழந்தைய பெத்துக்கலாம். ஆனா உனக்கு காசு இல்லைன்னா நீ குழந்தைய பெத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. சப்போஸ் உன் குழந்தைங்க வந்து எந்த ஒரு அப்பா அம்மாவும் அவங்களோட குழந்தைங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாருமே ஒரு பெரிய என்னதான் அவங்க மிடில் கிளாஸா இருந்தாலும் லோவர் கிளாஸா இருந்தாலும் அப்பர் கிளாஸா இருந்தாலும் எல்லாருமே அவங்க குழந்தைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. இப்ப ஒரு மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ்ல இருக்க அப்பா அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல போய் சேர்த்தாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து நடந்து போகும், இல்ல அந்த மாதிரி சைக்கிள்ல போகும், இல்ல பஸ்ல போகும். அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நாலு குழந்தைங்க கார்ல வர்றது இந்த குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க வாழ்க்கையில ஏக்கம் இருக்கும். அந்த மாதிரி ஏக்கத்தை எதுக்கு நம்மளோட குழந்தைங்க வேற நம்ம திணிக்கணும், அது குழந்தைய பெத்துக்காம இருக்கலாமே.
8: அந்த மாதிரி ஏக்கத்தை வந்து குழந்தைகிட்ட வர வைக்க கூடாது, அது வந்து பெத்தவங்களுடைய வளர்ப்புல தான் இருக்கு. நீ வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு அதிகமா ஆசைப்படுற மாதிரி உன் குழந்தைய வளர்த்தனா கண்டிப்பா அந்த குழந்தை வந்து மத்தவங்கள பார்த்து ஐயோ நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு வந்து வருத்தப்படும். ஆனா நீ வந்து அது ஏக்கத்தை வந்து வளர்க்க விடாம உன்னோட வளர்ப்புல வளர்க்கணும்.
9: ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னதான் நீ காசு இருக்க மாதிரி நடிச்சு வளர்க்க முடியாதே, உன் குழந்தைய உன்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீ உன் குழந்தைக்கு கிட்ட காட்ட முடியும். உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அந்த 100 ரூபாய் இருக்க மாதிரி தான் காமிச்சிக்க முடியும். அந்த 100 ரூபாவை நீ 1000 ரூபாவை வச்சு நடிக்க முடியாதுல்ல, அப்ப நீ கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏக்கம் இருக்கும்.
8: நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப என்னோட கணவரும் வேலை பாக்குறாரு, நானும் வேலை பாக்குறேன்னு வச்சுக்கோயேன். இப்ப வந்து நான் வந்து இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது நான் ஷார்ட் பிரேக் கொடுத்துக்கலாம். சோ நான் வந்து குழந்தைய பெத்துனதுக்கு அப்புறமா நான் வந்து நம்ம அப்படி வேலைக்கு போகலாம். சோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து நான் தவறவே இல்லை.
9: நீ எப்படி சொல்ற தெரியுமா, இது ஒரு பெர்சன்டேஜ், ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் பீப்பிள் தான் அப்படி இருக்காங்க. இப்ப இருக்க இன்கம் நம்ம நிறைய பேர் வந்து இந்தியால எப்படி இருக்காங்கன்னா, ஒன்னு அண்டர் எம்ப்ளாய்டா இருக்காங்க, இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க. அது 70% ரொம்ப அதிகமா இருக்கு. அஸ் இன் என்னன்னா, ஒருத்தவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது ஒருத்தவங்க டெலிவரிக்காக லீவ் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரே ஒரு இன்கம் தான் வரும். அந்த டைம்ல குழந்தையோட டெலிவரியும் நீ பாத்துக்கணும், அம்மாவோட ஹெல்த்தியும் பாத்துக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கணும், நிறைய ஐட்டம் சாப்பிடறதுக்கெல்லாம் வாங்கி தரணும். அதுக்கெல்லாம் எங்க போவாங்க?
8: இப்போ பார்த்தா ஐடி பீப்பிள் வந்து சம்பாதிக்கிறது 50,000+ தான் சம்பாதிக்கிறாங்க. சோ அந்த 50,000 கண்டிப்பா ஒரு குடும்பத்தை வந்து இது பண்ண முடியும்.
9: நீ சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஆனா அந்த 50,000 ஐடில ஒர்க் பண்ற பெர்சன்டேஜ் எத்தனை? ரொம்ப கம்மி. மிஞ்சு போனோம்னா இந்தியாவோட பாப்புலேஷன்ல எடுத்துட்டோம்னா ஒரு 10-15% பேர் தான் வந்து ஐடில எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்க 85%-70% என்ன பண்ணுவாங்க?
8: இப்போ அந்த 30% பார்த்தேன்னா, இப்ப ஐடி பீப்புள் இப்ப நம்ம எல்லாம் ஐடில ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோயேன். இப்ப நம்ம ஐடில ஒர்க் பண்ணும் போது நம்மளோட ஜென்ரேஷனும் இப்போ நம்ம பெத்துட்டோம்னா நம்மளோட ஜென்ரேஷனும் மறுபடியும் ஐடிக்கே போகும். சோ பாவர்ட்டிங்கிறது ஈஸியா எராடிகேட் பண்ணலாம்.
9: சரி, நீ சொல்றது கரெக்ட். அப்படின்னா நீ என்ன சொல்ல வரேன்னா, ஐடில இருக்கவங்க ஐடில அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா போயிட்டு இருப்பாங்க. அப்பனா பாவர்ட்டி லெவல்ல இருக்கவங்க பாவர்ட்டி லெவல்ல தானே போயிட்டே இருப்பாங்க. அதையே நீ யோசிக்க மாட்டேங்கிற. நீ ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் யோசிக்கிற, இன்னும் பெரிய பெர்சன்டேஜ் இருக்கு, அதையும் கொஞ்சம் யோசி.
8: அப்படி நான் சொல்ல வரல. இந்திய கலாச்சாரத்தை பார்த்தேன்னா குழந்தை பெத்துக்குதுங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். சோ இந்திய கலாச்சாரத்தை மீறி நம்ம வெஸ்டர்னைஸா போக கூடாது, அதான் என்னுடைய பாயிண்ட்.
9: ஓகே, நீ சொல்றதும் ஒரு நல்ல பாயிண்ட். நீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் சொல்ற, ஆனா அதுக்கு பின்னாடி என்ன எல்லாம் இருக்குன்றது யோசிக்கவே மாட்டேங்கிறேன். இந்தியன் கல்ச்சர்ல வந்து குழந்தை பெத்துக்கணும்னு நீ சொல்றியா? இந்தியன் கல்ச்சர்ல நிறைய இருக்கு. அஸ் இன் முன்னாடி எல்லாம் பாத்தனா பொண்ணுங்க எல்லாம் வந்து சாரி தான் கட்டணும் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் ஜீன்ஸ் போடுக்கறாங்க. அதெல்லாம் மாத்திட்டே வரும்போது ஏன் இந்த கல்ச்சரையும் கொண்டு வரக்கூடாது? நான் வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன்.
8: உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பெண்மையோட சிறப்பே தாய்மை தான், அதான் என்னோட மெயின் பாயிண்ட்.
9: பெண்மையோட சிறப்பு வந்து தாய்மை. அது வந்து நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னோட லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ அந்த தாய்மையை யோசிக்கலாம்ல. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்களோட லைஃப் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட குழந்தை பெத்துக்கலாம்.
8: அப்ப 45 வயசு குழந்தை பெத்துக்கணும் சொல்றேன்.
9: நீ அப்பனா நீ என்ன சொல்ல வர, உனக்கு 45 வயசுல தான் நீ லைஃப்ல செட்டில் ஆவன்னு சொல்ல வரியா? எத்தனையோ பேர் இருக்காங்களே இப்ப பாத்தனா, எல்லாருமே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தனா ஒரு 25-30 நல்ல செட்டில் ஆயிடுறாங்க, நல்ல பேங்க் பேலன்ஸோட இருக்காங்க. அப்ப பெத்துக்கோ.
8: நீ சொல்ற 30% பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க, பாக்கி 70 பேர் யோசி. நினைக்கிறாங்க இருக்கிறது தப்பு இல்ல, நம்மளோட இன்லாஸ் எல்லாம் நம்ம குழந்தைய பாத்துப்பாங்க. நான் சொல்றேன்,
9: நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு குழந்தைய பெத்துட்டு வளர்க்கறதுக்கே காசு இல்ல, அதாவது ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் உன் குழந்தைக்கே காசு இருக்கும் நான் சொல்ல வரேன். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல உங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டனா உன்னோட சொந்த குழந்தைக்கே உனக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல வாழ்க்கைய கொடுக்கறதுக்கு உன்கிட்ட பைசா இல்லாத போது உங்க அப்பா அம்மா உனக்கு அப்ப பர்டனா தானே தெரியவாங்க.
8: இப்படி செல்ஃபிஷா பேசவே கூடாது. அப்படி அவங்க வந்து உன்னை நினைச்சிருந்தாங்கன்னா இப்ப எனக்கு குழந்தை வேண்டாம் நான் பெத்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க இன்னைக்கு நீ இங்க பேசிருக்கவே மாட்டேன்.
9: அது வந்து அந்த காலம், அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து அநாத ஆசிரமம்ன்றது உனக்கு அடையவே கிடையாது, ஆனா இப்ப அது அவ்வளவு நிறைய இருக்கே.
8: காலங்கள் மாறினா கல்ச்சர் மாறணும் அவசியமே கிடையாது தீபிகா.
9: இதுக்கும் கல்ச்சருக்கும் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மி சீதாலட்சுமி. நீ வந்து உன்னோட பர்சனலா தான் பாக்கணும், நீ உன்னோட லைஃப் தான் பாக்கணும். நீ சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்னு பார்த்து சமுதாயத்துக்காக வாழ்ந்தனா ஓரளவுக்குதான் வாழ முடியும், ரொம்பலாம் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியே எடுத்துக்கிட்டேன்னா அவங்க ரொம்ப பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 நாள் வெளியூருக்கு போயிட்டு வருவார், அவங்களோட பர்சனல் ப்ரொஃபஷனுக்காக போயிட்டு வருவார். அவர் வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே பார்த்தோம்னா அந்த அம்மாவும் கிளம்பி ஒரு 10 நாள் போயிடுவாங்க. இப்படி ரெண்டு பேரோட லைஃப் இருக்கும்போது ஒரு டே தான் அவங்களுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர் வெளியே போறது தான் பார்ப்பாங்க. அப்போ ஒரு குழந்தை நடுவில் இருந்ததுன்னா பயங்கர இன்டர்ஃபியரன்ஸா இருக்கும். அது கூட இல்லாமல் அந்த குழந்தையோட லைஃபும் ஸ்பாயில் ஆகும். அந்த குழந்தையோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சான்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருக்கலாமே.
8: அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு தாத்தா பாட்டி இருக்கலாம்னு நான் சொல்ல வரேன். இப்போ அந்த மாதிரி இல்லாதனாலதான் வந்து அந்த அவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து பெரியவங்க இருக்காங்க நம்ம வெளியில போகலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் வந்து தோணும்.
9: ஓகே, பெரியவங்க இருக்காங்க வெளியே போகலான்னு தோணும், ஆனா அந்த குழந்தையோட நிலைமை வந்து யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. சரி, அந்த குழந்தையே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது, தாத்தா பாட்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மியாயிடும் இல்லையா? அவங்க ரெண்டு பேருக்கு பர்சனலா தனியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைமே இல்லாம போயிடும்.
8: இப்போ குழந்தை தொந்தரவுன்னு நினைச்சேன்னா உனக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இல்லாம போயிடும். அதான் என்னுடைய பாயிண்ட். உனக்கு அடுத்தது வந்து இப்போ உன்னை பத்தி வந்து நாளைக்கு மத்தவங்க பேசணும். இப்போ வந்து இன்னைக்கு நீ பேசிட்டு முடிஞ்சிடும், அப்ப நாளைக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காது. உன்னை பத்தி மத்தவங்க நாளைக்கு பேசணும்னா உனக்கு அடுத்த வந்து தலைமுறை இருந்தே ஆகணும்.
9: தலைமுறை இருக்கிறது வந்து யார் யாருக்கு? நான் எல்லாருமே குழந்தையே பெற்றுக்க கூடாது, இந்த ஜென்ரேஷன் இப்படியே முடிஞ்சிடணும், நம்மளுக்கு அப்புறம் இந்தியாவே இல்லை அப்படின்லாம் நான் பேச வரல. நான் என்ன சொல்றேன்னா, டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதாவது ரெண்டு நல்ல சேலரி கிடைக்கும் போது கிட்ஸ் வேணும். சேலரி உனக்கு இல்லைன்னா கிட்ஸ் இவங்க இவங்களுக்கு இது இது பண்ணா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணும். சில இந்த மாதிரி இன்கம் குரூப்க்கு வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அவங்கவுங்க இன்கம்க்கு எது எல்லாம் கரெக்டா இருக்கோ அதை கண்டிப்பா அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுன்றது தான் நான் சொல்ல வரேன்.
8: யார் எப்படி போனாலும் நம்ம இந்திய கலாச்சாரத்தை நம்ம காப்பாத்தி ஆகணும்.
10: After this interesting discussion, I think we should take this one step further and get an expert opinion on this topic. Let's welcome our guest, Mrs. Nazneen, to our studio and ask her all our questions regarding this. Mrs. Nazneen is a clinical psychologist who has committed herself to the field of education for the past 8 years and is more than pleased to join us. Now, Anusha and Soumya will take over.
11: Welcome to the show. In today's buzzing world of mind, money and pleasure, how important are the presence of children in a couple's life?
12: Well, children teach you patience, and a couple is so involved in making money and making a career of themselves that they have no time to spend on other things apart themselves. So children will kind of add a break to their so-called rat race. That's the role of children.
11: So why do you think the concept of dink has been erased in present world? I mean, in this scenario.
12: The concept of dink, I think, has arise because of many factors, maybe of financial constraints, because children are not easy to bring up. Especially because of that. You might think, you know, a horse just needs a little bit of sandal to eat for his maintenance, nothing else. But for him to run in Gindi Race Club, he needs something much more than that. The children don't only need just nappies and diapers and powders, they need other things to buffer themselves. Okay, it is much more than just the basic necessities. Many people just want their children not only to grow up and attend school or college? What about piano lessons, dance lessons? All those things also matter to them. So for all these things, the extra things, you need extra cash. That is why double income, no kids is a current scenario. Because they want to fulfill all the dreams for their children.
1: Okay.
11: Doesn't a child bring in happiness to into anyone's life? What should be the psychological setback for this new trend?
12: Have you heard of sleep deprivation? They use it on Pakistani soldiers by the Indian Army. The Indian Army uses it on Pakistani soldiers to get information out. Sleep deprivation is terrible for a person's system. That is what happens to you when you have kids. Okay. And that happens for the first 6 months of the kid's life. You get hardly 4 hours of sleep. Plus the temper tantrums that you have to put up when they reach 2 years of age. There are a lot of things that come along with kids. It is not hunky-dory. Okay, it's not just teddy bears and pink frocks and blue nappies and all that. It is much more than that. It has a lot of responsibilities. Some couples feel that they need not get into it at all. They feel, why? Why have a kid and complicate matters? And it is their personal choice. They don't think their relationship is any lesser if they don't have a kid. It's completely a personal opinion.
13: Okay. Although it's hard to deny, all of us are in wild chase of money. So can limited resource be a reason for onset in new dink syndrome?
12: Yes, limited resources. I just spoke of financial resources, financial constraints out here. There are limited resources, like social resources also limited. Where will you keep the child if you're earning? In a creche where he's born to a lot of infections? To a nanny where he is born to sexual abuse? Right. So limited resources is one of the main things. And you are young only once. Okay. Your peak of your career, you have to reach by the time you are 40, 45. You have kids, you waste 2-3 years of your life. All that doesn't make sense to today's couples.
11: I don't know whether this is true or not. Doesn't a child strengthen the bond between couples?
12: I don't think so. It is the couples themselves who are more important in a relationship rather than the child.
13: And how will the emotional needs of balance between the childless couples be? I mean, how well is the emotional balance when there's no child for the couple?
12: If you are strong as a couple, I don't think how the child can bond you. In fact, when a couple has a child, there are more issues to deal with. What are the disciplinary issues? He might agree with something, she might not agree with that thing. Right, so there are many more issues to deal with. It's better you bond as a couple initially, stronger, and then let a third person in your life. Okay, so you as a marriage, I mean your coupledom has to be more important than getting a baby and binding it. A child cements a marriage as far as the woman is financially not independent. She has to go on to the husband for her financial needs. Fine. That way, you can put it very shallowly, the child binds the marriage. But actually speaking, he does not play any role. He gives more fulfillment to you as parents, yes. He does satisfy you emotionally, but it's how you look at it. If you think a child is a botheration, then no amount of his innocence is going to help bind the marriage.
11: Okay. What future does this trend hold?
12: I think this trend is here to stay. People are very practical nowadays. And high incomes is the call of the day. They don't want to sacrifice their high incomes for this temporary break of having kids. I think it will be here to stay. I think it is a healthy trend. It's also good for the population control. In fact, on the internet, I read about an article about a lady who did not want a child because she thought it was bad for the environment. She said, one more person on planet Earth to eat up the resources. I don't want to put my planet Earth through that. She's a confirmed environmentalist. Her parents are putting pressure on her to have kids. Her sister just delivered a baby. She's very happy for the sister. She has nothing against children, but she does not want to have kids. people in society initially tell her that you will eventually have kids, don't worry. They chide her, they jibe at her, but she is very clear. And in fact, she's told her live-in boyfriend, I do not want to have kids. I hope you have no such delusions about it. So there are such people who want to stick to it. Why not? It's their personal choice after all.
13: So you think that it's only when they get settled in their life do they go for a kid? Is that the conclusion?
12: What I am saying is that if you want to wait and have kids, fine. If you don't want to have kids altogether, all the more okay. It is their personal choice.
1: Ma'am, if this trend is going to continue, doesn't it affect our social setup system?
12: Your social setup system is very conservative. Yes, definitely. In couples, in typical arranged marriages where the wife is only a housewife, she's not earning, she's completely dependent on her husband, for her to start a family is impedant. It's impertinent. Okay, I mean, it's needed is what I mean. You can't just wait around because society expects you to have kids right away to prove your femininity or your... And the man to prove his manhood. But for couples who have a career, who have a life apart from home, for them to have kids, they can actually put their foot down in front of their parents and in-laws and say, I want to wait. You cannot pressurize me into this. And etiquette experts also give advice to mother-in-laws, potential mother-in-laws, to current mother-in-laws, not to pressurize their daughter-in-laws or their sons to become parents. It is none of their business, actually speaking. Having kids is a choice only between two couples. And most of the pregnancies that happen after marriage also are unplanned. So DINK, couples are actually making a choice and saying that this is in our hands. We know the methods of contraception. We know how a pregnancy happens. We know when it should happen in our life. And I think that is very important. Because when the baby comes, they are prepared mentally and physically, as well as financially, which is most important.
13: Okay, you know, Chennai being a conservative city, do you think this trend is accepted in this city?
12: I think Chennai is fast changing with the current emergence of BPOs. Okay, most of the couples are earning in five figures because of this current trend. And I think this trend is here to stay. Conservative Chennai, if you're talking about a certain income group below a certain, you know, below 10,000 or so, then maybe this trend will stay out there of having kids immediately after marriage. But couples who have the financial freedom, who don't want to let go of that freedom and stay in the confines of their house with a baby, I think that is not acceptable. This trend is here to stay. Chennai is also changing.
13: Though IT sector people, they earn more. I mean, more than five figures or more than, say, 60,000 per month. But they do postpone kids at times. What do you think about them?
12: They do postpone kids at times because, like I told you, it's financially not okay for them. See, the more you earn, the more needs you have to satisfy. And the more needs you satisfy, the more you get used to a certain standard of living. Now, to maintain that standard of living for the kid also, they need to reach a certain financial status. For reaching that status, they have to keep postponing it.
13: Thank you. We had a lot of input from you, and you have enlightened us with the input which you had told us. Thank you for the speech and thank you for the interview, ma'am. Thanks a lot.
12: Thank you so much.
1: Hi everyone, it's now time for some fun on the show. We have lined up a quiz for all of you, something very interesting in fact, and will definitely give your tired brains a run. Without any further delay, let's join Saujanya in this quiz. But before this, let me just tell you all that our participants are all electronic media students, so let's see how enthusiastic they are in this quiz. Saujanya, you can take over now.
14: Hi everyone, this is Saujanya, your quiz master. And let's start the quiz by getting introduced to our participants. So we have two teams with us today.
1: Team A, introduce yourself.
15: Hi, I'm Vaishali. I'm doing my first year of electronic media.
16: I'm Preeti. I'm also doing my first year of electronic media.
1: Hi, Vaishali and Preeti. Nice meeting you all. Team B, introduce yourself.
17: Hi, I'm Parvati. I'm also from first year electronic media.
18: Hi, this is Ranjini, doing first electronic media.
1: Okay, welcome. Okay, do you all know the theme of today's quiz?
16: No.
1: Okay, this is just an intro for you all. This quiz, unlike other quizzes based on current affairs and general knowledge, will focus on relationships and little acronyms on the growing trend in today's country. Okay. So we have three rounds. Each round will have three questions and you get 10 seconds to think before answering. And if you do not know the answer, you can pass it on to the next team. And the team which gets the pass question can take only 5 seconds. And a direct question will carry 10 points and a pass question will carry 5 points. And let me introduce you to Sagrika, the timer. So she'll keep track of the time. So without further delay, we'll go on to the first round. So the first question will start from Team A. Vaishali and Preeti, are you guys ready?
16: Yes.
15: Okay.
1: What relationship do Rajnikanth and Dhanush share?
15: Dhanush is Rajnikanth's son-in-law.
1: Yes, you're right. You can otherwise put it this way. Rajnikanth is Dhanush's father-in-law.
19: Yeah.
1: I mean, it means the same, but the question which I asked was, what relationship do Rajnikanth share with Dhanush? So you're right. So you get 10 points for this. And they were very quick in answering this. They didn't even take their 10 seconds. So the next question is to Team B. It's Ranjini and Parvati there. Sonia Gandhi is to Rahul Gandhi as Menaka Gandhi is to whom? Your 10 seconds start now. Think before you answer. You guys anywhere close to the answer? Your time is running up.
18: Is it Indira Gandhi?
1: No, I'm sorry. That was a very...
19: No, what's right?
1: No, it passes on to the next team. Team A, do you know the answer? I'll repeat the question for you. Sonia Gandhi is to Rahul Gandhi as Menaka Gandhi is to whom? Your time starts now.
16: Varun Gandhi.
1: Yes, you're right. You don't have to think about it. Sonia Gandhi is Rahul Gandhi's mother. So is Menaka Gandhi to Varun Gandhi. So the second question... in round 1 to Team A, what relationship do Kanimudi and Karunanidhi share? Your time starts now.
16: Father and daughter?
1: Yes, you're right. Good that you zeroed down to the answer because they are father and daughter and not husband and wife. And after a small laugh, we'll go to the next question with Team B. How are Pranoy Roy and Prakash Karat related? Your time starts now.
17: They are the brother-in-laws.
1: Yes, you're right. You're absolutely right. You don't have to think about it. So the final question in round 1 to Team A. Who is Mukesh Ambani's father? Your time starts now.
16: Dhirubhai Ambani.
1: Yes, you're right. So these days, anybody can answer who's Mukesh Ambani's father. Even a fourth standard kid can easily answer it. So that's a fairly easy one for you all. Now, Team B, your question, the last question in first round. What relationship do Jawaharlal Nehru and Priyanka Gandhi share?
18: Great grandfather.
1: Yes, you're right. So can you draw the family tree for us over the mic?
17: What family tree?
1: I mean, great-grandfather, you said Jawaharlal Nehru and Priyanka Gandhi. So can you name who the grandfather of Priyanka Gandhi is and who's the father of Priyanka Gandhi or even the mother?
17: Okay, Nehru's daughter is Indira Gandhi.
1: Okay.
17: Indira Gandhi's, has two sons.
1: Okay.
17: Rajiv Gandhi and Sanjay Gandhi and... Rajiv Gandhi's
1: yes.
17: daughter is Priyanka Gandhi.
1: Okay, after sorting out this jigsaw puzzle, they are close to the answer. I mean, they are right. Jawaharlal Nehru is the great-grandfather of Priyanka Gandhi. So at the end of round 1, the scores stand like this. Team A with 35 and Team B with 20. So a big round of applause for Team A. Okay, this is time for the next round and it's time to brush up our
0: epic knowledge. So, is anybody over here quite, I mean, do you know epics, the Ramayana and the Mahabharata?
19: Kind of, to some extent.
0: No. Okay, team B seems to have some knowledge about it, and team A, I'm sure these questions are very simple for you all to answer. So team, this time we start with team B. The first question goes to you. Who are Karna's parents? This is from Mahabharata and your time starts now.
17: Kunti is the mother of Karna. And the father is Sun God.
0: Yeah, you're right. So, can you name the father of the Pandavas?
19: Yeah,
0: you're right. You're perfectly right. So you don't get extra marks for the bonus question, okay? So, the team A, your question now. What relationship does Ravana and Mandodari share?
12: I think they are husband.
19: And wife.
0: Yeah, you're right. The teams are so well-versed with their epics. So, without any hesitation, I'll go to the second question of the round two. Name the three wives of Dashratha.
20: Yeah, one is correct.
0: Your time starts now. Think clearly. Even if you get the name of one wife wrong, you don't get any points for this.
17: I know this.
20: One is Kaikeyi.
0: Your time is running out.
17: One is Kaikeyi.
20: Shishmita or someone.
17: No. It's Subhadra, I think.
19: Subhadra.
17: And Kaushalya.
0: Yes, you're right. The three wives of Dashratha are Kaushalya, Kaikeyi and Subhadra. Now, the second question to team A. Who is Urmila's husband? Your time starts now. And team B seems to know the answer.
12: Lakshman, one of the two.
0: Please. Clock is ticking.
19: Lakshman.
0: You pass it. That's the first one which I heard. So the question passes to the team.
17: It's Lakshman. Lakshman.
0: Yeah, you're right. I'm sure Preeti is going to have a fight with Vaishali.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல, வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வந்துச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுன்னா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: மற்றும்
2: சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும்.
4: நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கொட்டிட்ட ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஊக்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சுட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் பிரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஓவர் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: MOP Community Radio 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

புலியட்டு.

0: அந்த ரேணு இருக்கால ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது, ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
3: நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கதை நேரம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே விஜயசாலினி. இன்றைய கதை, உலகத்தின் ராஜா யார்? ஒரு சக்கரவர்த்தி இருந்தான். அவன் அநேக நாடுகளை போரிட்டு வென்றான். உலகம் முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவனது லட்சியம். அவன் ஒரு சண்டையில் வென்ற பிறகு தன் நாட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு வயதான துறவியை பார்த்தான். அவர் அழகான இயற்கை சூழலில் தனித்திருந்து பக்தி பாடல்களை பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார். அவர் குரலிலே அன்பு பெருகியது, கண்களில் அறிவின் ஒளி தெரிந்தது. சக்கரவர்த்தி அவரை நெருங்கி சென்று கேட்டான், என்னை யார் என்று தெரிகிறதா? துறவி சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு அதே கேள்வியை சக்கரவர்த்தியிடம் திருப்பி கேட்டார், என்னை யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? சக்கரவர்த்தி தெரியாது என்று பதில் சொன்னார். பிறகு துறவி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார், நான் தான் இந்த உலகத்தின் ராஜா என்றார். சக்கரவர்த்தி பெரிதும் வியப்படைந்தான். அவன் சொன்னான், என்ன சொல்கிறீர்கள்? இந்த உலகத்தின் ராஜா நான் தான். நான் எவ்வளவோ நாடுகளை வென்றிருக்கிறேன். அதற்கு துறவி சொன்னார், அதிகார வெறி கொண்டு இப்படி அலைந்து திரிபவன் உலகத்தின் ராஜாவாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயே நான் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனவே நான் தான் இந்த உலகத்தின் ராஜா. சக்கரவர்த்தி கேட்டான், மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன். துறவி உரக்க சிரித்தார், அது கூட உங்களுக்கு தெரியாதா? ஐயோ பாவம், உங்கள் மனதை ஆராய்ந்து பாருங்கள். அங்கே அமைதி இருக்கிறதா? அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பேராசைக்காரர்களின் மனதில் எப்போதும் அமைதியற்ற தன்மைதான் இருக்கும். என்னை பாருங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போதும் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சக்கரவர்த்தி கேட்டான். துறவி சொன்னார், பேராசையை வென்றவனே இந்த உலகின் உண்மையான ராஜா. தன் மனதை கட்டுப்படுத்தியவனிடத்தில்தான் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அவனிடம்தான் அமைதி இருக்கும். அப்படிப்பட்டவன் சக்கரவர்த்தியை விட பெரியவன். துறவி சொன்னதை சக்கரவர்த்தி புரிந்து கொண்டான். தன்னை வென்றவனே இந்த உலகை வென்றவன் என்று அறிந்து கொண்ட பிறகு அவன் போரிடுவதை விட்டொழித்தான். தன் குடிமக்களுக்கு பணி செய்வதில் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தான். இன்றைய கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு கதையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே விஜயசாலினி. நன்றி.

0: லலிதா பாலகிருஷ்ணன், பிரின்சிபல், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ அட் 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம், நான் லவ் குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்லன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறதுதான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும், பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்லை, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த உலகத்துல உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று கலைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
1: Listening to MOP Community Radio Station 107.8. Thought it was love with this game, huh? When you're dealing with emotions and pain, mom. ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி விஷய கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
2: ஹாய்,
1: உங்க பேரு?
2: என் பேர் பிரியா.
1: ஓகே, உங்க ஃபேவரட் சாங் என்ன?
2: அம்மா அம்மா சாங் ஃப்ரம்
1: அம்மா, அந்த விஐபியில் வர சாங். ஓகே, எதனால அந்த சாங் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்?
2: இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு கேட்கும்போது அம்மாவை பற்றியே யோசிச்சுட்ருக்கோம்.
1: ஓ, தட்ஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.

0: அந்த சாங்.
1: அது உங்களுக்கு எதனால ரொம்ப பிடிக்கும்?
0: பிகாஸ் ஐ மிஸ் மை ஃபாதர், தட்ஸ் வை. எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஸோ அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் இருக்கிறதுனால அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, தேங்க்ஸ்.

0: ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேர்?
1: கவிதா.
2: கவிதா,
0: ஓகே. உங்களோட ஃபேவரட் சாங் என்ன?
1: எவனோ ஒருவன் யாசிக்கிறான்.
0: ஓகே. மூவி?
2: இன்னலே.
0: எதனால அந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும், ஒரு ஃபீலிங்காக இருக்கும். கண்ணை மூடிட்டு கேட்டால் அழுகை வரும், அந்த மாதிரி செமையாக இருக்கும்.
0: தேங்க்யூ ஸோ மச்.
1: மீனிங்

0: லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எமோ பெயின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி ஸ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
1: Hi sir.
2: I am Srinivas. What I have to tell?
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்
2: ஒன்று நினைச்சேன், பாட்டு படித்தேன்.
1: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும் சொல்லுங்க.
2: வெரி ஃபீலிங் சாங்.
1: அந்த லைன்ஸ் என்ன உங்களுக்கு தெரியுமா?
2: யா, ஒன்று நினைச்சேன், பாட்டு படித்தேன், தங்கமே ஞான தங்கமே என்னாச்சு.
1: ஆ ஓகே, தேங்க்ஸ் அங்கிள்.
2: What I have to tell?
1: அந்த சாங் எதனால உங்களுக்கு ரொம்ப டச்சிங்கா அது மாதிரி சொல்ல முடியுமா?
2: லவ் ஃபெயிலியர், இட்ஸ் மிராக்கிள் சாங்.
1: ஓகே, தேங்க்ஸ்.

0: ஹலோ
1: ஹலோ,
0: உங்க பேரு?
1: மேனகா.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: பிடிச்ச பாட்டு பழைய பாட்டு, அதுல வந்து ஒரு கோடியில் இரு மலர்கள் பிடிக்கும்.
0: எந்த படத்துல இருந்து வருது இந்த பாட்டு? எதனால இந்த பாட்டு உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இவ்வளவு பிடிக்கும்?
1: பழைய சாங்னா கொஞ்சம் பிடிக்கும், அது அந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இரு பேர் ரெண்டு பேரும் வச்சு அது சம்மந்தப்பட்ட பாட்டு, அதனால அது.
0: தேங்க்யூ.

0: ஹாய் ஹாய் ஹாய். உங்கள் பேர் ஜெயா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லுங்கள்.
1: நிலவே மலர் பாட்டில் நதிய பாட்டு, அது பாடம்.
0: அது உங்களுக்கு எதனால் பிடிக்கும்?
1: அது எனக்கு ரொம்ப சின்ன, ரொம்ப எங்கள் பொண்ணு பேர் நதியா, அதனால் அவங்க எங்கள் பொண்ணு பிறக்கும்போது அந்த படம் வந்தது, அதனால் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டுலேருந்தே ஒரு ரெண்டு லைன் எங்களுக்காக பாடுங்களேன்.
1: சரி. நிலவே மலரே மலரின் விழுகே விழியின் நதியே அப்படின்னு பாடு.
2: தேங்க்யூ ஸோ மச்.
1: எல்லாம் பாடுவேன்.

0: MOP Community Radio Station 107.8. ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி விஷ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
1: ஹாய்,
0: உங்க பேரு?
1: குணசுந்தரி.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஏசப்பா பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ அப்படியா, ஓகே. எந்த பாட்டு அதுல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: காலங்கள் கடந்து போனது.
0: எங்களுக்காக ரெண்டு லைன் பாடுறீங்களா?
1: காலங்கள் கடந்து போனதே என் ஏசையா, உண்மை தெரிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே, உண்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன், சியோனின் ராஜனை என்னாலும் பாடுவேன் இனிமேல்.
0: ஓகே, தேங்க்யூ.

0: ஹாய்,
1: உங்கள் நேம்?
0: அருணா.
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: காலேஜ் படிக்கிறேன் ஃபைனல் இயர்.
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
0: அழகிய தமிழ் மகளில் அந்த உன்னால் முடியும் முன்னால் முடியும் சாங்.
1: அது எதனால் பிடிக்கும்னு சொல்லுவீங்களா?
0: இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும், அதனால ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, தேங்க்ஸ்.
0: தேங்க்யூ.

0: வைஷாலி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எம்ஓபியில தேர்ட் மேத்ஸ்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: ஓ காதல் கண்மையில இருந்து ஏசு நாமிகா.
0: ஏன் அந்த சாங் ஸ்பெசிஃபிக்கா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும்?
1: இல்ல அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான்.
0: ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹலோ,
1: உங்கள் நேம்?
0: லாவண்யா.
1: என்ன பண்ணுறீங்க?
0: நான் எம்ஓபியில் தேர்ட் மேக்ஸ் படிக்கிறேன்.
1: உங்களுக்கு பிடிச்ச சாங்?
0: எனக்கு ஆளுமா டோலுமா ரொம்ப பிடிக்கும்.
1: அதே உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க.
0: அது தலை சாங், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, தேங்க்ஸ்.

0: MOP Community Radio Station 107.8.
1: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி ஸ்ரீ, என் கூட ஆர்ஜி ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம். ஹாய்
2: ஹாய்,
1: உங்க பேரு?
2: கீதா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் ஒர்க் பண்றேன்.
1: ஓகே, சாங்னா எந்த உங்களுக்கு ஃபேவரட் சாங்னு சொன்னா எந்த சாங் சொல்வீங்க?
2: எனக்கு ஊமையில ஒரு கண்ண பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: எதனால அந்த சாங் பிடிக்கும்?
2: அந்த பாட்டு வந்து நல்லா ரொமான்டிக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும், மெலோடியா இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, அந்த சாங்ல எனக்கு ஃபேவரட் லைன்ஸ் ஏதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்கா?
2: உன்னோட இவ ஒன்று, உன்னை மறந்தா வெறுமன்னு, அந்த லைன் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ ஸோ ஸ்வீட், தேங்க்யூ
2: தேங்க்யூ.

0: ஹாய்
1: ஹாய்.
0: உங்கள் பேர்
1: மது.
0: என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் என்ன சொல்கிறீங்களா?
1: நான் பிடிச்ச மொசக்குட்டியே.
0: அது உங்களுக்கு எதனால்?

0: அதர்வா பிடிக்கும். அதுல அதர்வா கியூட்டா இருப்பார். ஓ, அதர்வானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி, ஓகே, தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ.

0: இவ்வளோ நேரம் நம்ம பப்ளிக் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும் அப்படின்றத பத்தி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆர்ஜே ஹேமா கிட்டே கேட்போம், அவங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்னு சொல்லுங்க நீங்களே.
1: எனக்கு என்ன சாங் பிடிக்கும்னா, எனக்கு 400 ரவுடிதான்லேருந்து கண்ணாணி கண்ணணி கலங்காதது சாங் பிடிக்கும்.
0: எந்த ரீசனுக்காக அது பிடிக்கும்?
1: அது வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்கும், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டச்சிங் மெலடி, அதனால பிடிக்கும்.
0: ஸ்பெசிஃபிக்காக அதாவது ஒரு லைன், ஒரு ரெண்டு லைன்
1: இருக்குது, ஒரு லைனு. அது என்ன லைன்னா, கிடைச்சதை இழக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நான் தான். அந்த லைன் வந்து நம்மளோட லைஃப்பில் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைன். ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்.

0: OPCRS, community radio station just for you. 107.8.
1: ஹாய் ஹலோ லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விஷய, என் கூட ஆர்ஜே ஹேமா இருக்காங்க. எல்லாருக்குமே மியூசிக் அண்ட் சாங்ஸ் அப்படின்னாலே பேசிக்காவே ரொம்ப பிடிக்கும். எது அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ஃபேவரட் சாங் என்ன, எதனால அது பிடிக்கும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்க போறோம்.
2: இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் கேட்டுருங்க, இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க.
1: ஓகே,
2: உங்களுக்கு பிடிச்ச சாங்கு?
1: எனக்கு வந்து அலைப்பாயுதே மூவில இருந்து காதல் சடுகுடு அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும்.
2: அது எதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு?
1: அந்த மூவியே ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாங் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா, கொஞ்சம் நல்லா லிரிக்ஸ்லாம் கூட நல்லா இருக்கும். எஸ்பிவி சரணோட வாய்ஸ்ல சூப்பர் அது சாங், அவ்வளோதான். தெரியல, அதனால நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
2: ஓகே, ரொமான்டிக் சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்
1: அப்படின்னு இல்லை, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
2: தேங்க்யூ.

0: சோ இதுல இருந்து என்ன பார்த்தோம்னா, சின்ன பசங்க பெரியவங்கன்னு காமனா எல்லாருக்குமே பொதுவா வந்து பிடிச்ச ஒரு விஷயம் மியூசிக். அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, இதுல மெலடி, ஃபோக், இல்ல நிறைய ராக், அது நிறைய டைப்ஸ் இருந்தாலும் எல்லாருக்குமே மியூசிக்ன்றது நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். எந்த ஏஜ் குரூப் ஆளுங்களா இருந்தாலும் சரி, தே வில் பி டச்ட் பை ஒரு இன்சிடென்ட், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த சாங்கோட ரிலேட் ஆயிருக்கும். அதனால அவங்கள அந்த மாதிரி பிடிக்கலாம். லிரிக்ஸ் அண்ட் மியூசிக் அவ்வளோதான். மியூசிக்ன்றது இஸ் ஜஸ்ட் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷன் மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா மறு அதை விடுறது வந்து ரொம்ப கஷ்டம்.
1: ஸோ மியூசிக் இஸ் லைஃப், மியூசிக் தான் எல்லாமே.
0: ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சாங் எதுக்காக பிடிக்கும், அப்புறம் மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். திஸ் இஸ் ஆர் ஜே யுவஸ்ரீ அண்ட் ஆர் ஜே ஹேமலதா சைனிங் ஆஃப். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன் 107.8. தேங்க்யூ.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.